பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: This is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
2: Supravadam, chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: Supravadam, chanted by Manasvini Gopal.
1: From the heart of the city to your hearts, this is MOPFM at 107.8 Community Radio.
2: வணக்கம். நான் வேடையன் என்கிற கவின் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: இதனால நீங்கள் ஒரு சோஷியல் மெசேஜ்
0: சொல்லலாம் தெரியல. என்னோட ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொக்கேஷன் ஒரு பையன் இருந்தான். அவன் இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னென்னா ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான். ஆக்சிடென்ட்டில் இறந்ததுக்கப்புறம் நான் சென்னையில் இருந்தேன், திருச்சியில் இருந்தேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்கில் தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தும்போது இறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே ஹேப்பியும் போல கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அதுதான் அந்த 20 நிமிஷம் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கி இருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கி இருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்துருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழஞ்சிருப்பேன். ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்ருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸுக்கு கூட்டி கொண்டு வந்து விடுங்க, ஒரு ஃபோனாக அது நம்ம ஒரு பண்ணலாம், ஏதாவது ஒன்று நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த விஷயம்னாலும் காசு போனால் இவ்வளோ விஷயம் கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோ தான். அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

0: ஹாய், ஐ ஆம் விஜய் சந்தர், வாலு படத்துடைய டைரக்டர் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி வாய்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். பி கான்ஃபிடென்ட் அண்டு எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப நம்மளை நம்பி நம்ம இருக்கணும். தயங்குறவங்க கை தட்டுவாங்க, துணிஞ்சவங்க கை தட்டுவாங்க.
1: உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: ஏலே, ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கல ஹெல்மெட்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Hi, I'm Pooja Ramchandran, and my social message for today would be save electricity, save water, and keep yourself happy and healthy, mentally and physically, most importantly. So enjoy life, guys. You're listening to 107.8 MOP CRS, our community, our radio, our pride.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவாக நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமு

0: 107.8.
1: மச்சான் சீக்கிரமா போடா, படம் ஆரம்பிச்சிருவாங்க, 12 மணி ஆயிடுச்சு, சீக்கிரமா போ.
2: டேய் இல்லடா, எவ்வளவு ஃபாஸ்டா போறது, டிராஃபிக்க பார்த்தல்ல.
1: டி டி டி, அங்க பாரு ஒரு பெருசா இடிச்சிர போறடா, பாத்து போ.
2: யோ பெருசு, அறிவில உனக்கு ரோட பார்த்து வர மாட்டேன், இந்நேரத்துக்கு மேல போய் சேர்ந்திருப்ப, ஓரமா போ. சாவுக்காக்கி
1: பெரியவரே, வாங்க இங்க கொஞ்சம் உட்காருங்க, தண்ணி குடிங்க. பாவம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சே உங்களுக்கு, படிச்ச பசங்க தானே, இப்படியா பேசுவாங்க?
2: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி மரியாதை குறைவா நடத்தப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மரியாதை அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். Welcome to MOP Community Radio 107.8 and now unga RJ Varsha and along with me is RJ Harita. So Harita, enna romba nerama edho yosikkira maadhiri irukke?
2: Aama Varsha, namma nigazhchi sambandhamaana vishayatha dhaan yosikkiren. இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது ஒரு பெரியவர் ஒரு பையன் கிட்ட சீட் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் அவரை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டான். அப்புறம் நான் அவருக்கு உட்கார இடம் கொடுத்தேன். இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலயும் சில பேர் மரியாதை என்ற விஷயத்தையே மறந்துடுறாங்கல்ல.
1: ஆமா ஹரிதா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்பெல்லாம் நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி சம்பவங்களை விட்னஸ் பண்ணலாம். ரோட், ஹோட்டல், ஆஃபீஸ், வீடுன்னு சொல்லிட்டே போகலாம். சரி, நம்ம என்ன நினைக்கிறோன்றத விட மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ரெஸ்பெக்ட் அக்கார்டிங் டு பீப்புள் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சீ நவ். With us, we have Ms. Anuradha, who is a parent.
3: Hi, this is Anuradha. Nowadays, nobody respecting elders because everybody leading busy lives and rushing to offices. And never we observe while traveling in buses and trains, if you see elders stand nearby us, nobody caring them and giving them seats to sit. This is not the right way we live our life. We should respect elders and we should teach our children in the early age how to respect others. Elders means not only old citizens but also whoever elder than us. Even a servant also, because they are serving us every day and very much. Whatever and whenever they need any help by elders, we should be ready to do that. This is my point of view to respect others, elders.
2: Thank you, Ms. Anuradha, for sharing your views with us. Varsha, Ms. Anuradha was right. I feel we as elders have the responsibility to teach children on respect. Nowadays, even small children do not know how to respect elders. Chinna chinna vaarthigal kuda mariyada korava irukkalam. For example, anna akkana koopidama per solli koopidrathu, paati thaathava eduthu pesrathu, indha mari nariya nadakkudhinga.
1: Yeah, right. Children ah mold pandrathu rendu mukkiyamaana nabargal. Onnu amma, innonnu teacher. So let us talk to a teacher on what her view is on respect and how important it is to teach children about respect. Before we move on, let's go in for a short break. Neenga kettukondirupadhu MOP Community Radio 107.8.

0: இவ்வளோ லேட்டாக வர, எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாதா? பாத்திரமெல்லாம் அப்படியே சிங்கில் கிடக்கு. மகாராணி மாதிரி நீ வர, அது வரைக்கும் நாங்கள் என்ன சமைக்காமல் இருக்கணும்?
1: மன்னிச்சுக்கோங்க மேடம், வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க, அதான் லேட்டு.
0: டெய்லி ஏதாச்சும் சாக்கு சொல்லு. கெஸ்ட் வந்தால் என்ன, வேலைக்கு வரணும்னு அறிவு இல்லை?
1: இல்லைம்மா, அது வந்து
0: இல்லைம்மான்னு உள்ளமான்லாம் சொல்லாத. எனக்கு தெரியும், மாதம் பிறந்தா சம்பளம் மட்டும் வாங்க தெரியுதுல்ல, வேலை சொன்னால் செய்ய வக்கு இல்லை. இது மாதிரி நீ பண்ணுறதா இருந்தால் நீ வேலைக்கே வர வேண்டாம், நான் உன்னை பேசாமல் வேலையை விட்டு நிறுத்திடுறேன்.
1: சரிம்மா, நான் இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கிறேன்.
0: சரி போ, பாத்திரம் தேய், துணி அங்கே வச்சிருக்கேன் போட்டு அலசி வை. சீக்கிரம் ஆடி அசைஞ்சு வேலையை செய்யாத.
2: இந்த மாதிரி மரியாதை குறைவாக நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெல்கம் பேக் டு த ப்ரோக்ராம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே ஹரிதா, அண்ட் என்னோட இருப்பது ஆர்ஜே வர்ஷா. நம்ம நிகழ்ச்சியில் மரியாதை என்பது என்ன, அது எப்படி கொடுக்க தவறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு டீச்சர்கிட்ட பேசலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நவ் வி ஹாவ் மிஸ்ஸஸ் சூர்ய பிரபா டு ஷேர் ஹர் வியூஸ்.
3: என் பேர் சூர்ய பிரபா, நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அந்த காலத்தில் எல்லாம் பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சின்னவங்க பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல. எங்கள் காலத்துலலாம் அப்பா முன்னாடி நின்று பேசவே மாட்டோம். ஆனால் இப்போ பசங்களும் அப்பாவும் அம்மாவும் எல்லாம் நண்பராக பழகிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசங்க பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை, அதனால் அவங்க ஹேட் ஆகிடுறாங்க. அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தனால பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதால பாட்டி தாத்தா போல் வயசானவங்க குழந்தைங்க கூட இல்லாததுனாலையும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியறதே இல்லை. வீட்டில் மட்டும் இல்லை, பொது இடத்துல கூட யாரும் யாருக்கும் மரியாதையே கொடுக்கறதில்ல. வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரமாவை குழந்தைங்க நீ வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதே போல தான் ஆஃபீஸ்லேயும் ஹையர் போஸ்ட்டில் இருக்கவங்க தனக்கு கீழே வேலை செய்கிற வயசான இருக்கவங்கள மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. எப்போ தான் இந்த குழந்தைங்கள்லாம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்குவாங்கன்னே தெரியலை.
0: தேங்க்யூ மேம். ஹரிதா, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இவங்க சொன்னாங்க ஆஃபீஸ்லலாம் கூட மரியாதை குறைவாக நடத்துகிறாங்கன்னு. நிறைய இந்த ஐடி கம்பெனிலலாம் பார்த்தேன்னா ஹையர் போஸ்டில் இருக்கிறவங்க தனக்கு கீழே வேலை செய்கிற வயசானவங்களை மரியாதை குறைவாக நடத்துவாங்க. அதுவும் ஒரு வேலை செய்ய தவறிட்டாங்கன்னா அவ்வளோதான்.
2: வேலை செய்ய தவறி அதை கண்டிச்சா தப்பில்லை, ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் காமிக்குது அவங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கூட நிறைய மரியாதை குறைவாக நடத்துவாங்களாம். அது உண்மையா இல்லை மனிதாபிமானத்தோடு நடத்துகிறாங்களான்னு கூட தெரியல. இப்போ நம்ம ஒரு போலீஸ்மேன் கிட்ட பேசி மேலும் தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ், போலீஸ்னாலே ஒரு ரெஸ்பான்சிபிள் மனிதர் தானே.
4: என் பேர் வேணுகோபால், நான் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். 32 வருஷமாக சர்வீஸில் இருக்கேன். நான் நிறைய கம்ப்ளைண்ட்டை பார்த்துருக்கேன். எங்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வரவங்கள நான் இது வரைக்கும் அவமரியாதையாக நடத்தினதே கிடையாது. அவங்களுக்கு தேவையான உதவிகளை என்னால் முடிஞ்ச மட்டும் செஞ்சுருக்கேன். என்னோட என்கிட்ட வேலை செய்ய என் கூட வேலை செய்கிறவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள வயசு வித்தியாசம் பார்க்காம சத்தம் போடுவாங்க, அவமரியாதையாக பேசுவாங்க. நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். நம்ம இந்த சர்வீஸுக்கு வந்தது மக்களுக்கு ஹெல்ப் செய்யத்தான் வந்திருக்கோம். வயசுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு இல்லை, மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும், அதுதான் பண்பாடு. நம்மளை விட வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதை தான் நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வரேன். இனிவரும் காலங்களையும் இதையே நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம வந்து மூத்தவங்களை மரியாதை கொடுவாக நடத்தக்கூடாது, அதுதான் நமக்கு எல்லோருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம். நன்றி.
0: தேங்க்யூ சார் ஃபார் ஷேரிங் யுவர் வியூஸ். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த சினிமாலெலாம் காமெடின்னு வரும்போது இன்னொருத்தர மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. அது நம்ம பார்க்கும்போது நல்லாவே ரசித்து பார்க்குறோம், ஆனால் அதுவும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆமாம். அண்ட் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இதையே மக்கள் ஒரு வேடிக்கையாக பார்க்குறாங்க. பெரியவங்களே போடா வந்துட்டாண்டா ஏ பெருசு அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப சகஜமாக ஆகிட்டு வருது. ஐ வுட் சே இட் ஹேஸ் பிகம் அ பார்ட் த வே வி இன்ட்ராக்ட். ஸோ ஐ கெஸ் மூவிஸ் ஆல்சோ பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ். பட் அகேன், என்டர்டெயின்மெண்ட்டை வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும். மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க கூடாது. நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டா அது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது.
0: இப்போலாம் மரியாதைங்கிற விஷயம் வெறும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், பொசிஷன், காஸ்ட் இதெல்லாம்லாம் பார்த்து வருது. ஏன், நம்மளை விட தாழ்வான மக்களும் மனுஷங்கள் தானே, அவங்களும் அதே மரியாதை தானே கொடுக்கப்படணும்.
2: Yes, Varsha, I totally agree with you. People have a perception that respect should be given only to senior citizens, but it is not that. Every elderly person must be given the due respect, irrespective of his looks, status and caste. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஸ்டே டியூன்ட். இருங்க. ஏய் வாட்ச்மேன், யோ கேட தரையா?
5: தோ வரையா?
2: யோ அறிவல, வண்டி சவுண்ட் கேட்டோனே கேட திறக்கணும் தெரியாது? டெய்லி கத்தணுமா?
5: சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
2: எப்ப பாரு தின்னு, மூஞ்ச பாரு, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டா?
5: மன்னிச்சுக்கோங்க தம்பி.
2: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். Produced and brought to you by MOP Community Radio 107.8.
0: Welcome back. You're listening to MOP Community Radio 107.8 and today our topic is respect to elders. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். Like we discussed earlier, respect should be given to every human being. Parents complain that their children are not giving any respect. But listen people, respect should start from you.
2: Yes, moreover, பசங்க பெரியவங்களை பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்களை தான் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் இருக்கும். ஸோ ஓப்பன் யூர் ஐஸ் பீப்புள், இட்ஸ் டைம் டு ரெக்டிஃபை யூர் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹவ் பீன் டூயிங் ஆல் தீஸ் இயர்ஸ். இஃப் யூ ஆர் அ ஹியூமன், ஸோ ஆர் தி அதர்ஸ். இஃப் யூ திங்க் யூ டிசர்வ் ரெஸ்பெக்ட், தென் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். Produced and brought to you by students of third journalism, Shweta, Varsha, Kartika, Harita and Kirtana. Thank you.

0: சமுதாயவானொலி 107.8. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பத்தி பேச போறோம், மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் நினைச்சோடனே பயந்துடாதீங்க, நாங்க ரொம்ப சிம்பிளா தான் சொல்ல போறோம். ஆர்ஜேவா என்னோட மோட்டிவேஷன் யாருன்னு பாத்தீங்களா, என்னோட குட்டி தம்பி தான். அவங்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவங்கிட்ட இருக்கிற பொறுப்பு வேற யாருக்குமே இருக்காது. ரொம்ப பெரிய பையன் மாதிரி நடந்துப்பான். எப்பவுமே நானும் அவனும் டாமன் ஜெரி தான். பட் அவங்கிட்ட இருக்கிற கேரக்டர் யாருக்குமே வராது. யார்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலான்னு அப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். புராணத்தில் கூட இருக்குது, சிவன் வந்து ஒன்று தெரியாததை தன்னோட பையனான முருகன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி தாங்க, யார்கிட்ட இருந்து வேணால் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். இதுதான் என்னோட மோட்டிவேஷன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்வதி வந்து அவளோட மோட்டிவேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறா. ஹாய் பார்வதி.
1: ஹாய் இந்து. ஆக்சுவலி நீங்கள் மோட்டிவேஷன் சொல்லப்போ நான் வந்து இந்த டாபிக் எதுக்கு பேசுகிறேன்னு நினைக்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அவங்க ரொம்பவே சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இல்லை. நான் ஏன் இதை பற்றி இப்போ பேசினேன்னா, நான் பேச போகிறது வந்து ஒரு பெரியவங்களை பற்றி. அவங்க தான் என்னோடய மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன். அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, என்னோடய ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எஸ்எல்டி வசந்த லக்ஷ்மி. அவங்க ஸ்ரீ சாரதா ஸ்கூலில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவங்க இருந்த வரைக்குமே ஸ்கூலே ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியரில் இருந்தது. அவங்க வந்து எவ்வளோ வயசானாலும் நடக்க முடியாமல் வாக்கர் எடுத்து ஸ்டேஜில் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு பகவத்கீதா விஷ்ணு சாஸ்திரம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹையர் அஃபிஷியல்ஸ் ரூம்லேயும் ஏசி இருக்கும். அவங்க இருந்த வரைக்கும் அவங்க ரூமில் அவங்க ஏசியே போடல. என்ன சொன்னாங்கன்னா, என் ரூமில் வந்து ஃபேன் இருந்தால் போதும், ஏன்னா பசங்களும் அதே ஃபேனில் தான் இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுக்கு ஏசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏசி போடல அவங்க ரூமில். அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாங்க. ஹார்ட் ஒர்க்கிங் சொன்னோடனே எனக்கு யார் ஞாபகம் வராங்கன்னா, எங்கள் அம்மா தான் ஞாபகம் வராங்க. அவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். அவங்களால செய்ய முடிய வேலை கூட இப்போ என்னால் செய்ய முடியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க ஏன்னா அவ்வளோ சுறுசுறுப்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் என்னோட மோட்டிவேஷனாக நான் நினைக்கிறேன்.
0: ஆமாம் பார்வதி, அது உண்மைதான். நம்ம இப்போ வீட்டில் தண்ணி குடிக்கிறதுனா கூட நம்ம எந்திச்சு போய் குடிக்க மாட்டேங்கிறோம், அம்மாவை தான் எழுப்பி போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம். அது ஃபேக்ட்டு. அதனால எல்லாருமே மாற கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் அக்ஷரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மோட்டிவேஷன் பற்றி கேட்கலாம். ஹாய் அக்ஷரா.
2: ஹாய் இந்து. 107.8 FM கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் அக்ஷராவோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இப்போ நான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு பேசினவுடனே ஒரு பர்சனாலிட்டி பற்றி பேச போகிறேன். அவரை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்குங்க. அவர் தான் நம்மளோட தலை அஜித், அல்டிமேட் ஸ்டார் அஜித். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ஹீரோவாக மட்டும் நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. ஆஸ் அ ஃபேமிலி மேன், ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ ரேசர், எல்லா இதுலேருந்தும் பார்க்கும்போது நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவர்கிட்டன்னு கண்டிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அவர் எடுத்திருக்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட ஹார்ட் ஒர்க்கால் தான் வந்திருக்காரு. நான் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஆஸ் அ ரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் அவருக்கு வந்து அந்த ரேசிங்ஸில் ஸ்டேஷனில் நடந்திருக்குன்னா அது சான்ஸே இல்லை. அதெல்லாம் தாண்டி இப்போயும் அவர் ரேசிங் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கார். அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் ஆஸ் அ சிங்கிள் மேன், அது வந்து சொல்லும் போது ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, ஒரு அஜித் தலை அப்படின்னு சொன்னால் போதும், அந்த ஆடிட்டோரியமே அதிரும். அந்த மாதிரிலாம் சீக்கிரத்தில் யாராலையும் பேர் வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்ல மோட்டிவேட்டான விஷயம். அதுக்கு எல்லாமே காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ் எ ஹீரோவாக நம்ம அவரை ரசிக்கிறத விட, ஆஸ் எ பர்சன், ஆஸ் எ ஹார்ட் ஒர்க்கராக நம்ம அவரை ரசித்தோன்னா அவர்கிட்ட நம்ம நிறையவே கற்றுக்கலாம். ஸோ எனக்கு எப்போவுமே ஹீஸ் அ கிரேட் மேன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருது வந்து பார்த்திங்கன்னா, ஆக்டர் தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் மட்டும்தான் ஹிந்து. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: ஆ, அது என்னமோ உண்மைதான் அக்ஷரா. தலை என்றைக்குமே தலை தான், அவரை யாராலையுமே அடிச்சிக்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் பற்றி கேட்டோம், மோட்டிவேஷனை நல்லா கற்றுக்கிட்டோம். குட்டி தம்பிலேருந்து பெரிய தலை வரைக்கும் கேட்டோம். அதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் ஆர்ஜே இந்து.

ஒரு புள்ளி எட்டு. You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணாச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்தியா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். ரெட்டின் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம விஷுட் புட் த இண்டிகேட்டர் இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திட்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசலில் வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்லேருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில் பார்க்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ளே எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லைப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துகிட்டு போகிற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்லை, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போகிறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில் வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்கிற, ஒன்றும் புரியல. புரிகிற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியிலேருந்து வாங்குகிற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லேயே நான் விதையை வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்டு.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொது நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும்
3: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: எவர் வண்டர் வாட் டு ரீசைக்கிள்?
2: பாட்டில்ஸ், கேன்ஸ், கிரேயான்ஸ், பேப்பர், ஃபாயில் அண்ட் கிளாஸ்.
1: எவர் வண்டர் வை ரீசைக்கிள்?
2: டு ஹெல்ப் தி வேர்ல்ட், ஆஃப் கோர்ஸ்.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal. மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை, மாளிகை இல்லை, ராகம் மாயா மாளவ

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம ஆச்சி ஸ்ரீ சௌந்தர்யா எங்கேயோ ஊருக்கு ஃபேமிலியோட போயிட்டு இன்னைக்குதான் வந்திருக்காங்க. என்ன ஏது நான் உங்ககிட்ட கேட்கலாம்?
1: வணக்கம் பிரீத்தி, எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். என்ன சௌந்தர்யா, எங்கேயோ ஃபேமிலி கூட ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு, எங்க போனேன்?
1: ஆமா பிரீத்தி, இந்த வீக்கெண்ட் நான் ஃபேமிலியோட திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன்.
0: திருச்செந்தூரா? என்ன சடனாக ட்ரிப்பு?
1: உனக்கு தெரியும்ல, திருச்செந்தூரில் ஃபேமஸ் முருகன் கோவில் இருக்கு.
0: இருக்கு, ஆனால் திடீர்னு என்ன இப்போ?
1: அது ஒன்றும் இல்லை பிரீத்தி, நாங்கள் லாஸ்ட் வீக் முன்னாடி தைப்பூச திருவிழா வந்துச்சுல்ல, எப்போவுமே நாங்கள் அங்கே போவோம். முருகன் தரிசனம் பார்த்தாதான் எங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். இந்த தடவை போக முடியல, காலேஜ் ஒர்க் அது இதுன்னு இருந்தனால. அதான் இந்த வீக்காச்சும் போயிட்டு வரலாமேனு நாங்கள் எல்லோரும் மொத்தமாக கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட.
0: ஓ அப்படியா, அங்கே தைப்பூசம்னா என்ன ஸ்பெஷல், ஏதாச்சும் பண்ணுவாங்களா? கொஞ்சம் டீட்டெயில் சொல்லு.
1: ஆமாம் பிரீத்தி, தைப்பூச திருவிழா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, எல்லா முருகன் கோயிலையும் செலிப்ரேட் பண்ணுறது தானே.
0: சரி, என்னென்ன பண்ணுவாங்கன்னு நம்ம நேயர்களுக்காக இன்னொரு தடவை சொல்லு.
1: அதாவது தைப்பூச திருவிழா வந்து முருகனுக்காக கொண்டாடப்படுறது, முருகனுக்காக திருவிழா நடத்தப்படும் எல்லா முருகன் கோவில்லையும். ஆனால் கிராமப்புறங்களில் தான் அது ரொம்ப பக்தியோட எல்லாரும் மதித்து செய்யப்படுற ஒரு இதுவாக கருதப்படுது. அதாவது முருகனோட ஆறு படை வீடு எல்லாத்துலேயுமே இது ரொம்ப ஸ்பெஷலாக நடத்தப்படும். அதுக்கப்புறம் என்னென்னா, முக்கியமாக வந்து முருகருக்காக காவடி எடுப்பாங்க பக்தர்கள்லாம், அதுதான் தைப்பூச திருவிழாவில் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி நிறைய அதான் வேண்டுதல், பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டு காவடி எடுக்கிறது, மொட்டை அடிச்சிக்கிறது, இதெல்லாம் தான் தைப்பூச திருவிழாவில் நடக்கும். எல்லா முருகன் கோவிலும், தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோவிலில் நிறைய பக்தர்கள் வருவாங்க. அப்படியே வந்து பக்தர்கள் கூட்டம் அலமோதும், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த தைப்பூச திருவிழா.
0: அப்படின்னா தை மாதத்தில் மட்டும்தான் முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக பூஜை எல்லாம் பண்ணுவாங்களா? வேற எந்த மாதத்துலேயும் பண்ண மாட்டாங்க?
1: அப்படி சொல்ல முடியாது. தைப்பூச திருவிழா வந்து முருகருக்காக உள்ள ஒரு முக்கியமான திருவிழாக்கள், அதுவும் ஒன்று. அதே மாதிரி வைகாசி விசாகம் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பங்குனி உத்திரம் கூட முருகருக்கு உகந்தது தான்.
0: பங்குனி உத்திரம் எனக்கு தெரியும். பங்குனி வந்து பங்குனி மாதத்தில் இருக்கிற உத்திரா நட்சத்திரம் அன்னைக்கு வந்து முருகனோட கோயிலில் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அப்போ வந்து நாட்டுப்புற மக்கள் வந்து ரொம்ப ஈடுபாடோடு அதை செஞ்சிட்ருப்பாங்க. நிறைய மக்கள் கூட காவடி தூக்கி பாடல் ஆடல்னு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் வைகாசி விசாகம்னு புதுசாக இருக்கு, அது என்னது?
1: அதாவது வைகாசி மாதத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கு தான் முருகன் கோவிலில் சிறப்பாக வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது. அன்னைக்கு மயில் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னக்காவடின்னு பல விதமான காவடிகள் எடுத்து முருகருக்கு பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க. அன்னைக்கு தான் கௌதம புத்தரோட பிறந்த நாளும் கூட.
0: அப்படியா, இந்த பரபரப்பான சென்னை நகரத்துல இருந்துகிட்டு வேலையெல்லாம் கரெக்டா இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன திருவிழா பத்தி கூட எந்த டீடைல்ஸும் நம்மளுக்கு தெரியாமையே போயிடுது.
1: ஆமா பிரீத்தி, கண்டிப்பா சென்னை மாதிரி சிட்டிஸ்ல உள்ள மக்கள் எல்லாருக்குமே இத பத்தி நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது.
0: அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்திலயும் ஒவ்வொரு கோயில சிறப்பா ஏதாச்சும் விசேஷங்கள்லாம் நடக்குமா?
1: ஆமா, சித்திரை மாதத்துல தொடங்கி மாசி பங்குனி எல்லாம் முழுவதுமே, வருஷம் முழுவதுமே தமிழ் மக்கள் வந்து நிறைய விழாக்களை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க.
0: சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் நேயர்களுக்காக. முதல்ல வந்து கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம்னா கார்த்திகை மாதத்துல வர முழு நிலா நாள் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. வீடு ஃபுல்லா வந்து அகல் விளக்கு ஏற்றுவாங்க, தோட்டம் வாசல் மாட்டு தொழுவம்னு எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் குயவர் செய்த சிறிய மண் அகல் விளக்கு வாங்கி தான் தீபம் ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றின எல்லா அகல் விளக்கையும் சேர்த்து வச்சு அடுத்த வருஷத்துக்கு புதுசாக இன்னும் கொஞ்சம் வாங்கி ஏற்றுவாங்க. அந்த நாளில் உழைத்த மக்கள் எல்லாரும் நல்ல உணவு சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்க.
1: ஆமாம் பிரீத்தி, கிராமப்புறங்களில் தான் இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. எல்லாரும் தன்னோட வீட்டில் முழுவதுமே நல்லா விளக்கேற்றி, நிறைய விளக்கேற்றி வைப்பாங்க. நம்ம சிட்டிஸில் வந்து நம்ம ஏதோ நம்ம வீட்டு உள்ள பூஜை ரூமில் விளக்கு வைக்கிறோம். சில பேர் தான் வீடு முழுவதும் இருக்க எல்லா வாசல்கிட்டையும் விளக்கு வைக்கிறாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் வீடு முழுவதுமே விளக்கு வச்சு ரொம்ப நல்லா சிறப்பாக கொண்டாடுறாங்க கார்த்திகை தீபத்தை.
0: மாசி மாதத்தில் ஏதோ ஒன்று வருது, என்னன்னா மகா சிவராத்திரி. கிராம மக்கள் எல்லாருமே மாசி மாத அமாவாசை அன்னைக்கு மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க. பலவிதமான பயிர் எல்லாத்தையும் சேர்த்து சுண்டல் செஞ்சு இறைவனுக்கு படைச்சு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அந்த நாள் இரவு முழுதும் விழித்திருந்து விரதமும் இருக்கிறாங்க. இதனோட வரலாறு என்னன்னு இன்னும் முழுசா யாருக்கும் கண்டுபிடிக்கல. அதனால இது வந்து சுண்டல் திருவிழான்னு கொண்டாடுறாங்க.
1: ஆமா பிரீத்தி, அந்த மகா சிவராத்திரி வந்து அந்த டைம்ல 10 நாள் கொண்டாடப்படும். இல்ல 10 நாளா 11 நாளா?
0: 10 நாள்.
1: 10 நாள். கரெக்ட். அப்ப வந்து வீடுகள்ல வந்து கொலுலாம் வைப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான சுண்டல் செய்வாங்கல்ல, பயிர் வகைகள் வெவிச்சு சாமிக்கு பிரசாதமாக வழங்கப்படும்ல, அது கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். இன்னமும் சிட்டிஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல இது ஒன்றுன்னு சொல்லலாம், இந்த மகாசிவராத்திரி ஒன்று சொல்லலாம். அடுத்து மாசி மாதம் கூட இருக்கு. மாசி மாதத்தில் இன்னொரு திருவிழான்னு சொல்லலான்னு பார்த்தா மாசி மகம்னு சொல்லுவாங்க. அதாவது மாசி மாதத்தில் வர மக நட்சத்திர நாள் தான் கிராம மக்கள் வந்து தங்க அவங்களோட ஊரில் இருக்க இறை உருவங்களை வந்து கடல், ஆறு, குளம் அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு எடுத்து சென்று நீராட்டிட்டு வருவாங்க.
0: இந்த இதுதானே 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை கும்பகோணத்துல மகாமகம் ரொம்ப சிறப்பா செய்வாங்க இதுதானே?
1: ஆமா, இது கும்பகோணத்துல தான் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. நம்ம ஊர்கள் எல்லாம் மக்கள் வெறும் கோவிலுக்கு போவாங்க, சிவன் கோவிலுக்கு போய் வழிபடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த கும்பகோணத்துல வந்து இது ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் வேற என்ன திருவிழா பத்தி சொல்லலாம் பிரீத்தி?
0: எனக்கு இன்னொன்னு என்ன தெரியும்னா ஆடி 18.
1: எல்லா மாசத்துலயும் ஆடி மாசம் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் அம்மனுக்கு சொல்லவே வேண்டாம், ஆடி மாசம் தான். அதை பத்தி நீ ஷேர் பண்ணு பிரீத்தி.
0: இந்த ஆடி 18 வந்து தமிழர்களால ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. ஆடி மாதத்துல 18ஆம் நாள் வந்து காவேரி கரைக்கிட்ட இருக்கிற எல்லா கிராம மக்களும் இதை ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவாங்க. அந்த நாள் அப்போ காவேரி வெள்ளத்தோடான திறக்கப்படுது. அப்போ அந்த கரையை சுற்றி எல்லா மக்களும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. காப்பரிசி, மஞ்சள், குங்குமம், பூ, காதோலை, கருகமணி அப்படி சில பொருள்களெல்லாம் வச்சு வழிபடுவாங்க. அங்கே அந்த கரைக்கிட்ட வந்து மஞ்சளால் பிள்ளையார் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைத்து ரொம்ப சிறப்பாக வழிபடுவாங்க. கும்மியும் செய்வாங்க அங்கே. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து தாலியில் எடுத்து பூசிப்பாங்க. இன்னும் கரெக்டாக எனக்கு டீட்டெயில்ஸ் இல்லை, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா?
1: பிரீத்தி சொன்னது வந்து கிராமப்புறங்களில் எப்படி ஆடி 18 கொண்டாடுவாங்கன்றது தான் ரொம்ப சிறப்பாகவே சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆடி 18 இவ்வளோ விஷயம் இருக்கான்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஆடி 18 அன்றைக்கி அம்மன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மக்கள் வந்து எப்படி வேண்டுதலை நிறைவேற்றுவாங்கன்னா முருகருக்கு காவடி எடுக்கிற மாதிரி அம்மனுக்கு வந்து உடம்புல வந்து ஊசி குத்துறது, நாக்கில் வேல் குத்துறது, அந்த மாதிரியெல்லாம் வேண்டுதலை அம்மனுக்கு நிறைவேற்றுவாங்க. தீ மிதிப்பாங்க, தீ சட்டி எடுப்பாங்க, அதெல்லாம் தான் செய்வாங்க அம்மனுக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சது ஆடி 18 பற்றி. அப்புறம் என்ன பிரீத்தி தெரியும்?
0: சித்திரை திருவிழா. ஆக்சுவலாக அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அழகர் பற்றி அதில் ஏதோ ரொம்ப விசேஷமாக இருக்குது. அது என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: சித்திரை திருவிழா. ஆமாம், அழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சித்திரை திருவிழா.
0: ஓ, அப்போது அது வந்து எதுக்காக அப்படி பண்ணுறாங்க?
1: சித்திரை திருவிழா வந்து நிறைய மக்கள் வந்து மதுரைக்கு போய் நேரில் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் போய் பார்த்தது கிடையாது. அதாவது அந்த கோயிலில் நடக்கிறத வந்து டிவியில் நம்ம நேரடியாக பார்க்க முடியும், லைவ் ஷோவில் பார்க்க முடியும். நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். என்னென்னா மதுரையில் கோயில் கொண்டுள்ள மீனாட்சி அம்மன், சிவபெருமான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற திருமண நிகழ்வு அதுதான் சித்திரை திருவிழாவாக நடைபெறுது. அந்த திருமணத்தை

0: அழகர், அதாவது மீனாட்சியோட அண்ணன் சொல்லப்படுற அழகர், அவர் வந்து கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வராரு. அப்போ நடக்கிற நிகழ்வுகள் தான் ஒவ்வொரு வருஷமும் நடத்தி காட்டப்படுது. அதுதான் சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா, உனக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு இவ்வளவுதான் தெரியும்.
0: அதாவது மதுரையை சுத்தி உள்ள நிறைய கிராமங்கள்ல இருந்து மக்கள் வந்து வண்டி கட்டிட்டு குடும்பத்தோட எல்லாருமே நிறைய பேர் போவாங்க இந்த திருவிழாவை பாக்குறதுக்கு. இந்த திருவிழா வந்து 12 நாள் நடக்குமா. அதாவது அழகர் வந்து அழகர் மலையிலிருந்து இறங்கி வராராம். அந்த அந்த அந்த காட்சியை அந்த காட்சியை சித்தரிக்கும் போது அந்த காட்சியை பார்க்கறதே அவ்வளோ அழகுன்னு பக்தர்கள் எல்லாம் சொல்லிக்குவாங்க. அதுக்காக பெரிய கூட்டமே அலமோதும்.
1: ஓ அப்படியா. இந்த முளைப்பாரி திருவிழான்னு ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் கொண்டாடுவாங்க. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். அது நான் சொல்கிறேன், உனக்கு ஏதாச்சும் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும்னா நீயும் நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துக்கலாம். முளைப்பாரி திருவிழா வந்து அரளிக்கோட்டைன்னு ஒரு கிராமத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. இந்த திருவிழா வந்து 8 நாள் மொத்தமாக நடைபெறும். இவ்விழா வந்து பங்குனி மாதம் கடைசி வாரம் இல்லைனா சித்திரை மாதத்தோட முதல் வாரத்தில் செய்வாங்க. அதுவும் எப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமையில தான் முடிப்பாங்க. ஆக மொத்தம் 8 நாள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. விழாவோட முதல் நாளப்போ மதுவோடுன்னு ஒரு பாத்திரத்தில் பசுமாட்டு சாணத்தில் சில நவதானியங்களை தூவி வைப்பாங்க. அதை கொண்டு போய் அவங்க நடு வீட்டில் வச்சு சாமியை எப்படி வழிபடுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த மதுவோடையும் வழிபட்டு ரொம்ப பாதுகாப்பாக பயபக்தியோட பார்த்துப்பாங்க. அம்மை வந்த வீட்டில் எப்படி ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து குறிப்பிட்ட சமையல் வகைகள் மட்டும் செய்வாங்களோ இந்த திருவிழா அப்போட அதே மாதிரி தான் செய்யணும். 8வது நாள் காலையில் எந்த சாப்பாடும் சமைக்காம விரதம் இருப்பாங்க. இந்த மது ஓடி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்றா வச்சு பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சமையல் செஞ்சு வழிபடுவாங்க. இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணுவாங்களா?
0: எனக்கு தெரியலையே பிரீத்தி, முளைப்பாரி திருவிழாங்கிறது ரொம்ப பேரே புதுசாக இருக்கே. அன்னைக்கு காவடி ஆட்டம் அந்த மாதிரி கிராமிய கலைகள்லாம் நடக்கிறது உண்டா?
1: ஆ, அப்போ வந்து அந்த 8வது நாள் ராத்திரி காவடி ஆட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு நிறைய கலைகள் நடைபெறும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த நாள் காலையில் அந்த அம்மனுக்கு செஞ்ச அலங்காரம் எல்லாத்தையும் கலைச்சு நீர்நிலையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த நாளோட நைட் வந்து தெருக்கூத்து ஏதாச்சும் அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கும். இதுக்கு வந்து எல்லா ஊர்லேருந்து அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ரொம்ப சிறப்பாக இந்த விழாவையும் ரொம்ப கொண்டாடுவாங்க. இந்த திருவிழாவில் வந்து சந்தைகள் போடுறதும் உண்டு.
0: பரவாயில்ல, தேங்க்ஸ் பிரீத்தி, எனக்கு ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. நிறைய திருவிழாக்களை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. முளைப்பாரி திருவிழாங்கிறது எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு. நிறைய பேருக்கு, அதுவும் சென்னை போன்ற சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு இது இன்னைக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்புறம் பிரீத்தி, வேற ஏதாச்சும் திருவிழா பற்றி தெரியுமா?
1: வேற எந்த திருவிழா பற்றி எனக்கு அவ்வளோ முழுசாக தெரியல. ஆனால் ஜென்ரலாக சொல்லணும்னா திருவிழாக்கள் வந்து கிராமிய வாழ்க்கையை தான் நம்மளுக்கு எடுத்து காட்டுது. அது வந்து ஒரு கூட்டு பண்பாடு உறவு இருக்கிறத நம்மளுக்கு காட்டுது.
0: கண்டிப்பாக பிரீத்தி, ஏன்னா வந்து திருவிழா வந்து நம்ம உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு களமாக அமையுது.
1: அதோடு இல்லாமல் ஊரோட ஒற்றுமையும் இது காட்டுகிறது. தினம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவங்க இந்த திருவிழான்னு ஒரு நிகழ்வில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவங்களோட உழைப்பெல்லாம் மறந்து அதுக்கேற்ற பலன் கிடைச்சதுன்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. தனி மனித வாழ்க்கையில் வந்து இப்படியெல்லாம் எதுவும் பெருசாக கொண்டாட மாட்டாங்க. ஆனால் சமுதாயத்தில் எல்லா கிராம மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடியதுன்னா அது திருவிழா மட்டும்தான் இருக்கும்.
0: திருவிழாக்கள் வந்து இறைவன் சார்ந்த விஷயமா இருந்தாலும் மக்கள் எல்லாரும் மக்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் உதவுதுன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாக்கள்லையும் நிறைய திருவிழாக்களை பற்றி சீன்ஸ் எல்லாம் வரது உண்டு. அதில் பார்க்குறதோடு சரி, நம்மளை மாதிரி சிட்டிஸில் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக கிராமப்புறங்களில் இருக்க திருவிழாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சால் ஒவ்வொரு திருவிழாலையும் கலந்துக்கணும் அவங்க மொத்த உறவினர்களோட. அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்னா பெற்றோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டுருக்க நம்மளோட பாரம்பரிய தமிழ் பாரம்பரியத்தை வந்து அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை.
1: கரெக்டாக சொன்ன சௌந்தர்யா, நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து ஏதோ கொஞ்சம் இந்த திருவிழா பற்றியெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க.
0: கண்டிப்பாக பிரீத்தி, நம்ம மதம் சார்ந்த விஷயம் அதுவும் திருவிழாக்கள் இறைவன் சார்ந்த, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இறைவன் சார்ந்த விஷயமாக இல்லைனாலும் நம்மளுடைய ஒற்றுமை, நண்பர்கள் உறவினர்கள் கூட இருக்கிற ஒற்றுமையும் இது பலப்படுத்துது. அதனால கண்டிப்பாக வந்து இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது.
1: சரி சௌந்தர்யா, நீ ஒரே ஒரு ஊருக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததை பற்றி பேசும்போது நம்ம இவ்வளோ திருவிழாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி நேயர்களே, இப்போ வந்து நம்ம இவ்வளோ திருவிழாக்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இன்னும் நிறைய புத்தகங்கள், சமூக வலைத்தளங்கள் எல்லாம் போய் இதை பற்றி என்ன ஏதுன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நம்ம கிராமிய திருவிழாக்கள் பற்றி செய்திகளை பரப்புங்க. நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே பிரீத்தி மற்றும் ஸ்ரீ சௌந்தர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
0: நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: Hi, this is Vijay Raghavan here. I am the co-founder of Impractical Bakers and Trainers. On social message, keep on observing, keep on experimenting. Don't try to lose yourself in the journey. As journey is not the end of the journey, it is just the beginning of another journey. You are listening to MOP Community Radio 107.8, our community, our radio, our pride.

ஐனவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: Child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
0: நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்கள் ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்லாம் இந்த இதுதான், ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அது மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு ஊத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இருக்கிற உணவு தான் வந்து சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம சாப்பிடுற இந்த தென்னிந்திய உணவுகள், குறிப்பா தமிழ்நாட்டுல சேர்ந்த இந்த உணவு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற இந்த உணவுல வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நடமாடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ், இந்த ப்ரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு, இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துப்போம், நிறைய வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒன்று, பருப்பு போட்டு ஒன்று, கூட்டு மாதிரி ஒன்று, இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கு. அதனால தான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூஸஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிட்றது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவுல சேர்த்துக்கிற நெய்யோ இல்லை கடைசியாக சாப்பிட்ற தயிர் சாதமோ, இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபேட் நிறையா இருக்கு. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நல்லா வேலை செய்யறதுக்காக இதுலேருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலாக நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்லை எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாம சாப்பிட்ற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாம உணவு நிறையா சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம கரெக்டாக அதாவது ஃபுல்லாக ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர்கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்துலேயும் கூட அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாமல் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக உடம்புல உறுதியோடு இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பாக வந்து நம்ம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்போ நமக்கு நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த அஞ்சலி பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சலி பெட்டி அப்படின்ற ஒன்றுல வச்சிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பெட்டியில இருக்கிற இந்த ஸ்பைசஸ் வந்து மெடிசினல் வேல்யூஸ் அதுல நிறைய இருக்கும். திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த அஞ்சலி பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பாவில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இல்லையா, அந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதுக்கு இதுதான் இந்த ஸ்பைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இதுலேருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால் வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார், ரசம், காய், பாயசம் அந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட் அந்த காலத்தில் பண்ண மாதிரி இப்போ நம்மளால பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுந்தாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றதுலாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கிடைக்கிற உணவுகள், கிடைக்கிற ஃபுட்ஸ் இதுலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாமல் சமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிறீங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட்ற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பெஷலாக எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்படி நாம் அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள், எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிறீங்க. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேட்க போகிறோம், எந்த வகையான சத்து பற்றி, எந்த வகையான

0: வணக்கம் நேர்களே. ரெண்டு நாளா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். என்ன நிகழ்ச்சின்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க நம்ம உணவை மருந்து ஸ்பெஷல். நான் தாங்க உங்க ஆர்ஜே பால மீனாட்சி. நம்ம டாக்டர் வர்ஷா கூட இருக்கோம். இன்னைக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நம்மளுடைய சமுதாய வானொலிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரொம்பவே அழகான நிகழ்ச்சி. அதாவது விமன் விமன் விமன் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இது பெண்களுக்கு உரிய பிரச்சனைகள், அவங்களுக்கு உரிய தீர்வுகள், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர், எப்படி ஒரு பெண்ணுக்கு எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது, அவங்க எப்படிலாம் அவங்க அதை சரி செஞ்சுக்கலாம், என்னெல்லாம் அதுக்கு தீர்வு இருக்கு? அதாவது வந்து பெண்கள் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அதாவது நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுல இருந்து எல்லாமே சொல்லுங்க டாக்டர்.
1: வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கவர் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இது வந்து எனக்கு இன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. எனக்கு வந்து சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது நம்ம காஞ்சி சங்கராச்சாரிய வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அது வந்து சுகன்யா, ஒரு கேர்ள் இந்த காலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபார் ஹர் டு கெட் இன் டு அ மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க ஒரு நாலு ஸ்டேஜஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனால் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எம்பி வைஷ்ணவ். ஸோ இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு கேர்ள் சைல்ட் பிறந்ததுலேருந்து அது வந்து இந்த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஒரு மேல் சைல்டும் ஃபீமேல் சைல்டுக்கு த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் the future generations to come. பிறந்ததுலேருந்து அந்த போராட்டம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியன்னா, யூ நீட் டு லுக் அட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் த பர்த் வெயிட். ஓகே, பர்த் வெயிட் எப்படி இருக்கிறது பிறக்கும் போது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி வந்து மேலே போயிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்ம நாட்டில் நிறைய கேர்ள் பேபிஸ்க்கு வந்து தே ஆர் டெரிபிளி பார்ன் அண்டர் வெயிட் இட் செல்ஃப். ஆனால் ஒரு ஒரு டைமில் அவங்களுக்கு வளர்ச்சியில் வந்து எந்த விதமான பாதிப்பு வரோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேர்ள் சைல்டு வந்து அந்த பிறந்ததுலேருந்து கரெக்டாக உணவு வந்ததுன்னா தே ஷுட் பி இன் அ பொசிஷன் வேர் அவங்களோட பாடி ஃபேட் காம்போசிஷன் கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பீரியட்ஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க, மெனார்கே அட்டைன் ஆகாது.
0: மேம், இந்த பீரியட்ஸ் சொன்னீங்களா, இதுக்கு வந்து எது சரியான ஏஜ்?
1: அதான், பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து பாடியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வரணும்னா நமக்கு வந்து கொழுப்பு உடம்புல ஓரளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம வந்து பார்பி டைமென்ஷன்ஸ் மாதிரி இப்போல்லாம் வந்து இந்த ஃபிலிம் ஸ்டைலில் சைஸ் ஜீரோன்னு சொல்கிறாங்க. அந்த சைஸ் ஜீரோ எல்லாம் நம்ம இல்லை இப்போ. ஆனால் அதே மாற்றிட்டு இப்போ வந்து இந்த டர்ட்டி பிக்சர்னா இல்லை, நம்ம நல்லா கொலுகொல்லாக குண்டப்பாக இருக்கணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகக்கூடாது. நம்ம கரெக்டான வளர்ச்சி இருந்தானா, நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எபிசோடில் சொன்னேன், ஒரு குழந்தையோட வயசுக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா இட் கே ஸ்டார்ட்ஸ் வித் நியோனேட், இன்ஃபென்சி, டாட்லர், ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் ஏஜ், அடாலசன்ஸ். அடாலசன்ஸ் வந்து மூணு பங்களை பிரிக்க வேண்டியிருக்குது, ஏர்லி அடாலசன்ஸ், அடாலசன்ஸ், லேட் அடாலசன்ஸ். ஆனால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 10 இயர்ஸ், என்ஸ் அட் 18. 10 to 18 வயசு அவ்வளோ 8 வருஷம் வந்து அதோட ஸ்பேன் இருக்குது. ஸோ நீங்கள் அது புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அதில் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிறோம், ஒரு பெண்ணு வந்து ஒரு லேடியாக மாறிடுறது. ஓகே, ஒரு சின்ன கேர்ள் சைல்ட் பிகம்ஸ் அ உமன் இந்த வயசில். ஸோ அந்த வயசுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணல. எப்போ சின்ன வயசில் வளர்ச்சி வந்து 2 வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி, 5 வயசு வரைக்கும் உடம்பு வளர்ச்சி முடிஞ்சு போய்டுறது. அதே வேகத்தில் தாய் உடம்புல ஒரு ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆகுறது, அந்த லெவலுக்கு திருப்பி ஹை லெவல் க்ரோத் வந்து எப்போ வருது, இந்த அடாலசன்ஸ் பீரியடில். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் கேச்சப் பண்ணலன்னா நிறைய குறையோட தான் நீங்கள் வந்து யூ வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இப்போ இந்த அடாலசன்ஸில் 2 முக்கியமான இது இருக்கு. ஒன்று வந்து த பாடி க்ரோத். ஓகே, கேர்ள் வில் ஹாவ் பிரெஸ்ட் ஃபார்ம், பியூபிக் ஹேர் க்ரோயிங் இல்லையா, அதெல்லாமே வருது பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ த செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ஒரு வளர்ச்சி, ஹைட் வெயிட் அது 2வது வளர்ச்சி. சில பேர் என்ன ஆவாங்க, திடீர்னு ஹைட்டு வெயிட்டு அதிகமாக போட்டுடுவாங்க, ஆனால் பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், தே கால் லேட் ப்ளூமர்ஸ். சில பேருக்கு என்ன ஆகும், பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் ஹைட் வெயிட் வளர்ச்சி வரும், தே ஏர்லி ப்ளூமர்ஸ்.
0: பட் ஆனால் ஒரு தப்பான மெத்து இருக்கு. அதாவது ஒருத்தங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இனிமே வளர மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் டிசைட் பண்ணிடுவாங்க இல்லையா?
1: நோ, இட் ஆல் டிபெண்ட்ஸ். சர்டன் அமௌண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டஸ் ஹேப்பன், பட் இட் யூ வில் ஸ்டில் கிரெயின். ஓகே, மேக்சிமம் அந்த டைம்ல இருந்து இன்னொரு கொஞ்சம் ஃபியூ இன்ச்சஸோ இது வெயிட் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்.
0: பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. பர்சனலா ஹைட் வந்து ஒரு ஃபீமேலுக்கு எந்த வயசு வரைக்கும் இருக்கும் கரெக்டா சொல்லணும்?
1: நோ, இட் கோஸ் ஆன் பிகாஸ் அன்டில் யுவர் க்ரோத் இஸ் டோட்டலி க்ளோஸ்ட். Okay, it is not only that, but the periods means it starts. But ippo vandu nariya perukku vandu they are getting the periods much earlier, so we need to document. But this is the usual characterization: early bloomers, late bloomers, normal. Okay, and idhukku kanakle vandu neenga pathinga nammalode idu enna irukirathu, they must attain puberty, they must gain height, they must put on proper weight. Okay, so and the adolescent period for a girl is very very important, preparing her for the next stage. இதில் என்ன என்ன பிரச்சனை மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, they can be underweight, they can be stunted, they might have started late periods. பீரியட்ஸ் வந்தால் கூட நிறைய கேப் இருக்கும், இல்லை அவங்களுக்கு நிறைய வயிற்று வலியோட வரும், ப்ளீடிங் ஹெவி இருக்கலாம், இல்லை ஸ்கேண்டி இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே லாட் ஆஃப் லிட்டில் லிட்டில் ப்ராப்ளம்ஸ் வில் பி தேர். ஓகே, இதெல்லாமே நம்ம வந்து இஃப் த பாடிஸ் க்ரோத் இஸ் ஆல் ரைட், இதெல்லாம் ப்ராப்ளமாகவே இருக்காது. That is important. Then, இன்னொன்று வந்து இதில் இந்த டைமில் எனிமிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தே ஹவ் நாட் ஈட்டன் ப்ராப்பர்லி, வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஒரு தப்பான எண்ணம் இருக்கணும், நான் ஒல்லியாக இருக்கணும், அதனால் நிறையா சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், அந்த ஃபினிக்கு இது பியர் ப்ரெஷர், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் பண்ணணும், இது எல்லாமே ஆல் தட் டைம் இஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் ஃபார் அன் அடாலசன்.
0: மேம், லைக் இந்த ஸ்டமக் பெயின் வருது இல்லையா பீரியட்ஸ் டைமில், அது பேக் பெயின், நிறையா முட்டியில் பெயின், இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அவங்க அந்த பீரியட்ஸ் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதாவது பிற்காலத்தில் வயிற்றை வலிக்காமல் இருக்கிறதுக்கு இதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அவங்களுக்கு?
1: That's what we said. It's a balanced normal diet. உங்க வளர்ச்சி நார்மலா இருந்தானா, your body will function as per the rhythm. When you are getting all the complications or you are getting all these symptoms, it only means that your body is not working, the hormones are not going in a proper way. That is what it means. Okay, so you need to correct your system and bring it back with minimal invasion, whatever we can do. And the best thing is to eat properly. ஓகே, எனிமியாக இருந்தானா எனிமிக் கண்டிஷன் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும், ஏன்னா அது இருந்தாலும் பிரச்சனை வரும். ஓகே, இந்த வயசில் வந்து தான் நம்ம வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், தட் மீன்ஸ் டூ மச் ஆஃப் இம்பேலன்ஸ் இன் த சிஸ்டம் வேர் த ஓவரிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஃபங்க்ஷனல் ஆர் பிகமிங் ஹேவிங் சிஸ்ட் இன் தெம், தேர் பிகமிங் நாடுலர், தேர் பிகமிங் நான் ஃபங்க்ஷனல். ரொம்ப ஒபிசிட்டி, வி நீட் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டு அட்டைன் மெனார்கி. பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருந்தால் தான் பீரியட்ஸ் ஆரம்பிக்கும். ஆனால் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டு போனால் அதுவும் பிரச்சனை பண்ணிக்கும், கம்மி இருந்தாலும் பிரச்சனை, அதிகம் இருந்தாலும் பிரச்சனை. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கணும், ஆப்டிமலாக பாடி கம்போசிஷன் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த அடாலசன்ட் பீரியடில் நம்ம வந்து அதான் சொல்கிறது, கேர்ள் சைல்டு இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த மதர்ஹுட். அவள் பீரியட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு ஷீஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மதர்ஹுட். அவள் உடம்போட வளர்ச்சி முடிஞ்ச பிறகு தான் ப்ரெக்னென்ட் ஆனால் சேஃபு. அவள் வளர்ச்சி போயிட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டானா, குழந்தையும் தாயும் ரெண்டு பேர் ஒரு பெரிய போராட்டம், சண்டே நடக்கும், மகாபாரத் நடக்கும்.
0: ஸோ அதனால தான் சொல்கிறாங்க 18 வயசுக்கு மேலே திருமணம்.
1: ஆமாம், ஓகே, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் த மதர் அண்ட் த சைல்டு டு ஃபைட் ஃபார் த நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ அதனால அதனால தான் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவள் தாயை மாறிடுச்சுன்னா அதனால் அவனோட குழந்தை தத்துவம் போயிடாது, அதனால தான் பிரச்சனை ஆகிடுறது. ஸோ த கேர்ள் ஹேஸ் டு மெச்சுர் ப்ராப்பர்லி அண்ட் தென் வென் ஷி கெட்ஸ் மேரிட், பிஃபோர் மேரேஜ் நம்ம வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்கா, வெயிட் கரெக்டாக இருக்கா. வெயிட் ரேம் முக்கியம்னா, த அமௌண்ட் ஆஃப் வெயிட் ஷி வில் கெயின் ஃப்ரம் தட் டைம் ஆஃப் இண்டக்ஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ரைட் டில் த டெலிவரி. அது தன மாதிரி தான், சில பேருக்கு வந்து 12-14 கிலோ, ரொம்ப வெயிட் கம்மி இருந்தானா 12-14 கிலோ போடுவாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு 10 கிலோ எவ்வளோ இருந்தானா போதும், ஏன்னா தே டோன்ட் நீட் இட் ஃபார் தெம் செல்ஸ், தே ஒன்லி நீட் ஃபார் த ப்ரெக்னன்சி, த ஃபீட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அட்டு மட்டும்தான் வேணும் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வை வெயிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹைட் ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் தட் அலவுஸ் தட் மச் ஆஃப் அ பெல்விக் திஸ் திங். ரொம்ப ஸ்டண்டடாக இருந்தானா அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பேசேஜுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ ஹைட் அண்ட் வெயிட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து தே நீட் டு கான்சென்ட்ரேட் வென் தேர் அடாலசன்ட், பிகாஸ் அந்த டைமில் க்ரோத் மேக்ஸிமலாக இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம்க்கு முன்னவே வந்து தே நீட் டு செக் ஆன் தேர் வெயிட், தே நீட் டு செக் ஆன் எனிமியா.
0: மேம், நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடின்னு பேசுகிறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெளிநாடுகள்லாம் வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சத்து இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் எப்படின்னா ஒருத்தவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்க கருத்தரிச்சதுக்கு அப்புறமா 4-5 மாதத்துல தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆசிட் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம்னு
1: சொல்லுவாங்க. ஃபோலிக் ஆசிட் இஸ் அ பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்.
0: ஓகே
1: ஓகே. அண்ட் ஆல் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் ஆர் இன் ரிலேஷன் டு அவர் எனர்ஜி லெவல். அண்ட் திஸ் பர்டிகுலர் ஃபோலிக் ஆசிட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூரல் டெவலப்மெண்ட். நர்வ்ஸ் பிரெயினோட டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப தேவைப்படும். ஸோ வென் யூ லுக்கிங் அட் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், திஸ் இஸ் ஆல் ரிலேட்டிங் டு த நர்வ்ஸ். இது ஸ்பைன பைஃபிடா, தட் இஸ் அ பின்னாடி அந்த பிரேக்கோட வரும், அது வந்து தட் இஸ் அ மேஜர் காம்ப்ளிகேஷன் ஃபார் அ சைல்டு டு பி பார்ன் வித். அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் திஸ் இஸ் அ மேஜர் வெஸ்டர்ன் கன்செப்ட் வேர் தே ஃபவுண்ட் தட் வாஸ் மோர். பட் அதனால தான் நம்ம இங்கே என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னா, நான் சொல்கிற அளவுக்கு காய்கறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தனியாக ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு பேலன்ஸ்டாக எல்லாம் இருக்கும். இஃப் யூ வில் ப்ரிவெண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பீங் எனிமிக். ஏன்னா எனிமியால் வெறும் அயன் மட்டும் முக்கியமும் கிடையாது, ஃபோலிக் ஆசிடும் இம்பார்ட்டன்ட், சைனகோபால்மின் B12 இம்பார்ட்டன்ட், ப்ரோட்டீன் குளோபின் செக்ஷன், ஹீமோக்ளோபின்ல குளோபின் இஸ் ப்ரோட்டீன். ஸோ ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருந்தால் ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனிமியா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அண்ட் தென் யூ ஆல்சோ நீட் டு செக் ஆன் யுவர் ஸ்டேட்டஸ் அண்ட் இஃப் நீட் பி பி கிவன் எக்ஸ். ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இஸ் ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் அஸ் மச் அஸ் த தேர் இஸ் அ டெஃபிஷியன்சி. ஸோ பீப்புள் ஷுட் நாட் ஜஸ்ட் பிளைண்ட்லி டூ OTC, that is across the counter purchase and do what they want. They must get themselves assessed for it. In fact, இன்னைக்கு வந்து நம்ம பெண்களுக்காக தான் பேசுகிறோன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் இந்த ப்ரெக்னென்சின்னு சொல்லும் போது இது சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ப்ரெக்னென்சி இஸ் நாட் சம்திங் யூ கேன் கிளாப் ஒன்லி வித் 2 hands. இட் இஸ் நாட் ஒன்லி த விமன் சென்ட்ரிக் இஷ்யூ. ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து லேடி, ஆனால் ப்ரெக்னென்ட் பண்ணுறது ஃபாதர், மேல். ஸோ இப்போ வந்து ஃபாதருக்காக மேலுக்காக கூட இந்த பீரியடில் ஒரு நியூட்ரிஷனல் கைட்லைன்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா 50% ஆஃப் த குரோமோசோம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். ஃபாதர் வந்து ஸ்மோக் பண்ணுறா, அவனுக்கு வந்து பிபி இருக்குது, இதெல்லாம் இருந்தானா தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த அஃபெக்ட் த சைல்ட். ஸோ நவ் வி கிவ் கைட்லைன்ஸ் நாட் ஓன்லி டு த மதர், வி ஆல்சோ கிவ் மதர் டு பி, வி ஆல்சோ செல்ஃப் ஃபார் த ஃபாதர் டு பி. இன்னைக்கு அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா
0: எங்களுக்கு ரொம்ப
1: நிறைய பேர் இது நிறைய பேர் வந்து இது தி புட் த ஹோல் ஆனஸ் ஆன் த கேர்ள். நோ, இனிமே வந்து நம்ம வந்து ஃபாதர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹேஸ் டு. அவங்க வந்து அவங்க வெயிட் அதிகமாக இருக்கிறதா கம்மி இருக்கிறதா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இதெல்லாமே கரெக்ட் பண்ண பிறகு தான் அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ வர காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ வர இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ப்ரெக்னென்ட்டுக்கு வந்து அகெயின் வி டிவைட் இன் டு 3 parts. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர். ஈச் இஸ் ஆஃப் 3 months டியூரேஷன், ரைட்? ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் நம்ம வந்து வி ஆர் நாட் ஈட்டிங் ஃபார் 2 ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். ஓகே, அப்போ வந்து ரெண்டு பேருக்காக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அட் தட் டைம் இட் இஸ் ஒன்லி டு சீ தட், அப்போ தான் ஃபோலிக் ஆசிட், தட் இஸ் ஈட்டிங் இனஃப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஈட்டிங் இனஃப் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஈட்டிங் வெல். ஆனால் அப்போ வாந்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து தி மஸ்ட் பி காஷியஸ். வாந்தி வருது அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கிடையாது. மார்னிங்கில் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஏர்லி மார்னிங், ஃபியூ வீக்ஸ், ஃபியூ திஸ் திங் இஸ் ஓகே. பட் இஃப் யூ ஸ்டார்டட் ஆன் அ ஹெல்த்தி வே அட் ப்ரெக்னென்சி, அந்த அந்த பிகினிங் பீரியட் உங்களால் தாங்கிக்கலாம்.
0: வாந்தி வரதோட ரீசன் வந்து குழந்தைக்கு முடி இருக்கிறதுனால தான் சொல்லுவாங்க. அதுதான்
1: லேட்டர் ஃபர்ஸ்ட். இது வந்து வென் இட் இஸ் ஃபார்மிங் த பேபி நீட்ஸ் the hormonal changes are happening to the mother and that is what causes, they are all circadian, they are in relation to the sun. If you are healthy before, you will have less of these

0: second trimester or okay, by that time, you know, the organs are all formed. And third trimester is only when the eating for two is important because the weight gain starting. Because the baby has to come to 2.5 plus kg at that time. That is the time when they eat the maximum. So even in pregnancy, at different stage, there is different requirements. It's not that, you know, you just generalize everything as such. Sorry, pregnancy kapra, immediately before labor, during labor, after labor, adhukku prescription irukku, nariya perku adhu theriyadhu. Okay, before the labor, just before the delivery starts, what the lady should have consumed so that, you know, she has enough strength to go through the labor. During labor, enna kudukala, adhukku or prescription irukku. After labor, enna kudukano, adhukku or prescription irukku. Other than that, namakku vandhi lactation. ஏன்னா குழந்தை வழியில் வந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்கு உணவு எப்படி கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ யூ கேன் ரியலைஸ் நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறது சமையல் ஒன்று தான், ஆனால் நம்ம லைஃப்பில் என்ன ஸ்டேஜஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி சாப்பிடணும் அது நம்ம கணக்கு, இண்டிவிஜுவல் கணக்கு. ஓகே, அதுக்கப்புறம் லாக்டேஷன் ஃபஸ்ட் 6 மந்த்ஸ் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்க போகிறீங்க.
1: டாக்டர், இதுக்கு முன்னாடி இந்த ப்ரெக்னன்சி இருக்கு இல்லையா, அது வந்து சிசேரியன் நார்மல் டெலிவரி ரெண்டு இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து சிசேரியனா ரொம்ப கஷ்டம், அதனால நிறையா பயம், நிறையா பேர் வந்து சிசேரியன் சொன்னதுமே ரொம்ப பயந்து அதனாலே காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ இந்த பயப்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்?
0: நோ, சி, தே கேன், நார்மல் வே ஆஃப் டெலிவரி இஸ் ஒன்லி த்ரூ த வெஜைனா, சிசேரியன் கிடையாது. But that's where I emphasize on the height and weight and everything and what they need to do. Nariya per vande pregnancy or vyadhi madri nanchittu they just protect themselves, nagarve mattaanga. They think, you know, that is the only way they need to protect their child. No, namakku kolupu odamla adhigama irukkirathu, we are shocked. That's all shock absorbers for our baby. Chumma namakku vande God has not made us curvaceous for nothing. We have more fat than men because we are supposed to protect the baby, the fetus. We are prepared for that. அதனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து படுத்துட்டே இருக்கணும் இல்லை உட்காந்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வி கேன் டூ த ரைட் திங் அண்ட் தென் சீ தட் இட் இஸ் நார்மல் டெலிவரி. அஸ் ஃபார் அஸ் இட் இஸ் நார்மல் டெலிவரி, தெர் இஸ் நத்திங் டு ஃபியர் அபவுட். வேர்ஸ் கம் வேர்ஸ் ஃபார் எனி ரீசன் சிசேரியன் ஆச்சுன்னா கூட யூ நீட் டு லுக் அட் இட் லைக் எனி சர்ஜரி தட் ஹஸ் ஹேப்பன் அண்ட் தென் கெட் பேக் டு லைஃப் அட் தி ஏர்லியஸ்ட் பாசிபிள். அதனால் நான் வந்து குழந்தை தூக்கக்கூடாது, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியல, வலி இதெல்லாம் அந்த ஆட்டிடியூடை பண்ணிங்கன்னா யூஆர் கோயிங் டு ஹர்ட் யுவர் செல்ஃப் அண்ட் த பேபி.
1: ஸோ சிஸ்டர் என்ன, அவங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணும்?
0: நோ, ஜென்ரலி தே அலவ் யூ, யூ நோ தெர் இஸ் அ சூச்சர்ஸ் கிவன், த டாக்டர் கிவ்ஸ் யூ அட்வைஸ், பட் யூ ஸ்டார்ட் ஃபீடிங் த பேபி மோமெண்ட் யூர் அவுட் ஆஃப் அனஸ்தீசியா. அதனால் அதனால ஒன்றும் ரொம்ப லாங் டியூரேஷன் இது கிடையாது. இதே ஒன்ஸ் த லாக்டேஷன், ஸோ தாய்ப்பால் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், 2 இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம், மற்ற சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம், ஆனால் யூ கேன் கண்டினியூ டு பிரஸ் ஃபீட் ஆன் அண்ட் ஆஃப் யுவர் சைல்ட் டில் 2 இயர்ஸ். ஸோ யூ நீட் டு பி மென்டலி ப்ரிப்பேர் டு டூ தட். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் 2 இயர்ஸ் சொல்லலை.
1: பட் டாக்டர், இப்போ வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் இது சம்மந்தமாக வந்து நிறைய ஆய்வு செய்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 56% ஆஃப் லேடிஸ் வந்து இப்போது பிரஸ்ட் ஃபீடிங்கே பண்ணுறதில்ல. இட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு அழகு போயிடும் அந்த மாதிரி அவ நிறைய காரணங்களில் பண்ணுறதில்ல. அது வந்து
0: இது வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட் அதிகம், நம்ம கான்செப்ட் கம்மி.
1: ஓகே
0: ஓகே, வி டோன்ட் ஹாவ் அ டெண்டன்சி டு டூ எவிடன்ஸ் பேஸ்ட் டாக்குமெண்டேஷன். நம்ம வெஸ்டர்ன் மீடியா வச்சுட்டு நான் இது வரைக்கும் பார்த்தது லேடிஸ் யாருமே நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. அண்ட் நம்ம கிராமத்தை அந்த கணக்கில் பார்த்தோன்னா கூட அங்கே வந்து தாய்ப்பால் தான் கொடுக்குறாங்க. எனக்கு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா சீக்கிரமாக நிறுத்திடுறாங்க. ஓகே, நான் கேட்டேன்னா அளவு கம்மி, பத்தலை, குழந்தைக்கு பிடிக்கலை, நிறுத்திட்டோம் அப்படின்னு 1 மாதம் 2 மாதத்தில் நிறுத்திடுறாங்க. தட் இஸ் அ பிகர் ப்ராப்ளம் தென் தாய்ப்பால் கொடுக்கறது. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆள் அழகுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது நம்ம நாட்டு கிடையாது. ஆனால் தே நீட் சப்போர்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் டைப். இஃப் தேர் இந்த ப்ரைவேட் செக்டர்னால் அவங்களுக்கு லீவ் இருக்காது. கவர்மெண்ட் செக்டரில் கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து லாஸ் ஆஃப் பேயில் போகணும், ஆனால் வீட்டில் வந்து சூரிய அந்த மாதிரி நான் லீவ் போட முடியாது. 3 மாதம் லீவ் சொல்கிறாங்க, ஆனால் டெலிவரி ஆனது முன்னவே நான் 2 மாதம் எடுத்துட்டேன், ஏன்னா என்னால் முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அப்போ குழந்தை பிறந்த பிறகு 1 மாதம் லீவ் தான் இருக்கிறது. ஸோ ஆல் தீஸ் ஆர் லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்.

0: ஃபண்ட்ஸ் தட் ஆர் தேர் யூனோ அண்ட் ஓகே கவர்மெண்ட்டில் லீவ் கிடைக்கிறதுனா ப்ரைவேட் செக்டரில் நோ நோபடி கிவ்ஸ் தம் பெய்ட் லீவ். சரி, அது பண்ணது பிறகு குழந்தைக்கு வந்து நம்ம லாக்டேஷன் பண்ணுறோம், 6 months எக்ஸ்க்ளூசிவ் ஃபீட், யார் லீவ் கொடுக்குறாங்க? ஸோ வி ஆர் டெல்லிங் தட் யூ ஷுட் ஃபீட், பட் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் த மதர் டு டூ தட்? ஸோ அழகுக்காக நம்ம நாட்டில் யாருமே பிரெஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதில்ல, பட் வித் தெர் ஆர் வெரி மெனி அதர் ரீசன்ஸ் வை தே ஆர் அண்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். லாக்டேஷன் பீரியட்ல த மதர் ஹேஸ் டு நாட் ஓன்லி ஈட் வெல் ஹர் செல்ஃப் டு கெட் பேக் ஹர் ஹெல்த், ஓகே, சேம் டைம் ஷி ஹேஸ் டு ஃபீட் த பேபி தட்ஸ் க்ரோயிங், த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் இல்லையா? பிறக்கும் போது 2.5 or 3 kg இருந்தானா, எவ்ரிடே த பேபிஸ் ஹேஸ் டு கீப் க்ரோயிங். So the quantity of milk that she produces has to support that growth. That means she has to eat appropriately. Okay, lactation ka apra adutha major area menopause, when we have to worry about ourselves. Yeah. Menopause na ipo nariya per enna nanikranga, ayyo period sigrama ninnu pochu na thole pochu. No, the longer you are menstruating, the safer is your body's health. Heart attack we give to the men. We never got heart attack as long as we get our periods.
1: Doctor, so for 40 years la oruthangalukku vandha menopause varudna avangalukku vandha adinala first vara complication adu enna va irukum?
0: The moment you finish, the moment you stop your periods, you are equal to man, but you are become a man like much earlier in your age. That means you get your what men get much later, heart problems and BP and diabetes and all that, women get it earlier. So as long as you get your menopause, the female hormones are protecting you. So there is no this thing. Edavadhu prachna vandadana, it's better you take a precaution, you take an this thing and prevent yourself from getting into menopause early than what is required.
1: So current age for menopause
0: 50 52 அது வரைக்கும் போயிட்டே இருக்குது, தட்ஸ் நோ ப்ராப்ளம்.
1: சோ அது அதுக்கு அப்புறம் வந்தா கூட அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கும்?
0: நோ, இஃப் யூ ஸ்டாப் earlier than even you know osteoporosis, all those things complications start in much earlier. So it is safer to have your periods going till the full potential. It should not stop early. இருந்தானே you need to check with your endocrinologist as well as gynecologist and take care of this thing as such. அதுக்கப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம டயட்டில் கவனிக்க வேண்டியது முக்கியமான இது, டு அவாய்ட் அனீமியா, டு அவாய்ட் ஆஸ்டியோபரோசிஸ், போன் ஹெல்த் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் போன் ஹெல்த்துக்காக நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் போன் ஸ்ட்ராங் இருக்கணும்னா அது வந்து ஒரு பெண் குழந்தை அவள் வந்து வயசுக்கு வரத்துக்கு முன்னவே நீங்கள் உங்கள் டெபாசிஷன் போன்ஸில் பண்ணிடணும். ரெண்டு இது வச்சுட்டு, பால் குடிச்சிட்டு விளையாடிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ பால் குடித்தாலும் உங்கள் போன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் விளையாட முடியாது. த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் இட் கோஸ், யூ கெனாட் பி பிளேயிங் டு தட் எக்ஸ்டென்ட். பட் ஆஸ் அ சைல்டு, இஃப் யூ பிளேட் அண்ட் இஃப் யூ ட்ரங்க் இனஃப் மில்க், யுவர் போன்ஸ் வில் பி ஸ்ட்ராங் இனஃப் டு டேக் யூ த்ரூ யுவர் லைஃப். ஒரு போன் டென்சிட்டி டெஸ்ட்டு, ஐ ஹாவ் ட்ரங்க், நான் என் வாழ்க்கையில் ஐ ஹாவ் ட்ரங்க் ஆல்மோஸ்ட் 1 liter ஆஃப் மில்க் எவ்ரி டே. When I was studying and I was an athlete, ipo enoda bone age is at least 15 to 20 years less than my age, my chronological age, which is to my advantage. Ipo vilundadna enak dislocation da irukke, fracture avala, that is the advantage of building up your bones. Adukapra namma calcium tablets appuram saapidirukkrade bones weak aichu ipdi ella solrade prayojanamae
1: kedaiyadhu. So 30 plus calcium nariya seethuknu nu solranga, there is no
0: calcium from the milk is best absorbed, yena paala lactose in the milk is the one which assists in absorption of calcium. Ipo edho or advertisement poite irukudhu, vitamin D irundha thana, vitamin D namma naatla namakku kadikum, namma vandu கலந்துட்டு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, வெயிலில் போய் நின்னாலே போதும். ஆனால் லாக்டோஸ் மில்க் சுகர் தேவை டு அப்சார்ப் கால்சியம், அது அது ஒன் மோர் ரீசன் வை சில்ட்ரன் மஸ்ட் பி மேட் டு ட்ரிங்க் மில்க்.
1: ஸோ டாக்டர், மென் கம்பேர் பண்ணுறப்போ விமனுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக வருது? அதாவது இப்போ நீங்கள் நிறையா மென்னும் பார்த்துருப்பீங்க, விமன் பார்த்துருப்பீங்க, யாருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் நிறையா வருது, விமனுக்கா மென்க்கா?
0: விமன் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் மெயின்லி ரிலேட்டட். இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா, விமன் டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ். ஓகே, நான் மேக்சிமலாக வந்து எந்த கேம்ப்புக்கு போனாலும், நான் சின்ன வயசுலேருந்து ஐ மீன் யூனோ மை மை காலேஜ் டேஸ் அந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் போகும்போது மெயினாக ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கேம்ப்பில் ஆல் மெயில் டாக்டர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்னு கே கியூப்டு அப்படின்னு எழுதிட்டு அனுப்பிச்சுடுவாங்க. கே கியூப்டு, கே டு த பவர் ஆஃப் த்ரீ, கேகேகே என்ன கை கால் குடைச்சல். எவ்ரி லேடி ஹூ வாக்ஸ் இன் வில் டாக் அபவுட் கை கால் குடைச்சல், டாக்டர் எனக்கு கை கால் குடைச்சல் இருக்குது அப்படின்னு. ஃபார் ஒன் திங், மெனி விமென் டு நாட் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ், எஸ்பெஷலி எஸ் ஃபார் அஸ் தேர் ஹைஜீன் இஸ் கன்சர்ன். ஐ எம் டாக்கிங் இன் த ட்ராபிக்கல் கிளைமேட், மெனி விமென் டு நாட் கிவ் எம்ஃபசிஸ் டு ஹைஜீன். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அவர் வெஜைனா அலவுஸ் த ஹோல் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட், வி ஆர் ஓப்பன் டு த ஹோல் வேர்ல்ட் ஃப்ரம் தேர். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்தது, கான்ஸ்டன்ட்லி யூ வில் ஹாவ் தட் ஃபீலிங் ஆஃப் சிக்னஸ், பேக் பெயின், லெக் பெயின், கை கால் குடைச்சல். மெயினாக இட் இஸ் பிகாஸ் சம் லோ டிகிரி ஆஃப் இன்ஃபெக்ஷன் த்ரூ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் போயிட்டே இருக்குது. தே டோன்ட் ட்ரிங்க் இன் அப் வாட்டர், ஓகே, and they don't take care of themselves generally on these issues. So my one message is, எந்த லேடி வந்து கை கால் குடைச்சல் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து வயசு கிடையாது, you have not taken care of yourself. Okay, this is one. There is also a deficiency in the sense, வீட்டில் சமைச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கார் மெயினாக நிறைய சாப்பிட்டுடுவாரு, பசங்க கொடுப்பாங்க, மிச்சம் இருக்குது. மீன் குழம்புனா மீன் வந்து மற்றவங்க சாப்பிட்டுடுவாங்க, இவங்க வெறும் குழம்பு சாப்பிடுவாங்க. So you find that there is a constant deprivation. Pregnancy irkumbodhu requirements pathala, avanga saapnadhu pathala, appra lactation pathala, constantly it's going down the hill. That is why they have problems.
1: ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இந்த எபிசோடில் வந்து நம்ம ஃபுல்லாமே விமன் பற்றி தான் பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும். அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசணும். இந்த நிகழ்ச்சி இங்கே முடியுது, ஆனால் நாளைக்கு இதே உணவே மருந்து ஸ்பெஷல் தொடரும் நம்ம டாக்டர் வர்ஷா கூட. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.
2: நேயர்களே, இப்போ நீங்கள் உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்க. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கிற உணவுலேயே எந்தெந்த வகையான காய்கறி, பழங்கள், தானியங்கள், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட விருப்பம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி உணவே மருந்து.
3: I am GK Uttra Nigila Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is the students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment done by the opponents.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம் கேட்டா நல்லாதான் சொல்லும் போல. அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கு, என்ன சீக்ரெட்?
0: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
0: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
0: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Here, all you people, the voice of youth, who sing to you the secrets of truth. Oh yeah, we know you're craving to go. Zoom, zoom, zoom, we clear the tune. Room, room, room, we give you room. Soon, soon, soon, we wipe your tears. Room, room, room, we sweep your fears. Boom, boom, boom, can you hear us come? Oh yeah, put your hands up, for we are here.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணுன்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் ஸோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ்.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி.
4: ஹலோ சென்னை,
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP 107.8.
4: இட்ஸ் என்ரிச்சிங்.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, செல்ஃபி. செல்ஃபினாலே எல்லாருக்குமே ரொம்ப கிரேஸ். எங்க பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லேட்டஸ்டா சென்னையில மெட்ரோ ட்ரெயின் வந்தது. மெட்ரோ ட்ரெயினை பார்க்க போனாங்களோ இல்லையோ, மெட்ரோ ட்ரெயின் கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கே தனியா ஒரு கும்பல் போனாங்க. இப்பவும் போயிட்டு இருக்காங்க. சண்டே சண்டே திருவிழா மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு செல்ஃபி மோகம் பரவிட்டு இருக்கு. செல்ஃபினாலே அது ரொம்ப யூத்ஃபுல்லான விஷயமா இருக்கு. இத பத்தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினா என்னன்னு தோணுச்சு. செல்ஃபி பத்தி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க வைஷ்ணவி அண்ட் அம்ரிதா. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க.
6: ஹாய், என் பேர் அம்ரிதா. நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி அப்படின்னு போட்டோ போட்டோ போட்டோன்னு எடுத்து அப்லோட் அப்லோட் அப்லோட் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுமா செல்ஃபினா என்னன்னு? தெரியுமா, செல்ஃபிங்கிறது நம்மள நாமளே போட்டோ எடுக்கிறதுக்காக தான் அதுக்கு பேர் செல்ஃபி. செல்ஃபி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ராபர்ட். அவங்க வந்து செல்ஃப் டைமர் வச்சுட்டு போட்டோ எடுத்தாங்க. அடுத்தது ஒரு லேடி வந்து ஃபுல் போஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மிரர்ல மிரர் முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்தாங்க. இதுதாங்க செல்ஃபியோட ஹிஸ்டரி.
7: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி. நானும் அமிர்தாவும் கிளாஸ்மேட்ஸ் தான். ரெண்டு பேரும் பிஎஸ்சி செகண்ட் இயர் தான் படிக்கிறோம். அவ வந்து செல்ஃபியோட ஹிஸ்டரி சொன்னான். இப்போ ப்ரெசென்ட்ல செல்ஃபியோட கண்டிஷன் பத்தி நான் சொல்றேன். எப்போ பாரு செல்ஃபி தாங்க, எங்க பார்த்தாலும் செல்ஃபி தாங்க. நின்னா செல்ஃபி, உட்காந்தா செல்ஃபி, படுத்தா செல்ஃபி, எழுந்தா செல்ஃபி, எப்ப பாரு என்ன எடுத்தாலும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி மட்டும்தான். இப்போ நம்மளோட யூத் மத்தியில செல்ஃபியோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிறந்த குழந்தை முன்னாடி நின்று கூட செல்ஃபி எடுக்கிறாங்க. சரி ஓகே, இதை நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிறந்த குழந்தை செல்ஃபி எடுக்க வேண்டியதா, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டெத்துக்கு போய் அவங்க கிட்ட துக்கம் விசாரிக்கிறத விட்டுட்டு செல்ஃபி எடுத்து அச்சுச்சோ மை பெரியப்பா டைட், அச்சுச்சோ மை கிராண்ட்மா டைட் அப்படி சொல்லி போட்டோ எடுத்து அது வந்து சோஷியல் மீடியால போட்டு லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு வாங்கிட்டே இருக்காங்க. இது இது இது ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயங்க. ஏன்னா செல்ஃபின்றது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதுக்குன்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு போயிட்டு செல்ஃபி எடுத்து அதை போய் இதுல போட்டு சோஷியல் மீடியால போட்டு ரொம்ப கஷ்டங்க. இப்ப நம்மளோட நாடு எங்க போகுதுன்னே தெரியல. இது செல்ஃபினால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென்டல் சிக்னஸ். நம்ம செல்ஃபி எடுக்கணும், செல்ஃபி எதிர்த்தாலும் செல்ஃபி எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும். இப்ப நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு.
6: ஆமா வைஷ்ணவி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்போ எல்லாம் ரொம்ப செல்ஃபி எடுத்துட்டு மென்டல் சிக்னஸ் ஆயிட்டே வராங்க. ஆனா அது மட்டும் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா முக பாவங்கள் மாறிட்டே வருது.
7: ஆமா அமிர்தா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இப்ப செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒன்றரை கண்ணில் போஸ்ட் கொடுத்து கொடுத்து இப்ப அவங்க மூஞ்சே அப்படிதான் இருக்கு. சாதாரணமா பார்க்கும்போதே அவங்க அப்படி பாக்குற செல்ஃபி எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுக்குறப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒருத்தர் மட்டும் நின்று குரூப்பா போட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கிறப்ப குரூப்பா போட்டோ எடுக்க முடியலன்ட்டு செல்ஃபி ஸ்டிக் வேற ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரூம் ஸ்டிக் இல்லாம கூட பொண்ணுங்களை பாத்துலாம் இப்ப செல்ஃபி ஸ்டிக் இல்லாம பார்க்கவே முடியாது. என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் லேட்டஸ்ட் ஃபேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு என்னென்னமோ அவங்க வளர்றாங்க. பட் ஆனா அதெல்லாம் இப்ப நமக்கு தேவை கிடையாது. நம்ம இது இந்த ப்ரோக்ராம் மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, செல்ஃபி எடுங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு உங்களோட லிமிட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
3: தேங்க்ஸ் அமிர்தா அண்ட் வைஷ்ணவி. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் அமிர்தாவும் வைஷ்ணவியும் பேசிட்டு இருந்ததை கேட்டீங்க இல்லையா? செல்ஃபி எடுக்கிறது ஒன்றும் தப்புன்னு நாங்க சொல்லலைங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். இந்த மாதிரி லிமிட்டை கிராஸ் பண்ணி போறதுனால தான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படித்தேன். ஃபாரின்ல ரெண்டு கப்பல்ஸ் டூர் போனப்போ மலையில ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு எவ்வளோ எட்ஜில் நின்று இருக்கோமா, கொஞ்சம் முன்னாடி நின்று இருக்கோமான்னு கூட கவனிக்காம செல்ஃபியில இருக்க கிரேஸ்ல ஸ்லிப் ஆகி மலையிலேருந்து விழுந்து இறந்தே போயிட்டாங்க. இந்த அளவுக்குலாம் போகணுமா? ஃபாரின்ல தான் இப்படின்னு இல்லைங்க, நம்ம ஊர்லேயும் நார்த் சைட்ல இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது. ரெண்டு கப்பல்ஸ், அதுவும் ஹனிமூனுக்கு போன கப்பல்ஸ், ஃபாரஸ்ட்குள்ளே போய் செல்ஃபி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்ட்டு திடீர்னு வந்து யானை வந்து அவங்க காரை இடிச்சிருக்கு. நல்ல வேலையா உடனே அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு வந்துட்டாங்க. இவ்வளோ சீரியஸா போற அளவுக்கு அங்க கிரேஸ் இருக்கிறது ஒரு செல்ஃபிக்காக. உயிர் தாங்க ரொம்ப முக்கியம், செல்ஃபிலாம் அதுக்கப்புறம். அப்புறமா நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க கூட யாராவது நின்று செல்ஃபி எடுத்து போடுற நிலைமைக்கு ஆயிடும். இவ்வளோ தூரம்லாம் செல்ஃபி எடுக்கிறேன்னு மோகமா போயிடாதீங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஓகே, செல்ஃபி எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் எல்லா விஷயத்தையுமே, செல்ஃபி மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் லிமிட்டோட இருந்துக்கோங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஓகே, வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்க ஆர்ஜே
4: ஷாலினி. MOP FM 107.8.

0: MOPCR 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கல ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community ask radio upright.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் அதான் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேப்போமா.
1: என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில்

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம், அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம்

0: என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா, வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா.
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு? ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
2: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
1: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
2: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா, ஆஹா பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
4: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
4: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பார்க்கணும், சிங்கம் பார்க்கணும், புலி பார்க்கணும்.
1: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
2: ஐயோ, என்னப்பா சொல்ற?
1: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
2: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
4: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
5: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராஃபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளோ லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
0: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
2: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
0: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Hi, hello, you're listening to MOP Community Radio Station 107.8. Our community, our radio and our pride. This is your favorite RJ Rags in mind, thoughts and action. Do what you think and think what you do. So, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா psychological pressure, அதாவது மன அழுத்தம். பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும், அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற மன அழுத்தத்தை தான் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, ஏடா எப்ப பார்த்தாலும் மன அழுத்தம் சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு எங்க பார்த்தாலும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம எத்தனை தடவை பேசினாலும் எங்க பேசினாலுமே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம பேசிட்டு இருக்கிறது தப்பு இல்லை, ஆமா தப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா சைக்காலஜிக்கல் ப்ரெஷர்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சைல்டு ஒரு பையன்கிட்ட போய் நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் படி படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம் தாங்க, எப்ப பார்த்தாலும் படி படி சொல்றாங்க. உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா, படிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, பாட்டு கேட்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து படி படி சொன்னீங்கன்னா இட் கிரியேட் சைக்காலஜிக்கல் ப்ரெஷர், அவ்வளோதான் சொல்ல முடியும். பசங்களுக்கு வந்து அவங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்கனா அவங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரியோட ப்ரெஷரை வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னா, உங்களோட பசங்களோட வந்து நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்க, எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். உங்கள் பையனை உங்கள் பொண்ணு அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளியராகவும் சென்சிட்டிவாகவும் மெச்சூர்டாகவும் நடந்துக்கிற வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுங்கண்ணே, தம்பி இந்த டைம் நீ படிடா, இந்த டைம் நீ விளாட்றா, இந்த டைம் நீ தூங்குடா. எந்த ஒரு அப்பா அம்மாவும் பையன்கிட்ட போய் இந்த டைம் நீ இது படிடா, இந்த டைம் நீ இது பண்ணடா அப்படின்னு சொல்லுங்க, முதல்ல சந்தோஷமா இருக்கிற பசங்க அவங்க தாங்க இருப்பாங்க. ஸோ மேஜரான விஷயம் வந்து இந்த படிக்கிற டைம் இப்போத்தால படி சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் சைக்காலஜிக்கல் இஷ்யூ. ஸோ பேசிக்கலி இந்த பேரண்ட்ஸ் அவதியே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியும் நினைக்கிறேன்னா, எப்போ படிக்கணுமோ அவங்க படிக்கட்டும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் படி படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு படிப்பை வெறுத்துருவாங்க. எப்போ அவங்களால பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்பயும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ இன்னும் நம்ம சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் பற்றி பேசிகிட்டே இருப்போம். யோர் லிசனிங் டு மீ யுவர் ஃபேவரட் ஆர்ஜே ராக்ஸ் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8.

0: இல்லப்பா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சான், எல்லாரும் தின்னுட்டு தின்னுட்டு எல்லாம் அங்கே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனாலதான்
1: Oh, it's so awful right in the morning when I wake up. Ah.
0: if you don't want a situation like this, then please don't throw anything on the roads or near anybody else's house because it's

0: Hi, hello, you're listening to MOP Community Radio Station 107.8, our community, our radio and our pride. Yes, we are in our mind, mind, thoughts and actions. So, the next psychological pressure பத்தி நம்ம பேச போறோம். அதாவது மொபைல் ஃபோன்ஸ். இதுதாங்க மேஜரான விஷயம். இதை பத்தி நானே லெவல் லெவலுன்னு பேசுறதுக்கு பதிலாக இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க பேர் என்னன்னா நந்தினி, அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹாய் நந்தினி.
1: ஹாய்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ஆஸ் யூஷுவலுங்க ஃபைனலா இருக்கேன். ஸோ என்ன இப்போ நம்ம பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா?
1: இப்போ சொன்னீங்க, இப்போ தானே தெளி தெளிவாக மொபைல் ஃபோன்ஸ்னு சொன்னீங்க.
0: எக்ஸாக்ட்லி. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் பற்றி தாங்க பேச போகிறேன். இது வந்து ரொம்ப வைரலான விஷயம். மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணதுனால ரொம்ப செம்ம காண்டாக இருக்காங்க பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி. ஓகேவா? ஸோ உங்கள் வீட்டில் எப்படி மொபைல் ஃபோன்ஸ்னால் எப்படி?
1: பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு நல்ல பொண்ணு, மொபைல்ஸ் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், நல்லா சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணுவேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், மெசேஞ்சர், ஹைக்குன்னு சொல்லிட்டே போகலாம், எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் திங் இஸ் தட் நான் யூஸ் பண்ணுற டைமில் எங்கள் அப்பாவும் இருக்கிறதுனால வந்து நான் ஒரு நிமிஷம், அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் வந்து நான் ஒரு நிமிஷம் என்ன வந்திருக்கா அப்படின்னு பார்த்தும்போது எங்கள் அப்பா பார்த்துருவாரு, எப்போ பார்த்தாலும் நீ பண்ணுற யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ தி திங் இஸ் தட் நான் என்ன வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டில் ஆஸ் யூ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ தான் நான் ஆன்சரே சொல்ல போகிறேன். என் வீட்டில் வந்து என்னென்னா திட்டுவாங்க, ஆப்வியஸாக எல்லாமே திட்டுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப இதெல்லாம் ரொம்ப வந்து இதனாலதான் நீ கெட்டு போற, இதனாலதான் நீ கெட்டு போறேன்னு வந்து சொல்ல மாட்டாங்க.
0: நீங்க சொல்றது கரெக்ட், அப்படியே தெல்ல தெளிவா வந்து நான் கேட்க வேண்டியதும் நீங்க அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ வந்து ஓகே, மொபைல் ஃபோன்ஸ்னால வந்து ஒரு காண்டாது, பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்றீங்க. ஸோ ஆனால் வந்து இப்போ காலேஜ் லைஃப்லன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் ஆகுது இல்லையா? நோட்ஸ் முதற்கொண்டு இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்ற ஒரு மெயின் கிளாஸ்ல வந்துருச்சு. பக்கத்து இருக்கவங்க கிட்ட பேசுறானோ இல்லையா வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களால் அதை அவாய்டும் பண்ண முடியாது. ஒரு ஒரு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்படி இதை வந்து அணுகணும், எப்படி வந்து பசங்க கிட்ட அவங்க நடந்துக்கணும் இந்த மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
1: இப்போ ஆக்சுவலி வந்து இந்த நல்ல க்வெஸ்சன், ஆக்சுவலி நானே சொல்லான்னு இருந்தேன், பட் நீங்கள் வந்து க்வெஸ்சனாக கேட்டீங்கன்னு நான் வந்து சொல்லிட்டேன். திங்க் இஸ் நான் வந்து ஒரு நான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, ஆஸ் அ என்னோடய அப்பாவுக்கு நான் ஒரு பொண்ணாக நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப் அதெல்லாம் பண்ணுறேன், பட் அட் சேம் டைம் எனக்கு நோட்ஸும் மொபைலில் தான் வருதுன்றதை நான் உங்களுக்கு எப்படி தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து உட்காந்து என்கிட்ட உட்காந்து பேச சொல்லுவேன். பேசிக்காக இது என் வீட்டில் நடந்திருந்து எங்கள் அப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருந்தேன், இது இந்த சுச்சுவேஷனை நான் வந்து சொல்லியிருப்பேன். இது மாதிரி என்கிட்ட உட்காந்து பேச சொல்லுவேன், பேச சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க காலேஜில் எப்படிலாம் நோட்ஸ் வருது அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தினமும் ஒரு ஸ்பெண்ட், ஹாஃப் அன் ஹவர் கூட வேண்டாம், அது வந்து டூ மச், ஒரு 10 minutes காலேஜில் என்னடா நடக்குது, எப்படி போச்சுடா பாப்பா அப்படின்னு வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி கேட்பாங்களோ, ஒரு அம்மா ஒரு பையன் கிட்ட எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆப்வியஸாக சீரியஸாக வந்து சொல்லலாம்.
0: சூப்பர் நந்தினி. ஸோ நந்தினி என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இந்த பசங்க நீங்கள் கேட்க வேண்டியதுன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் கொடுங்க. உங்கள் காலேஜில் வந்து எல்லா நோட்ஸும் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் தான் வருது, நீங்கள் என்ன ஆக்சுவலி உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஓரியன்டேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் வரிடா இருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் நீங்களும் வரிடா இருக்க வேண்டாம். பசங்க வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பான விஷயம் கிடையாது. இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டுக்கு எல்லாரும் மொபைல் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ யூ ஷுட் ஹாவ் அ பேசிக் ட்ரஸ்ட் ஆன் யுவர் சில்ட்ரன் இல்லையா, அவங்க பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் வச்சுட்டே இருங்க. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் ஒரு பெரிய விஷயம் தான். ஐ திங்க் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறவங்களும் நம்ம இப்படி தான் பேசுவோம்னு நினைக்கிறேன், இது தீராத ஒரு விஷயம். ஸோ இன்னும் நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுக்குள்ளயா தேங்க்ஸ் நந்தினி, நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் மொபைல் ஃபோன்ஸை பற்றி வச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ லாட் ஃபார் கமிங் டுடே.
1: தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.
0: யா, ஸோ நம்ம இன்னும் ஃபர்தராக நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகிறதுக்குள்ள, யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 அண்ட் ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ.
2: அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல், ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது.
0: Hi, hello, you're listening to MOP Community Radio Station 107.8, our community, our radio and our pride. So you're listening to me, your favorite RJ Rags in Mind, Thoughts and Action. Do what you think and think what you do. So I'm going to talk about psychological pressure. Next, I'm going to talk about the most important thing. Really, this is a very important issue. So about comparison. So we're going to talk about this. We have Ms. Tanya here, who is a leading psych artist this today. So hi, ma'am, how are you?
3: Yeah, hi, I'm fine.
0: Yeah. So good to see you too. So enna problem na iniki vandu nama psychological pressure pathi pesirukkom. So vandu comparison adha pathi da pesirukkom. So vandu parents vandu children vandu compare pannum bodhu, I mean, what do you think about it? You know, how is it okay or what do you think about it?
3: No, actually, comparison in general itself, I don't think it's good. Because okay. if, when parents itself tell the kids to compare and they itself make the kids compare, when they grow up, they're going to do that. They're going to think about their worth by comparing another person.
0: Yeah.
3: Like if you are more than that person, they'll get an ego. If they are lesser, then they'll get a depression. Depression and inferiority is practically more in kids nowadays. In like 30 to 70% of kids have depression.
0: Ma'am, and the, you just spoke about, you know, depression and all those things. So, depression leads to a lot of problems, right? So, ma'am, you know, you know, you know, you know, you know, okay, okay. Now, I'm going to be comfortable. So, in the depression, you know, there are real problems. Health will get deteriorated. And then their attitudes towards others and their ability, everything gets restricted, right? So, how should parents, you know, handle their children? In the Mario or Vishita, how parents handle it?
3: Parents, when they are close to their kids itself, communication on the toilet, they will learn about their kids and the kids can also get some support from their parents. They'll have a wall behind them, they'll have a rock. They will think that, okay, fine, I have a support. Maybe I can learn from it. Now, when they're depressed, now my parents are there for me, no feeling on the toilet, they won't have depression.
0: Okay, fine. So, parents, compare to stop. That's very important. So, you can voice the parents to a voice.
3: Okay, to all parents who are listening to this, please don't compare your kids with others. Okay, they have their own talent, let them show it out.
0: Yeah. So, இன்னைக்கு வந்து நம்ம தானியமா என்ன சொல்ல வராங்கன்னா, பேரண்ட்ஸ் நீங்க வந்து உங்க பசங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் வைங்க. தட் வில் டேக் தம் டு ஆக்சுவலி பிளேசஸ். ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணணும்னா, அவங்க வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நான் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஈகோ வர ஆரம்பிச்சிடும். மத்தவங்களோட அவங்க லெஸ் அப்படின்னு நினைச்சவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கம்பேர்ன்ற ஒரு வேர்டு வந்து நிறைய எக்ஸ்டென்டான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ மேம் ஃபார் கமிங் டுடே அண்ட் யூ நோ என்கேஜிங் அஸ் வித் திஸ் டாபிக். ஸோ யூ ஆர் லிசனிங் டு மீ, யுவர் ஃபேவரட் ஆர்ஜே ராக்ஸ் அண்ட் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8.

Hello, you're listening to MOP Community Radio Station 107.8. Our community, our radio, and our pride. This is your favorite RJ Rags and your favorite show, Mind Thoughts in Action. Do what you think and think what you do. So, இன்னைக்கு வந்து psychological pressure பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். So, last segment, இது வந்து ரொம்ப important ஆன segment. So, parents, உங்களுக்கு தான் இது மெயின். So, எல்லாமே நம்ம parents கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். But, இது exclusively for parents, சரிங்களா? So, நீங்க என்ன பண்றீங்கன்னா, freedom, அதுதான் வந்து பெரிய matter. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்தே ஐயோ என் பையனுக்கு இது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது பிடிக்கும், நீ இது பண்ணு, நீ அது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கூட அவங்க கேட்காம எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சிடுறது. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ இவங்களே பழக்கப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வளர வளர ஒரு டீனேஜ், ஒரு 18 இயர்ஸ் ஆக ஆக அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்ம பையன் வந்து இந்த வயசு ஆகிட்டாலே, பொண்ணு இந்த வயசு ஆகிட்டாலே அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருதோ இல்லையோங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பார்த்தியா, உன் பொண்ணு இவ்வளோ வயசு ஆகிட்டா என்ன நீ அவளை இது ஒரு க்வெஸ்சனே கேட்காம இருக்கே அப்படின்ட்டு ஏற்றி விட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் பெரிய மேட்டர். அவங்களுக்கே அந்த தாட் இல்லைனா கூட பக்கத்து வீட்டில் சொல்கிறவங்க அதை ஏற்றி விடுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட்ல வந்து பசங்களை வந்து நீ இது பண்ணக்கூடாது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க. இதில் என்னங்க நியாயம் இருக்கு? ஒன்றுத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா, அதுக்கப்புறம் நீ இது பண்ணவே கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக் பண்ணுவீங்களா? திஸ் ஆக்சுவலி கிரியேட்ஸ் சைக்காலஜிக்கல் ப்ரெஷர். மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கே வந்து உங்க பசங்க கிட்ட இது பண்ணு இது பண்ணாதுன்னு கிளியரா சொல்லிடுங்க. எல்லாத்தையும் பண்ணு எல்லாத்தையும் பண்ணாத அப்படின்னு விட்டுட்டு கடைசியில் இதுவும் பண்ணாத இதுவும் பண்ணாத அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமா அதை பாயிண்டே இல்லைங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷனே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எதுவுமே அந்த பசங்களால வந்து இம்பாசிபிளா இருக்கும், அவங்களால பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நீங்க வந்து அவங்களுக்கும் உண்டாக்கிடுவீங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரோ கிரியேட் ஆகிடும். எந்த ஏஜ்ல வந்து அவங்க ரியலா அவங்க அவுட்புட்டை காட்டணுமோ, எந்த ஏஜ்ல வந்து அவங்களோட பவர் அண்ட் தேர் என்டையர் ஐடென்டிட்டியை காட்டணுமோ அந்த ஏஜ்ல அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸை வர ஆரம்பிச்சிடும். ஸோ பேரண்ட்ஸ் இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் உங்கள் பசங்களை வளர்க்கும் போதே நீங்கள் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டே வளர்த்துக்கோங்க. ஸோ சின்ன பசங்க வச்சுருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா சரி பரவாயில்ல விடுங்களேன், இந்த டைம் இதுக்கு மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கோட ஷோ ரொம்ப ஜாலியாக போச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம ஜாலியாக சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் பற்றி பேசிகிட்டே இருக்கோம். என்ன தான் இது வந்து ஒரு சிம்பிளான மேட்டராக தெரிஞ்சாலும், எப்பவுமே இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் இட் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. ஸோ நாளைக்கு இதே டைமில் உங்கள் ஃபேவரட் அஜய் ராக்ஸ் இதே ஷோவில் வந்துட்டு இருப்பா. ஸோ டில் தென் ஸ்டே டியூன், யூ ஆர் லிசனிங் டு MOP Community Radio Station 107.8, ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் ப்ரைட்.

0: Welcome back to MOPCRS 107.8, our community, our radio, our pride, in the show Mind Thoughts and Actions with your awesome RJ Shiv.
1: And your RJ Rax.
0: Okay, now let's continue. What we were talking about before was about superiority complex and an inferiority complex, right? I said, superiority complex, they'll feel smug. So they'll feel like they're the highest person in the world, whatever they think will happen, and all these kind of stuff. An inferiority complex is when they feel like they're the lowest person in the world, and nothing will happen to them.
1: அப்போ மிடில் பர்சனுக்கு என்ன இருக்கா?
0: அதுக்கு நான் வரேன்.
1: ஓ, அதுக்கு தான் வரீங்களா? பாத்தீங்களா? இது ஒரு இன்சைட் பாத்தீங்களா?
0: இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒண்ணு இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னே தெரியாது.
1: ஓ, அதை நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணா தான் புரியும்.
0: எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ ஒருத்தங்க வந்து இப் தே திங்க் தட் நான் வந்து ஒண்ணு பண்றேன். நான் ஒரு டிராயிங் பண்றேன், ஒரு பெயிண்டிங் பண்றேன். அது ஹாபிக்காக பண்றேன்னு நினைப்பாங்க. பட் மைண்டுக்கு பின்னாடி ஒண்ணு ஓடும். நான் மத்தவங்க கிட்ட நல்லா ப்ளீஸ் பண்ணணும், நான் இந்த பெயிண்ட் பண்ணும்போது மத்தவங்க நல்லா இருக்குது அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஓடுது அப்படின்னு.
1: ஓ, அது என்னன்னா பின் மண்டையில பல்ப் ஏறிடாம எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க என்ன வந்து பாராட்டணும், ஆனா வந்து நம்ம கான்சியஸா இல்லாத மாதிரி அப்படி அப்படி நடந்துப்போம்.
0: இதுதான் ரொம்ப இடத்துல நடக்குது, யாருக்குமே தெரியாது. ஆனா லைக் ஒரு லைனை தாண்டும் போதுதான் அந்த சுப்பீரியாரிட்டி ஈகோ.
1: நினைக்கும்
0: ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணும் அப்படி நினைக்க கூடாது. ஓகேவா? ஓகே. சோ லைக் ஐ செட், எவரிபடி ஹஸ் சம் கைண்ட் ஆஃப் தாட் ஆஃப் ப்ளீசிங் அதர்ஸ், ரைட்? ஐ'ல் கிவ் யூ எ சிம்பிள் சொல்யூஷன் டு சால்வ் திஸ்.
1: சோ எனக்கு ரொம்ப தேவை. சொல்லுங்க.
0: எல்லாருக்கும் தேவைதான். இத சொல்லணும்னா கீப் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ.
1: சபா. சோ நாங்க எதுக்கு இருக்கோம்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சதா? புரிஞ்சது. And this is your favorite show, Mind Thoughts in Action. Do what you think.
0: I think what you do.

0: இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சாம், எல்லாரும் தின்னுட்டு தின்னுட்டு எல்லாம் அங்கே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனால தான்
1: Oh, it's so awful right in the morning when I wake up. Ah.
0: If you don't want a situation like this, then please don't throw anything on the roads or near anybody else's house because it's

0: Hi, you're back to MOPCR as 107.8, our community, our radio, our pride, with your awesome RJ Shiv
1: and RJ Rax.
0: In the show, mind, thoughts and actions. Do what you think and think what you do. Okay, now let's continue. I'll tell you the simplest solution to find out if you have such a issue.
1: Okay. This is the most important matter.
0: Yes. And the solution is see whether you're happy.
1: Happy, Elena?
0: Happiness.
1: என்ன சொல்ல வராங்கன்னா மக்களே, ஒரு நாள் வந்து ஒரு லேடி வந்து புத்தா கிட்ட போனாங்களா, புத்தா அவர்கிட்ட போனாங்களா, எனக்கு வந்து ஹாப்பினஸ் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு புத்தா கிட்ட வந்து ஒரு சம் ஆன்சர் இருந்தா அவர் என்ன

0: ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்கன்னா ஐ வந்து ஈகோ, வாண்ட் வந்து டிசைர். ஸோ அதில் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஹாப்பினஸ் என்ற ஒரு பழம் கிடைக்கும். அதுதானே சொல்ல வரீங்க?
1: அந்த பழம் இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ், பிளீசிங் பீப்புள் எதுவுமே வராது.
0: சம இன்ஃபர்மேஷன், சம மெசேஜ் சொன்னீங்க.
1: ஸோ இந்த ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு பழம் இருந்தாலே லைஃப் சந்தோஷமா தான் இருக்கும்.
0: கண்டிப்பா.
1: ஓகே, கண்டினியூஸா பேசிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட வர போறாங்க.
0: ஓஹோ,
1: எஸ் எஸ். சோ ஸ்டே டியூன் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட் வித் யுவர் ஆசம் ஆர்ஜே ஷிப்
0: அண்ட் ஆர்ஜே ராக்ஸ்.
1: இன் தி ஷோ மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன், டு வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டு.

0: Back to MOPCRS 107.8, our community, our radio, our pride, with your awesome RJ Shiv in the show Mind, Thoughts and Actions. Do what you think and think what you do. Okay, now we have a very, very, very special guest here. She's actually a college student who has already faced all these kind of problems that I mentioned before. Okay, hi Nandini.
1: Hello.
0: Okay, so Ipodiki, I've called you here to tell the people about what and all experience you have had with depression and about pleasing people.
1: இருந்துச்சு. பட் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ராக் பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் வந்து டிப்ரெஸ்டாக உட்கார பொண்ணே கிடையாது. நான் வந்து பதில் கலாய்ச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, பட் ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. லைக் என் ஃப்ரெண்ட் ஒருத்திங்க வந்து, அவங்க பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் ஷீ இஸ் வெரி குட் அட் எடிட்டிங். ஓகே, பட் நான் எனக்கு எடிட்டிங் கற்றுக்கணுன்ற ஆசை இருக்குது, பட் ஆனால் அதை நான் வந்து கற்றுக்கல. ஏன்னா வந்து எனக்கு, ஏன்னா ஷீ இஸ் வெரி குட் அட் எடிட்டிங், பட் ஐ குடன்ட் ஈவன் யூனோ வாட் காலகட்டம், அதாவது எனக்கு வந்து அவளுக்கு வருது எனக்கு வரலன்ற வந்து கம்பாரிசன் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்தா, அந்த ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 months நான் வந்து யாருக்கிட்ட மாட்டேன். ஏன், ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ டென்ட் ஈவன் ஸ்பீக் டு ஹர் ஃபார் பாஸ்ட் யூனோ 4-5 months. எனக்கு அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்தேன். தென் ஒன் ஆஃப் மை யூனோ வாட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஷீ சேட் வந்து லைக் ஹினி ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் வாட் யூ ஆர் குட் அட்வைஸ் யா. தென் நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஓ நான் இதில் வந்து குட், நான் இதில் வந்து நல்லா பண்ணுவேன், எனக்கு என்ன வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, தென் எனக்கு வேற ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, தென் என்ன வந்து நான் லொட்லொட்லன்னு பேசிட்டே இருப்பேன். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, என் காலேஜ்ல ஆர்ஜே ஹண்ட் வச்சாங்க.
0: Now finally when you found out that you are talented, you are happy.
1: Yeah, I'm very happy. And moreover, even like ipo na happy a irukkuradhu secondary, but when I had that inferiority complex, appo vandu enakku vandu serious ave vandu like edavadhu I need to show people that I am talented, I have this talent in engitta in the talent
0: need
1: irukum, but ipo na vandu andha mari enda feel pannen or guilty feeling engitta irukku. So indha madhala vandu seriously neenga solla poningna depression, கம்பாரிசன், கில்டி எல்லாமே ஒரே சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனே வந்து
0: மூணு பேருக்கு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தானே வரும். ஸோ லைக் உங்க சிச்சுவேஷன்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. ஸோ நந்தினி எவ்வளோ ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் மந்த்ஸ் தான் அந்த மாதிரி இருந்துச்சு, அது ஆனே ஷீ வெண்ட் அவுட் ஆஃப் இட், ஷீ பிகேம் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி யார் யாருக்கு இப்போ டிப்ரெஷன் இருக்கோ இதை நல்லா கேட்டுக்கோங்க. லைக் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் சம் டேலண்ட், அது நீங்க வெளிப்படுத்தணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, நம்ம வந்து ஷோ எண்ட் பண்ற நேரம் வந்துடுச்சு, பட் எண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கோட் சொல்லணும்.
1: ஓகே,
0: நான் சொல்றேன், இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோட் என்னன்னா, when an outside force breaks an egg, the life ends, right? When an inside force breaks an egg, life begins. So, இதே மாதிரிதான் லைஃப்லயும், லுக் வித்இன், நெவர் லுக் அவுட்சைட். உங்களை பத்தி ஹாப்பியா இருக்கணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் வித்இன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதுல்ல?
1: லைட்டா ஏதோ புரிஞ்சிருக்கு, பட் ஆனா இது வாழ்க்கையோட தத்துவத்தை நல்லா சொல்லிருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது.
0: ஓகே, and thank you so much for coming today.
1: Thank you so much. Thank you so much.
0: Okay, now it's time to end the show. You are listening to MOP Community Radio Station 107.8, our community, our radio, our pride, with your awesome RJ Shiv in the show Mind, Thoughts and Actions. Do what you think. அண்ட் திங்க் வாட் யூ டூ.

0: is 107.8 with me, RJ Nandini. It is my thoughts, action. Do what you think and think what you do. இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன பேச போறேன் பாத்தீங்கன்னா வந்து உண்மையான நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நம்ம பாக்குற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேச போறேன். அதுல வந்து மெயினா வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் அப்படின்னா தேவை மனப்பான்மைகள். ஒரு சில மனுஷங்களுக்கு வந்து ஒரு சில தேவைகள் இருக்கும், தேவைன்றது வேற வேண்டும் அப்படின்றது வேற. ஸோ இந்த ரெண்டத்தை பத்தி தான் வந்து டீட்டெயிலா பேச போறோம். உங்களுக்கு வந்து இதை வந்து புரியணும், ஒன்று எனக்கு என்னடா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலடாண்ணா, எனக்கு வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்றது வந்து எல்லாமே நீங்களாம் கேட்டுட்டு இருக்கிறது வந்து தேன் வந்து போயது என் காதில் என் மாதிரி ஒழிக்கிதுங்க. நான் காம் டவுன், நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களை வந்து நம்ம கடை கூட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே கொஞ்சம் பட்டிங் டிங்கிங் மாடிஃபை பண்ணி நம்மளை மாதிரி ஒரு அடல்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா அதுதான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ். அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ இந்த தேவை மனப்பான்மைகள் வரத்துக்கு வந்து நிறைய காமன் ரீசன்ஸ் இருக்குங்க, அதாவது நிறைய இருக்கு, அதை லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். பட் அதில் வந்து மேஜராக மூணு காமன் ரீசன்ஸ் இருக்கு. அந்த மூணு காமன் ரீசன்ஸ் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி கோயிங் ஃபார் ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக். நீங்கள் யாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி இன் மைண்ட் தாட்ஸ் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.
1: அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல் ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது.

வெல்கம் பேக். நீங்களானோ கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி இன் மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ. நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிற டாபிக் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், அதாவது தேவை மனப்பான்மைகள். அது வந்து நான் வந்து ஆஸ் ஐ செட் பிஃபோர் வரதுக்கான ரீசன்ஸ் நிறையா இருக்கு, பட் அதில் வந்து மேஜராக மூணு ரீசன்ஸ் தான் இருக்கு. அதை நான் வந்து இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஆனால் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அது எப்படி லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன்னா டிசெண்டிங் ஆர்டரில் தான், அதாவது நம்பர் 3, நம்பர் 2 அண்ட் நம்பர் 1 ரீசன் அப்படி தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் 3, அதாவது ரீசன் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக்கிங் ஃபிசிக்கலி, அதாவது உடல் ரீதியாக என்கிட்ட இல்லை மற்றவங்க கிட்ட இருக்குது, அதனால ஒரு மனிதனுக்கு ஒரு சில காம்ப்ளெக்ஸுக்கு உருவாகலாம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேஜராக வந்து இந்த ரீசன் வந்து பெண்களிடம் தான் வந்து இருக்கும். அதாவது பெண்களே இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா வந்து ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்குனாலே தெரியும். ஓகே ஃபைன், கம்மிங் பேக் டு த கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க அழகாக ஆகணுன்றதுக்காக வந்து அவங்க 10,000-1,000 செலவு பண்ணிட்டு வந்து காஸ்மெட்டிக்ஸ், அந்த மேக்கப், லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ், ஐலைனர் அப்படி இப்படின்னு வாங்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நிமிஷம் ஷாக்கை, என்னடா இது இவங்க இப்படி இவ்வளோ மேக்கப், பக்கத்து தெருக்கு போனால் கூட இவ்வளோ மேக்கப் போட தாங்க போவாங்க. சரி, எனக்கு வந்து ரொம்ப வந்து இதை கேட்டே ஆகணும், என்ன தான் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் பிடிச்சி கேட்டேன், என்ன மேடம் ஏன் இப்படி இருக்கீங்க, பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த கடைக்கு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை அதாவது என்னோட ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப வந்து ஆதங்கமாக இருக்கும், என்னால் அவ்வளோ அழகாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தாங்க நான் இவ்வளோ மேக்கப் போட வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ரீசன்னு சொல்லிட்டு நான் நிற்க வச்சு என்னோட 5 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் எனக்கு கண்டென்ட்டுக்கு அதை உதவி இருக்காங்க. இது வந்து இதுதாங்க அந்த நம்பர் 3, லேக்கிங் ஃபிசிக்கலி, உடல் ரீதியாக என்கிட்ட இருக்குது மற்றவங்க, அதாவது என்கிட்ட இல்லை மற்றவங்க கிட்டே இருக்குன்றதான் இந்த ரீசன். ஸோ இதை வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி, இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க்

ஆர்வமா இருக்கீங்க.

OPCRS 107.8 with me, Ajay Nandini. இது my thoughts and action. Do what you think and think what you do. Last segment of our show, அதாவது என்னோட ஷோட லாஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது மோஸ்ட் காமன் ரீசன் டு கெட் மெட்டீரியலிஸ்டிக் நீ தேவை மனப்பான்மை வரதுக்கான மூல காரணம் என்ன? அதாவது மூல காரணம் நிறைய இருக்கு. அதாவது ரொம்ப காமனான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட இருக்கு ஆனா என்கிட்ட அது இல்லை. இதுதாங்க மோஸ்ட் காமன் ரீசன். சொல்லும் போது அது அவ்வளோவா பெருசா தெரியாது, பட் ஆனால் அது வந்து உள்ளுக்குள்ள எனக்குள்ளயோ இல்லை யார்கிட்டயோ சொல்றவங்க கிட்டயோ உள்ள அந்த உறுத்தல் இருக்கும். அவங்க கிட்ட இருக்குல்ல, நம்ம கிட்ட இல்லை, நம்ம கிட்ட இருந்ததுதான் அதை நம்ம பண்ணிருப்போம்லன்ற ஒரு தேவை எனக்கு வேணும்ன்ற மாதிரி மாறும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான். அதுவும் நான் ஃப்ரெண்ட் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து ஒரு போடாத ஒரு ட்ரெஸ், ஒரு சுடிதார் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து 10 sets ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. ஒன்று கூட போட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று அதாவது பழசு போடுவாங்க, ஒன்று கூட புதுசு போட மாட்டாங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்க மனசில் அது வந்து சார் இவகிட்ட இவ்வளோ இருக்கே, நான் என்கிட்ட ஒன்று கூட இல்லையடா அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க, எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அதாவது இந்த சம்பவம் ஒரு போன மாதம் நடந்தது. இந்த இப்போ வரைக்கும் அவங்க அம்மா வந்து சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம், அம்மா ஏமா இப்படி இருக்கா, அவள் ஏமா எல்லாத்துக்கும் 10 sets வாங்க சொல்கிறான், எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மோஸ்ட் காமனான ரீசன். நானும் சரி, எனக்கு முன்னாடி பேசின ஆர்ஜே சிவானி, ஆர்ஜே ராகவி, அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு டெய்லியே நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருக்க சந்திக்கிற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். சார் என்னடா அவ்வளோதானே, அப்பா திட்டாரு அவ்வளோதான், கம்பேர் பண்ணிட்டாரு ஒன்னு அவ்வளோதான். இந்த மாதிரி அதாவது எனக்கு இல்லை, என்கிட்ட இல்லை, நான் அது வாங்கியே ஆகணும், இந்த மாதிரி ஒரு நார்மலாக நடக்கிறது தானே. இதை பத்தி ஏன் ஒரு பெரிய ஷோவா பண்றாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து காமனா நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கு நடக்கல நடக்கிறது வேற, பட் ஆனா யாரோ ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தருக்கு மூளையில நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இன்னும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நாங்க ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து உங்க லைஃப்க்கு டேர்னிங் பாயிண்டா இருக்குமோ இல்லையோ தெரியாது, அங்க உங்க மனசுக்கு அது ஏதாவது ஒரு சின்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து வேண்டாம். நம்ம கிட்ட நமக்குன்னு ஒரு ஆண்டவன் நமக்குன்னு ஒரு கொடுத்துருக்கான் ஒரு சில விஷயங்கள், அது நம்ம நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு நல்ல கருத்தோட இந்த ஷோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வேற ஒரு ஷோவோட வேற ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்து பாவே ஃப்ரம் அஜய் நந்தினி. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 அண்ட் இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டு வாட் யூ திங்க் அண்ட்

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் அ ஹாப்பியர் சென்னை.
2: அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை.

அவன் நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. குடும்பம் என்பது வாழ்க்கையின் தொடக்கமும் அன்பில் முடிவெல்லாம் இறுதியும். என்னடா குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த ப்ரோக்ராம் நம்ம நாட்டுல இருக்க எல்லா குடும்பத்துக்கும் தாங்க. ஆமா, ஒரே ரத்தத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஒரு குடும்பம் இல்ல. ஒரு வீட்டுல ஒரே மாதிரி அன்பை பகிர்ந்திருக்கவங்களும் ஒரே குடும்பம் தான். நல்ல குடும்பத்துக்கு அடித்தளமே அன்பு தானங்க. இன்னைக்கு ஏன் கூட பேசி உங்களை கவர வந்திருக்கவங்க சக்தி ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்து வந்திருக்காங்க. உங்க எல்லாரையும் வரவேற்பதுல என்னோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சொல்லுங்க கோதை மேம், உங்களை பத்தியோ நம்ம இல்லத்தை பத்தியோ எனக்கு தெரியும் மக்களுக்காக.
1: வணக்கம், என் பேர் கோதை. நான் சக்தி ஆதரவு இல்லம்ல ஒரு 4-5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். 21 வருஷமா அதை நடத்திட்டு இருக்காங்க. இங்க ஆரம்பிக்கும் போது 3 முதியோர்களை வச்சு ஆரம்பிச்சது. இப்போ 90 பேர்கிட்ட இருக்காங்க. குழந்தைங்க, முதியோர், வயசானவங்கன்னு எல்லாருக்கும், எல்லா தரத்துலேயும் குழந்தைங்கெல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் படிச்சுட்டு இருக்காங்க.
0: 3 பேர்லேருந்து ஆரம்பித்து 90 பேர் வரைக்கும் போயிருக்கீங்க. எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கீங்க நீங்கள்?
1: மெயின் பிரான்ச் வந்து மதுரவாயில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் 1st and 2nd 3-story பில்டிங்கில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது அரும்பாக்கமில் ஒரு 2BHK ரெண்டல் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணது. இப்போவும் ரெண்டல் பிளேஸில் தான் இருக்கும். ரெண்ட் ஒன்று தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் போயிட்டுருக்கு.
0: உங்கள் இல்லத்தில் இருக்கிறவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன மாதிரியான மக்கள் இருக்காங்க?
1: எல்லா தரத்துலேயும் இருக்காங்க. அம்மா மட்டும் இருக்கவங்களும் இருக்காங்க, அம்மா அப்பா ஆதரவு இல்லாதவங்களும் இருக்காங்க, வயசானவங்க எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது.
0: ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு பேசினாலே நான் நிறையா பேசலாம் போல இருக்கு.
1: 365 days பத்தாது.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு சக்தி இல்லத்துல இருக்கிற உறவுகளை பத்தி சொல்லுங்க. அங்க உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? எவ்வளோ நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்க?
2: நான் சக்தி ஆதரவத்தில் ஒரு 5 வருஷமா இருக்கேன். எல்லாரும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, ஒரு சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க, சாயுதா போய் இழந்த குழந்தைகளும் இருக்காங்க. சாயுதா போய் இருந்து கடவுள் மனைவி பிரிந்து அனாதையாக இருக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. வசதி இருந்தும் தாய் தப்பில் காப்பாற்ற முடியாமல் கொண்டு வந்து சேர்க்குறவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் இங்கே ஐயா, நாங்கள் சுந்தரமூர்த்தி ஐயா பத்மா மேடம் எங்களுக்கு தாய் தப்பு மாதிரி ஆதரித்து அரவணைச்சு புத்தி சுவாதினா எல்லாரும் இருக்காங்க. உடல் ஊனம் நான் ரெண்டு காலம் நடக்க முடியாது.
0: அப்போ நம்ம கூட வருங்கால ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருக்காங்கப்பா, எல்லாரும் கேட்டுக்கங்க. சொல்லுங்க, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் சொல்லுங்க. எல்லாரும் பிடிக்குமா? சக்தி இல்லத்தை பத்தி சொல்லுங்க.
3: நிறைய விளையாட்டு பொம்மைலாம் வரும், ஜாலியா விளையாடலாம், ஜாலியா பாத்துப்பாங்க, தப்பு செஞ்சாதான் திட்டுவாங்க, தப்பு செய்யலன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க, நல்லா பாத்துப்பாங்க,
0: நல்லா பாத்துக்கிறாங்களா. உங்களுக்கு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள்.
4: ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பழகுவாங்க, ஜாலியாக விளாடுவோம், ஜாலியாக சாப்பிடுவோம். அதுமாரி சக்தி ஆதரவு பற்றி சொல்ல தேவையே கிடையாது. எங்கள் சுந்தரமூர்த்தி சார் வந்து ரொம்ப நல்லவர், மிஸ்ஸும் தான். எங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன், நல்லா எங்களுக்கு ட்ரெஸ்ஸு துணிமணிலாம் வாங்கி கொடுத்து நல்லா இது பண்ண வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப நன்றி.
0: ஸோ ஸ்வீட் கோதை மேம், இப்போ உங்ககிட்ட பேசுவோம் கொஞ்சம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு இல்லத்தை நடத்துறதுக்கு அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. இதுக்கு முக்கியம் ஃபண்ட்ஸ். இதை ரேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஓனர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இல்லை அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குது?
1: ஜென்ரல் பப்ளிக் சப்போர்ட்டு தான். பப்ளிக்கில் டெய்லி வந்து ஃபண்ட், அவங்க கொடுக்குற ஃபண்டில் வச்சு தான் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜஸ் போகிறாங்க, ப்ளஸ் எல்லாமே ரெண்டல் சேல்ரி எல்லாமே அப்படி தான்.
0: ட்ரஸ்ட் மூலமாக வர்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கா? அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை எப்படி அணுகிறதுன்னு சொல்லுங்கள்.
1: வெப்சைட் இருக்குது, காண்டாக்ட் நம்பரு, ப்ளஸ் டோர் டு டோர் போகும்போது ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான்.
0: உங்கள் வெப்சைட் அப்படி ஒரு தடவை சொல்லிடுங்களேன் நேயர்களுக்காக.
1: www.tansow.org/in.
0: ஓகே, காண்டாக்ட் நம்பர்
1: 9283286237.
0: அம்மா நீங்கள் சொல்லுங்கள், சக்தி இல்லத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அந்த இல்லத்தில் உங்கள் கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க?
4: நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் வந்து 2 வருஷம் ஆகுது வெளிநாட்டெலாம் போயிட்டு வந்திருக்கேன். பொண்ணு வந்து பல்லாட்டராக இருக்கேன், சின்ன பொண்ணு வந்து எம்பிஏ ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இருக்கேன். அவங்க கூட சேரணும்னு நான் விருப்பப்படுறேன்.
0: இல்லத்தை பற்றி சொல்லுங்கம்மா.
4: நான் இல்லம் நல்லா அழகாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு.
0: நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள் ஜெயலக்ஷ்மிமா, நீங்கள் சொல்லுங்கள்.
4: நான் உழைத்துழைக்கிறோம்,
0: நீங்கள் சொல்லுங்கள். நாட்டில் அன்பு குறைஞ்ச காரணத்தினால தான் ஆதரவு இல்லங்கள் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்கிறப்படுற இந்த நேரத்தில் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் என்ன
5: கருணை உள்ளம் கொண்ட அன்பு பாசம் எல்லாமே வந்து இந்த ஹோமில் தான் இருக்கு. ஏன்னா நான் கடந்த இந்த 5 வருஷமாக அந்த ஹோமில் நான் வேலை பார்க்குறேன். நான் அங்கே தான் இருக்கேன். எனக்கு தாயார் கிடையாது, தகப்பனார் கிடையாது. இது வந்து ஒரு எங்கள் மாமாவுக்கு மேலே அன்பின் உயிராக வந்து பத்மா மிஸ்ஸும் சுந்தமூர்த்தி சாரும் என்னை மிகுந்த அன்போட நல்லா பராமரித்து பார்த்துக்கிறாங்க. நானும் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். நீங்கள் எதனால் அன்பு இல்லைன்றீங்க இந்த உலகத்தில் கேட்குறீங்க எனக்கு. ஏன்னா அந்த கருணை இல்லத்தில் 95 வயசுலேருந்து குழந்தையிலேருந்து எல்லோரும் இருக்காங்க. ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும் இருக்கட்டும், இந்த சமுதாயத்தில் அனாதைன்னு சொல்கிறாங்க. யாருமே அனாதை இல்லை. அனாதையை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் புரட்சி வந்தன் சுந்தரமூர்த்தி சார் வந்து இவ்வளோ பெரிய ஆஃபினேஜர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் செய்கிறாரு. அதாவது அன்பு இல்லைன்றீங்க. நாங்கள் அல்ல எஞ்சோன்னா இவங்கள பூரா பார்த்துக்கிட்டு காந்தி தாத்தான்னு தாத்தா 95 வயசில் இருக்காருக்கா சைன் பண்ணி விடுவேன். இன்னொருத்தன் தியாகராஜன் வருவான், அவனுக்கு சைன் பண்ணி விடுவேன். இதெல்லாம் குழந்தைங்க, மனநில பாதிக்கப்பட்டவங்களாம் குழந்தைங்க, அவங்களாம் பார்த்துக்கிடுவோம். எங்கள் ஹோம் வந்து எல்லோரும் நாங்கள் அன்பா ஒருவருக்கு ஒரு ஒரு உறவா அப்படி தான் இருக்கிறோம். எல்லாருமே இருக்காங்க இங்கே, சினேகா, சித்ரா, விசாந்தி, நிறையா ஒரு 90 பேர் இருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் இருக்காங்க. எங்கள் ஹோம்லேருந்து வீதி வீதியாக டோர் டோராக போய் நாங்கள் டொனேட் பண்ணி எங்கள் மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறோம். எங்களுக்கும் இதை கேட்குற மக்களும் சரி, எங்கள் ஹோமை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி சிறு உதவி செய்யுங்க. அந்த சிறு உதவி தான் எங்களுக்கு பெரும் வெள்ளமாக வருவோம்னு சொல்லி அந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் இந்த கேட்குற மக்களுக்கும் இந்த வானொலி தொலைக்காட்சி நண்பர் குழுக்கும் மிகுந்த மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: பசங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோம். சொல்லுங்கடா, உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் இருந்ததுலேயே ஹாப்பியான டேனா எந்த டே? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க.
3: செகண்ட் வீக் டைம் எக்ஸாம் முடித்த உடனே எங்கள் வந்து பீச்சு, பார்க், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இதுமாதிரி ஹாலிடேஸ் சண்டே ஹாலிடேஸ் இந்த மாதிரிலாம் எங்கள் வேணால் கூட்டிகிட்டு போவாங்க.
0: கூட்டிகிட்டு போகிற நாட்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்க.
1: பிளான்னு சொல்லுங்கள்.
4: எனக்கு வந்து பிளான் ஒரு ஜாம் கப்பலாம் பீச்சு பார்க்கு ஜூ எல்லாம் கொடுத்து.
1: சூப்பர் ஜோசப். பசங்க கிட்ட தான் திரும்பவும் கேளு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்னா யாரு?
3: எனக்கு அஜித்.
1: அஜித் சொல்லுங்க, உங்களுக்கு யாரு பிடிக்கும் ஜோசப்?
4: எனக்கு தளபதி.
1: தளபதியா? ஏன் தளபதி பிடிக்கும்?
4: டான்ஸ் செம்மையா
1: பிடிக்கும். வேற
4: அவகிட்ட செய்யல.
1: சூப்பர். படமே செம்மையா இருக்கும். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு?
5: எங்க வீட்டுக்கார்.
1: ஓ, அது இன்னும் சூப்பர். சொல்லுங்க, உங்க வீட்டுக்கார பத்தி சொல்லுங்க.
5: அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. ஈராக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்தியா வந்ததுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போறதா பிளான் பண்ணிருக்கோம்.
1: நீங்க சொல்லுங்கம்மா. தலைவர்கள்லாம் அஜித் பேர் வந்துடுச்சு, அது தளபதி பேர் வந்தாச்சு, அவங்க கணவர் பேரையும் சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க.
5: எனக்கு தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
1: நேதாஜி அவர்கள், அவர் எந்த வகையில உங்களை ரொம்ப கவர்ந்தாரு?
5: அவர் கட்டாக்கன் ஒரு கிராமத்துல பிறந்து கல்லூரியில சேர்ந்து பலபடி இந்த சமுதாயத்துக்காண்டி கல்லூரியிலிருந்து விலக்கப்பட்டு பலபடியும் பொதுமக்களுக்காண்டி மரக்கன்றுலாம் வச்சு இந்தியாவில் யாருமே சாதிக்க முடியாததை சாதித்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் தான் என் தலைவர். ஏன் சொல்றதுன்னா, அவர் இந்திய ஐஎம்இங்கிற ராணுவத்தையும் ஆரம்பித்தார். மக்கள் இந்தியர்கள்லாம் ஒன்று திரட்டி இந்திய போராட்டத்துக்கு மக்கள் வந்து சேவை செய்கிறார். நானும் சேவை செய்கிறக்காண்டி அந்த பிறந்திருக்கேன். ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுயம் சேவர் சங்கம்.
1: ஓகே ஐயா, நீங்கள் சொல்லுங்க.
2: பிடிச்ச தலைவர் வந்து பாரதியார். ஆமாம், பாரதி கண்ட புதுமை பெண்களா என் கண் முன்னாடி நீங்க
1: இருக்கீங்க.
6: உன்ன
1: ரொம்ப நேரமா கூப்பிடுறேன், நீ என்ன உன் பாட்டுக்கு ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்க?
6: ஆமா, ஒரு மூவி பார்த்தேன், வாம்பயர்ஸ் வேர்வுல்ஸ்லாம் இருந்துச்சு. நைட் ஃபுல்லா தூக்கத்துல நான் வாம்பயரா இருந்தா எப்படி இருக்குங்கிறது தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
1: போதும் போதும், கொஞ்சமாவது ரியாலிட்டிக்கு வா. எப்பவுமே கனவுலயே இருந்தாத.
6: இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியில இருக்கிறதுக்கு நான் ரியல் வேர்ல்ட்லயே இருந்தேன்.
1: என்ன சொல்ல வர, உனக்கு அப்படி என்னதான் ப்ராப்ளம்?
6: வர வழியில ஒரு வீட்டுல என்னோட சின்ன பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவ ஸ்கூலுக்கு போலையான்னு கேட்டா காசு இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
1: ஆமாண்டி, சைல்ட் லேபர்ன்றது நிஜமாவே ரொம்ப கொடுமையான விஷயம் தான். சின்ன பசங்களை படிக்க வைக்காம வேலை செய்ய வைக்கிறது ரொம்ப கொடுமை.
6: கரெக்ட் தான். அந்த குழந்தைங்க வாங்குற கொஞ்சம் சம்பளம்காக சில பேரண்ட்ஸ் அவங்கள வேலைக்கு அனுப்புறாங்க. ஆனா இப்ப அவங்க படிச்சா எதிர்காலத்துல இன்னும் நல்லா சம்பாதிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல.
1: சரியா சொன்ன. இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீசன் ஓனர் சின்ன பசங்களை வேலைக்கு சேர்க்கிறது தான்.
6: ஆமா,
1: என்னமா
7: சின்ன பசங்களை வச்சு கம்மி சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறியா? நான் ஒரு வாம்பயர்.
1: நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியல?
7: ஏமா சக்தின்ற ஒரு சின்ன பொண்ண வேலைக்கு சேர்த்திருக்க? தெரியாத மாதிரி பேசாத. மைனர், அதாவது 16 வயசுக்கு உள்ள இருக்கிற பசங்களை வேலைக்கு வைக்கிறது சட்ட விரோதம்னு உனக்கு தெரியாதா? பொய் சொல்லாத. இதுக்காக நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு தெரியுமா?
6: ஐயோ சாமி, ஆள விட்டு நான் அவள வேலையில இருந்து நிறுத்திடுறேன். அவ வீட்ல இருந்தே வேற யாராவது போட்டு கூட சம்பளம் கொடுத்துறேன், போதுமா?
7: ஆ, அந்த பயம் இருக்கட்டும். உன்ன மாதிரி மக்கள் நாட்டுல இருக்கிறதுனாலதான் லிட்ரஸி ரேட் கம்மி ஆகுது.
0: உங்க வீட்ல 16 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ண வேலைக்கு வச்சிருக்கீங்கல்ல, இது சைல்ட் லேபர். சைல்ட் லேபர் ஒரு குற்றம், அதுக்காக நீங்க ஜெயிலுக்கு தானே போகணும்.
6: ஒரு வருஷம் சிறை தண்டனையும் 10,000-20,000 வரைக்கும் அபராதம் குடுக்க வைக்க வேண்டியது என் இஷ்டம். உங்களை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன்.
7: சைல்ட் லேபர் மனித நேயத்துக்கு எதிரானது, அது குற்றம். அந்த குற்றத்தை செய்பவர் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவர்.
6: குழந்தைகள் நலம் மற்றும் சமுதாய நலம் கருதி வெளியிடுவது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: நமது சமுதாயம் நமது பெருமை.
0: மேம், கோதி மேம், இந்த மாதிரியான மனிதர்களை நீங்க உங்க இல்லத்துல எப்படி சேர்த்துக்கிறீங்க? அவங்க எவ்வளவு நாள் உங்க கூட இருப்பாங்க? மோஸ்ட்லி
1: நம்ம எவ்வளவு நாள் எவ்வளவு வருஷம் நல்லா சொல்ல முடியாது. நிறைய பேர் நிறைய வருஷம் இருக்கவங்களும் இருக்காங்க. டெத் வரைக்கும் இங்கே இருந்துட்டு டெத்து கூட எடுக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நாங்களே பண்ணியிருக்கோம். எப்படி எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஆடு, வெப்சைட்டு, போலீஸ் ஹெல்ப் இருக்குது. போலீஸ்கிட்ட அன்சப்போர்ட்டடாக வரவங்க எங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அப்புறம் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டோனர்ஸ், இதுக்கு முன்னாடி யாராவது டோனர் இங்கே வந்து பார்த்துருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்க ஃபேமிலி சர்க்கிள் யாராவது அப்படி தான் நியூஸ் பாஸ் ஆகி அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க.
0: இல்லத்தை நடத்துறதுல ஃபினான்ஸ் தவிர்த்து உங்களுக்கு இருக்க வேறு பிரச்சனைகள் என்ன?
1: ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான பிரச்சனை இருக்கும்.
0: நல்லது செய்யப்பானே பிரச்சனைங்கிறீங்களா?
1: இல்லை, மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். திடீர்னு யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் லேட் நைட்டு கூட சீரியஸ் ஆகும். சடன் டெத்து, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை அவங்கள ரெஃபர் பண்ணி இங்கே அட்மிஷன் பண்ணவங்களோ வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணோன்னு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறாங்க. ஒரு ஒரு விதமான பிரச்சனை, ஒரு ஒரு நாள். எவ்ரிடே இஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்.
0: மேம், நீங்கள் இப்போ சொல்லுங்க, உங்கள் இல்லத்தில் இருந்து படித்த பசங்க வளர்ந்து பெரியாளாகி இப்போ நல்ல நிலமையில் இருக்காங்க, அப்படிப்பட்ட யாரையாவது பற்றி சொல்லுங்கள்.
1: அப்படி நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஒரு ஸ்ட்ரகிள்னா அவங்க வந்து இங்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுறாங்க.
0: கண்டிப்பாக அவங்கெல்லாம் திரும்பி வருவாங்க, நம்ம நம்பிக்கை வைப்போமே. ஏதாவது குடும்பங்கள் இப்போ இங்கேருந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டு திரும்பவும் இல்லத்தை தேடி வந்திருக்காங்களா? ரீயூனியன் ஆயிருக்காங்களா?
1: எப்படி அவங்க ஃபேமிலியோட சேர்ந்துட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்காங்களான்னு
8: கேட்குறேன். ஆமாம்,
1: ஆ ஒரு நாலஞ்சு இஷ்யூஸ் அது மாதிரி ஆயிருக்கு.
8: உங்ககிட்ட இருந்து குழந்தைகள் போயிருக்காங்களா, அதாவது தத்தெடுக்கப்பட்டு போயிருக்காங்களா?
1: இல்லை, அடாப்ஷன் கொடுக்கறது
8: கொடுக்கறது இல்லைங்களா? உங்ககிட்ட வர்ற குழந்தைகள் எப்படி வராங்க?
1: இல்லை, ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூட் அப்படி தான் வருவாங்க.
8: அதாவது கொஞ்சம் விவரமா?
1: இல்லை, அம்மா அப்பா யாராவது இறந்துருப்பாங்க, இறந்ததுனால அந்த சிங்கிள் பேரண்ட் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இல்லை, அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாமல் இருப்பாங்க, ரிலேட்டிவ் சப்போர்ட் இருக்காது, அந்த மாதிரி பசங்க தான் வருவாங்க.
8: அடாப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஃபினான்ஷியல் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கா? அதாவது இப்போ ஒரு குழந்தையோட படிப்பு செலவை ஒருத்தர் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருண்ணா?
1: மேபி ஒரு டேர்ம் ஃபீஸ் கட்டுவாங்க, இல்லை சில பேர் பர் ஆனம் ஃபீஸ் கட்டுவாங்க. ரெகுலராக வந்து அந்த குழந்தை எஜுகேஷன் ஃபுல்லாக ஸ்பான்சர்ஷிப் யாரும் இல்லை.
8: அப்படி வர்றவங்கள
1: இல்லை, இது வரைக்கும் யாரும் இல்லை, வந்து அக்செப்ட் பண்ணிப்போம்.
8: ஓகே மேம், குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது அவங்கள பராமரிக்கிறதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதை பற்றி
1: ஸ்கூல் காலேஜஸ் போகிறாங்க, அவங்களுக்கு டைமுக்கு ஃபுட்டு, இவங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி மார்னிங்கே வந்து குக் பண்ணுறாங்க. ஏன்னா 7:20 வேன் வந்துடும், ஸ்கூல் வேனு, அதுக்காக 5:00 4:00 குக்கிங் முடிஞ்சிடும். அது ப்ளஸ் யூனிஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறது, பசங்களை ஈவினிங் வந்து ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது. வாலண்டியர்ஸ் வருவாங்க, காலேஜஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் சம் அதர் வாலண்டியர்ஸ் வந்து 1 or 2 days டியூஷன் எடுப்பாங்க, பட் ஸ்டாண்டர்ட் கிடையாது. அது மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் இருக்குது.
8: 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பசங்களும் இருக்காங்க இல்லைங்களா?
1: ஆ இருக்காங்க.
8: அவங்களுக்கு என்ன மாதிரியான கோச்சிங் எல்லாம் தரீங்க?
1: அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு மட்டும் வெளியே டியூஷன் சேர்த்து விட்டுருவோம், ஏன்னா வாலண்டியர்ஸ் பேஸ் பண்ணி இருக்க முடியாது, ப்ளஸ் வேறு பசங்க படிக்கும்போது தான் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் போர்டு எக்ஸாம் அந்த ஒரு 1 year வந்து வெளியே டியூஷன் சேர்த்து விட்டுரும்.
8: போர்டு எக்ஸாம் எழுதின பசங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது?
1: எல்லாருமே இது வரைக்கும் ஒரு 15-18 பேர் எழுதியிருப்பாங்க, எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் தான்.
8: சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது. நம்ம இல்லத்தில் வந்து ஸ்பெஷலி சேலஞ்ச் பீப்புளும் இருக்காங்க இல்லைங்களா?
1: இருக்காங்க.
8: அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கான மெடிடேஷன்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா நீங்கள்?
1: மெடிடேஷன்ஸ் ரெகுலராக எவ்ரி டியூஸ்டேஸ் வந்து லைலா காலேஜில் போய் செக்அப் பண்ணிவிட்டு மெடிடேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதை தவிர்த்து மீதி கைட்னஸ் எல்லாமே அந்த டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க, பட் அவங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம்.
8: அதுக்கு ஸ்பெஷல் வாலண்டியர்ஸ் வச்சுருக்கீங்களா?
1: ஸ்பெஷலி அப்படி யாரும் இல்லை, மோரோவர் ஓரளவுக்கு அவங்க நார்மலாக இருக்கவங்கள தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஆஃபனேஜ் அதுக்காக இருக்க ஆஃபனேஜ் ரெஃபர் பண்ணிடுவோம். மீதி இன்மேட்ஸோடு அவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்க ஹைப்பர் ஆகி டென்ஷனில் கற்றும்போது மற்ற இன்மேட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க, அவங்க அப்படி தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்.
8: ஓகே மேம், அது மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸுக்கான எஜுகேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் தருவீங்களா? இல்லை
1: ஒரே ஒரு பையன் பாலசுப்ரமணியன், 18 இயர்ஸாக இருக்கான், அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான்.
8: ஓகே,
1: அவன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரம் பர்த்லேருந்தே அதே மாதிரி தான், பேசிக்காக அவனோட இது கூட அவனால் பண்ணிக்க முடியாது.
8: ஓகே மேம், வயசானவங்க
1: இல்லை
8: வயசானவங்களுக்கு அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், இவங்களுக்கு இவங்களை பார்த்துக்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: அவங்களுக்கும் மந்த்லி செக்அப் இருக்குது, மந்த்லி செக்அப்புக்கு வெளியே போவாங்க, ப்ளஸ் இம்சார் யூனிவர்சிட்டியிலேருந்து டென்டல் கேம்ப்பு, ஜென்ரல் ஃபிசிஷியன்னு, அது ஐ கேம்ப்பு, அதெல்லாம் 3 months once வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாவது சீரியஸ் இல்லை, ஏதாவது சிக் ஆகிட்டாங்க ஃபீவர் அப்படின்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வருவோம். இன்கேஸ் ஏதாவது அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கேஎம்சி ஆர் ஜிஹெச்சில் அட்மிஷன்.
8: ஓகே மேம், இதை தவிர்த்து அவங்களுக்கான அன்றாட உணவு தேவை எப்படி பூர்த்தி செய்கிறீங்க மேம்?
1: சில பேர் வந்து ப்ரொவிஷன்ஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில டோனர்ஸ் வந்து கேஷாக பண்ணுவாங்க.
8: அப்படிதான் பண்டிகை நாட்களில் எப்படி இருக்கும்? இல்லை
9: எவ்ரி இயர் தீபாவளி அண்ட் பொங்கல் தான் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். தீபாவளிக்கு வந்து க்ரீட்டிங் கார்ட் போட்டு டோனர்ஸ் எல்லாருக்குமே அந்த டைம்ஸ் லெட்டரோட க்ரீட்டிங் கார்டை இஷ்யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கிராக்கர்ஸ் நியூ ட்ரெஸ்ஸு அது சில பேர் டொனேட் பண்ணுவாங்க. அது ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி தீபாவளிக்கு 3 மந்த்ஸ் பிஃபோரே அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தீபாவளி ஒரு நாள் வந்து எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க.
8: சொல்லுங்க பசங்களா, தீபாவளி பொங்கல் தான் களை கட்டுமாமே சக்தி இல்லத்துல எப்படி இருக்கும் தீபாவளி பொங்கல்?
3: நிறைய பட்டாசு வாங்கி தருவாங்க.

0: விசேஷ நாளே கொஞ்சம்
1: நீ சொல்லு ஜோசப்.
2: டோனர்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வருவாங்க, ட்ரெஸ்ஸு அதுமாரி ஷூ பெல்ட் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் அதுமாரி தான், பொங்கல் தான் செய்வோம். அக்கா கரும்பெல்லாம் வந்து கொடுப்பாங்க, இல்லை அவங்களே வாங்கிட்டு வந்து போவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க.
1: நீங்கள் க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க டோனர்ஸ் க்ரீட்டிங் கார்டு கவரில் போட்டு அனுப்புவீங்கள. நீங்க எழுதின க்ரீட்டிங் கார்டுலாம் எப்படி இருக்கும்?
0: நாங்க க்ரீட்டிங் கார்டு எழுத மாட்டோம்.
1: நீங்க எழுத மாட்டீங்களா? இல்ல, இவங்க க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் எழுத மாட்டாங்க. பிரிண்ட் பண்ணி தீபாவளி விஷஸ் போட்டு நம்ம ஆஃபனேஜ் டீடைல்ஸ் போட்டு டோனர்ஸ்க்கு அதோட ஒரு டைம்ஸ் லெட்டர் அட்டாச்மெண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். ஐயா நீங்க சொல்லுங்க, தீபாவளி பொங்கல் டைம் ஃபெஸ்டிவல் டைம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த இல்லத்தோடு இருக்கும்போது உங்களுக்கான சந்தோஷங்கள் எப்படி இருக்கும்?
3: ஒரு குடும்பத்தில் தீபாவளினா காலையில் எஞ்சி செஞ்சு இந்த மாதிரி இருக்கும்போது தீபாவளி பொங்கல்னால் நாங்கள் எங்கள் வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே கார்டு அனுப்புவோம். அவங்க எங்கள் இல்லத்துக்கு வருவாங்க, எங்களோட தீபாவளி கொண்டாடுவாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வருவாங்க, போலீஸ்காரங்க வருவாங்க. குடும்பத்தோடு கொண்டாடினா யாருமே வர மாட்டாங்க. வீட்டில் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி தான் கும்பிடுவோம். இங்கே பெரிய பெரிய அதிகாரிங்க, எங்களை பார்த்துக்கிற டோனர்ஸுங்க, எங்கள் சார் சுந்தரமுத்து சார் எல்லோரும் வருவாங்க. எங்கள் தீபாவளிக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் நிறையா மக்களோட சந்தோஷமாக, எங்கள் மக்களோட எங்கள் உறவுகளோட நல்லா ஜாலியாக சந்தோஷமாக பிள்ளைங்க பூரா சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தேவராஜன் வருவான், அவன் ஒரு குழந்தை, இப்போ ஜெயா அது ஒரு குழந்தை, எல்லோருமே எங்கள் ஹோமில் வந்து ஒரு குழந்தைங்க மாதிரி எல்லாம் ஒரு காஞ்சி தாத்தா 95 வயசு, அப்புறம் தண்டராஜ் தாத்தா, வயசான தாத்தாங்களாம் இருக்காங்க. எத்தனை பேர் கிடைக்கும் இப்படி சொல்லுங்க? 10 தாத்தா 10 பாட்டி கிடைக்குமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்காது, வரம் தான்.
3: நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்கன்னா அன்பா பாத்துக்கிடுவாங்க. பொங்கலுக்குன்னா இந்த டிராபிக்ல இருந்து வந்தாங்க ஐயா மாருங்க, அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு நாங்க மிகப்பெரிய வணக்கம் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு வந்து நல்லா உதவி பண்ணுறாங்க. அதிகாரிங்க எங்களை பொறுத்தளவுக்கு அதிகாரிங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, வர்றாங்க போகிறாங்க. ஏன்னா அவங்களும் எங்களை குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சி எங்கள் இல்லத்துக்கே வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு பொங்கல் வச்சு நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு போனாங்க.
1: ரொம்ப சந்தோஷம்.
4: உலகத்துலேருந்து நாங்கள் மேலே தான் துணி தராங்க, 10 மேலே தான் மேலே நிற்கிறாங்க. அவங்க குளத்தில் அவங்க துணி தராங்க, தீபாவளிகள்லேருந்து பொங்கலேருந்துலேருந்து அவங்க தான் துணி தராங்க. மேடமே மாத்தியாக பார்த்துக்கிட்டு அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. உலகத்துலேருந்து மாத்தியாக தான் பார்த்துக்கிறாங்க, மேடம் தான் பார்த்துக்கிறாங்க.
1: மேடம் இல்லத்தில் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
5: அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
1: அப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஸ்பெஷல் கிட்ஸ் ஸ்பெஷல் ஏஜ்டு பீப்புள் வரைக்கும் எல்லாருக்குமே மெடிக்கல் செக்அப்ன்றது கன்ஃபார்மாக பீரியாடிக்கலாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற டாக்டர்ஸ் பற்றி சொல்லலாமே.
5: இல்லை, கவர்மெண்ட் இதில் போகிறதுனால அப்பப்போ ஒரு ஒரு டாக்டர் இருப்பாங்க இல்லையா?
1: ஓ, கவர்மெண்ட்
5: இல்லை, இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சின்னா ஆர்ஃபனேஜ் பக்கத்தில் இருக்க கிளினிக் பார்த்துருவோம். ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது இல்லை சின்ன சின்ன இது ஃபீவர் கோல்டு காஃப் அது மாதிரினா பக்கத்தில் இருக்க கிளினிக்லேயும் ஓபி வந்து வேறு வேறு டாக்டர் மாறி மாறி வந்துட்டுருப்பாங்க, ஸ்டாண்டர்டைஸ்டு கிடையாது. அது தவிர்த்து ஹெவியாக வேறு ஏதாவது இஷ்யூஸு இல்லை ரெகுலர் செக்அப்பு அப்படின்னா மட்டும்தான் கேஎம்சி ஆர் ஜிஹெச் அப்ரோச் பண்ணுவோம்.
1: ஓகே மேம், ரொம்ப நன்றி. உனக்கு பொறுப்பு வர வரைக்கும் என்கிட்ட பேசவே பேசாதப்போ.
6: ஏ என்னடி, யார்கிட்ட தான் இப்படி ஃபோனில் கத்துற?
1: எல்லாம் என் தம்பி தாண்டி, அவன் எவ்வளோ படித்தாலும் மார்க்ஸே வரமாட்டேங்குது. எப்போவுமே அம்மா அப்பா டீச்சர்ஸ் கிட்ட போய் தலை குனிகிறாங்க.
6: அவன் என்ன கிளாஸ் படிக்கிறான், அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவனையே கேளு.
1: 4th ஸ்டாண்டர்ட் தான் நீ படிக்கிறான், அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவனுக்கே தெரியல.
6: 4th ஸ்டாண்டர்ட் தானே, கொஞ்ச நாள் அவனுக்கே பொறுப்பு வந்துடும், விடு.
1: அப்படி இல்லைப்பா, அவன் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவன் கவனக்குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு.
6: நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவனுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குமோ?
7: டிஸ்லெக்ஸியாவா? அப்படின்னா என்ன?
6: நல்லா கேட்டப்போ, இதுதான் இந்தியாலேயே அதிகமாக இருக்கிற லேர்னிங் டிசபிலிட்டி. ஆனால் இதுக்கு தான் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்னு கூட சொல்லுவாங்க. இதோட சிம்டம்ஸ் ஸ்லோ லேர்னிங் அண்ட் டாக்கிங், ரீடிங்கில் கஷ்டப்படுறது, டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி சிலது தான்.
7: ஐயோ, நீ சொல்கிறத பார்த்தா இந்த சிம்டம்ஸ்லாம் என் தம்பிக்கு இருக்கிற மாதிரி இருக்கே. இது குறைக்க வழி இருக்கா?
6: தகுந்த ட்ரீட்மெண்ட் இருந்தால் டிஸ்லெக்ஸியாவை குறைச்சிடலாம்.
7: ஓ, அப்போ இது சீரியஸாலாம் ஒன்றும் இல்லைல்ல, இது ஓவர் கம் பண்ண முடியுமா?
6: ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணால் இதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐஐடி மெட்ராஸ் நம்ம மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷனோட சேர்ந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
7: அப்படியா? என்ன ப்ரோக்ராம் அது? எதை பற்றி?
6: அது ஆக்சுவலி இ சிக்ஷனம்னு ஒரு ஆப். அதில் 7 weeks ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு டிஸ்லெக்ஸியானா என்ன, அதை எப்படி குறைக்கணும், டிஸ்லெக்ஸியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வழியில் இருக்குது.
7: ஓ, இது நிஜமாகவே ஒரு நல்ல ஆப் தான் போல. இது ப்ரைமரி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
6: டிஸ்லெக்ஸியாவை ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணால் ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி எக்ஸ்பர்ட் கவுன்சிலர்ஸோட கன்சல்டன்சி இருந்தால் தான் இதை ஓவர் கம் பண்ண முடியும்.
7: கரெக்ட் தான், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு.
6: நீ இதை பற்றி உன் அப்பா அம்மா கிட்ட போய் பேசி புரியவை.
7: சரி, ஓகே. எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு கவுன்சிலிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்கிறேன்.
6: எல்லா மனநோயும் மற்ற உடல் நோய் மாதிரி சாதாரணம்தான். தகுந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இதுவும் சளி ஜோரம் மாதிரி சரியாக போயிடும். பொதுநலம் கருதி வெளியிடுவது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
8: ஸோ எல்லாருமே இப்போ சொல்லுங்கள், நான் எதையாவது கேட்க விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். சொல்லு ஜோசப், நீலேருந்து உன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லு.
2: எங்களுக்கு நல்லா சேவை பண்ணுங்க, எங்களோட ஆதரவு தாங்க. அதுமாரி ஃபுட்டு
8: என்னங்க, நீங்கள் பேசுங்கம்மா.
9: நான் ஈஷா குரூப்லேருந்து வரேன், அவங்களுக்காக உதவி செய்ய விரும்புகிறேன்.
8: ஓகே மேம்.
9: இன்னைக்கு வைகாசி 1st, அதுக்காக ஈஷாவுக்கு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன்.
8: சொல்லுடா பாப்பா.
10: எங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் சாரு, அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து என்னாச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க எனக்கு ஸ்கூல்னால் ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு எங்களுக்கு வந்து பிரின்சிபல் சார், கரஸ்பாண்டர் சாரும், எங்கள் பிடி சார், எங்கள் மேம், இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
8: ரொம்ப அழகாக பேசுகிறீங்கடா குட்டி பசங்க. பேர் என்னடா?
10: ஸ்னேகா.
8: ரொம்ப அழகாக பேசுனீங்க ஸ்னேகா, ஜோசப். ஜெயாம்மா சொல்லுங்கம்மா, நான் ஏதாவது கேட்காம விட்டுட்டேனா? தூக்கம் வருதா? ஐயோ சாரி.
4: நாங்கள் நல்ல பிடிக்கிறோம். நாங்கள் சத்தோபிலேருந்து நாங்கள் நிற்கிறோம். சா செந்தும சார் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் நிற்கிறாங்க பார்த்துக்கிறதுலேருந்து. மிச்சி தான் பார்த்துக்கிறாங்க மேடம் மட்டும், அவங்க தான் பார்த்துக்கிறாங்க.
8: ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஐயா எங்கள் நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதையாவது சொல்லுங்கள்.
11: சொல்லுமா எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் இல்லத்துக்கு வந்து இதன் மூலிமா ஏதாவது டோனர்ஸ் வந்து எங்களுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப நன்றி, ரொம்ப வசதியாக இருக்குமா. வேறு ஒன்றும் சொல்லணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ.
8: நீங்கள் சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணணும், என்ன பண்ணலை, யாரோ இன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்.

0: நீங்களும் சொல்லுங்க.
1: இந்த இனிய வேலையில் நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த வானொலி தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கும் நீங்கள் என்ன கேட்கணுங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் இல்லத்துக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு டொனேட் பண்ணுங்கள். ஏழை குழந்தைங்க, அனாதைங்க, ஆதரவுற்றவங்க, மனநில பாதிக்கப்பட்டவங்க, கண் தெரியாதவங்க, நிராகதியானவங்க, இவங்களாம் இருக்காங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி அப்படின்னா, சொந்த பந்தங்கள் நம்மளை தேடி வரல, நீங்களே சொந்தமாக வந்து ரத்தமில்ல பந்தம் இல்லாதவங்க வந்து சொந்தமாக வந்து எங்கள் கூட அன்பா ஒரு வேளை வந்து சாப்பாடு போட்டிங்கன்னா அதுவே மிகுந்த பாசமாக இருக்கும். அதனால் இதை கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரே வார்த்தை, எங்கள் ஹோமுக்கு உதவி பண்ணுங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசங்களை படிக்க வைக்கிறோம், நல்லா படிக்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், எந்த விதமான குறையும் இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு வந்து டாக்டர் கிருதன் சாரும், கார்த்திகேயன் டெம்பிள் வக்கீல் ஐயாவும் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இணைய வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். சக்தி ஆதரவு இல்லம், மதுரவாயில், பல்லவ நகர், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். நீங்கள் வாங்க, எப்போனாலும் வாங்க. அது உங்களுடைய வீடு, எங்களோட வீடு மட்டும் இல்லை, அது உங்களோட வீடு. நீங்கள் மக்கள் எல்லாரும் கேட்டுருக்க மக்கள் வாங்க, ஊருக்கு வாங்க.
0: ரொம்ப நன்றி. என்ன கோதை மாமி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் எதையாவது கண்டிப்பாக விட்டுருப்பேன் கேட்காம. அதை பற்றி சொல்லுங்கள், நேர்களுக்கு வேற என்ன விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள்.
2: இல்லை, ஒரு 4 or 5 days முன்னாடி ஒரு டோனர் வந்தாங்க. அவங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க போல். ஃபஸ்ட் டைம்ன்றது நம்ம என்ஜிஓக்கு மட்டும் இல்லை, என்ஜிஓன்னு இருக்கதே அவங்களுக்கு தெரியல. எங்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி நடத்துகிறீங்க, யாரெல்லாம் இருக்காங்க அப்படிலாம் கேட்டாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னேன். இல்லை, இது வரைக்கும் நான் இது மாதிரிலாம் ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டதே இல்லை. ஆக்சுவலாக அவங்க மேரீட் ஆகிட்டு 2nd or 3rd ஆனிவர்சரிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கொயரிக்காக வந்திருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை ஃபுட் ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை ப்ரொவிஷன்ஸ், இல்லை டொனேஷன், பசங்களுக்கு ஃபீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, நான் இப்போ வந்ததுக்காக ஒரு 1000 rupees டொனேஷன் தந்துட்டு போகிறேன். இது மாதிரியெல்லாம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. நான் என் ஹஸ்பண்டோடு வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. இது மாதிரியும் இந்த சொசைட்டியில் இன்னும் என்ஜிஓஸ் இருக்குன்றதே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அவேர்னஸோடு கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்.
0: அன்பிற்கும் ஒன்றும் அழைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கூடையும் பேசும்போது எனக்கு கண்ணு கலங்குது, என்னால் வார்த்தைகள் சொல்லவே முடியல. நான் என்னென்னவோ எழுதி வச்சுருந்தேன் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இங்கே உட்காந்து பேசும்போது உண்மையாக என் குடும்பத்தில் இருக்கவங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப திருப்தியான இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தருது. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இங்கே நிறையா இந்த ரூம் ஃபுல்லாக இப்போ அன்பு ஃபுல்லாக, எங்கே எல்லாம் எங்கே பார்த்தாலும் அன்பு அன்பு அப்படின்னு எழுதி வச்சிருக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப லவ்லியான ஒரு இன்டர்வியூ எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இன்டர்வியூ இந்த ஷோவை. உங்கள் வாழ்க்கையில் இது என்ன மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ, இந்த ப்ரோக்ராம் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள்னு நான் சொல்லுவேன். நேயர்களுக்கும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அது கொண்டு வரும்னு நம்புகிறேன். இங்கே இருக்க எல்லாரும் கண்டிப்பாக கண் கலங்கி தான் போகிறோம். ஆனால் இந்த கண்ணீருக்கு பின்னாடி அன்பு மட்டும்தான் இருக்குது. எந்த கஷ்டமும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அனாதை இல்லம்னு சொல்கிறத விட கருணை இல்லம்ன்ற ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார். அங்கே ஃபுல்லாகவே அன்பும் கருணையும் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது. கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த ஆதரவு இல்லங்களில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட அனுதாபங்கள் மட்டும் தேவையில்லை, உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற மக்களுக்காக செய்யணும்னு நினச்சி ஒரு 4 பேர் இறங்குறாங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச உதவி கொடுக்கறது நமக்கு நாமளே புண்ணியம் சேர்த்துக்கிறது தானே. ஸோ இந்த மாதிரி சக்தி இல்லமும் மட்டும்தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சது. சக்தி ஆதரவு இல்லை மாதிரி இன்னும் நிறைய இல்லங்கள் இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவியை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த உதவியை இந்த மாதிரி இல்லங்களை கொண்டு போய் சேருங்க. சக்தி ஆதரவு இல்லத்தை எப்படி அணுகிறது அப்படின்னு நம்ம கோதை மேம் இப்போ சொல்வாங்க.
2: சக்தி ஆதரவு இல்லம் அட்ரஸ் நான் சொல்கிறேன், டோர் நம்பர் 192, மதுரவாயில், பல்லவன் நகர், ஃபஸ்ட்டு மெயின் ரோட், சென்னை 95. நியர் லேண்ட்மார்க் வந்து ஏரிக்கரை சிக்னல் அண்டு மெட்ரோ வாட்டர் டேங்க்.
0: காண்டாக்ட் நம்பர் மேம்?
2: காண்டாக்ட் நம்பர் 9283286237.
0: சக்தி ஆதரவு இல்லத்தில் மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிட்ருக்கீங்க. அதில் ஒரு சின்ன பங்கா எம்ஓபி சமுதாய வானொலியின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு 25 கிலோ அரிசி மூட்டை எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு அதை கொடுக்கறதுல அவ்வளோ சந்தோஷப்படுறோம் எங்கள் டீம். எங்கள் டீம் சார்பாக அதை கொடுக்கறதுல நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நான் இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
2: கண்டிப்பாக வாங்கிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன்.
0: எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன் வந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி.
3: நல்லா பேசணும், நிறைய பேசணும். அப்பாவும் நல்லா பேசியிருந்தாங்க. அந்த நாங்களும் வந்து பேசணும். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்.
0: சொல்லு ஸ்னேகா குட்டி.
4: ஜாலியாக தான் இருந்துச்சு. நீங்களும் பேசுனீங்க, எல்லாரும் நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க.
0: ஓ ஸ்வீட். அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா.
5: ஒரு பாட்டு பாடிட்டு முடிச்சுங்க.
0: ஓ சூப்பர், பாடுங்க
5: சரான.

0: சரணடைந்தேன்.
1: சூப்பர் மேம். எவ்வளோ அர்த்தம் பண்ண பாட்டு. சூப்பர் மேம், ரொம்ப நன்றி பாடுறதுக்கு. சொல்லுங்கய்யா.
2: ஆணையின் நிகழ்ச்சி மூலிமா ஜனங்களுக்கு இந்த ஆதரவு எழுத்து பற்றி தெரியாமல் இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதில் அத்தனை கேட்டுக்கிட்டு அத்தனை பேரும் தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஆதரவு இல்லங்களுக்கு உங்களோட உதவி நாங்கள் எதிர்பார்த்து வரவேற்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: நீங்கள் சொல்லுங்கண்ணே.
3: அக்கா, இன்றைக்கி குடும்ப தினம், நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஏதோ இங்கே வந்தோம் உங்களோட எல்லோருடையும் இந்த வானொலி தொலைக்காட்சி நண்பர்கள் கூட தோழி கூட சந்தோஷமாக பகிர்ந்து கொடுத்தோம். நீங்களும் எங்கள் கஷ்டத்தை கேட்டு எங்கள் குறையில் கேட்டீங்க, அப்புறம் எங்கள் நிறையில் கேட்டீங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்க. எங்கள் கஷ்டத்தை சொல்லும்போது நீங்களும் கண்கலங்கினீங்க. அப்போ உங்களை பார்த்து நாங்களும் கண்கலங்கணும். அப்போ வந்து என்ன, நம்ம எல்லாமே ஒரே நண்பர்களை நட்பாக பேசணுமே, அவ்வளோதான் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னு எங்கேயோ போகிறோம். ஆனால் பரவாயில்ல, எங்கள் ஓமை பற்றி விரிவாக்கமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்ததுக்கு இந்த வானொலி தொலைக்காட்சிக்கு குழுவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை
1: தெரிவிச்சுக்கிறேன். கோதை மேம், நீங்கள் சொல்லுங்கள், எம்ஓபி வந்த அனுபவம் எப்படி இருந்தது?
4: ஒரு ஃப்ளாஷ்பேக் திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. நீங்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது தான் எங்களுக்கே நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது.
1: ரொம்ப நன்றி மேம். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: கோபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் வியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பீட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை
2: கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
4: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: இருக்கு டாக்டர். நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
0: விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா?
2: கால்ல செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு.
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருடா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா,

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்ட ஜூஸ
1: காரியமா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது ட்ரெயின் கீழே விழுந்துட்டு பிடிச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்படா பொண்ணு வந்துட்டு சீட்டு எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்படா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do just வாட்டர். நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்.

like waste பண்ணாதீங்க because இப்போ மான்சூன்ஸ் வேற வருது and I think we should do lots of things to அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும் so to save water.

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு.
1: யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்ல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107. என்னன்னு தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால, குப்பையெல்லாம் கண்டபடி போடுறதுனால, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுறதுனால, அதுவும் இல்லாம தண்ணீர் நிறைய வேஸ்ட் பண்றதுனால இந்த குளோபல் வார்மிங்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங்னால நம்ம பூமி சூடாயிட்டே போறது, அதனால மலைகளில் இருக்கிற பனிக்கட்டியெல்லாம் வெள்ளமாகி நம்ம வீட்டை அதெல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து வர புகைகள்னால, எஸ்பெஷலி இந்த புகையில் வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸ் தான் குளோபல் வார்மிங்க்கு முதல் காரணமாக இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் டு எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. குளோபல் வார்மிங் பத்தி சில பேர் பேச போறாங்க நம்ம ஷோல. முதல்ல கிருபாகரன் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். இவர் ஒரு வெப் டிசைனர். குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: குளோபல் வார்மிங்னால பாத்தீங்கன்னா வந்து சராசரி பூமியின் வெப்பநிலை வந்து அதிகமாகுது. சோ இதனால பாத்தீங்கன்னா பருவநிலை வந்து மாற்றங்கள் அடையுது. சோ பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்ல. அதுக்கு அடுத்து ஈஸியா வந்து ஐஸ் கிளிப்ஸ், அதாவது பனிமலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உருகுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து கடல் நீர் மட்டும் அதிகமாகறதுனால இதனால வந்து நிறைய உயிரினங்கள் வந்து இதுல அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா பிளான்டேஷன், அதாவது கிரீன் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய செடி வளர்க்கறது, மரம் வளர்க்கறது. சோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம், ரிடியூஸ் பண்ணலாம் குளோபல் வார்மிங். இது வந்து ரிடியூஸ் பண்ணலாம்.
1: ஓகே சார், தேங்க் யூ, ஹேவ் எ நைஸ் டே.
2: ஓகே, பை.
1: அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில பேச போறது சாம் பாபு. இவர் வந்து பிரின்சிபல் ஃபார் செயின்ட் பீட்டர் ஸ்கூல், கொடைக்கானல்.
3: ஹலோ சார், குளோபல் வார்மிங் பத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியப்படுத்தலாம்?
4: குளோபல் வார்மிங் பற்றி எங்களுடைய பள்ளிக்கூடத்துல வந்து கிரீன் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் உருவாக்கியிருக்கோம். அந்த கிரீன் சர்க்கிள் மூலமா தொழிற்சாலைகள் கூட்டிட்டு போய் அதனுடைய புகையையும் அதனுடைய நச்சுத்தன்மையும் அதனுடைய விளைவுகளையும் நாங்க எடுத்து சொல்றோம். அடுத்தது கார்களுடைய வரக்கூடிய புகைகளுடைய அதனுடைய நச்சுத்தன்மை, கார்பன் மோனாக்சைடு பற்றி, அதனுடைய விளைவுகளை பற்றி, அதனால வரக்கூடிய வியாதிகளை பற்றி எடுத்து சொல்றோம். அதற்கு அடுத்ததாக அதுக்கு விழிப்புணர்வு தரம்படியாக பிள்ளைகளுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்து காட்டுறோம். எத்தனை விதமான வியாதிகள் குளோபல் வார்மிங்னால வந்துட்டு இருக்குது. ஐநா சபை வந்து 100 கோடி மரம் வருஷம் முழுசும், வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 100 கோடி மரம் உலகம் முழுசும் நடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கான். அதுபடி இந்தியாவில் வந்து 96 லட்சம் மரங்களை வந்து நம்ம நட்டுட்டோம். அதற்கு காரணம் வந்து இந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு தான். அப்படி வந்து மாணவர்களுக்கு நிறைய மரங்கள் நடுறதுக்கும் மரங்கள் மூலமா வரக்கூடிய லாபத்தையும் கற்றுத்தர்றோம். ஒரு மரத்து மூலமாக 36 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆக்சிஜன் நம்ம கிடைக்குதான். இதெல்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளிலேயோ தோட்டங்கள்லயோ மற்ற இடங்களிலயும் மரங்கள் நடுறதுக்கு உதவி செய்யறாங்க. அதே நேரத்துல மரங்கள் வெட்டாமல் இருக்கிறதுக்கும் அவங்க வந்து அவேர்னஸ் ஊர்ல நடத்துறோம், பலவிதமான நோட்டீஸ் அடிச்சு ஊர் மக்கள் கொடுக்குறோம். இந்த விதமாக பல விதத்திலயும் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து உலகத்துல இந்தியாவில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்தியாவில் நாட்டுல வந்து 96 லட்சம் இல்ல கிட்டத்தட்ட பல கோடி மரங்கள் நம்ம நட்டோம்னா நம்முடைய நாடு வந்து இந்த ஓசான் லேயர்ல இருந்து தப்பிக்க முடியும். ஓசான் லேயர் மூலமா தான் நமக்கு ஸ்கின் கேன்சர் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதை வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்கும்படி நிறைய எஜுகேஷன் கொடுத்துட்டு
1: இருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் மிஸ்ஸஸ் கற்பகம் பேச போறாங்க. இவங்க வந்து மீனாட்சி காலேஜ்ல பேராசிரியரா இருக்காங்க. இவங்க ஹேண்டில் பண்ற சப்ஜெக்ட் வந்து என்வைரன்மெண்டல் எக்கனாமிக்ஸ். கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் குளோபல் வார்மிங்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: புவிவெப்பம் கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆக்ஷன் எடுக்கலாம். அதுல சில முக்கியமான ஆக்ஷன்ஸ் நான் இப்போ ஹைலைட் பண்றேன். ஒன்று வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஒரு தனி லா கொண்டு வரணும். இதுதான் பரவலாக இப்போ எல்லா சித்திரங்களையும் இதைத்தான் சொல்லேன் இருக்கோம். ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது அழியா சக்தி இல்ல புதுப்பித்துக் கொள்ளும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இதோட உபயோகத்தை மேம்படுத்துமாறு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். அது தவிர இப்பவே இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸுக்கு கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ் சலுகைகள் கொடுத்துருக்கா, அது பத்தாது. இன்னும் மேலும் பல சலுகைகள் கொடுத்தால் இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால குளோபல் வார்மிங்கோட பொட்டென்சியல் உள்ள வாயுக்களின் எமிஷன்ஸ் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு குளோபல் வார்மிங் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன். காடுகளில் இருக்கிற மரங்கள் வந்து எப்பவுமே ஆக்சிஜனை வந்து வெளியில தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழித்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்தது. எந்த மரத்துக்குமே அந்த ஒரு தனி சக்தி உண்டு. மக்கள் சுவாசிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜனை உள்ளிழித்துக் கொள்கிறோம். மக்கள் தொகை அதிகமாகும் காலகட்டங்களில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் உள்ளிழித்துக் கொள்வதால் ஓரளவுக்கு இந்த வெப்பம் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக் கொள்ள முடியாது. ஆனால் காடுகள் இப்பொழுது வேகமாக அழிந்து வருகின்றால் இந்த கார்பன் டை ஆக்சைடு கொள்ளும் ப்ராப்பர்ட்டி குறைந்து வருகின்றது. அதனால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகிறது. அதனால கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் நிறைய இன்னும் நிறைய ஆல்ரெடி இருக்கு, இன்னும் நிறைய வரணும். டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்கு இன்னும் பல நடவடிக்கைகள் இன்னும் ஸ்ட்ரிக்டா நிறைய எடுக்கணும். இதை பத்தின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம், அந்த காலத்துல வந்து போர்க்காலத்துல வந்து வீட்டுக்கு ஒரு மகன் அப்படின்னு ராஜா காலத்துல எல்லாம் அறிவிச்சிருந்த அந்த மாதிரி இப்போ நம்ம போர் அடிப்படைங்கிற மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும்ங்கிற ஒரு ரூலாவே அதை கொண்டு வரணும். அப்புறம் மனிதனுடைய அன்றாட வாழ்வின் லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய அந்த புவி வெப்பம் அதிகரிக்கும் நடவடிக்கைகள் நிறைய உள்ளன. அந்த வந்து தடுக்கிறதுக்கான அதை எப்படி எல்லாம் குறைக்கலாம், எப்படி லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வேளாண்மையாலும் தொழில் வளர்ச்சியாலும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை அளிவிக்கும் பல திட்டங்களை கவர்மெண்ட் யோசிச்சு அந்த சுற்றுச்சூழல் வல்லுநர்களுடன் யோசிச்சு கலந்தாலோசித்து அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்.
1: இப்ப ஸ்ரவந்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஸ்ரவந்தி வந்து எம்ஓபி வைஷ்ணவ்ல ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்.
6: ஹாய் ஸ்ரவந்தி. ஓகே, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல கிளீனா எப்படி வச்சுக்கிறது?
7: சரி, சுத்தி வர லாட் ஆஃப் குப்பை தொட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து போடணும். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரீசைக்ளிங் பண்ண முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரோட்ல வந்து குப்பை எல்லாம் போடக்கூடாது. அதுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அதுலதான் போடணும். கலர் கலரா குப்பை தொட்டி இருக்கும், அந்த கலர் குப்பை தொட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்போஸ் லைக் ஒன் வில் பி ஃபார் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், ஒன் வில் பி ஃபார் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அங்கங்க சைன் போர்ட் வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
1: அடுத்ததாக மிஸ்ஸஸ் கீதா பேச போறாங்க. இவங்க வந்துட்டு மீனாட்சி காலேஜ்ல ஒரு ஆசிரியரா இருக்காங்க. அவங்க தியோசாஃபிக்கல் சொசைட்டில ஒரு ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். பெட்ரோல்ல ஓடுற வண்டிகள் குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணமா இருக்கு, ஆனா இதை விட ஏதாவது பெரிய காரணம் இருக்கா?
8: மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வர கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷனை விட கூட லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்ல இருந்து வர மீத்தேன் கேஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து 18% அதிகமா இருக்கு. கால்நடைகள் உணவை செரிக்கும் போது அது வாயிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் கேஸ் வெளியேறுகிறது. அது தவிர மாமிசம் உற்பத்தி செய்யறதுக்கும் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கும் காடுகளை அழிக்கிறார்கள். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியேறுகிறது. இதனால் காடுகளை அழித்தால் புவி வெப்பம் அதிகரிக்கும். அதனால மாமிச உணவை உண்பதை குறித்து சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் இருக்கு நல்லது.
1: ஓகே, தேங்க்யூ.
8: தேங்க்யூ.
1: இப்போ நம்ம கூட ராஜேஷ்னு ஒரு என்வாயன்மெண்டல் இன்ஜினியர் பேச போறாங்க. குளோபல் வார்மிங் இப்படியே நீடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல என்ன மாதிரி விளைவுகள் வரும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க?
9: குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போச்சுன்னா ஹிமமலையில இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் சொல்லக்கூடிய பனிப்பாறைகள், அதுதான் நம்முடைய வாட்டர் சேவிங்ஸ் பிளேஸ், அது ரிசோர்ஸ், அது அதெல்லாம் உருகிரும். உருகி அது வந்து கடல்ல கலந்து கடலுடைய மட்டம் உயர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பல மைல் அளவுள்ள சிட்டிகள் எல்லாம் மூழ்கிரும். அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் விளைவு. இரண்டாவது விளைவு என்னன்னா உலகம் முழுவதும் மக்களுக்கு தோல் வியாதிகள் பெருகி தோல் கேன்சர்ஸ் எங்க பார்த்தாலும் வரும். மூன்றாவது, ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்காது, அதனால நம்முடைய நாடு உலகம் முழுதுமே ஒரு பெரிய கலாமிட்டி உருவாகக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்ததாக குளோபல் வார்மிங் மூலமா நமக்கு வேண்டிய மழையும் வராமல் போயிட சான்சஸ் இருக்குது. ஆகையால் பருவமழை பருவ காலங்கள் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ மாறிட்டே இருக்குது பருவ காலங்கள், மழை வர காலங்களில் மழை வர மாட்டேங்குது. அதற்கு காரணம் மரங்கள் இல்லாததுனால, குளோபல் வார்மிங்னால. அதனால உலகம் முழுதுமே பஞ்சம் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இப்போ இந்தியா முழுசும் பஞ்சம் வந்திருக்கு. சில நாட்களில் சில நார்த் இந்தியாவில் மழை பெய்யும், சவுத் இந்தியாவில் மழை பெய்யாது. சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் மழை பெய்யாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே தான் இந்தியா முழுசுமே மழை பெய்யாமல் இருக்கிற காரணம் குளோபல் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இதே நிலம் மாறிட்டே போச்சுன்னா, நமக்கு கவலீனமாக நம்முடைய உலக மக்கள் இருந்தாங்கன்னா, நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே பலவிதமான வியாதிகளால், புரிந்து கொள்ள முடியாத வைரஸ்னால நாம் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள், இதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் வருவதற்கு சாத்தியம் உண்டு.
1: Thank you, sir.
9: Okay, bye.
1: அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வரப்போகுது. இப்போ நாங்கள் யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம்னா, மிஸ்டர் சி கருணாகரன். இவர் வந்து ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இட்காட் லிமிடெட். அண்ட் இப்போ வந்து அவர் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஃபார் எனர்ஜி அண்ட் ஃபியூவல் யூசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் சேர்மனாக இருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாமா? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னா என்ன? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னால குளோபல் வார்மிங் எப்படி உருவாகுது?
10: குளோபல் வார்மிங் என்பது நாம வந்து எனர்ஜி அல்லது எரிசக்தின்னு சொல்றோம் இல்லையா, நிலக்கரியை எரிக்கிறது, பெட்ரோலிய எண்ணெய் எரிக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்துறோம். அல்லது கார்ல, பஸ்ல, ஏரோப்ளேன்ல எல்லாம் போகிறோம். அது இல்லாம நாம நம்முடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்ற ஒரு ஒரு பாட்டமுறைய நம்ம வச்சுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம செய்யறதுனால, இதை எரிக்கிறதுனால கரிமல வாயு மேல போகிறது. அந்த கரிமல வாயு மேல போக போக குளோபல் வார்மிங் அதிகமாகிறது.
1: ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஓசோன் லேயர் டிப்ளீஷனுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்?
10: ஓசோன் லேயர்ங்கிறது அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு பிரச்சனை. அது வந்து நம்ம குளோபல் வார்மிங்ன்றது அட்மாஸ்பியர்ன்ற நமக்கு இதுக்கு மேல பூமிக்கு மேல இருக்க ஒரு 7-8 மைல் தூரத்துல இருக்க காற்று மண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுனால ஏற்படுறது. ஆனா ஓசோன் துளைங்கிறது அதுக்கு மேல இருக்க ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்க ஓசோன்ல அது வந்து சூரிய ஒளியில இருந்து வர அல்ட்ரா வயலட்டினுடைய வீச்சை நமக்கு காப்பாத்துது. அது அந்த ஓசோன் லேயரை நாம வந்து அதை அழிச்சுட்டு வரோம். அதுக்கு காரணம் இந்த கரிமல வாயு போன்ற வாயுக்கள் கிடையாது. குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் சில கெமிக்கல் வாயுஸ் தான் அது செய்யறது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். ஆகினால அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.
1: ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இப்படி நம்மளோட ஒரு செயலும் ஒரு செயலும் எப்படி குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றது, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட்பிரிண்ட் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேச முடியுமா?
10: ஆமா, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட்பிரிண்ட்ன்றது நாம வந்து இந்த பூமியினுடைய தாங்கும் சக்தின்னு சொல்லலாம். அந்த பூமியினுடைய தாங்கும் சக்தியை தாண்டி அதுக்கு மேல நாம அத இது பண்றோம், சுரண்டிக்கிட்டு வரோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நாம எடுத்துட்டு வந்தோம்னாக்கா அந்த விஷயம் மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்குன்னா நம்ம எடுக்கிறதுக்கு அது குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா காணாம போயிடும். அதே மாதிரிதான் இப்போ ஃபிஷிங் செய்யறோம்னு வச்சுக்க, மீன் பிடிக்கிறோம். அந்த மீன் உற்பத்தி ஆகிற அளவுக்கு தான் நம்ம மீன் பிடிச்சோம்னா நம்ம கண்டினியூஸா நம்ம மீன் சாப்பிடலாம். ஆனா அந்த அதுக்கு அது உற்பத்தி ஆகிற அளவை விட அதிகமா நம்ம சுரண்டனம்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அங்க இருக்க மீனே கிடைக்காது, நம்ம யாருக்குமே மீனே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பூமி வந்து தானா தாங்கும் சக்தினா அது தானா ரீஜெனரேட் பண்றது. அந்த சக்தியை விட இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அது பேர் தான் ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஏக்கர் ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு கணக்கு போடுவாங்க. அவங்க கேட்டிருக்க அந்த ஏக்கர் வந்து பூமியில இருக்க மொத்த ஏக்கரை விட அதிகமான ஏக்கரை நம்ம பூமி கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, குளோபல் வார்மிங் போயின்னு சில பேர் சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு ஐ மீன் வேலிட், இது இது இது எப்படி நம்ம உண்மை உண்மை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம?
10: அதாவது குளோபல் வார்மிங் நிஜமாவே நடக்கல, அது எல்லாம் சும்மா புரளி அப்படின்னு சில பேர் ப்ரோபகண்டா செய்றாங்க.
1: ஆமா,
10: இது செய்யறவங்க யாருனாக்கா பெட்ரோலிய கம்பெனிகள், பெரிய பெரிய கார் கம்பெனிகள், அந்த மாதிரி அமெரிக்காவில ஐரோப்பியில இருக்க இந்த கம்பெனிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புரளிய கலப்பி குளோபல் வார்மிங் பத்தி நடவடிக்கை எடுக்கட்ட தடுத்துக்கிட்டு வராங்க.
1: ஏன்னா
10: அவங்க லாபத்து நோக்க அப்படி செய்யறாங்க. ஆனா உலகத்துல இருக்க விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து குளோபல் வார்மிங் நடக்குது, ரொம்ப டேஞ்சரஸ், இது இதுக்கு மேல நடக்காம நம்ம தடுக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தை அவங்க சொல்லிட்டு வராங்க. சோ நம்ம விஞ்ஞானிகள் சொல்றதான் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி ப்ராபகண்டா புரளி எல்லாம் நாம கேட்க கூடாது.
1: ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளோபல் வார்மிங் இதே நிலையில இது மாதிரியே நீடிச்சுட்டு இருந்தா இன்னும் சில வருஷத்துல எந்த இடத்துல கொண்டு விடும்? இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ், இந்த 30 வருஷம் கடந்து என்ன மாதிரி நிலையில் நம்ம நம்ம நம்மளை எதிர்பார்க்கலாம்?
10: குளோபல் வார்மிங்னால முக்கியமான விளைவுகள் என்னன்னா, இப்போ நமக்கு மழை பெய்யறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது, அல்லது சூறாவளி மூலமா சேதம் ஏற்படுறது, இந்த மாதிரி சேதங்கள் ரொம்ப அதிகமாகும். அது ஒன்று. இன்னொன்னு, கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வரும். ஆக்சுவலா இப்ப நாம வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதுக்கு விகாச நடவடிக்கை எடுக்காம
1: விட்டுட்டோம்னாக்க
10: கடல் மட்டம் இன்னும் ஒரு 100-200 வருடத்துக்குள்ள 80 அடி உயர்ந்து போயிடும். 80 அடி உயர்ந்து பார்த்தா என்ன ஆகும், சென்னை எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். சோ அதனால அந்த அளவுக்கு கடல் மட்டம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா மலையில இருக்க ஐஸ், வடதுருவம் தென்துருவத்துல இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் உருகி எல்லாமே கடல்ல போயிடும். அது இன்னொரு இது. மூன்றாவது, அது வந்து இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள நம்ம பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த
1: என்னன்னாக்க,
10: உணவு உற்பத்தி குறைஞ்சு போயிடும். பயிர்கள் நிறைய பூச்சிகள் வரும், அது இல்லாம மழை பருவங்கள் மாறி வரும், மாறி மாறி வரும். எப்ப மழை எதிர்பார்க்கமோ அப்ப பெய்யாது, நம்ம எதிர்பார்க்க சமயத்துல மழை பெஞ்சு நட்ட பயிரை அழிச்சிடுறோம். அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால உணவு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி நம்ம நாட்டுல பஞ்சம் பெருக்கெடுக்கும். இந்த மாதிரியான பல விதமான அழிவுகள் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நம்ம உடனடியா நடவடிக்கை எடுத்து குறைக்கலனாக்க இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள நாம இருக்க மனித இனமே அழிஞ்சு போயிடும். விஞ்ஞானிகள் ஒரு இருக்கிறது, இந்த இன்னும் ஒரு 70-80 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்க உயிரினங்கள்ல கால் பகுதி உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
1: ஓகே
10: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூல கலந்துட்டதுக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், பை பை. இப்போ சப்னா நமக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம்னு இவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
11: ஃபர்ஸ்ட் டிப் வந்து மின்சாரம் எப்படி சேமிக்கணும்னு சொல்றேன். ஃபேன், லைட், டிவி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அப்போ நேரத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணா குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.
12: Hey you heading gym in your AC car and walking miles on your treadmill path, just see the earth change green to brown, it

0: when a plugged-in electronic appliance is turned off, it can use energy. Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: இப்போ ரெண்டாவது டிப் பவானி சொல்ல போகிறாங்க. குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு இன்னொரு டிப் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம குப்பையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி குப்பைகளை வந்து மக்கி போகக்கூடிய பொருட்கள், மக்கி போகாத பொருட்களாக தனித்தனியாக பிரிச்சிடலாம். மக்கி போகாத பொருட்கள் வந்துட்டு அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நமக்கு அதையே கொண்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. மக்கி போகக்கூடிய பொருட்கள் வந்து பூமிக்குள்ளே போய் மக்கி போயிடும். ஸோ இந்த விதத்தில் வந்து இந்த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அந்த விதத்தில் குளோபல் வார்மிங்கையும் கட்டுப்படுத்தலாம்.
2: Hey you heading gym in your AC car and walking miles on your treadmill path, just see the earth change green to brown, it's time to act, now don't you frown.

0: ரஷ்மி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா?
1: தண்ணியே சேமிங்க, பைப்பை திறந்தா மூட மறந்துடாதீங்க, பாத்ரூம் கழுவுற நேரம் துணி துவைக்கிற நேரமோ சிக்கனமா தண்ணியே செலவு பண்ணுங்க.
2: Hey you heading gym in your AC car and walking miles on your treadmill pod, just see the earth change green to brown, it's time to act, now don't you frown.

0: சப்னா என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம்.
1: உங்கள் கார் பைக் எல்லாம் அடிக்கடி சர்வீஸ்க்கு கொடுங்க, அப்போது புகைய குறைக்கலாம். இதுவும் குளோபல் வார்மிங் குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி. Hey, you heading gym in your AC car and walking miles on your treadmill path. Just see the earth change green to brown. It's time to act. Now don't you frown.

0: up global warming, here's the eco tip of the day. Check your car tires each month to ensure they are properly inflated. Underinflated tires waste gasoline and leads to faster wear and tear of tires. So here's your chance, make a change.
1: இப்போ பவானி இன்னொரு டிப் சொல்ல வராங்க. ஏசி அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க, அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியாக செலவாகும், மின்சாரம் சேமிக்கலாம். அப்புறம் ஏசி யூஸ் பண்ணுறதுல இன்னொன்று இருக்குது, இந்த ஃபில்டர்ஸை அடிக்கடி செக் பண்ணோம், அதுக்குள்ளே தூசி அப்பப்போ வந்து மாட்டிக்கும், அப்போ அந்த ஏசி வந்து இன்னும் கரண்ட் இழுக்கும். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சா ஏசி கொஞ்சம் பெட்டராக யூஸ் ஆகும், அது அப்போ வந்து மின்சாரம் நமக்கு சேமிக்க முடியும்.
2: Hey you heading gym in your AC car and walking miles on your treadmill part, just see the earth change green to brown, it's time to act, now don't you frown.

0: us use air conditioners in our daily lives. Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This CFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought, and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders, and whatnot. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do, do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: இப்போ ரஷ்மி ஏதோ ஒரு டிப் கொடுக்க போறாங்களாமே, என்னன்னு கேட்கலாம்.
2: மரத்தை வெட்டாதீங்க, அப்படியே வெட்டினாலும் ஒரு மரத்துக்கு ரெண்டு மரத்தை வளங்க. இந்த மாதிரி செய்தா குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம்.
3: Hey you heading gym in your AC car and walking miles on your treadmill path. Just see the earth change green to brown. It's time to act, now don't you frown.

0: help stop global warming? Here's the eco tip of the day. What a better way to go green than planting a tree? Trees help suck up the carbon dioxide, provide cleaner air, and save 2,000 pounds of carbon dioxide a year. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு மூணு டிப் சொல்ல போகிறாங்க.
2: இப்போ மரத்தை நடுறதை பற்றி பேசுறச்ச நமக்கு சில சமயம் நேரம் இருக்காது, இல்லைன்னா மறந்துடுவோம். அதனால இந்த மாதிரி வேணால் நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு இல்லைன்னா நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு வருஷா வருஷம் ஒரு மரம் இல்லைன்னா ரெண்டு மரம் வளர்க்குறதா ஒரு முடிவு எடுத்தாக்க குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பிளாஸ்டிக் எரிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, எந்த பொருளையும் எரிச்சாக்க கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதலாக இருக்கிற கேஸஸ்லாம் அது வெளியில் வருது. நம்ம அதை மூச்சு எடுக்கிறச்சு அதுவும் நம்ம உடலுக்குள்ளே போய் கண்டிப்பாக நமக்கு நிறைய நோய்கள் வருது. குளோபல் வார்மிங்க்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய காரணம். இந்த மாதிரி ரோடில் பிளாஸ்டிக் எரிக்கிறது, அப்புறம் குப்பையை எரிக்கிறது, பேப்பர் எரிக்கிறது. இப்போ போகியை கூட இப்போது குப்பையை எரிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் கொஞ்சம் பண்ணாக்க கண்டிப்பாக குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.
3: Hey you heading gym in your AC car and walking miles on your treadmill path, just see the earth change green to brown, it's time to act, now don't you frown.

0: பூமி வெப்பமாகிறது எப்படின்றத ரஷ்மி, சப்னா அப்புறம் பவானி நாங்கள் சொன்னோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருதுன்னா ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்னப்பா இவ்வளோ போகை எங்கேருந்து வருது திடீர்னு?
1: இது போகி அன்னைக்கு தானே பண்ணுறாங்க.
0: ஆனால் அதுவுமே தப்பாச்சே, அரசாங்கமே போகி அன்னைக்கு குப்பை எரிக்கிறத தடை செஞ்சுருக்கே. இவங்க என்னடானா சாதாரண நாள்லயே இவ்வளோ குப்பை எரிக்கிறாங்க?
2: இந்த மாதிரி குப்பை எல்லாம் எரிக்கிறதுனால தான் பூமி சூடாயிட்டு வருது. இதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா, இதனால என்ன ஆகுது?
0: இதனால மலைகளில் இருக்கிற பனியெல்லாம் உருகி வெள்ளமாகிட்டு வருது. அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற புகையினால மூச்சு சம்மந்தப்பட்டு நோய்கள் வரும்.
3: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
2: இப்போ குளோபல் வார்மிங் பற்றி ஒரு அழகான ஜிங்கிள் கேட்கலாமா?
0: ஒரு பாடலா? ஆ கேட்கலாமே.

0: என்ன நேர்களே, பாட்டை ரசிச்சிங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அடுத்தது வந்து இந்த பூமி உஷ்ணம் ஆகிறத பத்தி ஒரு நாடக வடிவத்துல சொல்ல போறோம். கமலா கிளாஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவங்க டீச்சர் கிட்ட சொல்றாங்களாம், டீச்சர் டீச்சர் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா?
1: ஓகே, என்னென்னு கேட்போ.
0: கமலா ஒரு சாக் பீஸ் எடுத்து போர்டில் ஒரு மரம் வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு சொன்னாங்க, நீங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுக்கிறதுக்கு ஒரு மெஷின் பற்றி பேசினீங்களே, இது ஏற்கனவே நம் பூமியில் இருக்கிறது தான். செடி கொடி புல் எல்லாம் இதே வேலையை தான் செய்யுது. ஆனால் உலகத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இழுக்க மரம் வளர்க்கணும்னா சுத்தமாக இடமே இல்லை. ஏன்னா நம்ம மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டிட்டுருக்கோம்.
2: டீச்சர் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, வெளியே போய் ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்க கிட்டேயே சொல்லிக்கிட்டாங்க,
3: இதே மாதிரி அடுத்த தலைமுறை எவ்வளோ நாள் தான் சுவாசமான காற்றை உணர போகிறாங்களோ. மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே போகிறதுனால வர தலைமுறைகளுக்கு மிஞ்ச போகிறது என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராமில் சொன்னதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பாற்றலாம், குளோபல் வார்மிங்கையும் சீக்கிரமாக குறைக்கலாம். இப்படிக்கு ஃபர்ஸ்ட் எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் சப்னா, பவானி அண்ட்
1: ராஷ்மிகா
0: ஃபார் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. என்ன நேர்களே, நாடகத்தை கேட்டிங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகளும் இந்த மாதிரி அவங்க பர்த்டே அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம பூமியிலேருந்து அது வெப்பமடைகிறத ரொம்ப சுலபமாக நம்ம காப்பாற்றலாம்.
2: அடுத்தது வருது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட், கேட்கலாமா?
0: ஆ, கேட்கலாமே.

0: அடடா, என்ன பஸ் சிக்னல்லே நிற்குது, ஆனால் என்ஜின் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவும் புகையை வெளியே ஏற்றுது. அதனால் சிக்னலில் நிற்கிற கொஞ்ச நேரமாவது என்ஜினை ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்படி செஞ்சால் குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன இந்த பஸ்லேருந்து வர புகை ஒரே கருப்பாக இருக்கு?
0: ஆமாப்பா, லெட்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால தான் புகை குறிப்பாக வருது. இதை குறைக்க தான் இப்போலாம் எல்பிஜி அன்லெட்டட் பெட்ரோல் உபயோகிக்க வண்டியெல்லாம் வந்திருக்கு.
1: இதை தவிர்த்து ஜனங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணுன்னா நடந்து இல்லாட்டி சைக்கிளில் போனாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்ப நல்லது.
0: திஸ் இஸ் அ பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் brought to you by MOPCRS
1: 107.8. இப்போ மிஸ்டர் கருணாகரன் பேசுறத கேட்டீங்க இல்லையா, இவர் வந்து ஒரு பெரிய நிர்வாகத்துல ஒரு சேர்மனா இருக்காரு. ஆனா நம்ம பொதுமக்களுக்கு இந்த குளோபல் வார்மிங் பத்தி எவ்வளவு விவரமா தெரியும்ன்றத நம்ம போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா?
0: போயிட்டு வந்துடலாமே.
1: நம்ம வந்துட்டு ஓலிக்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து இந்த குப்பை எடுக்கிற உங்ககிட்டேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஹலோ, உங்கள் பேர்
2: என்ன?
1: சரி, இப்போ வந்து எக்ஸ்னோரால அப்புறம் இங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா குப்பையெல்லாம் தனித்தனியாக அள்ளி போடணுன்னு, மக்கி போகிற குப்பை மக்காத குப்பையை எப்படி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எது மக்கி போகும் எது மக்கி போகாது அப்படின்னு? இப்போ நம்ம ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட பேசலாம். ஹலோ சார், உங்க பேர் என்ன?
3: என் பேர் ராஜாம்மா.
1: சரி சார், நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் ஆட்டோ டிரைவரா இருக்கேன்.
1: சரி, ஆட்டோ டிரைவரா இருக்கீங்க. சோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது இல்லனா மேக்ஸிமம் எவ்வளவு பெட்ரோல் செலவாகும்?
3: இருந்து 4 குள்ள போடும். அதுக்கு அதிகபட்சமான ஓட்டமா இருந்தா ஒரு 5 லிட்டர் போடுவோம்.
1: ஓகே சார். இப்ப சில வண்டிலாம் நம்ம ரோட்ல பொறிச்சு பாக்குறோம், சில வண்டில இருந்து ரொம்ப அதிகமா புகை வருது, இது எதனால நினைக்கிறீங்க?
3: புகை வர்றதுன்னு வண்டியை பொறுத்த இருக்குது. என்ஜின் பழுது அடைஞ்சதுன்னா அது நம்ம மெக்கானிசம் வச்சு நம்ம புகை வராத அளவுக்கு நம்ம பழுது பார்த்துக்க முடியும். அதுக்காக கம்பெனிலேருந்து வர ப்ராஜெக்ட்லாம் வந்து அதெல்லாம் சரி பார்த்து தான் வர்றது. அது ஓடுற மோட்டார் வெஹிக்கிள்லாம் வந்து நம்ம சொல்லி ரிப்பேர் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால பொல்யூஷன் வரலாம், அதை நம்ம சரியும் பண்ணலாம்.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு.
3: வாங்க.
1: ஹலோ, உங்கள் பேர் என்ன?
4: என் பேர் கலா.
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
4: டிஸ்பானியில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஓகே மேடம், இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் பூமிக்குள்ளே போய் புதஞ்சிடுறது, நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பூமிக்குள்ளே போய் புதஞ்சிடுறது, ஆனால் இதனால என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: தெரியாதுங்களா?
1: நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குவீங்களா இல்லை வீட்லேருந்து எதனா கறிக்கா அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்கும்போது எதனா துணி பை இல்லை பேப்பர் பை எடுத்துகிட்டு போகிற பழக்கம் உண்டா, இல்லை நீங்கள் அங்கே கொடுக்குறதுலே
4: வாங்கிட்டு வருவோம்?
1: அங்கே கொடுக்குற பிளாஸ்டிக் கவரையே நீங்கள் வாங்கிட்டு
4: வருவோம். ஆமாம்.
1: வீட்லேருந்து துணி பை
4: இல்லை கூட எடுத்துகிட்டு போவோம், லஞ்சு கூட இல்லைன்னா அங்கே கொடுக்குறதுலே வாங்கிட்டு வருவோம்.
1: சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஹலோ, உங்கள் பேர் என்ன?
5: சௌந்தரராஜன்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
5: ஆட்டோ ஓட்டுறேங்க.
1: சரி, இப்ப நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறதுனால பூமி சூடாயிட்டே வருது, இது பத்தி உங்களுக்கு தெரியுமா?
5: உண்மைதான், அது மரம் வெட்ட வெட்டினா குளுமை வந்து ஆக்சுவலா வந்து கேட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிழல் இது இருக்கோ அதுக்கு இந்த மழைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மரம் வெட்டிட்டோம்னா மழை வராது.
1: அப்புறம் இவ்வளவு புகை வருது எல்லாம் வண்டியில இருந்து, இதுவும் பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும்?
5: உண்மை உண்மை, அது உண்மைதான். அது புகை அதிகமா வரதால உங்களுக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் எது அதிகமாக ஆகும்னா கேட்டீங்கன்னா இன்னும் வெயில் அதிகமா தான் வரும் ஆக்சுவலா.
1: சரி, உங்களுக்கு மரம் வளர்க்குற பழக்கம் உண்டா?
5: உண்டு, மரம் செடியெல்லாம் வளர்க்கறது உண்டு என் பழக்கம்.
1: நீங்க செடி எதனா வீட்டு பக்கத்துல வச்சிருக்கீங்களா?
5: வச்சிருக்கேன். சின்ன ஆலமரம் வந்து ஒரு சின்னதா ஒரு போனிஸ் மாதிரி வச்சு கட் பண்ணி சின்னதா வளர்க்கறது ஆக்சுவலா. அது என்னுடைய இது.
1: இந்த மாதிரி மரம் வளர்க்கறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் ஏதாவது இருக்கா?
5: அதாவது கேட்டா எனக்கு கொஞ்சம் அழகுக்கு, வீட்டுக்கோசரம் கொஞ்சம் அழகுக்கோசரம் நான் வச்சு பண்ணிருக்கிறேன், வேற எதுவும் இல்லை. அதாவது இன்னொரு செடிங்கெல்லாம் வளர்க்கறது வந்து அந்த பூ இந்த முள்ளுங்கள்ல வந்து சில பொடி பூ எல்லாம் வரும், அதுவும் வளர்க்குறேன் நான்.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ.
5: தேங்க்யூ மேடம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
6: கஸ்தூரி.
1: நீங்க என்ன பண்றீங்க?
6: வீட்டு வேலை செய்யறேன்.
1: சரி, இப்ப வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நீங்க குப்பை போடுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் அது மக்கி போகாத பொருள் மக்கி போகிறத பொருள் அப்படின்னு நீங்க பிரிச்சு போடுற பழக்கம் உண்டா?
6: அப்படி பிரிச்சு போட மாட்டான், அந்த பேப்பர் கடையில கொண்டு போய்

0: சேர்த்து வச்சுட்டு பேப்பர் கடையில் போட்டு.
1: அதுக்கப்புறம் நீங்கள் மரம் வளர்க்குறீங்களா? அதான் மரம் வளர்க்குற
0: பழக்கறதெல்லாம் கிடையாது, மரம் வளர்க்க மாட்டோம், கீழே இடம் கிடையாது, அவசியம் பொருள் இருக்கிறோம்.
1: நீங்கள் அப்படின்னா மொட்டை மாடியில் இல்லைன்னா பால்கனியில் வளர்க்கலாம் இல்லையா?
0: அதை வளர்க்கலாம், சும்மா ஒரு மணிப்பிளான் செடி ஒரு பல்பில் போட்டு வாசப்படியில் வச்சுக்கிறோம் அவ்வளோதான்.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மரம் வெட்டுறதுனால அதுக்கப்புறம் இந்த புகையெல்லாம் இருக்கிறதுனால பூமிக்கு பூமி சூடாகிட்டே வருது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
0: அது தெரியாது, நாங்கள் கேஸ் வச்சுருக்கோம், கேஸ் அடுப்பில் வைக்க முடியாது.
1: சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தெரியுதா நம்ம குளோபல் வார்மிங் பற்றி இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் கூட இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்க பேசிடுறத வச்சு நமக்கு என்ன தெரியுது, குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம அப்படியே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்குமே வழிய, நிறைய பேருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாததுனால தான் அவங்க பிளாஸ்டிக்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மரம் வெட்டுறது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதனால என்ன ஆகுதுன்னு கூட தெரியறதே இல்லை. இவங்கள்ட பற்றி தெரியப்படுத்தினா கண்டிப்பாக அவங்களும் எதனா முயற்சி எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ வந்து நம்ம எவ்வளவோ பேருக்கு குளோபல் வார்மிங்கே தெரியல, அதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பிளாஸ்டிக் நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு பிளாஸ்டிக் செலவு பண்றதுனால என்ன ஆகுதுன்னே தெரியுதுல, மரம் வளர்க்கறதோட ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியாம போயிடுச்சு, அதோட முக்கியத்துவமே தெரியாம போயிடுச்சு. ஆனா எல்லாரும் அப்படி இல்லைங்க. இப்போ எஜுகேட்டட் பீப்புள் நான் வேலைக்கு போறவங்களை கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு இதை பத்தி ஓரளவுக்கு நாலெட்ஜ் இருக்கு, இதை பத்தி ஓரளவுக்கான அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க.
2: மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்ட பிறகு அட்லீஸ்ட் இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
3: அண்ணாச்சி 1 kg வெண்டைக்காய் போடுங்க.
2: அப்புறம் எனக்கு 1.5 kg தக்காளி கவர்ல பேக் பண்ணி தரீங்களா?
3: ஏன், வீட்டில் அந்த கவர் இல்ல, துணி பை எடுத்துட்டு வரலையா நீங்க?
2: அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு யாருக்கு ஞாபகம் இருக்கும்?
3: இல்ல பொறுமைதான் இருக்குமா, இந்த மாதிரி அலட்சியமாக இருக்கிறதுனால தான் நம்ம என்விரான்மெண்ட் 4 மோசமாயிட்டு வருது.
2: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
3: பின்ன என்னங்க, நம்ம தெருவிலேயே பார்த்துக்கோங்க, எவ்வளோ பிளாஸ்டிக் குப்பை பக்கம் பக்கமாக கிடக்குது. அப்படி செய்யறதுனால செடிகள் ஊட்டச்சத்து கிடைக்காம போகுது.
2: இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது?
4: முதல்ல பிளாஸ்டிக் கவரில் கறிகாய் வாங்கினா ரொம்ப நேரம் வச்சா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா, பிளாஸ்டிக் ஒரு மக்கி போகாத பொருள், அதனால அது பூமியில் பொதிஞ்சு செடிகளை வளர விடாமல் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நாய் மாடு அப்புறம் மற்ற ஜந்துகள் தெரியாமல் அதை சாப்பிட்டு செத்து போயிடுது.
2: இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாமல் போச்சு.
4: இனிமே நாங்கள் பிளாஸ்டிக் கவர் அப்புறம் மற்ற பிளாஸ்டிக் பொருளை வாங்குறத ஒரேடியாக நிறுத்த போகிறோம்.
2: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
4: இப்போ பூமி வெப்பமடையறத பத்தி ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து அவங்களுக்கு இதை பத்தி தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம், இல்ல குளோபல் வார்மிங் எதனால வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
5: ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
6: ஹலோ, என் பேர் தேவிகா.
5: ஓகே, குளோபல் வார்மிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: குளோபல் வார்மிங் பத்தி தெரியும், ஏன்னா இப்ப நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து மீடியால எஸ்பெஷலி வந்து டெலிவிஷன்ல, நியூஸ் பேப்பர்ல, ரேடியோல, அப்புறம் நிறைய வந்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எக்ஸ்னோரா மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இப்ப குளோபல் வார்மிங் பத்தி, அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில ஏற்படுற சுகாதார கேடுகள், அதனால நமக்கு வந்து நடக்கிற வந்து தீமைகள், இதெல்லாம் வந்து நிறையவே வந்து விழிப்புணர்வு எல்லாம் பண்றாங்க. அதனால குளோபல் வார்மிங் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
5: அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்ஸ் பத்தி தானே சொல்றீங்களா?
6: ஆமா, இப்போ பிளாஸ்டிக்ஸ் பத்தி என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டீங்க முதல்ல குளோபல் வார்மிங் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, குளோபல் வார்மிங்ல வந்து மெயினா வந்து இப்ப நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வந்து நம்ம மிட் அக்டோபர்ல இருக்கும், இப்ப மிட் அக்டோபர்ல நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரெய்னி சீசன் இருக்கணும், ஆனா இப்ப வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மேல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஹீட் வந்து நம்ம இப்ப வந்து நம்ம அந்த சம்மர் அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதெல்லாம் எதோடைய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து குளோபல் வார்மிங், அதாவது வந்து பூமி வந்து ரொம்ப உஷ்ணம் ஆயிடுது. நம்ம வந்து அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெயின் காரணம் வந்து என்னன்னா, அந்த காலத்துல நிறைய வந்து மரம் நடுவாங்க. அதனால வந்து என்ன ஆகும், நிறைய வந்து கட்டடங்கள்லாம் வந்து கம்மியா இருந்து மரம் ஒரு இவ்வளவு ஒரு பூமின்னு எடுத்துக்கிட்டா இத்தனை இடங்கள்ல தான் வந்து இவ்வளவு மரம் இருக்கணும், இவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கணும், இவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்கணும், இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க சென்னை மாதிரி சிட்டியும் சரி, சென்னை மட்டும் இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மக்கள் வந்து தொழிற்சாலைகள் ஜாஸ்தி ஆகுது, அதனால வந்து நிறைய கட்டடங்கள் தான் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறதுனால எல்லா மரங்களையுமே வந்து அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. எந்த வீட்லயாவது வந்து இப்ப எங்கேயாவது வந்து தோட்டம் எல்லாம் இருக்கா, எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் பிளாட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரே கட்டடம் கட்டடமா இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு காலத்துல நம்ம வந்து அசோகர் மரம் நட்டார், அசோகர் மரம் நட்டார்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கோம். அசோகர் மரம் நட்டார்னு வரலாற்றை மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர இப்போ வந்து யாராவது மரம் நடுறாங்களா, இன்னும் ஒரு கற்பனை கதையெல்லாம் கூட சொல்றாங்க 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வந்து நம்ம ட்ரீ விதவிதமான ட்ரீ எல்லாம் வந்து எல்லா ரோட் சைட்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததியினர் வந்து புக்ஸ்லயும் சரி இல்லைன்னா வந்து அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அவங்க வந்து கதை சொல்ற மாதிரி ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிட போகுது அப்படிங்கறதுனாலதான் இப்ப வந்து இந்த ட்ரீ மரம் நடுறது வந்து ஜாஸ்தி வந்து அவேர்னஸ் வந்து இப்ப பப்ளிக் கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா வந்து என்னன்னா நிறைய இந்த ட்ரீ சாப்ளிங்ஸ் அதாவது மரக்கன்றுகளை வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கறது, சின்ன சின்ன ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஹேபிச்சுவல் ஆக்குறதுக்காக அது அவங்களுக்கு வந்து மரக்கன்றுகள் எல்லாம் நட வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மினிஸ்டர்ஸோட பிறந்த நாளோ இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய தேச தலைவர்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து ஒரு மரம் நடுறத வந்து ஒரு ஃபங்க்ஷனா வந்து வச்சு வந்து கொண்டாடுறாங்க. இப்ப வந்து நிறைய வந்து கோயில் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய வந்து அவங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அங்கெல்லாம் மரம் வந்து நட்டு அந்த மரத்தை அவங்களே பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான விழிப்புணர்வுகள்லாம் வந்து ஜாஸ்தியா வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் பெரிய பெரிய ஒரு பிளாட் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் கூட வந்து ஒரு அசோசியேஷனா சேர்ந்து அந்த அவங்க அவங்க இருக்கிற ஏரியால வந்து 100 மரம் நட்டேன் 200 மரம் நட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு செய்தியா மட்டும் இல்லாம வெறும் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமா மட்டும் இல்லாம ஒரு ஒரு காமன் மேனும் வந்து அந்த மரத்தினால ஏற்படுற நன்மைகள் வந்து நிச்சயமா வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மரத்தை அழிக்காம அதே சமயம் மரத்தை வந்து நடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அதை வந்து தடுக்கலாம். மரம் வந்து நிழலோட அருமை வெயில போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மரத்தோட அருமை இப்பதான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். ஒரு அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹிந்து ரிலிஜன்ல ஒரு ஒரு கோயிலையும் வந்து ஒரு ஒரு மரத்தை வந்து ஸ்தல விஷயமா கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ அந்த அந்த அளவுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அந்த மரத்தை வந்து நிச்சயமா நம்ம வந்து அழிக்க கூடாது. அதனால தான் நமக்கு வந்து நல்ல மழை வரும், நிறைய வந்து செடி கொடிகள் இல்லை இருந்தாதான் நம்ம வந்து பூமி வந்து ஆரோக்கியமா இருக்கும், பசுமையா இருக்கும். மரம் நடுறது வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அப்புறம் நீங்க அடுத்தது கேட்டீங்க பிளாஸ்டிக் பத்தி கேட்டீங்க. குளோபல் வார்மிங்க்கு வந்து அடுத்தது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக் தான். அதாவது பிளாஸ்டிக் வந்து என்னன்னா நம்ம நிலத்தை வந்து மாசுபடுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் இப்போ நம்ம பூமி கடையில போடுற குப்பைகள் வந்து மண்ணோட மண்ணா மக்கி சிலது வந்து மக்கி அது உரமா போயிடுது, சிலது வந்து அது வந்து மக்காத தன்மை உடையது. அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கவே மக்காது, அது மக்கறதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பூமி வந்து நம்ம நல்லா விளைஞ்சிருந்தா நல்லா இருந்தாதான் நமக்கு நல்லா வந்து நெல்லெல்லாம் நம்ம நல்லா வந்து நல்லா நம்ம பயிர் நம்மளால நல்லா செழித்து வளரும். அப்பதான் நம்ம வந்து நிறைய வந்து உணவுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். நம்ம வந்து நம்ம நாடு எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. நம்ம வந்து இப்பயே வந்து அந்த அப்பைக்கிப்போ இப்ப நம்மளுடைய இது வந்து மகசூல் எல்லாம் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம் விவசாயிகள்லாம் பட்டினி எல்லாம் இருந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்போ அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சோ நம்ம வந்து வருங்காலத்துல வந்து நம்ம உணவு வந்து வேற்று நாட்டுல வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி நம்ம அந்த சாப்பிடுற நிலைமை வந்து நமக்கு வந்துடவே கூடாது. எப்பயுமே நம்மளே பயிர் செஞ்சு நமக்கு அது சன் சஃபிஷியண்டா இருக்கணும். விவசாயிகள் வந்து எஸ்பெஷலி வந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே உணவு கிடைக்கும். இப்பயே பாத்தீங்கன்னாக்க அரிசியெல்லாம் எவ்வளவு விளைவிக்குது, ஜாஸ்தி விளைவிக்குது, விலைவாசிகள் காய்கறிகள் எல்லாமே எதுக்கு விளைச்சலோட பற்றாக்குறைனாலதான். சோ அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பூமியை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இந்த குப்பை வந்து போடுறது வந்து பிரிச்சு போடுறதுக்கு வந்து மக்களுக்கும் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். மக்கும் குப்பை குப்பை மக்காத குப்பை அப்படிங்கறத அதாவது நம்ம சொன்னோம் அந்த பிளாஸ்டிக் எவ்வளவு கெடுதல் ஆடுது. அந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. குறிப்பா வந்து கார்பரேஷன்ல கூட பாத்தீங்கன்னாக்கா செய்தி நம்ம மெரினா கடற்கரையில கூட நிறைய வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்ப பேன். அது வந்து பிளாஸ்டிக்ஸ் யாரும் யூஸ் பண்ணவும் கூடாது. அங்க இருக்கிற ஷாப் கீப்பர்ஸும் அதாவது அந்த கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயம். கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ பப்ளிக்கும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு 3 ரூபாய் பிஸ்கட் நீங்க வாங்குறதுக்காக கடைக்காரர்கிட்ட ஒரு 50 பைசா பிளாஸ்டிக் பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்குற மென்டாலிட்டி தான் பப்ளிக்கு ஜாஸ்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதனால அந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கினா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்து பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பிளாஸ்டிக்னால என்னென்ன கெடுதல் வருது அப்படிங்கறது எக்ஸ்ப்ளோரா மாதிரி நிறைய அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் ஜாஸ்தி இருந்தாதான் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து துணிப்பை யூஸ் பண்ணுவாங்க, ஜூடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ திருப்பி இப்போ பிக்கப் ஆகிட்டு இருக்கு. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரீயூசபிள் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஜூட் பேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் டெஃபினட்டாக வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து அது பேன் பண்ணிவிட்டு அந்த ரீயூசபிள் ரீயூஸ் பண்ண முடியாத இதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மூணாவது வந்து குளோபல் வார்மிங்க்கு முக்கியமாக வந்து இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க பொல்யூஷன். அந்த பொல்யூஷன் வந்து எப்படி ஜாஸ்தி வந்து இப்போ வந்து முதலெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் நிறைய நடந்து போவாங்க, சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து கம்யூட்டிங்க்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து கார் அப்புறம் வந்து வேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீட்லேயும் வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு சன் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு 2 பைக் வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு கார், ஒரு ஒய்ஃப் ஒரு கார், ஒரு மேல்தட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூட அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி வந்து ஏன் அதையே நம்ம வந்து ஒரே ஃபேமிலியில் ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரே காரில் யூஸ் பண்ணலாம். நிச்சயமாக வந்து நாங்கள் நடந்து போங்க சைக்கிளில் போங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அதனால் அந்த யூஸ் பண்ணுற காரையே வந்து நம்ம வந்து எப்படி சயின்டிஃபிக்காக வந்து இன்னும் அதை வந்து யூசேஜை குறைச்சி நம்ம வந்து எப்படி அது பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யோசிக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு 20 பேர் வந்து இருந்தாங்க, ஒரே ஏரியாவுக்கு போனாங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக ஒரு வண்டியோ இல்லை ஒரு காரோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு காமனாக ஒரு வேன் எடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ண அதாவது போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணோம்னா நிறைய வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகிறதோட இன்னொன்று வந்து என்னென்னா அந்த பெட்ரோலும் வந்து நமக்கு வந்து கன்சப்ஷன் வந்து ரொம்பவே குறைச்சலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு கூட வந்து பெற்றோர்கள் வந்து ஸ்கூலில் ஆப்ரேட் பண்ணுற வேன் இல்லை பஸ்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய வந்து அதே வழியாக வர்றவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த ட்ராவலிங்க்கு டிராஃபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பொல்யூஷனுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெட்ரோலும் நமக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். தேவையில்லாமல் ஏன் நம்ம வந்து காசை வந்து பெட்ரோலில் வந்து அன்னெசரியாக யூஸ் பண்ணணும். அப்புறம் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நடை தூரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வண்டி யூஸ் பண்ணாமல் சைக்கிள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நடந்தே போகலாம். எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் ஆச்சு, நமக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து காசும் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ இதை வந்து பப்ளிக் வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணலாம். இருக்கவே இருக்க நம்மளுடைய வந்து கவர்மெண்ட் விட்டுருக்கிற வந்து பஸ்ஸஸ் இப்போ நிறைய சொகுசு பேருந்துகள்லாம் பஸ்ஸஸ் நம்ம வரோம். இன்ஃபேக்ட் ஏசி பஸ் எல்லாம் கூட வந்து நம்ம நிறைய விட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு காரு இல்லை கால் டாக்ஸி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு சென்ட்ரல்லேருந்து ஒரு ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு 200 ரூபாய் ஆகும். பட் இதே இப்போ அந்த ஏசி பஸ் சென்ட்ரல்லேருந்து எல்லா இடத்துக்கு போயிட்டுருக்காங்க, ஒரு அது ஒரு 25 ரூபாய் 20 ரூபாயிலே முடிஞ்சிருது. ஒரு அட் டைமில் எத்தனை பேர் அதனால பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய நல்ல நிறைய டிலக்ஸ் பஸ் எல்லாம் இப்போ நிறைய வசதிகளோடு இருக்குங்க. அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தப்பு கிடையாது, அதனால ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது. ஸோ இதனால நம்ம நிறைய சொசைட்டிக்கு வந்து நன்மை பண்ணுறோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுறோம், எல்லாமே வந்து எலக்ட்ரிக் மயமாயிடுச்சு. ஸோ அதனால பவர் வந்து நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணுறதுல வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ணணும். ஸோ ஒரு ரூம்ல இருக்கும் இன்னொரு ரூம்ல வந்து தேவையில்லாமல் ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா போய் வந்து அதை ஆஃப் பண்ணுற மென்டாலிட்டி நம்ம வந்து கற்றுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஸோ வந்து தேவையில்லாமல் எங்கெங்க வந்து கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணினாலே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தி வரும். ஸோ வந்து தேவை இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லாததப்ப வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம நிறைய காசு மிச்சம் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து நிறைய யூஸ் நம்ம சேவ் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து ஒரு அலாரம் வந்து யாருக்கோ கிடையாது, நம்மளே நம்மளாமே இந்த பூமியில இருக்கோம். எவ்வளவோ பாக்குறோம் நம்ம வந்து அதர் கண்ட்ரில வந்து பூமி அதிர்ச்சி வருதுன்னு சொல்றோம், சுனாமி வர எங்கேயோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்சியில. நம்ம நாட்டுல வந்து நம்ம சகோதரர்கள் பல பேர் வந்து வாழ்க்கை இழந்தாங்க. ஸோ வந்து பூகம்பம் வருது, கட்டடம் வந்து இடிஞ்சு கீழே விழுது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிலநடுக்கங்கள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பூமிக்கு வந்து நம்ம பண்ணுற அநீதினால நமக்கு வந்து கிடைக்கிற பாதிப்புகள். பூமி வந்து எப்படி அநீதிகள், நம்ம தான் அதுக்கு அநீதிகள் இழைக்கிறோம். அதனால் அதை நம்ம தடுத்துக்கு கட்டுக்கிட்டாலே நம்ம பூமியில் பீஸ்ஃபுல்லாக வாழலாம். அதனால் நிச்சயமாக வந்து இந்த பவர் கன்சப்ஷன் வந்து நம்ம ரொம்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேர்ல்டு எல்லாத்துலேயுமே, உலகத்தில் எல்லாமே பவர் ஆஃப் கேம்பெயின் எல்லாம் நடக்குது. ஸோ அது

0: நம்ம வந்து நிறைய வந்து கன்சம்ஷன் பொல்யூஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து பப்ளிக்குக்கு வந்து மீடியா, எஸ்பெஷலி மீடியாவோட கையில் தான் இருக்குது. உங்களை மாதிரி வந்து வானொலி, அப்புறம் வந்து தொலைக்காட்சி, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸும் சரி மேகசின்ஸும் சரி, எல்லாரும் வந்து மக்களுக்கு நிறைய இதனால இந்த மாதிரியெல்லாம் செய்திகளை நிறையா வந்து நம்ம மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அதனால நம்ம வந்து பூமிக்கு வந்து பூமி தாய்க்கு நம்ம வந்து கொடுக்குற வந்து ஒரு பெரிய, நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பேர்டன் கொடுப்போம்மா, பூமியை தாய்னு தானே சொல்கிறோம். அப்போ நம்ம அம்மா வந்து உடம்பு கஷ்டப்பட்டோம்னா நம்ம எவ்வளோ போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், எவ்வளோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறோம். ஸோ இந்த பூமியை நம்ம நம்ம அந்த தாய் மாதிரி நம்மளை தாங்கிட்டு இருக்கு. அந்த அப்போ நம்ம அந்த தாய்க்கு வந்து எவ்வளோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால அந்த அந்த பூமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் நம்ம தான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும். பிளாஸ்டிக் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா தயவு தாட்சியமே இல்லாமல் போய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கணும். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறையா நீங்களாம் எஜுகேட் பண்ணுங்கள், அவங்களோட சர்வீஸ் வந்து சொசைட்டிக்கு ரொம்பவே தேவை. ஸோ இது என்ன என்ன இந்த எம்ஓபி சமுதாய வானொலியில் மூலமாக நீங்கள் வந்து நிறைய இந்த என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் நிறையா நீங்கள் அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பப்ளிக்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் யங் ஜெனரேஷன், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ரிகார்டிங் குளோபல் வார்மிங்.
1: தேங்க்யூ மேம். இப்போ பார்த்தீங்களா இவங்க எவ்வளோ விஷயம் சொன்னாங்க. குளோபல் வார்மிங் இப்போ எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து இதை தடுக்கிறதுக்கு முயற்சி இப்போவே பண்ண ஆரம்பித்தாதான் ஓரளவுக்கான நம்ம பூமி கொஞ்ச நாளான வாழும். இல்லைனா ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளேயே நம்ம பூமியோட கதி என்ன ஆகும்ன்றதை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. வணக்கம் நேர்களே, MOPCRS 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம குளோபல் வார்மிங் பற்றி பார்த்தோம், குளோபல் வார்மிங்னால என்னெல்லாம் வருதுன்றதை கேட்டோம். நம்ம நம்ம கூட இப்போ 3 பேர் இருக்காங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் உங்களை அறிமுகப்படுத்துக்கோங்க.
2: என் பேர் பத்மாசினி, நான் ஒரு இல்லத்தரசி. இந்த பூமி உஷ்ணம் பற்றி பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் நான். இந்த பூமி உஷ்ணம்ங்கிறது ரொம்ப நாளாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இதை பற்றி நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளாக இருக்கும். நம்மளுடைய இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நம்ம எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய சந்ததிகள் நல்லபடியாக இந்த பூமியில் வாழ முடியும். அதுக்காக இந்த பூமி உஷ்ணம் பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கணும், அதுக்கு என்னென்ன விளைவுகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி எப்படி சரிப்படுத்தலாங்கிறத ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன?
3: என் பேர் சந்திரா, நானும் இல்லத்தரசி. இந்த குளோபல் வார்மிங்கிறது கட்டாயமாக எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் பல விஷயம் இதை பற்றி இப்போ நடந்துட்டும் இருக்குது, நம்ம பார்க்குற நடந்துட்டுருக்கு. எனக்கு முக்கியமாக படுறது என்னென்னா, இப்போ எல்லாம் கிளைமேட் சேஞ்செல்லாம் வந்து நிச்சயமாக தெரியுது. மழை வர வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கிறது, வெயில் திடீர்னு வெயில் அடிக்கிறதே மழை சடனாக வந்துடுறது, அதனால நிச்சயமா அந்த அந்த பாதிப்பே குளோபல் வார்மிங்கோட பாதிப்பா தான் இது இருக்குங்கிறது நிச்சயமா தெரியுது.
1: பூமி வெப்பம்க்கு இதுதான் ஒரு பாதிப்புகள் இப்படி நம்ம பாக்குறோம்.
3: நிச்சயமா இது இருக்குன்னு பார்த்தாலே இப்ப தெரியுது, இப்ப நடக்கிற இந்த மாற்றத்தினால தெரியுது.
1: வணக்கம்மா, உங்க கருத்துக்கள் என்ன?
4: உங்க பேர் மிஸ்ஸஸ் மீனாட்சி, நான் ஒரு இல்லத்தரசி. எனக்கும் இதை பத்தி நிறைய நம்ம நிறைய படிக்கிறோம், இதை பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம நிறைய அதை வந்து இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்னவோ அது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். ஆமாம், அது ஃபஸ்ட்டு மெயினாக வந்து நிறைய உயிர்கள் செத்து போகிறது. நம்ம ஒரு நாளைக்கே நிறைய இது வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய செத்து போகிறது. அதனால நமக்கு நிறைய இதுலேயே நமக்கு நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜ் எல்லாம் வரும். இது நிறைய இன்னும் இதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போக போகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம இம்மிடியட்டாக பண்ணுறது பெட்டர். இப்போ டிவியில் மீடியாலெல்லாம் எல்லாம் தள்ளுபடி அதெல்லாம் ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இதையும் நம்ம ரொம்ப எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பேசணும் அதை பற்றி. அப்போ தான் எல்லா மீடியாலையும் தெரிய வரணும், அப்போ தான் அதுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
2: அவங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எத்தனையோ நம்ம வந்து ரேடியோலையும் டிவிலையும் நிஜமாக இந்த தள்ளுபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வருது, குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக. ஆனால் முக்கியமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இது உலகத்தையே பாதிக்க வரக்கூடிய ஒரு விஷயம். பூமி உஷ்ணங்கிறது உலகத்தையே பாதிக்கக்கூடியது. இது யாரோ தனிப்பட்ட ஒரு கண்ட்ரியோ தனிப்பட்ட ஒரு நகரமோ இதனால பாதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதனால இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ

0: எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடை பெருசு பண்ணுறோம், வீடுகள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தரிசா இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ ரியல் எஸ்டேட்டில் நிறைய வேல்யூ இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டையே வித்துடுறாங்க, எல்லா இடத்துலையும் கட்டடங்கள் வந்துடுறது. இந்த கட்டடங்கள் பெருக பெருக கண்டிப்பாக உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியாக தான் பரவும். அதனால முதல்ல இந்த மரங்கள் வெட்டுறதையும் செடி கொடிகள் வளர்க்கறது நிறுத்துறதையும் இதெல்லாத்தையும் நம்ம முதல்ல நிறுத்தணும். அதாவது நிறைய செடி கொடிகள் வளர்த்தணும். இப்போ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு எங்க இடம் இருக்கு செடியெல்லாம் வளர்க்கறதுக்குன்னு சொல்றது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா இப்போ புது விதமா டெரஸ்ல எல்லாம் நம்ம பெரிய பெரிய மரங்கள் கூட வளர்த்துறாங்க. சில அக்ரிகல்ச்சரிஸ்ட் எல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க எல்லாம் இதை ப்ராக்டிக்கலா பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட டெரஸ்லயே விதவிதமான மரங்கள் முதற்கொண்டு வளர்த்து எந்த அளவுக்கு அவங்களோட அந்த க்ரீனை வந்து அந்த ஏரியாவில் ஜாஸ்தி பண்ணின்னு இருக்காங்க. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்களுக்கு இடம் இல்லைங்கிறது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இதே போல் தனி வீடுகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் வீட்டை சுற்றி மரங்கள் நட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் அதனால ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுறது, அதுவும் பாதிப்பு அதனால இந்த குளோபல் வார்மிங்க்கு இது தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு வாகனங்கிறது போய் இப்போ எல்லாம் ரெண்டு மூணு நாலு சக்கர வாகனமே ரெண்டு வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க எடுத்துகிட்டு போய். இதனால வந்து ரொம்ப சிட்டியில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருது. அதுவும் ஒரு பாதிப்பு நிச்சயமாக இருக்கும்னு தான் எனக்கு தெரியுது.
2: அதனால அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த கார்பூலிங் மாதிரி பண்ணலாம். அது வந்து நடைமுறையில் அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல. பட் இது நம்ம முதல்ல முயற்சியே நம்ம எடுக்காமல் அது முடியாது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு கார்பூலிங் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறது, ஸ்கூலுக்கு ஒரே அந்த ஏரியாவில் போகிற பசங்களெல்லாம் ஒரே ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் டேர்ன் போட்டு ஐஷீட் போகிறது, அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவாக இருக்கும். அண்டு ஒன் மோர், அந்த ஏர் ஃப்ளையிங்லாம் நிறைய அது இருக்கிறதுலே மேக்ஸிமம் பொல்யூஷன் வந்து அந்த ஏர் இதோட அது எமனேட் பண்ணுற அந்த ஏரில் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் டைம் சேவ் பண்ணுறோம் நிறையா, ஆனால் சீக்கிரம் போகிறோன்னு. பட் நம்ம அந்த எண்டு இல்லை எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோன்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாருது. அதனால நம்ம கூடுமானவர்களும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, இந்த ட்ராவலிங் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அது மாதிரி எல்லாருமே யூனிட்டியோட கொஞ்சம் பண்ணினோன்னா அட்லீஸ்ட் நம்ம இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து வெஹிக்கிள்ஸ் எடுத்துன்னு போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். தட் வே நம்ம இந்த இது ப்ரிவென்ட் பண்ணலாம்.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்பும் பாதிப்பு நிறையா ஏற்படுறது அதனால.
0: ஆமாம், இதை தவிர்க்கிறதுக்கு இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா சைக்கிளுக்குன்னு ஒரு லேனே இருக்கும். எந்த ரோட்ல போனாலும் எக்ஸப்ட் மெயின் ரோட்ஸ் அதுல இருக்காது, மற்றபடி எந்த ரோட்ல பார்த்தாலும் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸுகளை கனெக்ட் பண்ற மாதிரி இல்லை சைக்கிளுக்குன்னு சில லேன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊர்கள்லயும் ஆரம்பிச்சோம்னா சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒன்று, ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாம இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டியது தானே, பொல்யூஷன் இல்லாம இருக்கும் அதே சமயம் எக்ஸசைஸும் முடிஞ்சிடுது. உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான
2: சைக்கிள். சைக்கிள் இப்போ ஹைபிரிட் கார்ஸ்னு நிறைய டொயோட்டா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஹைபிரிட் கார்ஸ்னு. பட் இப்போ ஸ்லோவாக அதெல்லாம் வந்து இப்போ பெட்ரோல் இல்லாமல் இந்த காய்கறிகள் அதுலேருந்து வர எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பெட்ரோலுக்கெல்லாம் ஃபியூயலாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் நமக்கு நிறைய அவேர்னஸ் வரல, வெளியில் நிறைய டைம் அதெல்லாம் இப்போ ஸ்லோவாக நம்ம ஒரு ஸ்க்ராச் எதுவுமே ஸ்க்ராச்லேருந்து ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு ஸ்பிரிட் யாராவது வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அது நல்லா டெஃபினட்டா அது மேலே நல்லா க்ரோ ஆகும், அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது
1: இயற்கையா கிடைக்கிற பொருள் எல்லாமே இப்ப குறைஞ்சிட்டு வருது, எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் கலந்து அதுவும் ஒரு பெரிய
2: பாதிப்பு தான்.
0: ஆமா, இந்த அக்ரிகல்ச்சர்ல எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால உரங்கள் எல்லாம் கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்றதுனால என்ன அங்கேயும் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் திஸ் குளோபல் வார்மிங். அதனால நம்ம வந்து செயற்கை உரங்கள்னு இப்போ நிறைய அவேர்னஸ் ஜாஸ்தியாயிருக்கு, அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிளாஸுகள் அட்டன் பண்ணி எஸ்பெஷலி அந்த ஃபார்மர்ஸ் அவங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு வந்து இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கலாம், இயற்கையில் மண்புழுக்களை எந்த அளவுக்கு வளர்த்து அதை எப்படி நம்ம வயல்களில் விட்டு எந்த அளவுக்கு நம்ம உரத்தை
2: பயன்படுத்தலாம்
0: அப்படிங்கறதெல்லாமும் நிறைய கிளாஸஸ் நடக்கிறது இல்லைன்னு இல்லை, நிறைய அவேர்னஸ் இருக்கு.
2: அதே மாதிரி
0: ஆனால் அதை பயன்படுத்திக்க தெரியும்.
2: அதே மாதிரி இ வேஸ்ட்னு சொல்லி இப்போ நிறைய எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க, யூஸ் அண்ட் த்ரோங்கிற கான்செப்ட் வந்து எடுத்தது. அது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்படி இருக்குங்கனால நம்மளும் அதை இமிட்டேட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம வந்து த்ரோ பண்ணுறதுலேருந்து வர எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அதுக்கு கூடுமானவர்களும் இருக்கிற பொருளையே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண பார்க்கணும். தூக்கி தூக்கி திரும்பி ஒன்று பண்ணால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சோம்பல் தரப்பட்டு அடுத்தது டக்கு டக்குன்னு வாங்கிடுறோம். இப்போ வேற நிறைய சேல ஆஃபர்ல போடுறாங்க, டக்குன்னு வாங்கிடுறோம். அதை மாதிரி பண்ணாமல்
1: வந்துடுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில போட்டுடலாம், பிரிசு வாங்கிக்கலாங்கிறது. அதனால கார்பேஜ் தான் சேர்றது, இதனாலையும் பாதிப்பு நிறைய இருக்கு,
2: அதனால நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வருது. ஸோ அதுலேருந்து வர எமனேட் ஆறு அந்த கேசஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். கூடுமானது ரீசைக்ளிங் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதுவும் ஒரு மெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: ஆமாம், முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பாலித்தீன் கவர்ஸ் இதெல்லாம். இப்போது ரீசண்டாக எங்கள் வீட்டில் நம்ம சென்னை நகராட்சியிலேருந்து முனிசிபாலிட்டியிலேருந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு பேக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க.
2: ஓகே,
0: அந்த பேக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மக்காத ஐட்டம்ஸ், அதாவது பிளாஸ்டிக்ஸ், உடஞ்சி போன பிளாஸ்டிக், மத்த ஐட்டம்கள், கிளாஸ் இல்லை பிளாஸ்டிக்ஸ், இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே குப்பையா கொண்டு போய் எரிஞ்சு விடுறோம். அதனால என்ன இருக்குன்னா, இந்த பிளாஸ்டிக்கு வந்து அழிக்கவே முடியாது, இட் டேக்ஸ் லாங்
2: ஆயிரம் வருஷம் ஆகும்.
0: ஆமா, ரொம்ப. அதனால என்ன இருக்கு, நம்மளுக்கு இந்த பொல்யூஷன் எல்லாம் உண்டாருது. அதனால நான் அவங்க வந்து பிரிச்சு இந்த கவர்ல போட்டு வைங்க, எவ்ரி 15 days நாங்க வந்து அதை எடுத்துன்னு போறோம். அதுக்கு கூட என்னன்னா, நம்ம நல்லபடியா கவர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வே பண்ணி அதுக்கு உண்டான காசு கூட கொடுக்குறோம்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் பீப்புள் ஷுட் கோஆப்ரேட் வித் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன். அதனால அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா, இந்த மக்கர ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இப்போ வழிமுறைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால எல்லாரும் தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக்கு அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியாக, மக்கர் ஐட்டம்ஸ் தனியாக, நம்ம வீடுகளே தனித்தனி கவரில் போட்டு வந்தால் அந்த யார் குப்பை எடுத்துன்னு போகிறாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டோன்னா அதை எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணலாங்கிறது கவர்மெண்ட்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ் கோயிங் ஆன். அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம பொதுமக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்.
2: அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் தூக்கி போடுறத பற்றி சொன்னீங்க. நமக்கு செல்போன் ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா உடனே ரோட்ல கொண்டு தூக்கி போட்டுடுறோம், இல்லை அப்படியே வெளியில எங்கேயா போட்டுடுறோம். இதுக்கு பதிலாக அதை கொண்டு அதே கடையில இதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, இந்த பழைய கெட்டு போன இது மாதிரி உடஞ்சி போன செல்போன்லாம் அவங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணி புது செல்போனுக்கு பயன்படுத்துவாங்க. அது அந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையா.
0: கரெக்ட், எதுவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது தான் நம்ம நம்மளோட பூமிக்கு செய்யற பெரிய கை மாதிரி. அதுதான்
1: இந்த விஷயங்கள்லாம் பாதி மக்களுக்கு தெரியாத போயிடுறது. அதை தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது, இந்த ரேடியோ இதெல்லாம் பேசி கேட்டிருந்தாதான் மக்களுக்கும் தெரியும், இதை பத்தி தெரிய வரும்.
0: இதுக்குதான் நீங்க உங்க மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது எங்களை சுத்தி இருந்த எங்க ஏரியாவை சுத்தி இருந்த கிராமங்கள்லாம் எங்க காலேஜ்ல அடாப்ட் பண்ணிப்போம். அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு, அல்ல ஸ்லம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு அங்கே போய் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நீட்டாக அந்த இடத்த வச்சுக்க முடியும், என்னென்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம், இந்த மாதிரி சாமானங்களை வச்சுட்டு இன்னும் ரீசைக்கிள் பண்ணி எப்படி எப்படி தொழில்கள் பண்ணலாம், கையு தொழில்கள், பேப்பரெல்லாம் அரைச்சி கூழ் பண்ணி அதில் பொம்மைகள் பண்ணலாம், அதில் பேப்பர் பேப்பர் பிளேட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஜ்லேயே நீங்கள் போய் இந்த மாதிரி எல்லாம் அவேர்னஸ் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
2: இது தவிர இப்போ நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப் அந்த மாதிரி இவாளெல்லாம் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய இன்கம் ஆகும். இந்த மாதிரி நிறைய கைவினைகள் கைவினை பொருட்கள்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சி அதுலேருந்து அவங்க ஒரு இன்கம் அவங்க கெயின் பண்ணுறாங்க. ரீசைக்ளிங்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு யூனிட்டோ ஏதோ வச்சு அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே உங்களுள்ள அதில் நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு நிறைய ஸ்பீஷிஸ் அனிமல்ஸ் விலங்குகள் செத்து போயிட்டு
1: இருக்கு. 50 ஸ்பீஷிஸாவது நிச்சயமா அது
2: செத்து போயிடுறதுன்னு. இதுக்கே இப்படின்னா கண்டிப்பா இது நம்மளையும் ஒரு 100 வருஷத்துல
0: இன்னும் போக போக நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால ஆக்சுவலா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஆர்டிக் சர்க்கிள் எல்லாம் உங்களுக்கு எல்லா ஐஸ் எல்லாம் உருகின் இருக்கு. அப்படி உருகிறதுனால நம்மளுக்கு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அதனால என்ன இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு இந்த கடலோட மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகின்னு போறது. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த குளோபல் வார்மிங்னால இங்க எமினேட் ஆற இந்த வெஹிக்கல்னால எமினேட் ஆகிற மீத்தேன், அப்புறம் கார்போஹைட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் ஆல் தீஸ் வாயுக்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதில் அட்மாஸ்பியரில் தங்கி போயிடுது. அது தங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் ஸ்பேஸ் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே பாய்சன் ஆயிடுது. அந்த மாதிரி ஆனதுனால என்ன ஆகுது, சரியான கிளவுட் ஃபார்மேஷன் இருக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா உனக்கு கடல் வந்து எப்போவுமே சூடாயிடுது. சூடாக என்ன ஆகுதுன்னா கடலில் வாழக்கூடிய நிறைய ஸ்பீஷிஸ் டெய்லி செத்து போயின்னு இருக்கு. கோரல்ஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு கடல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.
1: இதெல்லாம் மரம் நடலாம், ஒன்று
2: கண்டிப்பா
0: நிறைய மரங்கள், அதாவது மெயின் ரோட்ல ஒன் மரங்கள் நட முடியலன்னா கூட அங்கெல்லாம் டிராபிக் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட குறுக்கு ரோடுகள்ல எல்லாம் நம்ம வீடுகள் எங்க ஜாஸ்தி இருக்கு அந்த இடங்கள்ல நிறைய ரோடுகள்ல மரங்கள் இல்ல. முந்தியெல்லாம் அவென்யூன்னு சொல்லுவாங்க. அவென்யூன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ரோடுகளை தான் நம்ம அவென்யூன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய அவென்யூக்கள் இருந்தது முந்தி, ஆனா இப்ப எதுவுமே இல்லை. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் ஆயிட்டதுங்கிறதுனால ஒரு காரணம்னு சொல்றோம். ஆனா இதுலயும் வந்து எப்படி மொட்டை மாடியிலேயே நம்ம செடிகள் வளர்த்தலாம், பால்கனியில வளர்த்தலாமே, பால்கனியில நம்ம நிறைய செடிகள் வளர்த்தலாம். இது அவங்கவுங்கள பொறுத்து மட்டும் கொஞ்சம் நம்மளை சுத்தி கிரீன் பண்ணிட்டோம்னா இது ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதோட இஃபெக்ட் வந்து
2: நிறைய இருக்கும். இது தவிர ஒரு இது வந்து இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானிக் இது கரண்ட் எல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்றோம், அதை கொஞ்சம் ஓரளவு கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். மெயினா அன்பிளக் நம்ம சொருகிட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டா தான் நமக்கு கரண்ட் வருதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதை அன்பிளக் பண்றது வந்து எப்பயுமே அதை ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். அது மாதிரி அன்வான்டா ஃபேனு லைட் எல்லாம் இது பண்ணாம வேணான்னா வேணுங்கிறச்ச போட்டுட்டு வேணாங்கிறச்ச அணைச்சிடணும். அதெல்லாம் ஒரு ஹேபிட்டா வச்சுட்டோம்னா லைஃப்ல அதுவே நிறைய இந்த ஒரு எர்த் டேன்னு ஒண்ணு, எர்த் ஆர்னு ஒண்ணு, ஒரு 9:00 அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அது நிறைய அந்த மீடியா வந்து மேக்ஸிமம் மக்களை கவர்ந்துடும். அதுல அந்த அட்வர்டைஸ் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும், எல்லாருக்கும் இதை பத்தி நான் விவரம் தெரிய வந்துடும். அதை ரெகுலரா பண்ணினா டெஃபினட்டா எல்லாருக்கும் இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே.
0: அதே மாதிரி நம்ம வீடுகளில் வந்து இந்த குண்டு பல்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பல்புக்கு பதிலா நம்ம டியூப் லைட் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது.
1: பவர் சேவிங்
0: அந்த பல்பு, அதனால அது நம்ம யூஸ் பண்றதை விட நம்ம டியூப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது.
3: அப்புறம் இவ்வளோ பேசியிருக்கோம் நம்ம, இப்போ நம்ம நேயர்களுக்கு நீங்க ஒரு ஒருத்தரா என்ன சொல்ல விரும்புங்கிறீங்க?
0: நான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம ஒரு ஆம் ஜனதா லெவல்ல, நம்ம சாதாரண ஒரு மனுஷன்ற லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியும் டே டு டே லைஃப்ல அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குப்பைகளை பிரித்து மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும். ஃபஸ்ட்டு திங் இன்சைட் த ஹவுஸ். அவுட்சைட் த ஹவுஸ் நீங்கள் வரும்பொழுது செடி மரம் கொடிகள் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் செடிகள் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதனால் நம்ம வீட்டை சுற்றி நம்ம ஒரு குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறச்சு. அது ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கும்போது அந்த ஏரியாவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரோடுகள்லேயும் குப்பை இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஆனால் ஆக்டிவாக வேலை பண்ணணும். நம்ம ரோட்ல குப்பை இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய செடி மரங்கள் ரோட்லையும் வளர்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் இந்த குண்டு பல்ப் யூஸ் பண்ணது போல நம்ம டியூப் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆம்ஜந்த லெவலில் ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய விஷயம்.
3: பத்மாசினி வந்துடும், பத்மாசினி மேடம் ரொம்ப அழகாக நம்மளுக்கு கருத்துக்கள் சொன்னாங்க. இப்போ மீனா மேடம் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்கலாம்.
2: அகெயின் நான் இதில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுறது இந்த யூசேஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான். அதை கொஞ்சம் மேக்ஸிமம் நம்ம குறைக்க பார்க்க பார்க்க நமக்கு டெஃபினட்டாக நிறைய அந்த பொல்யூஷன்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். மெயினாக அந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் இந்த வீசிங் ட்ரபிள் வருது, நிறைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருது. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நம்ம வந்து கொஞ்சம் அந்த வெஹிக்கிள்ஸை வந்து ஆட்டோமொபைல் இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கூல் பண்ணி பண்ணணும், அதுதான் என்னோட கருத்து.
3: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மீனாட்சி மேடம், ரொம்ப அழகாக நமக்கு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. சந்திரா மேடம் நீங்க என்ன சொல்ல விரும்புங்க நம்ம பொதுமக்களுக்கு?
1: எனக்கு முக்கியமா படுறது இந்த வாகனங்கள் வந்து நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் ஏற்பட்டுனா இப்ப மெயினா தெருக்கள்ல பார்த்தா வாகனங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதுக்கு ஒண்ணு நிச்சயமா நடைமுறையில கொண்டு வந்து பண்ணினா அது ஒரு சாத்தியமாகும்னு தோணுது. இந்த பொல்யூஷன்னால தண்ணியில மெயினா இதனால வந்து அந்த செத்து போறதெல்லாமும் கொஞ்சம் அதுவும் நம்ம பாதிப்பு ஏற்படாத இருக்கும். உடம்புக்கும் இது வந்து நிறையா நல்ல இது விஷயம், வியாதிகள் குறைய ஆரம்பிக்கலாம். அதனால எனக்கு அதுதான் தோணுது.
3: நீங்கள் நிறையா கருத்துக்கள் சொன்னீங்க. நான் என்ன கருத்துக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு ஆர்ஜேவாக இருந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பக்கத்தில் எங்கேயா போகிறச்ச எதுக்கு நம்ம ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போகணும், பக்கத்து கடை பக்கத்து கரிகா கிடைக்கலாம், நம்ம நடந்தே போகலாம், இல்லை சைக்கிள் கூட யூஸ் பண்ணலாமே, நம்ம
0: ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் நமக்கு.
3: தேங்க்யூ நம்ம ஷோக்கு வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு.
2: தேங்க்யூ.
0: தேங்க்யூம்மா.
3: ஓகே, இப்போ நம்ம நேயர்கள்கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க குளோபல் வார்மிங் பற்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இனிமேலாவது குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். இன்னும் நல்ல கருத்துடன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி,
1: ராஷ்மிகா,
2: சப்னா
3: ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன்.
2: பாய்.

0: பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள் இட்ஸ் எம்ஓபி 107.8 இட்ஸ் என்ரிச்சிங்.

0: கழுத்துல துப்புறான் சார். நம்பர் டூ, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மதர், சார் நான் சாதம் கலக்கும் போதே அப்படின்றான் சார். தட் இஸ் அ தேர்ட் நாசியா அண்ட் வாமிட்டிங். தீஸ் ஆர் ஆல் எக்ஸாஜரேட்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் எ ஃப்ரஸ்ட்ரேட்டட் மதர், எக்ஸாஜரேட்டட் வெர்ஷன் ஆஃப் த. சோ வை திஸ் இஸ் ஹேப்பனிங்,
1: வி ஆர் கோயிங் ஃபார் எ ஷார்ட் பிரேக். You are listening to MOP CRS 107.8 FM, our community, our radio, our pride. You are listening to MOP Community Radio 107.8,
2: our society,
3: our radio,
2: our pride.
4: பால், பழங்கள், கீரை இவை அனைத்தும் அத்தியாவசியம். ஆனால் பீட்சா, பர்கர், கோக் இவை அனைத்தும் ஆடம்பரம்.
5: ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் மென்ட் டு பி இன் தி ஜங்க்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க.
4: ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். ஸோ என்கிட்ட இதை நீ வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய இடத்துக்கு
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்சை நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி.
2: அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா, மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க எம்ஓபிசிஆர்எஸ். நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே வர்ஷினி வந்திருக்கேன். என் கூட ஆர்ஜே கௌசல்யாவும் வந்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட உலக சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி பேச வந்திருக்கோம். நாம் வாழும் உலகத்தை நாம் தான் உருவாக்குறோம். மேலும் நமது சுற்றுச்சூழலை நாம் தான் செதுக்கிறோம். சுற்றுச்சூழல் என்பது குறிப்பிட்ட ஒரு பொருளை அல்லது உயிரினத்தை சுற்றியுள்ள இயற்கை சூழலை சிறப்பாக குறிக்குது. அதே மாதிரி சுற்றுச்சூழல்ன்ற சொல்ல சமூக பொருளாதார சூழல் அப்படிங்கிற சொல் கூட ஒப்பிடலாம். ஆனால் பல சமயங்களில் சூழல்ன்ற சொல்ல இயற்கை சுற்றுச்சூழலை தான் சுட்டி நிற்குது.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு வருஷமும் June 5 உலகளாவிய மக்களால் கொண்டாடப்படுது. இந்த தினத்தில் பிரச்சாரங்கள் நடத்தி சுற்றுச்சூழல் பிரச்சனையை பற்றி மக்களிடையே உலகளாவிய விழிப்புணர்வு ஏற்படுத்த கொண்டு வரப்பட்டது. இது ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்தால் கையாளப்பட்டு 1972 ஐநா பொது சபையால் நிறுவப்பட்டது. குறிப்பாக சுற்றுச்சூழல் நிலைமைகளை பார்க்கவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் தான் இதை கொண்டாடுறாங்க.
0: இது 100+ நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் நாட்டில் இருக்கிற பிரபலங்களும் கூட இதை கொண்டாடுறாங்க. பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அரசியல் கவனத்துக்காகவும் மற்றும் பொதுமக்களோட நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி ஊக்கமளிக்கிறாங்க. சுற்றுச்சூழல் சிக்கல்களுக்கு பணியாற்றி அதை சரி செய்யவும் சுற்றுச்சூழல் கூட நட்பு கொண்டு சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் மக்களை ஊக்குவிக்க இந்த நாள் உருவாக்கப்பட்டது.
1: நம்ம எல்லாருக்கும் தாயான பூமி தான்.

0: இப்போலாம் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்கிறாங்க. உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க. வெப்பமயமாதல், அமில மழை, காற்று மாசடைவது, நகரப்புற விரிவாக்கம், கழிவு நீக்கம், ஓசோன் சிதைவு, நீர் மாசுபாடு, காலநிலை மாற்றங்கள். இன்னும் நகரப்புற விரிவாக்கம், கழிவு நீக்கம், ஓசோன் சிதைவு, நீர் மாசுபாடு, காலநிலை மாற்றங்கள் இன்னும் பல பிரச்சனையை ஏற்படுத்துதுங்க. இது மனிதர்களையும் விலங்குகளையும் ஏன் நாட்டையும் கூட பாதிக்குது. இதெல்லாம் கடந்த சில நூற்றாண்டுகளாகவே நம்ம பூமியோட சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு வழிவகுக்குது.
1: இப்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இல்லாததுனால தான் நம்ம பூமியில் அடிக்கடி வெள்ளம், புயல், சூறாவளி, நிலநடுக்கம், சுனாமி போன்ற வடிவத்தில் ஆபத்துக்கள் வருது.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் பல வழிகளில் கொண்டாடப்படுது. இதில் என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்கிறேன். தெரு பேரணிகள், அதாவது ரேலி. மிதிவண்டி அணிவகுப்புகள், இது வந்து சைக்கிள் ரேலி. பச்சை நிகழ்ச்சிகள்னு சொல்லப்படுற கோ கிரீன் நிகழ்ச்சிகளும் நிறைய இடத்துல நடத்துவாங்க. கட்டுரை போட்டிகள், சுவரட்டி போட்டிகள்னு பல போட்டிகளை நடத்துவாங்க. மக்கள், பிரபலங்கள் எல்லாம் மரம் நடுவாங்க. மறுசுழற்சி முயற்சிகளும் எடுப்பாங்க.
1: சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துவாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வர சொற்பொழிவுகள் நடத்துவாங்க. பல பள்ளிகளில் பள்ளி குழந்தைகள் மூலமாக மரம் நடுவாங்க. மற்றும் இன்னும் பல வகையில் பல நாடுகளில் இந்த சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த மாதிரியான வருடத்துக்கு ஒரு தடவை வர நிகழ்ச்சிகள் தான் அரசியல் செயல் திட்டங்களை அதிகரிக்க பயன்படுது.
0: மேலும் மாநில அமைச்சர்கள், மந்திரிகள், பிரதம மந்திரி மற்றும் சுற்றுச்சூழல் துறை மந்திரிகள், தலைவர்கள், சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள்லாம் அறிக்கை வெளியிடுறதையும் பார்க்கலாம்.
1: சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் பொருளாதார திட்டம் சம்பந்தப்பட்ட நிரந்தர அரசாங்க கட்டமைப்புகள் நிறுவ உறுதிமொழிகளும் இருக்கு.
2: உலகில் வாழும்
3: எல்லா உயிரினங்களையும்
2: சுற்றுச்சூழலையும்
3: பாதுகாப்பேன்.
2: நீர் சேமிப்பு
3: மரங்கள்
2: மற்றும் புதர்கள்
3: பாதுகாத்துக் கொள்வேன்.
2: நான் எனக்கு
3: போதுமான அளவு
2: மட்டுமே
3: சுற்றுச்சூழலை
2: பயன்படுத்துவேன்.
3: இவ்வுலகில்
2: எங்கு சென்றாலும்
3: நான் இயற்கைக்கு எதிராக
2: இல்லாமல்
3: இயற்கையை
2: பாதுகாப்பேன்.
1: இந்த உறுதிமொழிகளை நம்ம கடைபிடிச்சாலே பாதி சுற்றுச்சூழல் தீமைகள் குறைஞ்சிடுங்க. இந்த மாதிரியான அனுசரிப்பு சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாடுகளை ஒப்பந்தமிட அல்லது உறுதிப்படுத்துவதற்கு வாய்க்கப்பட்டது தான் இந்த சுற்றுச்சூழல் தினம்.
0: சுற்றுச்சூழல் தினத்தை பற்றின பல தகவல்களை கேட்டுட்ருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
4: ஹாய் பூ.
5: சீச்சி, ரோட்ல எப்படி துப்புறான் பாரு.
6: கூச்சமே இல்லாம குப்பியும் போடுறான்
5: இவங்கள எல்லாம்.
7: அடுத்த நாள்
6: ஏய், அங்க பாரு, அவனைதான் நம்ம நேத்தி பார்த்தோம்.
5: ஏய், ஆமா, ஹி இஸ் மிஸ்ஸிங்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு.
8: இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பிரபலமான இடங்களில் ஒரு சில நபர்கள் திடீரென்று காணவில்லை. காணாம போவதற்கு முன்னால் அவங்க பப்ளிக் பிளேசஸ அசிங்கப்படுத்துவதையும், ரோட்ல குப்பை போடுறதையும், டிராபிக் ரூல்ஸ் மீறுறதையும், இத போல சமுதாயத்தை சீரழிக்கும் குற்றங்களை செய்ததை அங்க இருந்த பலர் பார்த்தாங்க. இத பத்தி ஹே, ஹலோ, யாருங்க நீங்க?
9: சமூகத்தை அசிங்கப்படுத்துறவங்க, டிராபிக் ரூல்ஸ் மீறுறவங்க, ரோட்ல எச்சு துப்புறவங்க என்கிட்ட தான் இருக்காங்க. இவங்களை கருட புராணம் படி நான் தண்டிக்க மாட்டேன். இன்ஸ்டெட் ஐ டிரைவ் சம் சென்ஸ் இன் தி ஹெட்ஸ். உங்க ஊரை நீங்க தான் ஒழுங்கா வச்சுக்கணும். நான் ஒரு கடுமையான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை திருத்திக்கோங்க.
10: நாளை இந்தியா நம் கையில், அதை அழகிய பூங்காவை மாற்றுவோம்.
11: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: தொடர்ந்து சுற்றுச்சூழல் தினத்தை பற்றின தகவல்களை கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: இந்த வருஷத்தோட சுற்றுச்சூழல் தினத்தோட குறிக்கோள் பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுக்கிறது.
0: பொதுவாக பிளாஸ்டிக் எவ்வளவு கெடுதல் பண்ணுதுன்னு நமக்கே தெரியும். பிளாஸ்டிக் பொருட்களை நிறைய யூஸ் பண்ணுறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு அடையுது.
1: 2018 வருஷத்தோட குறிக்கோள் பிளாஸ்டிக் மாசு சுமையை குறைக்கவும் மக்களோட அன்றாட வாழ்க்கையில பிளாஸ்டிக் கொண்டு வந்திருக்க மாற்றத்தையும் குறைக்கத்தான்.
0: 2018 குறிக்கோளான பீட் த பிளாஸ்டிக் கொள்கையை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கலாம். அதுக்கு நம்ம எல்லாரும் பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். நம்ம கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது அதுக்கு பிளாஸ்டிக் பை வாங்காம நம்ம வீட்டில் இருந்தே துணிப்பையை கொண்டு போகலாம்.
1: இதே மாதிரி போன வருஷத்துலேயும் அதுக்கு முன்னாடி வருஷத்துலலாம் என்னென்ன குறிக்கோள் இருந்ததுன்னு பார்க்கலாம். 2017 மக்களை இயற்கையோடு இணைப்பது அப்படின்ற குறிக்கோள் வச்சுருந்தாங்க. 2016 சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்திற்கான 0 சகிப்புத்தன்மை அப்படிங்கிற குறிக்கோள் கொண்டு வந்திருந்தாங்க. 2015 7 பில்லியன் கனவுகள் ஒரு பூமி அதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்ற குறிக்கோள் இருந்தது. 2014 உங்கள் குரலை உயர்த்துங்கள் கடல் மட்டத்தை அல்ல. இந்த மாதிரி எண்ணற்ற குறிக்கோள்கள் வருஷா வருஷம் உருவாக்குறாங்க. அதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. நான் சொன்ன இந்த 5 குறிக்கோளை கேட்டிங்கல்ல, அதை உங்களால் முடிஞ்ச அளவு கடைபிடித்து சுற்றுச்சூழலை காப்பாற்றுங்க.
0: நம்ம எல்லாருக்குமே ஒரு சுத்தமான சுற்றுச்சூழலில் வாழ்றது தான் ரொம்ப பிடிக்கும். மேலும் எல்லோரோட கனவும் மாசில்லாத ஒரு நகரத்தில் வாழணும்னு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பேர் தான் நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தி சுத்தமாக வச்சுக்கிறாங்க.
1: மக்கள் எல்லாரும் ஒரு பொறுப்புத்தன்மையை எடுத்துக்கிட்டு நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்க சில வழிகள் இருக்குது. முதல் வழி, வீட்டில் இருக்கிற குப்பைகளை வெளியில் கொட்டுறதை நிறுத்திட்டு நம்ம அதை குப்பை தொட்டியில் போடணும். நம்ம சுற்றுச்சூழல் மாசடைகிறதுக்கு முக்கிய காரணமே பிளாஸ்டிக் பைகள் தாங்க. அதை குறைச்சிட்டு ஜூட் பேக்ஸ், பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். பருத்தி பைகள் கூட யூஸ் பண்ணலாங்க.
0: நம்ம சுற்றுச்சூழல் தூய்மையாகவும் பசுமையாகவும் இருக்க மரங்களை நடணும். அது நம்ம சுற்றுச்சூழலை அழகானதாக மாற்றும். ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். மொத்தத்தில் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை தயாரிக்கவும் உபயோகிக்கவும் அதிக அளவில் ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெகுவாக தப்பிக்கலாம்.
1: இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பூமியை நலமாக நடத்துங்கள். அது உங்கள் பெற்றோர்களால் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அது உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு கடனாக வழங்கப்பட்டது. நேயர்களே, இதுவரைக்கும் சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே வர்ஷினி
0: மற்றும் உங்கள் ஆர்ஜே கௌசல்யா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

அம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா, மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க MOPCRS. நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க MOPCRS 107.8.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுத்தி இருக்கிற சூழலையே சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல்
2: கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும்.

0: நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான் வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அப்படின்றத சொல்லிக் கொடுங்க.
2: நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா,

0: வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மோளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க, குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிமா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழட்டி விட்டோமே, நம்ம கரெக்டா எந்திரிக்கும் போது சேம் கீழே விழுந்துட்டு போயிடும்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்ட் வாட்டர். நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும்.

0: எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய.
2: You are listening to MOP Community Radio 107.8 FM.
3: A 50-year-old artist met with an accident when she was 16 years old. Doctors missed a small wound in her ankle and plastered it, which later got infected, and there was no alternative left but to amputate her leg. She overcame her disability by getting a prosthetic jaguar foot and become one of the most popular

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: ஏய், பஸ் வந்துடா.
4: டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட். உள்ளவா, உள்ளவா.
3: ஏய், ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற? மேல வாடா.
5: ஏய், பரவாயில்லடா.
6: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
7: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
8: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு, ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில என்ன ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்பலாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: Reduce belly, work out fully. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: Hey listeners, பாக்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP Community Radio 107.
5: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

கைஸ், உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனி பேசுகிறது. லாஸ்ட் வீக் நம்ம வந்து கல்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் இந்த வீக் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்ம தமிழ்நாடு என்ன ஸ்பெஷாலிட்டி, அதை பற்றி என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன இது, காஃபி, ஃப்ரம் காஃபி டு சாரீஸ் டு சில்க் சாரீஸ் டு எவ்ரி திங் இங்கே கிடைக்கிது, அதான் நம்ம பற்றி பேச போகிறோம். காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு டெம்பிள்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, வெள்ளீஸ்வரன் கோயில் இருக்குது, எல்லா கோயிலும் இருக்குது. நம்ம அந்த கல்ச்சுரல் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு இஸ் த கல்ச்சுரல் ஹப் ஆஃப் இந்தியான்னு சொன்னால் கூட யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதான் வந்து கரெக்டு, எல்லா கல்ச்சரும் இங்கே தான் வந்து அப்படியே வந்து ஒன்று சேர்றது. இது இஸ் லைக் சங்கம் ஆஃப் த கல்ச்சரல்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்ரண்ட்டு, ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம வந்து சூரியன்ஸ் கொல்திங், கிளியர் ஸ்கைஸ், அந்த மாதிரி கிளியர் ஸ்கைஸ்லாம் நம்ம தமிழ்நாடுல இருக்குது. இந்த மாதிரி மெரினா பீச், வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாடுல தான், வேற எங்கேயும் போக முடியாது அது கிடைக்கிறதுக்கு. அப்புறமா தீம் பார்க்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அப்புறமா வந்து நம்ம தோசை, தோசை நீங்கள் வந்து எங்கே போனாலும் அமெரிக்காலேயே சரவண பண்ணி இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் தமிழ்நாடு கிடைக்கிற தோசை மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஃபில்டர் காஃபி, ஆஹா என்ன அமிர்தம், அந்த மாதிரி ஃபில்டர் காஃபி உங்க எங்குமே கிடைக்காதுங்க. நம்ம ஊரில் தான் கிடைக்கும். தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஆர் ஃபில்டர் காஃபி. நீ கும்பகோணம்னு சொல்லலாம், பரவாயில்ல, அதுவும் அப்படியே வச்சு நம்ம ஏரியாவுக்கு வந்துடும். பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்த தக்கத்தக்கஜம் தக்கத்தக்கஜம் தக்கத்தக்கஜம் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களாம் நம்ம ஊரில் நிறைய பேர் பார்க்கலாம். கலாச்சித்ரா எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாடு, என் வீட்டு பக்கத்தில் திருவாமூரில் தான் இருக்குது கலாச்சித்ர ஸ்கூல். அந்த மாதிரி எவ்வளோ பேர் டான்ஸர்ஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துலேருந்து, வேர்ல்டே ரினவுண்ட் டான்ஸர்ஸ்லாம் நம்ம ஊர்லேருந்து தான் வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க. இன்னும் இந்த அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி கல்ச்சரல் எக்கானமியாகவே நம்ம ஒரு நம்ம தமிழ்நாடு நல்லா டெவலப் பண்ணிருக்கு.

0: ஓகே இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸு சோஷியல் இது எல்லா அவேர்னஸ்க்கும் நம்ம ஊர் நல்லா இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆட்டோமொபைல்ஸ் கார் பைக் எல்லாம் அப்படியே சரு சருன்னு அப்படியே செம்மையாக அப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பர் கேபிட்டா இன்கம் இந்த மாதிரி வார்த்தையில எங்கே கத்துறதுன்னு சொல்லாதீங்க, எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நானும் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி இடத்துலேருந்து செம்மையாக நம்ம ஊர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. டெலிகம்யூனிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது டைடல் பார்க்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்கு. அந்த மாதிரி நிறையா நிறையா நிறையா இது விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யம் தியேட்டர் அங்கே பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு இப்போ வந்து டீ கடை இருக்கிற மாதிரி, இப்போ வந்து ரோட்டுக்கு ரோடு இப்போ வந்து பெரிய இதெல்லாம் கட்டினு வராங்க, மால்லாம் கட்டினு வரங்க. அங்கே ஆம்பாஸ் கை வாக்கு இருக்குது, இங்கே வந்து ஈஏ இருக்குது. அப்படியே லைட் எடுத்து லெஃப்ட்டு போனீங்கன்னா ஃபோரம் மால்லாம் வந்துடுங்க. இப்போ நிறையா கட்டினே வராங்க, ஃபீனிக்ஸ் மால்னு ஏதோ கட்டியிருக்காங்க. அது உள்ளே நடந்து போகிறதுக்கு 1 hour ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு. அப்படி பார்த்தீங்கனாலே நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் அப்படி டான்ஸ் கற்றுக்கலாம், அப்படி கற்றுக்கலாம், அப்படியே ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து நிறைய இருக்குங்க ஒன்று சோஷியல் ரிசோர்ஸஸ். தமிழ்நாடு இல்லாத ரிசோர்ஸஸ் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் நிறையா பாப்புலேஷன் இருக்குது. அந்த ரிசோர்ஸ்லாம் நம்ம டேப் பண்ணோன்னா நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் லேபர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இட்ஸ் லைக் அல்டிமேட் ஆஃப் த வாட் ஐ வாவ் அந்த மாதிரி இருக்குது. நம்ம மேனுவல் லேபர் என்ன பண்ணாலும் நம்ம தமிழ்நாடு ஆளுங்க தான் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க தான் வந்து நினச்சி நிற்கிறாங்க. ஏன் தட் இஸ் த பவர் ஆஃப் தமிழ்நாடு, அங்கே தான் நம்ம நிற்கிறோம் நம்ம வந்து. ஸோ வந்து என்ன பண்ணால் தமிழ்நாடு ஆளுங்க வந்து இதை வந்து மற்றவங்களே ஐ வில் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லோரையும் அப்படியே நல்லா வந்து வாழ வைக்கும் சென்னைன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. எல்லோரையும் நம்ம வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் எல்லோரும் சேர்த்து வச்சு எல்லா ஊருக்காரையும் வில் அக்செப்ட் தம். அதுதான் தமிழ்நாடு ஸ்பெஷாலிட்டி. நம்ம வி டோன்ட் டிஸ்கிரிமினேட் பீப்புள். அப்படியே வந்தால் நீங்கள் ஆர் யூ ஃப்ரம் குஜராத்னா ஓ குஷ்பாஸ்கி பிஸ்கி அப்படின்னு சொல்லி புரியாத லாங்குவேஜ் கூட நம்ம அவங்களோட பேசுவோம். அப்புறம் நம்ம தமிழ் நம்ம வந்து அவங்களோட டம்சி விளையாடி அவங்களோட நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம புரிய வச்சுப்போம் அவங்கள. ஸோ இதான் நம்ம வந்து தமிழ்நாடோட இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் என்ன, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. எவ்வளோ டைவர்ஸ் இருந்தாலும் நம்ம யூனிட்டியை தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷாலிட்டிங்க. இதை அப்படியே நம்ம பார்த்துட்டு போனோம்னா போக போக நிறைய இன்ஃபர்மேஷன் தமிழ் படி கொடுப்போம்.
1: Sing to you the secrets of truth. Oh yeah, we know you're craving to go. Zoom, zoom, zoom, we clear the tune. Room, room, room, we give you room. Soon, soon, soon, we wipe your tears. Room, room, room, we sweep your fears. Boom, boom, boom, can you hear us come? Oh yeah, put your hands up, for we are here.
0: நிறைய இருக்கு. இப்படி போனீங்கன்னா வந்து ஸ்கல்ச்சர்ஸ் லிட்ரேச்சர் ஒர்த் ஆஃப் 3000 years old லிட்ரேச்சர்லாம் நம்ம ஊரில் வந்திருக்கு. திருவள்ளுவர் அப்புறமா சிலப்பதிகாரம் அது இது எல்லாம் தமிழ்நாடுல தான் வந்திருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ரிச் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரியோடு இருக்கிற ஏரியா எங்கேயுமே பார்க்க முடியாது உங்களால், தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்புறம் டிராவிடன் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் டிராவிட் கட்டின ஆர்கிடெக்சராக நீங்கள் கேட்கக்கூடாது. அதெல்லாம் டிராவிடன்னா நம்ம வந்து முன்னோர்கள் தமிழ்நாட்டில் கட்டின ஆர்கிடெக்சர். அப்புறம் ஹில் ஸ்டேஷன்ஸ் போனால் ஊட்டி இருக்குது, அது இருக்குது அப்படியே அப்படியே வா ஒட் இஸ் குளிர் இஸ் கெட்டிங் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாலாம் இருக்குது செம்மையாக. அப்புறமா பீச் ரெசார்ட்ஸ் வர வர இங்கே எல்லா இடத்துலையும் இந்த பீச் ப்ளூ லகோன் எல்லோ லகோன் எல்லா லகோன்னு கட்டிகிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம வந்து தமிழ்நாடோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் நம்ம ஊரது வந்து நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது யுனெஸ்கோவா யார் அவருன்னு கேட்பீங்க நீங்கள். யுனெஸ்கோ வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஒரு இது ஒரு கமிட்டி மாதிரி, அது வந்து நம்ம வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து சம்ம வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இங்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிருக்காங்க, கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க, ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க, நீட் அண்ட் ஐடியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடுல நிறையா இருக்குது. சொல்கிறதுக்கு சொல்லிகிட்டே போனால் 1 நாள் 2 நாள் 4 நாள் ஆகும், அந்தளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாடு தான் வந்து எல்லாத்தையும் எல்லா கல்ச்சர்ஸையும் கொண்டு வந்து சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு வரதுன்னா தமிழ்நாடு தான் பார்க்கணும். நீங்கள் அமெரிக்கனை பார்க்கலாம், இந்தியனை பார்க்கலாம், இந்தியனை பார்க்கலாம், ஆப்வியஸாக தமிழ்நாடு ஏன்னா இந்தியாவில் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த குஜராத்தி யாரை பார்க்கலாம், ராஜஸ்தானியை பார்க்கலாம், யாரை வேணால் பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம தமிழ்நாடு ஸோ வாஸ்ட் இன் சைஸ் அண்ட் ஆல்சோ இன் கல்ச்சுரல் திங். அதான் நம்ம இப்போ ஹோட்டல் நீங்கள் எங்கே போனாலும் எந்த ஹோட்டல் போனாலும் இட்லி பொங்கல் வடை அப்புறமா சாம்பார், சாம்பார் தான் எதுக்கு மேட்ரு. என்னென்னா நீங்கள் வெறும் இட்லி பொங்கல்லாம் கொடுத்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் வந்தாலும் நீங்கள் ஐ ஹாவ் லைக் தோசை அண்ட் சாம்பார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சாம்பாரில் தான் இருக்குது நம்ம பவர். தமிழ்நாடுல சாம்பார் கிடைக்கிற மாதிரி எந்த ஊர்லயும் கிடைக்காது. இப்ப அந்த அப்படியே அந்த வடையை எடுத்து அந்த சாம்பார்ல முக்கி அப்படி வாயில போட்டீங்கன்னா வாட்டர் அமிர்தம் ஸ்டேட் டேஸ்ட் அப்படின்னு இருக்கும். எனக்கு பாத்தீங்களா, சொல்லும் போது நாக்கெல்லாம் ஒரு வார்த்தையே வரமாட்டேங்கிறது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுதான் நம்ம ஃபுட்டுனா நம்ம தமிழ்நாடு கிடைக்கிற மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் நம்ம நம்ம இதுல ஸ்பெஷாலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பிரியா ஸ்ரீகாந்த் எம்ஓபிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. என்னன்னா வந்து நம்ம தமிழ்நாடோ எஸ்டிடி, எஸ்டிடினா வரலாறு தானேன்னு கேட்கலாம். ஆமா வரலாறு தான், தமிழ்நாடு ஹிஸ்டரி பத்தி படிக்க போறாங்க. இவ்வளோ நம்ம ஜாலியாக அப்படியே கலகலகன்னு போயிட்டு இருந்தது. இப்போ சீரியஸாக அவங்க வந்து நம்மளது நம்ம தமிழ்நாடு இதை பற்றி ஹெரிட்டேஜ் பற்றிலாம் படிக்க போகிறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க.
2: தமிழ்நாடு வாஸ் ரூல் பை 3 மேஜர் டைனாஸ்டிஸ், த சோலாஸ் இன் தி ஈஸ்ட், த பாண்டியாஸ் இன் த சென்ட்ரல் ஏரியா அண்ட் த சேராஸ் இன் தி வெஸ்ட். திஸ் வாஸ் டியூரிங் த சங்கம் ஏஜ், த கிளாசிக்கல் பீரியட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் that continued for some 300 years after the birth of Christ. The Pallava dynasty was influential, particularly in the 7th and 8th centuries, testimonies to which are the monuments at Mamallapuram. In the 13th century, with threats of Muslim invasions from the north, the southern Hindu dynasties combined and the empire of Vijayanagar, which covered all of South India, was firmly established. However, by the 17th century, due to the disintegration of the Vijayanagar Empire, various small rulers like the Nayaks ruled southern India. By the middle of 18th century, there were frequent conflicts between the British, French, Danish, and the Dutch, due to which their interests in these areas. The British were finally victorious, while small pockets like Pondicherry and Karaikal remained under the French control. Under the British rule, most of South India was integrated into the region called the Madras Presidency. In 1956, the Madras Presidency was disbanded and Tamil Nadu was established. Since I am from Chennai, I would like to tell you all a little about my own city. The name Chennai is the shortened form for Chennai Pattinam. The name of the town grew around Fort St. George, which was built by the English in 1639. The city's colonial name Madras is believed to have been derived from Madrasapattinam, a fishing village north of Fort St. George. After the British gained possession of the area in the 17th century, the two towns Madrasapattinam and Chennaipattinam were merged and the British referred to the united town as Madrasapattinam. The state government officially changed the name to Chennai in 1996.
0: வா வா வாட்டே வா விஷ்ணு பிரியா, இந்த மாதிரி நாங்கள் கேட்டதே இல்லை. நான் தமிழ்நாடு இவ்வளோ நாளாக இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தள்ளுக்கு வந்தீங்கன்னா நம்ம அப்படியே கூல் டவுன் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் பிரேக் போயிட்டு வந்துடலாம்.

0: In India, we celebrate the commonality of major differences. We are a land of belonging rather than of blood. This is said by Shashi Tharoor. Culture defines us, so please respect our culture.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.
0: Welcome back, people. It's 107.8 FM, MOP FM. இங்க நம்ம பாக்குறது வந்து என்னன்னா கல்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சவுத் இந்தியா, நம்ம தமிழ்நாடு, அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகிற செக்மெண்ட் என்னன்னா நம்ம தமிழ்நாடுல இருக்கிற ஃபேமஸ் பிளேசஸ் அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறதுக்கு ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க. ஸ்ரீமதி, சண்மதி அண்ட் மீரா, வெல்கம் அண்ட் ஸ்டே சம்திங் அபவுட் தமிழ்நாடு. அவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஊரில் இருந்து நிறைய இருக்குது, பிரகதீஸ்வரா டெம்பிள், அந்த டெம்பிள், இந்த டெம்பிள், கபாலேஸ்வரர் டெம்பிள், ராக் ஃபோர்ட், ஊட்டியில் இருக்குது, அப்படி அந்த மாதிரி இதை பற்றிலாம் தேர்க்கணும். ஹாவ் அ ஜிடி குரூப் டிஸ்கஷன் ஒன்று அவங்க நடக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க, நான்ஸ்டாப்பு ஒரு ஹாஃப் அன் அவர் பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க.

0: தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமஸ் பிளேசஸ் பற்றி உனக்கு எதாவது தெரியுமா?
1: தமிழ்நாடு ஃபேமஸ் பிளேசஸ்னாலே கோவில் தான். அதில் நான் இப்போ தான் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துக்கு முழு கோவிலையும் கிரானைட்லேயே கட்டியிருக்காங்க.
0: அப்படியா?
1: திராவிடன் ஆர்கிடெக்சரில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் டெம்பிள்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுதான்.
2: ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டினதான். இப்போ கூட ஒவ்வொரு சிவராத்திரி நாட்கள்லேயும் பிருகன் நாட்டியாஞ்சலின்னு நடத்திட்டு வராங்க. பாரம்பரியம் மிக்க ஒரு கோவில் அது.
3: சென்னையிலேயே இருந்துட்டு மகாபலிபுரம் பத்தி பேசலன்னா எப்படி? மகாபலிபுரம் மாமல்லபுரம் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். அங்க எல்லா சிற்பங்களும் ஒரே கல்ல வச்சு செதுக்கியிருக்காங்க. அங்க இருக்க பீச் ரொம்ப ஃபேமஸ். இப்பவும் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்க ஒரு விஷயம் அது.
1: அது மட்டும் இல்லாம சாயங்கால நேரம் ஒரு முழு பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போனால் அந்த கோவிலோட அந்த நிலாவை பார்க்குற அழகு இருக்கே, அது மாதிரி எதுவுமே வராது.
0: அந்த கோயிலோட அழகை பற்றி பேசுறியே, மீனாட்சி அம்மன் கோயிலோட அழகு தெரியுமா? 1000 தூண்கள் இருக்கு, ஒவ்வொரு தூணி அடித்தா ஒவ்வொரு சத்தம் வரும். அந்த அழகு போல் தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது இருக்கா?
1: அது என்ன? ஓ, கரெக்ட் தான். இங்கே இருக்க யாருக்குன்னா கபாலீஸ்வரர் கோவில் பற்றி தெரியுமா?
3: ஹே, எனக்கு தெரியும். கபாலீஸ்வரர் கோவில் ஏதோ கோவில் பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. எப்படின்னா, சிவன் ஒரு நாள் பார்வதிக்கு ஏதோ போதகம் பண்ணும்போது பார்வதி அதை கேட்டுட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு மயில் க்ராஸ் ஆகுது. அந்த மயிலோட அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. அந்த மயிலை பார்த்து அவங்களோட மயிலோட விளையாட போயிடுறாங்க. சிவன் இதை பார்த்து சிவனுக்கு கோவம் வந்து பார்வதியை மயிலாவே போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாங்க. உடனே இந்த மயில் வந்து சிவனுக்கு மயிலாகவே பார்வதி பூஜை பண்ணுறாங்க. அப்புறமா கோவம் தணிஞ்சு சிவன் திருப்பி பார்வதி வந்து பார்வதியை அவக்கிறாங்க. இதுதான் ஸ்டோரி.
1: அதனாலதான் அதுக்கு மயிலாப்பூர்ன்னு பேர் வந்ததா?
3: ஆமா.
0: மயிலாப்பூர் பக்கத்திலேயே ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி கோயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? அது வந்து பல்லவர்கள் கட்டின ஒரு கோயில், ரொம்பவுமே பாரம்பரியமா. இப்பவும் அங்க போனாக்க பார்த்தசாரதி கோயில்னாலே வந்து புளியோகரை தான்.
1: பல்லவர்கள் கோவில்ன்னு எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. திருச்சியில இருக்க உச்சிப்பிள்ளையார் கோவில் பல்லவர்கள் கட்ட ஆரம்பிச்சு ஆனா பாதிலேயே நின்று அதுக்கப்புறம் நாயக்கர்ஸ் ஆஃப் மதுரை கட்டியிருக்காங்க. அதோட ஸ்தல புராணம் வந்து எப்பவும் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். ராமாயணத்துல வந்து ராமர் வந்து சீதையை வந்து மீட்டு அவர் ரிட்டர்ன் போயிட்டு இருந்தப்ப அயோத்தியாவுக்கு, விபீஷணன் வந்து ஒரு அசுரனா இருந்து கூட ராமருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால விபீஷன் கிட்ட ஒரு பெரிய விஷ்ணு சிலைய கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா இது தேவர்களுக்குள்ள வந்து இது அவங்க வந்து இதை ஆக்செப்ட் பண்ணல. ஏன்னா ஒரு அசுரர்கிட்ட எப்படி தேவர்கள் சிலை ஒரு தெய்வத்தோட சிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் ஆச்சு. அப்ப என்ன சொல்லியிருக்காரு விநாயகர் சொல்லியிருக்காரு, நான் அந்த சிலையை வந்து விபீஷன் கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினப்ப, விபீஷணன் காவிரி ஆற்று பக்கமா திருச்சி பக்கம் இருக்க காவிரி ஆற்றுல வந்து நடந்து வந்துட்டு இருந்தப்ப காலையில அதுல காவிரி ஆற்றுல வந்து குளிச்சு அதுக்கப்புறமா நம்மளோட பயணத்தை தொடரலான்னு முடிவெடுத்திருக்காரு. ஆனா அந்த சிலையை கீழே வச்சா அதை மண்ணோடய ஒட்டிக்குமா. அதனால ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவங்க கிட்ட புடிச்சுக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிருக்காரு. அந்த சின்ன தம்பி வேற யாரும் இல்ல, நம்ம கணேஷா தான் எப்பவும் போல நாட்டியா ஒரு சின்ன தம்பியா வந்து அந்த சிலையை எடுத்துன்னு ஓடி போய் ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கான். அது என்ன ஆயிடுச்சு, அங்கேயே ஒட்டிக்கிச்சு. விபீஷணனுக்கு வந்த கோபத்துல ஓடி போய் அவரு தலையிலேயே அடிச்சாராம். என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னா, அப்ப அவன் வந்து ஒரு மாதிரி நான் தான் விநாயகர் அப்படின்னு காமிச்சப்ப, ஐயோ சாமி உங்களையே நான் அடிச்சிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே, அதுல எதுவும் பிரச்சனை இல்லை, நீ லங்காக்கே திரும்பி போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த உச்சிப்பிள்ளையாரோட ஸ்தல புராணம்.
3: யாராவது வெள்ளூர்ல இருக்க கோல்டன் டெம்பிள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க
0: இல்லையே?
3: வெள்ளூர்லயே ரொம்ப ஃபேமஸான இடம் இது. ஸ்ரீபுரம்னு வெள்ளூர்ல இருக்கு. அந்த ஸ்ரீபுரத்துல தான் அந்த கோல்டன் டெம்பிள் இருக்கு. இது வந்து ஆகஸ்ட் 2007 தான் திறந்தே வச்சிருக்காங்க. இதோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து லக்ஷ்மி நாராயணி டெம்பிள். இந்த டெம்பிளோட மண்டபம் எல்லாமே கோல்டே செஞ்சிருக்காங்க, உள்ளேயும் வெளியிலையும். ஈவினிங் வெளிச்சத்துல இந்த கோவில் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்.
0: அதே மாதிரியே சாயங்காலம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற இன்னொரு கோயில்னா அது அஷ்டலட்சுமி கோயில் தான். இந்த பெசநகர் பீச் பக்கத்துலயே இருக்கிறதுனால பீச்லேருந்து வந்து அந்த சில்லுன்னு வர காத்தோடு லக்ஷ்மியோட அழகை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும்.
1: ஆமா, அஷ்டலட்சுமி கோவில் பார்த்துட்டு அப்படியே அந்த சாயந்தரம் அந்த பெசநகர் பீச் போறது இருக்கே, ஆஹா. அங்க எலியட்ஸ் மெமோரியல்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, சார் எலியட்ஸ்னு ஒரு பர்சன் வந்து ஏற்கனவே கடல்ல வந்து வெளியே வர முடியாம தண்ணியில மாட்டிக்கிட்டு நிறைய பேர் காப்பாத்த போய் எல்லாரையும் காப்பாத்தினாரு. ஆனா அவராலேயே காப்பாத்திக்க முடியல, அங்கேயே இறந்து போயிட்டாரு. அதனாலதான் அது பேரே எலியட்ஸ் மெமோரியல்.
0: ஓ, அதனாலதான் இடையில வந்து அந்த ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்களா சார் எலியட்ஸ்க்காக?
1: ஆமா.
0: அப்போ நம்ம பீச் பத்தி பேசும்போது நம்ம மெரினா எப்படி விட்டுறது?
1: நிச்சயமா ஒரு மிடில் கிளாஸ் மேன் ஒரு 50 ரூபாய் கையில எடுத்துட்டு அவங்க குடும்பத்தை இட்டுட்டு போனாலும் முழுமையா அவங்களை என்டர்டைன் பண்ணி இட்டுட்டு வரலாம். அதனாலதான் சண்டே ஈவினிங்னாலே செம்ம கலகலப்பா இருக்கும். பிக்னிக் பேஸ்கெட்ஸும் பால்ஸும் செம்ம கலை கட்டும் மெரினா.
0: இந்த சுண்டல் சோளம் அதெல்லாம் எப்படி விட்ட
3: வண்டலூர் ஜூ எவ்வளோ 2000-3000 ஸ்பீஷிஸ் மேல அது உள்ள வச்சிருக்காங்க. ரொம்பவே பெரிய இடம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சென்னையில இருக்க எல்லாருக்கும் வண்டலூர் ஜூ தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
1: ஆமா, சின்ன பசங்கனாலே அம்மா வண்டலூர் ஜூ போலாமா ஜூ போலாமான்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க

0: கமல்ஹாசன் வந்து தசாவதாரத்துல அந்த பெரிய கடல் சிலையை வந்து மூழ்க அடிப்பாங்கல்ல, அப்ப வந்து காமிக்கிற இடம் தான் அந்த பிச்சாவரம். அது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அது இந்தியாலேயே சிதம்பரம் கிட்ட இருக்க பிச்சாவரத்துல மட்டும்தான் இருக்கு.
1: நீ ஃபாரஸ்ட்டை பத்தி பேசினோடனே எனக்கு ஊட்டியில பார்த்த அந்த பச்சை பசுமையான பொட்டானிக்கல் கார்டன் தான் ஞாபகம் வந்தது. கோடை காலத்துல நடத்துன அந்த ஃப்ளவர் ஷோ இருக்கே, அப்பா அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அதில் எக்கச்சக்கமான பூக்கள், அதோட அழகு பார்க்கும்போதே நமக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்.
2: எம்ஓபியில் இருந்துட்டு எப்படி தௌசண்ட் லைட்ஸை மறக்க முடியும்? தௌசண்ட் லைட்ஸ் மாஸ்க்ன்றது இந்த ஷியா கம்யூனிட்டிக்காக கட்டின ஒரு பெரிய மாஸ்காக. அதுக்கு ஏன் தௌசண்ட் லைட்ஸ்னு பேர் வந்திருக்குன்னா, 1000 விளக்குங்க ஏற்றிருக்காங்க அந்த மாஸ்க்குக்கான வெளிச்சத்துக்காக.
3: அதே மாதிரி வேளாங்கண்ணியில் ஒரு ஃபேமஸ் சர்ச் இருக்கு, நம்மளோட வேளாங்கண்ணி சர்ச் ரொம்பவே ஃபேமஸான சர்ச். அந்த நாகப்பட்டினம் வங்காள விரிகுடா கடல் இருக்கு. ஒரு வாட்டி சுனாமி வந்தபோது கூட அந்த சர்ச்குள்ளே மட்டும் அந்த தண்ணி போகவே இல்லையா, அதனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சர்ச்.

0: வெல்கம் பேக். திஸ் இஸ் 107.8 எம்ஓபி எஃப்எம். இப்போ வந்து நம்ம வந்து குரூப் டிஸ்கஷன் கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஹெரிட்டேஜ் பற்றி நான் என்ன சொல்லணும்னா, ஹெரிட்டேஜ் வந்து அது வந்து நம்ம இந்தியாவோட தமிழோட ஹெரிட்டேஜ்னா என்ன, இட்ஸ் வெரி வெரி ரிச் அண்ட் கல்ச்சுரலி டைவர்ஸ் ஹெரிட்டேஜ். அதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அது இல்லைன்னா நம்ம என்ன போவோம், நம்ம என்ன எங்கேயும் போக முடியாது. ஹெரிட்டேஜ் இல்லைனா வி ஹாவ் நோ ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஹெரிட்டேஜ் நீங்கள் சேவ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிடி கன்யூ பண்ணுவோம், அந்த குரூப் டிஸ்கஷன் கன்யூ பண்ணிடலாம். ஓகே, சூப்பர்.
1: நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏலகிரி மலையை பத்தி எப்படிங்க பேசாம இருக்க முடியும். இது வந்து 30 கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுல இருக்கு. இந்த வில்லேஜ்ல வந்து ஆர்ச்சர்ட்ஸ், ரோஸ் கார்டன்ஸ் அண்ட் கிரீன் வேலிஸ் நிறைய இருக்குங்களா. இந்தியா முழுசும் இருக்கிற ட்ரெக்கர்ஸ்க்கு ஃபேமஸ் பிளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது ஏலகிரி தான். சுவாமி மலை தான் இருக்கிறதுலேயே பெரிய மலையாம் ஏலகிரியில. இங்க வந்து காம்பினேஷன் ஆஃப் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ், டாக் ஷோ, ஃப்ளவர் ஷோன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அங்க வர விசிட்டர்ஸ்க்கெல்லாம். சுவாமி மலையை பத்தி பேசுறியே, எம்என்ஆர் வில்லேஜ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த வில்லேஜ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, சைலண்ட் வேலி அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் அங்க இருக்கிற எம்என்ஆர் லேக்ல இருக்கு. அந்த லேக் சுத்தி நிறைய பேர்ட்ஸ் கூட இருக்கும். இந்த இந்த இடமே வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் சன்ரைஸ் அண்ட் சன்செட் வியூஸ். அதுக்கப்புறம் இந்த இந்த பிளேஸே வந்து ஃபுல்லா டீ பிளான்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்கு. 1000 லைட்ஸ் பத்தி பேசினோம், கபாலீஸ்வரர் கோயில் பத்தி பேசணும், ஆனா சாந்தோம் சர்ச்சை மறந்துட்டோம் பாத்தியா. 16ஆம் நூற்றாண்டுலயே போர்ச்சுகீஸால கட்டப்பட்ட ஒரு சர்ச். இது சென்னையில கிறிஸ்டியன் பிலிகிரமேஜுக்கான ஒரு மெயின் சென்டரா இருக்கு. இது இது வந்து ஒரு மியூசியமோட அட்டாச் ஆயிருக்கு. நியூ கோத்திக் ஸ்டைல் என்ற ஒரு ஸ்டைல்ல கட்டப்பட்ட ஒரு சர்ச் இது.
2: பெஸ்லிகா சர்ச் பத்தி பேசுறியே, அதே மாதிரி சிம்ஸ் பார்க் அப்படின்னு ஒண்ணு குன்னூர்ல இருக்கு. இது இங்க வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. இந்த சிம்ஸ் பார்க் வந்து 1874ல வந்து ஆரம்பிச்சாங்க. இது ஆரம்பிச்சவர் பேர் வந்து மிஸ்டர் ஜே டி சிம்ஸ். அதனாலதான் இவரோட பேருக்கு பின்னாடிதான் இந்த பார்க்குக்கு பேர் சிம்ஸ் பார்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. நிறைய விதமான பிளான்ஸ் இந்த பார்க்ல இருக்கு. எவ்ரி மே ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஷோ பண்றாங்க இங்க. இது மாதிரி 1000 விதமான பிளான்ஸ் வந்து இந்த பார்க்ல இருக்கு.
1: சீனிக் பியூட்டி, வெஜிடபிள்ஸ், பிளான்டேஷன்ஸ் சொன்னோடனே எனக்கு குற்றாலம் தான் ஞாபகம் வந்தது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், நம்ம தமிழ்நாடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்க இந்த குற்றாலம் ஃபால்ஸ் வந்து சித்தார் ரிவர், மணிமுத்தார் ரிவர், பச்சையார் ரிவர், தாமிரபரணி இந்த மாதிரி நிறைய நதிங்களோட ஒரிஜினேட்டிங் பிளேஸா இருக்கு. இந்த வாட்டர் ஃபாலோட ஒரிஜினேட்டிங் என்னன்னா சிறுவாணி ஹில் ரேஞ்சஸ் தான். நிறைய அதுதான் இப்போ வந்து யாரா இருந்தாலும் நம்ம ஒரு வெக்கேஷன் போறோம்னாலே ஃபர்ஸ்ட் குற்றாலம் ஃபால்ஸ் தான் அவங்களோட ஆப்ஷனா இருக்கும்.
2: குற்றாலமோட அழகை பத்தி பேசும்போது ஸ்ரீபுரம்ல இருக்கிற கோல்டன் டெம்பிள் தான் எனக்கு ஞாபகம் வருது. கோல்டன் டெம்பிள் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இந்த கோல்டன் டெம்பிள் வந்து ஸ்ரீபுரம்ல இருக்கிற ஒரு ஒரு அழகான வந்து ஒரு பிளேஸ். சதர்ன் எண்ட் ஆஃப் தி சிட்டி ஆஃப் வெல்லூர்ல இருக்கு. இந்த கோல்டன் டெம்பிள் வந்து August 2007 தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. இந்த கோவில்ல லக்ஷ்மி நாராயணி அம்மாளோடது, லக்ஷ்மி நாராயணி ஆர் மகாலட்சுமி அப்படிங்கிற கடவுளோட சன்னதியெல்லாம் இருக்கு. இந்த மகாலட்சுமி அவங்களோட விமானம் அண்ட் அர்த்த மண்டபம் வந்து ஃபுல்லா கோல்ட்லயே வந்து கோட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இந்த மொத்த டெம்பிளே வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலத்துல வந்து இருக்கு.
1: நான் ஆனால் கோல்டன் டெம்பிள் போயிருக்கேன். அது சாந்தரத்துல தான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த லைட்டிங்ல, அந்த கோல்டன் ஃபினிஷ்ல, அந்த கோவிலை பார்க்குற அந்த காட்சி இருக்கே நிஜமாவே சூப்பர். ராஜீவ்காந்தி மெமோரியல் பத்தி பேசியே ஆகணும். 1991ல நம்மளோட அப்பைய பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி அவர்கள் அங்கே ஒரு பப்ளிக் மீட்டிங்காக வந்தப்ப ஒரு ஹியூமன் சூசைட் பாம்பால கொலை பண்ணப்பட்டார். இது இந்த இடத்த அப்படியே ஒரு மெமோரியலாக மாற்றி இப்போ வந்து அந்த பிளேஸ் வந்து நிறைய விசிட்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வருது. இது வந்து 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த சிட்டி ஸ்ரீபெரும்புத்தூர்ல சுச்சுவேட் ஆயிருக்கு.
2: மேட்டூர் டேம் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டேம்ஸ் பில்ட் இன் இந்தியா இந்த இயர் 1934. இது வந்து ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா, இந்த காவேரி ரிவரோட பிளேன்ஸில் தான் இந்த டேம் வந்து என்டர் ஆகுது. இங்கே வந்து இந்த டேம் வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த ஊருக்கெலாம் கொடுக்குதுன்னா சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அப்புறம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். கிட்டத்தட்ட 271,000 ஏக்கர் நிலத்துக்கு இந்த மேட்டூர் டேம் வந்து தண்ணி கொடுக்குது. இந்த மேட்டூர் டேமோட லென்த் என்னன்னா 1700 மீட்டர்ஸ் இருக்கு, அதாவது 5600 ஃபீட். இந்த மேட்டூர் டேமில் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் ப்ராஜெக்ட் வந்து இருக்கிறதுலே பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. இந்த இந்த டேம் பார்க், அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், அப்புறம் அதை சுற்றி இருக்கிற மலைங்க, இதெல்லாம் தான் இந்த மேட்டூர் டேமை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்று.
1: ஒகேனக்கல்லை மறந்துட முடியுமா? ஒகேனக்கல் வந்து மேட்டூர் டேம்ன்றதை விட ஒகேனக்கலுக்கு போகணும்னு நிறைய பேர் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அங்கே இருக்க போட்டிங், அது வந்து கர்நாடகாலேருந்து ரீச் ஆகிற பீப்புளுக்கும் கிட்ட, தமிழ்நாடுலேருந்து போகிறவங்களுக்கும் கிட்ட. ஸோ ஒகேனக்கல் வந்து ஒரு மேஜர் அட்ராக்ஷன் மேட்டூர் டேம் எடுத்துக்கிட்டா. தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்க புலிகெட் லேக் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பிரேக்கிஷ் வாட்டர் லேக் ஆர் லகூன் இன் இந்தியாவா. இந்த இடத்துல ஒரு பெரிய பேர்ட் சேன்ச்சுரியே இருக்குது. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு ஒரு பேர்ட் சேன்ச்சுரியும் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஒரு பேர்ட் சேன்ச்சுரியும் இங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த ஷாலோ லேக் எதுக்காக ரொம்ப பேசப்படுதுன்னா, அதோட அக்வாட்டிக் பேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டாப் ஓவர் ஆன் மைக்ரேஷன் ரூட்ஸ், இதுக்காக தான் ரொம்ப பேசப்படுது.
2: நம்ம சென்னையில் இருக்கிற ரிப்பன் பில்டிங்கை எப்படிங்க மறக்க முடியும்? இது இது வந்து ஒரு ஒரு ஒரு அழகான ஒரு வெள்ளை மாளிகைன்னே சொல்லலாம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இண்டோ செராசினிக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த செராசினிக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கோத்திக், அயனிக் அண்ட் கொரிந்தியன். இந்த ரிப்பன் பில்டிங் வந்து எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு வந்து அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு அழகான வெள்ளை கலர் பில்டிங். இந்த பில்டிங்கோட மெயின் அட்ராக்ஷனே வந்து இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் குவார்டர் சைமிங் கிளாக். இந்த கிளாக் வந்து ஓக்ஸ் அண்ட் கோ அப்படிங்கிறவங்க வந்து 1913 இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த கிளாக் வந்து ஒரு மெக்கானிக்கல் கீ சிஸ்டமில் தாங்க வந்து ஒர்க் பண்ணுது. நோ வந்து அதை போயிட்டு வவுண்ட் பண்ணாதான் அந்த கிளாக்கே வந்து ஓடும்.
1: சென்னையிலே இருந்துட்டு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜை மறந்துட்டோம் பார்த்தியா. திஸ் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபோர்ட்ரஸ். இது எதுக்காக கட்டினாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட ஃபர்தர் செட்டில்மெண்ட்ஸ்க்காகவும் எனி ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு ஒரு சென்டராக இருக்கிறதுக்காக இந்த ஃபோர்ட்டை கட்டினாங்க. ஸோ என்ன ஆகிட்டுருக்குன்னா, நம்மளோட தமிழ்நாடு லெஜிஸ்லேஷனை வந்து பார்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் இந்த ஃபோர்ட்டில் தான் நடந்துட்டுருக்கு.
0: வாட் ஏ வாவ், த இன்ஃபர்மேஷன் யூ கைஸ் கேவ் அந்த ஜிடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸ்ரீமதி, சண்மதி அண்ட் மீரா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த ஜிடியை. இப்போ வந்து நம்ம அடுத்த எபிசோடுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, பொங்கல், இட்லி, சட்னி, வடை, சாம்பார், அப்புறமா கடா அப்படின்னா, அப்புறமா வந்து பொங்கல், திருப்பி அது வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் தானே. பொங்கல், தீபாவளி இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா என்னது, நம்ம ஆடி தள்ளுபடி ஆஃபர் அந்த மாதிரிலாம் வந்து டப்பு டப்பு டப்புனு வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் என்னது நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு இதுலேருந்து. நம்ம அடுத்ததில் வந்து போய் பார்க்க போகிறது நம்ம ஊரோட ஃபுட், சாப்பாடு, அப்புறமா இந்த ஃபெஸ்டிவல், அதுக்கடுத்தது அப்புறமா ஃபேமஸ் பீப்புள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாடா பாபி, அவர் சி யூ டுமாரோ, அவர் சைனாரா.
3: திஸ் ப்ரோக்ராம் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, பிரிதி ராட்டி, சர்மிஷ்டா பாலிகா, நியாகா ராஜேஷ் அண்ட் அமிர்தா எஸ் குமார். ஸ்டே டியூன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் எபிசோட் அண்ட் கீப் லிஸ்னிங் டு எம்ஓபி 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிக்கண்ணா, நீ பெருசானோன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைபிடிச்சா

நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்போ நம்ம வந்து இப்போ பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனாக இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டாக இருக்கு, கனடா அமெரிக்கான்னு, ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராஃபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திட்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: ஹலோ நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. மரம் வழங்க மரம் வழங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனா அதற்கான முயற்சி எடுத்தவங்க நம்மள சில பேர் தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம யோகேஷ் சார்.
3: வணக்கம் சார்.
2: இவர் மரம் வளர்க்க மக்களை ஊக்குவிக்க தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஆடுகள் இலவசமாக கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் சப்போர்ட் பண்ணுறாரு. இன்னும் நமக்கு தெரியாத விஷயத்த அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம்.
3: வணக்கம் சார்.
2: நேயர்களுக்கு உங்கள் ஏர்லி லைஃப் பற்றி சொல்லுங்கள்.
4: வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஏர்லி லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எல்லாருக்கும் போலவே தான், ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸ்கூல்ஸ் எல்லாமே புதுக்கோட்டையில் முடிச்சுட்டு காலேஜ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஇ ட்ரிபிள்இயா. வீட்டில் உள்ளவங்களால் கழுத்தை பிடிச்சி தள்ளப்பட்டேன். எல்லாருக்குமே அப்போதைக்கு ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும்பொழுது எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக வரணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் வீட்டில் அப்போதைக்கெல்லாம் விஸ்காம்னால் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஒழுங்காக படிக்கிற வழியை பாடுறா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃபேமிலியில் எல்லாருமே இன்ஜினியர்ஸ் அது மாதிரி தான், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. ஸோ என்னையும் பிஇ தான் படிக்கணும் அப்படின்ட்டாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சரி, ஏதோ ஒன்று சேர்த்து விட்றாங்க, ஊரை விட்டு வெளில போனால் போதும் அப்படிங்கிற ஒரு இதை விட சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அங்கே வந்து பிஇ ட்ரிபிள்இ ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண பிறகு அந்த வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்மளாம் ஒரு ஆர்வக்குள்ளாராக போய் இன்வால்வ் பண்ணி போடல. காலேஜில் ஏதாவது என்ன ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு கையை தூக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓடி போய் நிற்கிறது. காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ரங்கோலி அது மாதிரி போடுறது. அப்போதைக்கெல்லாம் அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் இல்லாமல் ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து வரைவாங்க. இப்போ வெல்கம் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி ஃபாண்ட்டில் எழுதி அதை கலர் பண்ணி பேனர் கட்டுறது. அதுலலாம் ஒரு சின்ன ஒரு ஹாப்பி கிடைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அட்ராக்ட் பண்ணணும், நான் பண்ணியிருக்கேன்டா, எல்லாருக்கிட்டேருந்து ஒரு அப்ரிஷியேஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான். அதுக்கப்புறமா தான் பசங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏன் நீ பி வந்து ஜாயின் பண்ண, விஸ்காம் எடுத்துருக்கலாமே அப்படின்னு. அதுதான்டா என் கனவு, வீட்டில் விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு ரெண்டு நாள் மட்டும் படிச்சுட்டு அல்லது நைட்டு ஃபுல் நைட் அடிச்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதுறது. நிறையா இல்லை, சின்ன சின்ன அரியர்ஸும் கொஞ்சம் வச்சு முடிக்கும் பொழுது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வந்துட்டு. வெளில வந்த பிறகு வீட்டிலலாம் ஏதோ லவ் பண்ணுறதை போய் அப்பா கிட்டே சொல்கிற மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது ஒரு சின்ன ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல, மீடியா அண்ட் ஃபிலிமில் வரணுங்கிறது 90% பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எங்கேயாவது நம்ம முகம் தெரிஞ்சிடாதா, நம்மளுடைய குரல் எங்கேயாவது கேட்டுறாதா அப்படிங்கிற கனவு எல்லாருக்குமே இருக்கும். அதே கனவோடு தான் நானும் சென்னைக்கு வந்தேன். சென்னை வந்த புதுதில் கீழ்பாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்கில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன், பெட்ரோல் பங்க் கன்ஸ்ட்ரக்ஷனில். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுதே சின்ன சின்னதாக வாய்ப்புகள் தேடி வெளியில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து தூர்தர்ஷனில் ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அந்த ஆஃபர் மூலமாக தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக முயற்சிகள் பண்ணி சின்ன சின்ன சேனல்ஸ், அப்புறம் பெரிய சேனல்ஸ், அப்புறம் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணி இப்போ காட்ஸ் கிரேஸ் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் ஒரு மூத்த நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் இருக்கேன்.
2: கங்க்ராட்ஸ் சார். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கஜா புயலில் ஒரு ஆக்டிவ் வாலண்டியராக இருந்திருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
4: நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ இளைஞர்கள், உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொண்ணுங்க நிறைய பேர் வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. கஜா பாதிக்கப்பட்ட முக்கியமான மாவட்டங்களில் எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டமும் ஒன்று. ஏன்னா அந்த சைக்ளோன் அப்போ நான் ஊரில் இருந்தேன். ஊரில் இருக்கும் பொழுது கண்ணுக்கு முன்னாலே வளர்த்த மரங்கள் எல்லாம் அப்படியே சாஞ்சு விழுந்தது. அது ரொம்ப ஒரு மாதிரி வேதனையாக இருந்தது. ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் ஒரு மீம்ஸ் ஒன்று வந்தது, ஓட்டு போட்ட கையோட ஒரு மரத்தை நட்டு வைங்க, 5 வருஷம் கழித்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்கள் பலன் தராட்டினாலும் மரம் பலன் தரும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஏன் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஓட்டு போட்டுட்டு வந்த அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டு வச்சு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு பசங்களுக்கெல்லாம் காட்டிட்டு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4.5 இயர்ஸில் கண் முன்னாலே அப்படியே ஃபுல்லாக சாஞ்சு விழுந்தது. என்னன்னா லாஸ்ட் இயர்லாம் இருக்கும்பொழுது அடுத்த வருஷம் வெயிலுக்கு வந்து இந்த மரம் வந்துடும், நல்ல ஒரு நிழல் தரும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அது வந்து இந்த வாதாம் மரம்னு சொல்லுவாங்க, நல்லா லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், ஒரு சின்ன சின்ன கொட்டை மாதிரிலாம் இருக்கும், நிறைய பேர்ட்ஸ் வந்து அதில் தங்கும். ஸோ அந்த மரம் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு ரெண்டு மூணு மரங்கள் வளர்த்துருந்தேன், அதில் இது மட்டும் ஒரு நல்ல பெரிய மரமாக இருந்தது. அந்த மரம் சாஞ்சி விழுந்தப்போ ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்னான்ட்டு எங்கள் அப்பாலாம் பார்த்துட்டு, என்னடா ஒரு மரம் சாஞ்சதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, போய் பாரு உள்ளுக்குள்ளே ஊரில் ஒரு மரம் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்னது, நம்மலாம் வளர்க்கணும் வளர்க்கணும்னு இப்போ ஆசைப்பட்டு இருக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் ட்ரீஸ் வந்து எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு, வேரோடே போயிடுச்சு அந்தது. ஸோ அந்த ஃபீலில் இருக்கும்பொழுது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, புதுக்கோட்டை அப்படின்னோடே நம்ம ஃப்ரெண்டு, இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் நீங்கள் அப்படின்னா உங்கள் ஊர் தான் ஞாபகம் வரும், உங்கள் ஊர் பேரை சொல்லும்பொழுது கீர்த்தனை ஞாபகம் தான் வரும். ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது புதுக்கோட்டை அப்படின்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என் ஞாபகம் வந்திருக்கு. எல்லோரும் ஃபோன் பண்ணி விசாரிச்சுருந்தாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு. சில வாலண்டியர்ஸ் வந்து தெரியாமல் அனுப்பிச்சு அந்த பொருட்கள்லாம் ப்ராப்பராக போய் சேரலை. அதுக்காக அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே இது பண்ணி, நீ இருக்கல ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து அது எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவோம், கிட்ட கொடுத்தா கரெக்டாக போய் டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. அப்போ சின்ன சின்னதாக வந்தது, ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் பெட்ஷீட் வந்தது. இப்படி வந்த பிறகு ஒரிஷா பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காங்க, அவங்களோட டீம்லேருந்து அந்த குரூப்ஸ்லேருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. தைவான் தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஹரி அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து நிறைய பெட்ஷீட், ஒரு 100-200 பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் போய் டெலிவரி பண்ண போகும்பொழுது பார்த்தா இங்கே இருக்க மக்களோட வழிகளும் வேதனைகளும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாருமே தெரிஞ்ச முகங்களாக இருக்காங்க, வீடு இல்லை, கொட்டகை எல்லாம் போயிடுச்சு. அதில் வந்து இந்த சிலோன்லேருந்து வந்தவங்க இலங்கை தமிழர்களோட அந்த முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாக இருந்தது. கிட்டத்தட்ட 1980s வந்த மக்கள் அவங்கெல்லாம், அவங்களுக்கு வந்து இந்த ரூம் சைஸ் தான் ஒரு 10x10 அளவில் அன்றைக்கி கொடுத்துருக்காங்க வீடு. இன்றைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் அந்த வீடு தான் கொடுத்துருக்காங்க. 80s ஒருத்தவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அவங்க பையனும் காலேஜ் போயிட்டுருக்காங்க, இருந்தாலும் அந்த வீட்டோட அளவு அது தான், அதுக்குள்ளே தான் இன்றைக்கி வரையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. மேலே வந்து இந்த ஆஷ்பெட்டா ஷீட் போட்ட வீடுகள் தான், அது எல்லாமே காற்றுல பறந்து போயிடுச்சு. அப்புறம் அங்கே போய் பார்த்த பிறகு என்ன இப்படி இருக்கே என்ன பண்ண கேட்டால், அவங்க தார்பாலின் ஷீட் கிடச்சா அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போட்டேன், இந்த மாதிரி இங்கே இலங்கை தமிழர்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு. நிறைய பேர் எனக்கு கால்ஸில் வர ஆரம்பித்தாங்க, எங்கே அட்ரஸ் சொல்லுங்கள், நாங்கள் கொண்டு போய் டெலிவரி பண்ணோம். அப்போ அது இது ஸ்ட்ரைட்டாகவே அப்புறம் டைரெக்ட் பண்ணி விட்டோம், அப்புறம் அது இது எனக்கே வந்தது. அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60,000 வர்த் உள்ள திங்ஸை இங்கேருந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் வச்சு தான் எல்லாத்தையும் அது ஸ்ப்ளிட் பண்ணி எந்தெந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பெரிய கோஆர்டினேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ போகும்பொழுதெல்லாம் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா திங்ஸும் அவங்களுக்கு வேணும் வேணும்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் கொண்டு போன மினி லாரியில் சின்ன சின்ன திங்ஸ் மட்டும், ஒரு ஊர் இருக்குன்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு, இந்த ஊரில் ஒரு 50 families இருக்குது, 50 families என்னென்ன தேவை அதை மட்டும் எடுத்துகிட்டு போவோம், கொடுத்துட்டு எல்லாத்தையும் அங்கேயே காலி பண்ணிட்டு வர மாதிரி. ஸோ வந்தாங்க, எல்லாத்தையும் நமக்கே கொடுத்துட்டாங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணும் பொழுது நிறைய ஊர்கள் போய் பார்க்கும்பொழுது அவங்களோட விவசாய நிலங்கள், தென்னை மரங்கள், நிறைய வயல் இதெல்லாம் சேதமாக இருந்தால் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறோம், சும்மா நம்மளோட திருப்திக்காகவும் நம்மளோட ஏதோ ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டு லைக்ஸ் வாங்கணுங்கிறக்காக நம்ம பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதை மறந்துடும். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 months ஆகிடுச்சு கஜா புயல் அஃபெக்ட் ஆகி. திருவாரூர், நாகப்பட்டினம் அந்த ஊர்லாம் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னாலும் இன்னும் அந்த வழியோடையும் வேதனையோட தான் அவங்கலாம் இருக்காங்க. கவர்மெண்ட்டு மறந்துட்டோம், நம்ம எலெக்ஷன் அடுத்தடுத்த விஷயங்கள் பிரேக்கிங் வந்துகிட்டே இருக்கும், நம்ம அதை நோக்கி போயிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலை தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சில ஐடியாஸ் எல்லாம் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு மாடு வாங்கி கொடுக்கணும், ஏன்னா விவசாயிகளுக்கு அதுதானே முக்கியம். ஸோ அது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், அது முடியாது, நம்ம பட்ஜெட் லெவலுக்கு முடியாதுங்கிறதுனால அந்த ஆடுகள் அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க.
5: இந்த புயல்னால நிறைய மரங்கள் சாஞ்சிருக்கு, கண்டிப்பா இதுக்கு மக்களை ஊக்குவிக்க நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு வெயில் அடிக்கிறதுக்கு காரணமா அதுவா ஒண்ணு இருக்கு?
4: நிச்சயமா இல்ல, அந்த புயல் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் வந்து வேரோட சாஞ்சிருந்தது, பாதி வேர் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும், அதாவது உயிருக்கு ஊசலாடிட்டுலாம் நிறைய மரங்கள் இருந்தது. அதை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு ரொம்பலாம் பண்ண முடியல, ஒரு 5-6 மரங்கள் மட்டும் நிமித்து மண்ணை வச்சு அப்படியே அணைச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றும், அதெல்லாம் 1-2 பொழைச்சிருச்சு. இப்போ ஸோ அதை தான் நாங்கள், ஏன்னா அந்த அது மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பேரிடர் நடக்கும்பொழுது நம்ம மக்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பாதிப்புகள் இருக்கும், வாழ்வாதாரம் பாதிப்பு இருக்கும், இந்த சைடு இயற்கை பாதிப்பு இருக்கும். ஸோ எதை எங்கே போய் நம்ம பண்ணுறதுங்கிறதுக்கு நமக்கு உண்மையான படிப்பினைகள் இல்லை. ஸோ எல்லாருமே பாதிக்கப்படுவோம். எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் வீடு இடிஞ்சிருக்கு, காம்பவுண்ட் விழுந்துருக்கு, அதை பார்ப்பாங்களா? வெளியில் இருக்கக்கூடிய மரங்களை பார்ப்பாங்களா? ஸோ எதுவுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்பொழுது அந்த டைமில் வந்து மரங்களை கொஞ்சம் பாதுகாத்துருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேராவூர்லாம் நிறைய மரங்கள் சாஞ்சதை கயிறு போட்டு இழுத்து கட்டி அதுக்கு ஒரு அணைவு மாதிரி கொடுத்து பாதி மரங்களை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வெயில் கொடுமை அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நம்ம மரம் நட்டு வச்சாலும் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். ஸோ இப்போவே வந்து நம்ம நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு. அதாவது மரத்தோட கிளைகளை எடுத்து 3 மாதத்தில் வளரக்கூடிய மரங்கள்லாம் இது இயற்கை ஆர்வலர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மரங்கள்லாம் நட்டு வச்சோம்னா நமக்கு 6 மாதத்துலேயே கூட வளர்ந்துடும். அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நிறைய மரங்கள் வளர்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அங்கே அந்த பாதிக்கப்பட்டவங்க குறைஞ்சது 1 மரம் 2 மரம்லாம் இருக்காது, குறைஞ்சது ஒரு 20-30 மரங்கள் வளர்த்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த வரக்கூடிய வருடங்களில் இது போல் வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும்.
5: ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் மீடியாக்குள்ளே போகணுன்றது ஒரு ஆர்வமாக இருந்திருக்கலாம், பேஷன் எதுவாக இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவ் ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கும். அப்படி உங்களுக்குன்னு இருந்தது?
4: நிச்சயமாக. அதாவது எல்லா இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் நிறைய க்ரியேட்டிவிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் வேறு வேறு ஃபீல்டுக்கெல்லாம் போவாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா என்னோடய பேச்சில் டிஸ்டிங்ஷன் 75% எடுத்தவங்கலாம் போய் ஒரு கவர்மெண்ட்டில் உட்காந்துட்டு ஒரு 40,000-50,000 ரூபாய்க்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் 30-40 அரியர் வச்சவங்கலாம் இன்றைக்கி யூஎஸில் யூகேயில் உட்காந்துட்ருக்கான், அவெல்லாம் லேக்ஸில் சம்பாரிச்சிட்ருக்கான். ஸோ படிப்புங்கிறது லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட்டு தான். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ அதில் நம்ம ட்ராவல் பண்ணால் தான் நம்மளை அச்சீவ் பண்ண முடியும். இன்ஸ்பிரேஷன் அது மாதிரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அது உடம்புக்குள்ளே இருந்திருக்கு. ஏன்னா நான் தூர்தர்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ண போகும்பொழுது ரொம்ப பயந்தேன், எப்படி போய் இன்டர்வியூ எடுக்க போகிறோம், இப்போ எப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அது மாதிரி நானும் உட்காந்துட்டு எப்படி கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தேன். ஸோ மார்னிங் இன்டர்வியூ நைட்டு உட்காந்து புலம்பிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு ஏன்டா பயப்படுற, நீ தான் சின்ன வயசில் எல்கேஜிலேருந்தே ஸ்டேஜ்லலாம் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கே அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, ஆமாம் இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு ப்ரோக்ராமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், அந்த ஸ்கிட் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, ஏதாவது பேச்சு போட்டி இது மாதிரி ஒன்றும் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பற்றிலாம் கவலை இல்லை,
5: பார்ட்டிசிபேட்
4: பண்ணும் அவ்வளோதான், போயிட்டு மொக்கம் வாங்கிட்டு வர்றது, அது மாதிரி நிறையா பண்ண அனுபவங்கள் தான் அந்த தோல்விகளால் சரி நம்மளும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது அச்சீவ் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை.
5: கண்டிப்பாக மீடியாவில் ப்ராஸ்பர் பண்ணோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எதுவாக இருக்கும்?
4: நாட் ஓன்லி மீடியா, எல்லா ஃபீல்ட்லையுமே நமக்கு கஷ்டங்கள் இருக்கும். எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் சாதாரணமாக வந்துட முடியாது, வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் எழுதுகிறவங்களும் போராடுறாங்க, எல்லா விஷயங்களுமே போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்கும். மீடியா வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோரலஸ் ஈக்குவல் டு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் அது மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களும் போராடிட்டே இருப்பாங்க, எங்களை மாதிரி ஆட்களும் போராடிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணணும்னு. இது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா கொஞ்சம் பப்ளிக் ரிலேட்டடான சில விஷயங்களை நம்ம கொண்டுட்டு வரணும். நம்ம பண்ணுற விஷயங்கள் ஒரு என்டர்டெய்னிங் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். எனக்கான வாய்ப்புகளை வந்து நானாகவே உருவாக்கிக்குவேன், அதனால் எனக்கு அந்தளவு சில கஷ்டங்கள்னு இப்போ சொல்ல தெரியலை. வாய்ப்புகளை வந்து நான் போய் எல்லாத்தையும் போய் கேட்டு நிற்க மாட்டேன், ஓ இவன் வந்து இதுக்கு ஆப்டான பர்சன், இவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம திறமையை வெளியில் காமிச்சிடணும். ஸோ எந்த பால் போட்டாலும் நான் அடிப்பேன்டா அப்படிங்கிறத காமிச்சிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், சரி ஓகே இவனை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி.
5: அப்போ ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு
4: இருக்கு? அதாவது இப்பெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு ஸ்ட்ரகிள்ஸாகவே தெரியாது, ஏன்னா கடந்து வந்துட்டோம்னா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் தான் நமக்கு பெருசாக தெரியும். சின்ன வயசில் இதுக்கு போன வருஷம் வந்து நம்ம வேறு சேனலில் ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், அது இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு சில்ற இதாக தெரியும். இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக தெரியும், இதை கடந்து நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டோம்னா இது வந்து சின்னதாக தெரியும்.
5: கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, மீடியான்றதுல நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அப்போ உங்கள் பார்வையில் மாறின மாற்றங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க, எதெல்லாம் வரவேற்கிறீங்க?
4: என்ன ஃபர்ஸ்ட் நான் ப்ரோக்ராம் பண்ணப்போ 400 ரூபீஸ் வாங்கினேன் பெர் ப்ரோக்ராம்க்கு, இப்போ வந்து எல்லாம் 1000ஸில் வாங்கிட்டு இருக்காங்க, அதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே. ஃபர்ஸ்ட் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி, அப்போ இருந்த கேமரா இன்றைக்கி வேறு மாதிரி மாறி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெல் அப்டேட்டடோடு வர்றீங்க, நீங்கள் எல்லாமே ப்ரொஃபஷனலாக கற்றுட்டு வரீங்க, எங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நாங்கள் போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு சிவத்துலேயும் முட்டி முட்டி திரும்ப வந்து அப்படி தான் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். பட் இன்றைக்கி வரவங்க வரும்பொழுதே இந்த ஃப்ரேம் இப்படி வைக்கணும், இது மாதிரி பேசணும். இப்போ பாருங்க, இந்த மைக் செட் பண்ணுறப்போ கூட அவங்களுக்கு தெரியுது அந்த டெக்னாலஜிலாம். இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இப்படின்னா என்னென்னு தெரியறது, மைக்கை தொட்டு பார்க்குறீங்க எங்களுக்கு 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக எப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கிளியர் விஷனோடு இருக்கீங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கீங்க. பட் எங்கள் நான் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் முன்னாலாம் அந்த டெக்னாலஜி இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்
5: தான். என்டர்டெயின்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நியூஸ் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எது உங்களுக்கு மிக சிறப்பாக இருந்தது?
4: நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சிடும். எப்படி இப்போ வீட்டில் தினமும் பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ, வீட்டில் நியூஸ் கேட்காருன்னா ஏதோ காலையில் கந்த சஷ்டி கவசம் கேட்குற மாதிரி எல்லாருமே நியூஸ் சேனல் ஓடிட்டுருக்கு இப்போ. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம டியூன் ஆகிட்டோம். ஆல்வேஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். அது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஏன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. சந்தோஷப்படுத்தணும்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷப்பட்டுட்டாங்கன்னா நம்ம சந்தோஷமாக ஆகிடுவோம். ஸோ ஆல்வேஸ் என்டர்டெயின்மெண்ட் தான்.
5: இப்போ கரண்டா நான் ஆனது எப்படி அப்படின்ற ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல உங்களை இன்ஸ்பயர் பண்ண பர்சன்ஸ் அந்த மாதிரி எதுனா?
4: சூப்பர். எப்படி தெரியும் இதெல்லாம் நான் ஆனது எப்படிங்கிறது வந்து, இப்போ இங்கே கலைஞர் டிவிக்கு வந்த பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான சப்ஜெக்டும் கூட. ஒரு பர்சன் வந்து நான் எப்படி ஆன அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஆளுமை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கணும் நிச்சயமா. ஸோ இன்னொரு எனக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா இதுல வந்து எல்லா ஃபீல்டு பீப்புள்ஸையும் நம்ம போய் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணவங்களையும் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக கோமதி மாரிமுத்து அவங்கள போய் இன்டர்வியூ எடுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. வேறு ஃபோக் ரிலேட்டடாக இருக்கவங்களையும் நம்ம போய் பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் உள்ளவங்களும் பார்க்கும் பொழுது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும். ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 3-4 டேஸ் ஆகும். ஒரு டேலண்ட்டை பற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு 1 டேயில் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். அவங்கக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 புக் படித்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் கேதர் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சம் பேசிக்காக சோம்பேறி, புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன். ஸோ இது மாதிரி பர்சன்ஸை போய் பார்த்து அவங்கக்கிட்டேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
5: உழவன்ற ஷோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோவாக இருந்திருக்கு. அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ண மெயின் எய்ம் என்னவாக இருந்தது?
4: இல்லை, பேசிக்காகவே எல்லாருமே வந்து இந்த உழவு சமுதாயம், உழவு சொந்தங்களோட தான் நம்ம இருந்தால் வந்திருப்போம். ஏன்னா உங்களோட அப்பா எங்கே இருந்தாங்க? சென்னை தானே நீங்கள் நேட்டிவ்?
5: கண்டிப்பாக. ஆமாம்.
4: ஆ, அப்பாவோட அப்பா
5: அங்கே தான்,
4: சென்னை தான். அப்பாவோட அப்பாவோட அப்பா
5: அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஆ,
4: தெரியாது. பட் எங்களோட தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தேடிட்டே போனோம்னா எங்கேயாவது ஒரு புள்ளியில் போய் அக்ரிங்கிற ஒரு விஷயத்தெலாம் நிற்கும். ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட்டு தொழில் வாழ்க்கை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழவு தொழில் மட்டும்தான். ஸோ அதை விட்டுட்டு நம்மலாம் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுருக்கோம். போய் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக நின்று போராடிட்டு வந்தால் மட்டும் பத்தாது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே கூட இங்கேருந்து ஒரு 90% எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, உண்மைதானே? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சின்ன தாக்கங்கள் ஏற்படுத்துச்சு. ஸோ ஜல்லிக்கட்டுக்காக போய் போராடணும், போராடிட்டு இன்றைக்கி மறந்துட்டோம். ஒவ்வொரு வருஷமும் அது அனிவர்சரி மாதிரி இன்றைக்கி வந்து மெரினா புரட்சி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ உழவு தொழில் அப்படிங்கிறது வந்து எனக்கு பேசிக்காகவே இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு 2 இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நம்மளும் போய் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், அதாவது ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த உழவன்கிற கான்செப்ட் வந்து நான் இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ண சேனல் சத்யம் டிவியில் போய் நான் அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தேன். உழவன் அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு யோசித்தாங்க, என்ன அந்த காலத்தில் வயலும் வாழும் மாதிரி நீ இதெல்லாம் இப்போ யார் பாப்பா அப்படின்னாங்க. இல்லை, இதுக்காக இப்போ சில ஆடியன்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. நிறையா பேருக்கு வந்து அக்ரி பண்ண தெரியாட்டினாலும் இது பார்க்குறதுக்காக ஆர்வமாக நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா, சரி ஏதோ பண்ணப்போ அப்படின்ட்டு சாங்ஷன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனும்பொழுது இந்த மாதிரி ஒரு சாதாரண விவசாயிகளை தான் போய் சந்தித்தோம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பை கொடுத்துச்சு. நம்மலாம் இப்போ பார்க்குற டெக்னாலஜிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் இப்போ அப்டேட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம எதாவது கற்றுட்ருக்கணும். பட் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி தே ஆர் இன்டலெக்சுவல். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இந்த பார்த்தது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு இதாக பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து ஒரு நெல் விவசாயியை பார்த்தோன்னா அடுத்து போய் ஒரு கரும்பு விவசாயி, அடுத்து ஒரு கொடி காய்கறி விவசாயி, பாகக்காய், இப்படி ஒன்று ஒன்றா போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆன பிறகு தான் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு புதுத்தன்மையை காட்டணும் அப்படிங்கிறத அப்புறம் ஆஃபீஸில் உள்ளவங்களே ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க உழவன் அடுத்த வாரம் யார் அப்படின்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் கேட்குறப்ப நமக்கே ஒரு இதாக இருக்கும். ஸோ ஏதோ பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மளை ஏதோ கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காகவாது ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஆடு வளர்க்குறவங்க, கோழி வளர்க்குறவங்க, மாடு வளர்க்குறவங்க, ஏன் பன்றி வளர்க்குறவங்க, ஸோ இவங்களெல்லாம் போய்

0: அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையா, அந்த பாட்டும் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் அவரோட விஷயமும் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு விஷயமா நிறையா அப்புறம் காண்டாக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் நிறைய பேர் வியூவர்ஸே கால் பண்ணி கேட்பாங்க, அந்த வாத்து வளர்த்திங்களா, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, வாத்து வளர்க்குற ஒரு நம்பர் கொடுங்க, நானும் வாத்து வளர்க்க ஆசைப்பட்றேன். அப்புறம் பன்றி வளர்ப்பு இதை பற்றி கேட்டோம்னா அதுக்கே நிறைய பேர் கால் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்கோழின்னு ஒன்று வந்துருக்கு, நம்ம இப்போலாம் ப்ராய்லர் கோழி சாப்பிட்றோம், அதெல்லாம் இல்லாமல் கருங்கோழிங்கிறது ஒரு மெடிசன் வேல்யூ உள்ளது அப்படின்னு அந்த ப்ரோக்ராம் போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கால்ஸ் வந்தது எனக்கு. அது யார் உண்மையாலுமே கருங்கோழி வந்து மெடிசன் வேல்யூ உள்ளதா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்தோன்னா மக்களுக்கு அது ஒரு பெரிய அவேர்னஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி தான் வந்தது. ஸோ கூடிய விரைவில் நானும் ஒரு ஃபார்மர் ஆகணும்னு ஆசை.
1: கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லா எங்களுக்கே எல்லாருக்குமே சம்டைம்ஸ் காலேஜ் லைஃப் பர்சனல் லைஃப்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஐயோ காலேஜ் போகணுமா அப்படிலாம். பட் நீங்கள் மீடியா, ஃபேமிலி, பர்சனல் லைஃபு, சோஷியல் ஒர்க்கு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
0: ஐயோ காலேஜ் போகணுமான்னு உங்களுக்கு தோணுதா? எங்களுக்கெல்லாம் எப்படா காலேஜுக்கு எங்கேயா கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ட்டு இருக்கோம். ஈவன் இன்னைக்கு கூட அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம், காலேஜுக்குள்ளே போகிறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சீரியஸா, ஏன்னா ரொம்ப நாள் இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது உங்களுக்கு. நிஜமா அந்த ஃபைனல் இயர்ல ஃபேர்வெல் கொண்டாடுங்க பார்த்தீங்களா, அப்போதான் அந்த பெயின் தெரியும், ஆஹா காலேஜை மிஸ் பண்ண போறோமே அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் காலேஜ் லைஃப்ங்கிறது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். என்னோட லைஃப்பை வந்து டேர்ன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான், அங்கே இருந்தக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட டேலண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்மளோட அப்பா அம்மாவுக்கு தெரியாது, நம்ம கூட பிறந்த சிஸ்டருக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ இவர் இருக்காரு, இப்போ என் கூட வந்திருக்காருல வேலைவன் சொல்லிட்டு, அவர் என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னோட டேலண்ட்ஸ் அவருக்கு தெரியும், அவரோட டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம கூடவே இருக்கவங்களுக்கு என்ன ஏதோ பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ காலேஜ் லைஃப்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும், பர்சனல் லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துட வேண்டியதான். ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோன்னா இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பண்ணணும், அடுத்த கெஸ்ட் யாரை பிடிக்கணும், அடுத்த கெஸ்ட்கிட்ட எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தாட்டு தான் ஓடிட்டுருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே கூடாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ பிறந்தோமோ
1: அப்போதுலேருந்து
0: நீ எண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் கூடவே.
1: கரண்டாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இலவசமாக ஆடுகள் வாங்கி தரீங்கன்னு சொன்னீங்க, அது மெயினாக மெயின் ரீசன் எதுவாக இருந்தது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? ஃபண்ட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க?
0: இல்லை ஒவ்வொரு சீசன்லையும் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலேஜ் படிக்கும் பொழுது ஏதாவது கேம்ப் அது மாதிரி போயிட்டுருப்போம், ஏன்னா அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஊர் சுற்றுறதுக்கு பிளான் போடுவோம், அடுத்த வாரம் இங்கே போகலாம், அடுத்த அவுட்டிங் இங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருப்போம். அல்லது ஃபிலிம் பார்க்குறதே அது ஒரு நம்ம ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம் வீட்டில், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ராமா பண்ணி இது மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ லைஃப் ஃபுல்லாகவே நம்ம ஏதாவது ஒரு அதர் ஆக்டிவிட்டீஸோடு நம்ம கனெக்ட் ஆகி தான் இருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோஷியல் இது கூட வரும்பொழுது நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஒன்றுமே பண்ணலையே, எவ்வளவோ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. மெயினாக அந்த அக்ரி இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் இதெல்லாம் வந்த பிறகு அந்த கஜா புயல் போய் பாதிக்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்த பொழுது தான் தெரிஞ்சுது, சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஏதாவது நாட்டு மாடுகள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட் எங்களோட ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கும்போது இது பாசிபிளாடா அப்படின்னாங்க, பாசிபிள் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு என்ஜிஓ சார்பாக வந்து மாடு போய் வாங்கி கொடுத்தாங்க, அங்கே போய் மாடு கொடுத்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னப்பா லூஸ்தரமாக வந்து நாட்டு மாடெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஜெர்சி மாடு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க, பாருங்கள் நம்ம விவசாயிகளுக்கு போய் நாட்டு மாடை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு பார்க்குறோம், அவங்க வந்து ஜெர்சி மாடு தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க, 10 லிட்ரு விஷம் தரக்கூடிய மாடு வந்து நல்லதுங்கிறாங்க, 2 லிட்ரு நல்ல பொக்கிஷமான பால் தரக்கூடிய நாட்டு மாடு வேணாங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அது ரொம்ப போய் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாடு ட்ரை பண்ணோம், அது இப்போ நாட்டு மாடு ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால எல்லாமே மினிமம் 30,000-25,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது 25,000 ஒரு மாடு வாங்குறதுக்கு 5 ஆடு வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்தது. ஆடு எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தருக்கு போய் ஒரு ஆடு வாங்கி கொடுக்குறோன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை வரும், இப்போ மரத்தை கொண்டு போய் கொடுத்தோன்னா 2 நாள் நட்டு வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அப்புறம் விட்டுடுவாங்க. ஆடு என்னென்னா ஒரு 6 மந்த்தில் அது கண்டிப்பாக ஒரு குட்டி போடும், அடுத்த ஒரு 6 மந்த்தில் இந்த குட்டியும் ஒரு குட்டி போடும், அந்த அம்மா மாடும் ஒரு குட்டி, அம்மா ஆடும் ஒரு குட்டி போடும். ஸோ அவங்க வந்து 1:4 ratio ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இதே வந்து 2 குட்டி போடுற ஆடெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1:6 அல்லது 1:8 அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ ஒரு ஆடு எடுத்து அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 3,000-5,000 அவங்களுக்கு கிடைக்கும்.

0: அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இன்கம் டெபாசிட் மாதிரி. இதில் எங்களுக்கு என்ன ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னா, ஆடு கொடுத்தோம் அப்படின்னா ஆடு மட்டும்தான் கொடுப்போம், அவங்களுக்கு தீனி நம்ம கொடுக்க மாட்டோம். ஆட்டுக்கு வந்து கண்டிப்பாக தீனி தேவை. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவோம், ஆப்வியஸாக ஏதாவது செடியை போய் வெட்டணும். எத்தனை நாள் தான் பக்கத்து வீட்டு செடியை போய் உடச்சிட்டு இருப்பாங்க, வெட்டிட்டு இருப்பாங்க,
1: இல்லை வாங்கணும்,
0: வாங்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்து அவங்கக்கிட்டே ஏதாவது மரங்களை கொடுத்து இது வந்து ஆட்டுக்கு நல்ல தீவனம், இதை வளர்த்துருங்க அப்படிங்கிறது. ஸோ இன்டெரக்டாக நம்ம வந்து அவங்கள ஒரு செடி கொடி வளர்க்க வைக்கணும் அவ்வளோதான். ஸோ ஆடு வளர்க்குறதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, ஆடு வளர்த்தால் கண்டிப்பாக வந்து நிறைய மரங்கள் வேணும், நிறைய செடிகள் வேணும், நிறைய கொடிகள் வளரணும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ இது வரைக்கும் ஒரு 20% கிட்ட கொடுத்துருக்கோம், அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான். அதுவே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா ஆளுக்கு ஒரு 500 கொடுங்க. ஒரு 10 பேர் போட்டிங்கன்னா ஒரு 5000 ஆகிடும். ஸோ 5000 உங்கள் சார்பாக ஒரு ஆடு அவங்களே வர வச்சு இந்த பர்சன் இவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னா அவங்க கையாலே கொடுக்க வைப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறது, சில பேர் வந்து டீமாக கொடுப்பாங்க, சில பேர் நாங்கள் 2-3 பேர் பர்சனலாகவே கொடுக்குறோம், சில பேர் 2 பேரெல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க, சில பேர் அதுக்கப்புறமா தெரிஞ்சு நிறையா கவர்மெண்ட் சர்வன்ஸில் உள்ளவங்கலாம் வந்து என் சார்பாக ஒரு 2 வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. நாங்கள் டைரெக்டாக யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட அக்கௌண்ட்டில் இது பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அதை கலெக்ட் பண்ணி அந்த பர்சன்ட்டு போய் டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ கூடிய விரைவில் இது ஒரு 50 டார்கெட் வச்சுருக்கோம்
1: கண்டிப்பாக.
0: அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேருக்காவது மாடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. நிறைய பேருக்கு விதைனா என்னன்னே தெரியாது, கேள்வி கேட்டால் யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க இன்னமும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நிறைய விதைகள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள்.
0: இல்லை அதுதான் நம்ம இது வந்து இந்த இயற்கையோடு நம்ம சேர்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு போதை மாதிரி, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும் அது. ஸோ நீங்கள் திங்க் பண்ணுறது, நீங்கள் பார்க்குறது, நீங்கள் பழகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டட் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. ஸோ நான் இப்போ ஷூட்டுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஏதாவது ஒரு மரம் வித்தியாசமாக இருந்ததுனாவோ அல்லது ஒரு ஹெர்பல் ரிலேட்டடாக ஏதாவது இருந்ததுனாவோ நம்ம கண்ணில் எப்படியாவது மாட்டோம். ஸோ அதை ஒரு ஆசைக்காகவாது அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடுறது அல்லது அவங்கக்கிட்டே கேட்டு இது மாதிரி வாங்குறது. சில பேரை சந்திக்கும் பொழுது அவங்க நமக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி முப்பரண்டைன்னு ஒன்று இருக்குது, அது கிடைச்சா கொடுங்க, அது வந்து மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப நல்லது, நம்ம இந்தியாவில் இருந்தது ரொம்ப ரேராக இருந்தது போயிடுச்சு, இப்போ இந்தோனேஷியாவில் தான் கிடைக்குதா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ இது மாதிரி சந்தித்த பொழுது நிறைய பேர், நிறையா ஃபார்மர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, முப்பரண்டை கிடைச்சா கொடுங்க கொடுங்க. ஆனால் அப்போ அதுக்கு மேலே ஒரு கிரேஸ் வந்தது, என்னடா அது முப்பரண்டைனா என்ன அப்படின்னு. பரண்டை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். முப்பரண்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு அப்புறம் ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்கிட்டையாக போகிறப்பெல்லாம் கேட்டபொழுது, பாண்டிச்சேரியில் ஒருத்தர் வச்சுருந்தார் அது மாதிரி. அதே போல் சிவப்பு கத்தாழை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சருக்கு ரொம்ப மருந்து தரக்கூடிய ஒரு சிவப்பு கத்தாழை ஒன்று, அதுவும் இப்படி தேடி போகும்போது கடைசியில் கீழ்பாக்கில் ஒரு சிங் ஒருத்தர் வச்சு வளர்த்துருந்தார். ஒரு 1 இயருக்கு முன்னால் நான் அவரை ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது பார்த்தேன், ஒரே ஒரு செடி வச்சுருந்தார். அப்போ சார் எனக்கு இது ஒரு செடி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் கழித்து எனக்காகவே அவர் வளர்த்து இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஒரு 2 அடி உயரமுள்ள ஒரு கத்தாழை செடி கொடுத்தாரு. அதை இங்கேருந்து பக்காவாக பார்சல் பண்ணி ட்ரெயினில் எடுத்துகிட்டு போய் ஊரில் வச்சு அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். அங்கே போன பிறகு தான் சொன்னாங்க, ஐயோ சிவப்பு கத்தாழை ரொம்ப மெடிசன் பவர்ஃபுல் உள்ளது, ஒரு கிலோவே 60,000 கூட கிடைக்கல, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னா. ஸோ இது மாதிரி ஆரம்பிச்சுதான், இது மாதிரி எது புதுசாக இருக்கோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு அல்லது யார்கிட்டையாவது அதை கொடுத்து வளர்க்க சொல்கிறது அப்படின்னு போது ஹெர்பல் ரிலேட்டட் தான் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான மரங்கள், கிடைக்காத விதைகள், ஏன்னா இன்னும் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா விதையே நம்ம வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தாலும் வரலாம். ஏன்னா நிறையா வந்து காப்பி ரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் நம்ம தக்காளியை நம்ம வந்து இழந்தோம். முன்னெல்லாம் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், 2 நாளுக்கு மேலே வச்சுருக்க முடியாது, அழுகிரும். இப்போ உள்ளதெல்லாம் பால் மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ தக்காளி அப்படி தான் போனது. ஸோ இந்த ஒரு ஆர்வத்தில் தான் அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை கொடுத்து பண்ணியிருக்கோம், ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம்.
1: கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள்.
0: நேயர்கள்னு மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பவர், இந்த பீரியடில் மட்டும்தான் நீங்களாம் ஒரு யூனிட்டியாகவோ நிறைய விஷயங்களை நீங்கள் நினச்சா சாதிக்க முடியும். இப்போ ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு போயிட்டோம்னா அங்கே வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், வேறு வேறு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, அவங்க கூட மிங்கிள் ஆக முடியாது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற பவர் வந்து உங்களோட வேவ்லென்த் எல்லாமே ஒன்றா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை சொல்லிட்டீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லோரும் ஓட்டு போடுற அளவுக்கு கூட உங்களுக்கு பவர் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய சூழல் இந்த மாதிரி சார்ந்த சில விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல ஒரு கிக்காகவும் இருக்கும். நிஜமாக நான் சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல ஒரு போதை. எப்படி நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த செடி, ஆடு, மாடு இந்த மாதிரி உயிர் உள்ள விஷயங்களோட நம்ம எப்போதுமே ட்ராவல் பண்ணோன்னா சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து எல்லாம் மெஷின்ஸோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், கையில் ஃபோனு, வெஹிக்கிள், வீட்டுக்கு போனால் கம்ப்யூட்டரு, டிவி, இது மாதிரி உயிரற்ற பொருட்கள் கூட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உயிர் உள்ளதோடு வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம். பெட் அனிமல் அப்படிங்கிறது ஆடு சாரி நாய் பூனை மட்டும் தான் நம்ம வளர்த்துட்ருக்கோம். ஆனால் மாடு வளர்த்தோன்னா நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. மாடும் ஒரு பெட் அனிமல் தானே, ஏன் அதை நம்ம வளர்க்கக்கூடாது? நான் இப்போ ஒரு சின்ன ஒரு மாடு வளர்த்துட்ருக்கேன், அதுக்கு பேர் போனான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரவங்களும் ஆச்சரியம் பார்ப்பாங்க, என்னடா மாடு மேய்க்க போறியா அப்படின்வாங்க. ஏ ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பாக மாடு மேய்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்வாங்க. ஸோ இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கவங்கலாம் உங்களால் அது மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லி அல்லது இதுக்கான ஒரு சூழலை நம்மளே கிரியேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு செடியை ஒரு 6 மாதம் வளர்த்து பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷம், ஒரு புது ஃப்ரெண்ட் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேச்சர் கூட சேர்ந்து வாழுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
1: கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியாக்குள்ளன்றது கஷ்டம், நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், 90% எல்லாருக்குமே போகணுன்ற ஆசை இருக்கும். அப்படி இருக்க இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அட்வைஸ் இல்லை டிப்ஸ்?
0: அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரியாலாம் கிடையாது,
1: அட்லீஸ்ட் டிப்ஸ் சொல்லலாம்ல.
0: டிப்ஸுங்கிறது வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து நம்மளாக கற்றுக்கிட்டால் தான் அது சில விஷயங்கள் முடியும். ஏன்னா என்னோட அனுபவங்கள் என்னோட கஷ்டங்கள் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் கருப்பாக இருக்கேன், நான் போய் ஒரு ஆங்கரிங் ஆகணும் ஆங்கர் ஆகணும் அப்படின்னா வேறு விஷயத்தில் நான் ஏதாவது ப்ளஸ்ஸாக ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய அனுபவங்களாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ எவ்வளோ அழகாக ஆர்ஜே பண்ணுறீங்க, என்னை வந்து இப்படி உட்கார வச்சு ஆர்ஜே பண்ண சொன்னால் எனக்கு வராது, ஏன்னா கேள்வி கேட்டு மட்டும்தான் பழக்கம். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டுருக்கேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம ஒவ்வொரு எடுக்கிற முயற்சிகளை பொறுத்து தான் நம்மளுடைய அனுபவங்கள் அமையும்.
1: எம்ஓபி சிஆர்எஸ்க்கு வந்த அனுபவத்தை பற்றி
0: ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது. அதான் சொன்னேன்ல, காலேஜுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நிச்சயமாக. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொன்னோம். ஏன்னா எந்த ஒரு காலேஜும் இந்த அளவு என்கரேஜ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. ஈவன் உங்களோட ப்ரொஃபஸர் மேம்
1: மகாலட்சுமி
0: மேம், லக்ஷ்மி மேம், ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணி அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிஜமாலுமே இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து கண்டிப்பாக வெளியில் வரணும். கொஞ்சம் சமுதாயம் நோக்கத்தோடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், நிச்சயமாக அதுக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப நல்ல விஷயம்.
1: தேங்க்யூ சார், இவ்வளோ பிஸியான ஷெடியூலில் நீங்கள் எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: பிஸியெல்லாம் கிடையாது, ஆஃபீஸ்லேருந்து பெர்மிஷன் போட்டு வந்திருக்கோம் அவ்வளோதான்.
1: இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும்னு சொல்கிறவங்க மத்தியில் எளிய மக்களுக்கு தன்னால் என்ற உதவியை செஞ்சுட்டு வர யோகேஷ் சார் உங்கள் கூட ப்ரோக்ராம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதரோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் கீர்த்தனா. இன்னும் சீக்கிரத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்து உங்களை யாராவது இன்டர்வியூ எடுக்கும்.
1: கண்டிப்பாக.
0: தேங்க் யூ ஸோ மச்.
2: ஹாய் லிசனர்ஸ், யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. Our radio, our society, our pride.
3: You're listening to MOP Community Radio 107.8.
4: Kati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Kati's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer Care can help you. Call the helpline number 9876-543210.
5: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா. வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல
5: சார் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. Our radio, our society, our pride.

0: பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சரவணன் மீனாட்சி தானே. இவ்வளோ பெரிய ஹிட்டான ஒரு சீரியல்ல இருந்து ஒரு கேரக்டர், அவர் தான் வேட்டையன். இப்போ அவரே நம்ம ஸ்டுடியோல லைவா வந்து பேச போறாரு, கேட்கலாமா?
1: வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போ எங்களோட இருக்கிறது பெரிய ஆக்டருங்க, பெரிய பெரிய சீரியல்ஸ் அண்ட் நிறைய பெரிய ஆங்கர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வி ஆர் கோன் ஹாவ் கவின் அலைஸ் வேட்டையன் வித் அஸ். உங்க எல்லாருக்குமே வேட்டையன் அப்படின்னு சொன்னாதான் இவர் நல்லா தெரியும், பிகாஸ் சரவணன் மீனாட்சி யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லா தமிழ்நாட்டோட மூலையிலையும் அந்த சீரியலை பார்க்காதவங்க வந்து இருக்க முடியாது. அண்ட் அந்த ரிங்டோன்காகவே நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்றீங்க. ஸோ லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹிம். நீங்க சொல்லுங்க சார் உங்களை பத்தி.
2: வணக்கங்க. நம்மளை பத்தி நம்மளே சொல்லணுமா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பெரிய ஆக்டரு, பெரிய என்ன சொன்னீங்க, ஆங்கரா, ரெண்டுமே போய் ஆக்டர் ஆங்கர் அவ்வளோதான். என்னை பத்தி என்ன சொல்றது, பேர் கவின், சரவணன் மீனாட்சியில் வேட்டையன் அப்படின்ற ஒரு கேரக்டரை பார்த்துட்ருப்பீங்க. இந்த வேட்டையன்ற பேர் தான் இப்போ ஆக்சுவலாக ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து கணாக்களம் கலங்கள் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், சிவா அப்படின்ற ஒரு ரோல். அது முடிஞ்சிருச்சு சீக்கிரமே. பட் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு எப்படி சொல்கிறது, நடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு ரோல் அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு வந்து இந்த ஆக்சுவலி ஒரு இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த இதில் கூட சொல்லியிருந்திருப்பேன். ஹீரோ தான் அப்படிலாம் இல்லை, நடிக்கணும், நல்லா நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஆரம்பிச்சது சரவண மீனாட்சி. சரவண மீனாட்சி பார்ட் டூ ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி வேட்டையன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சில்லை. அது ஆரம்பிக்கும் போது வேறு அப்படியே தான் ஜஸ்ட் இது ஒரு சீக்குவல் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக இன்னொரு கேரக்டர் புதுசாக உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தபோது அப்போ நம்மளை ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த பையன் அந்த கேரக்டர் கொஞ்சம் கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி என்ன கேரக்டர் அப்படின்னா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான்ப்பா, அந்த மாதிரி வச்சு ஆரம்பிப்போம், கல்யாணம் வரைக்கும் போகும், யார் கூட கல்யாணம் ஆகுன்றது நமக்கே தெரியாது, சீரியல் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, வழக்கம் போல் வேலைக்கு மேலே ஒரு நம்ம அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், மற்றபடி நடக்கிறத நடந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஆரம்பித்ததான் அது. இப்போ வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு
1: இருந்தோம். அண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கிறது தான்.
2: இப்படி தான் இருக்கணும், ஏன்னா நம்ம நிறையா பேர் எத்தனையோ பேரை பார்த்துக்கிட்டு நிறைய பேர்ட்ட நிறைய விஷயம் நம்ம கற்றுப்போம், அதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்
1: அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே. அந்த இன்ஸ்பிரேஷன் அவங்க அதை பற்றி கொஞ்சம்
2: இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, நம்ம பார்க்குற எல்லாருமே நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் தான். நான் இப்போ சின்ன வயசுலேருந்து நான் எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் மிகப்பெரிய தலை ஃபேன், நான் தலை ஃபேனோட தலை வெறியன்லாம் சில பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி வெறி ஹைஃபை. ஸோ அப்படி ஸோ சின்ன வயசுலேருந்து என்ன வந்து பயங்கரமான ஒரு தலை ஃபேனு. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போதே தெரியும்ல, ஒருத்தர் வந்து சரி இப்போ அவர் எப்படி வளர்ந்துருக்காரு அப்படின்னு அவரோட ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம தேடுவோம். அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி தலை எந்த பேக்ரவுண்டும் இல்லை, நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இது வெரி சிம்பிள், ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படிம்பாங்க, அவரோட கான்ஃபிடன்ஸ் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி கேட்டு கேட்டு இது பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாருக்குமே அதான் பிடிக்கும். தலை வந்து ஒரு ஆக்டராக ஒரு ஹியூமன் பீயிங்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தலை வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறமா நான் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருந்த டைம், இப்போ எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் டிவிலாம் நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது, நான் ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்த டைமு டிவிலாம் அப்படியே பார்த்துட்டு இருந்த டைமு இந்த விஜய் டிவின்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிட்டே வருது, விஜய் டிவின்னு ஒரு சேனல் பயங்கரமாக வந்துட்டு இருக்குன்ற ஒரு டைம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் அப்புறம் தீபக் இவங்க வந்து இப்போது ஆங்கரிங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு

0: வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போயே நமக்கு படிப்பெல்லாம் அவுட்டு காலி. அப்படியே யோசிச்சுட்டு இருந்த டைமில் எங்கள் வீட்டில் அப்படியே சொல்லிட்டுருந்தேன், சார் எப்படியாவது ஒரு யோகாச்சு என்னென்னா அப்படிலாம் தீபக் இவங்களை மாதிரி வந்துட்டா போதும் அப்படிலாம் சொன்னோம். எங்கள் அக்கா அப்போ பார்த்துருந்தேன், அவங்களாம் எவ்வளோ பெரிய பீக்கில் இருக்காங்க தெரியுமா, அரியதை கிளியர் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி கலாச்சாரத்தை விட்டுருச்சு எங்கள் அக்கா. சரி ஓகே, என் அக்காட்ட நம்ம பண்ணிட்டு எல்லாம் கற்றுக்க முடியும், சரி அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டேன் ஃப்ரீயாக விட்டுட்டு. பட் அந்த மாதிரி ஆசைப்பட்டு இங்கே போனால் இந்த சேனலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை மட்டும் தான் இருந்தது. ஏன்னா கண் கூட நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் வந்து சேனல் இங்கே வராங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஒரு ஸ்கூலு காலேஜ் எப்படின்னு எடுத்துக்கலாம். அங்கே வந்து நம்ம ப்ராப்பராக டிசிப்ளினாக நல்ல பிள்ளையாக நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா மற்ற வேலை அவங்க பார்த்துப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி ஆசைப்பட்ட ஒரு சேனலு. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார், அது எனக்கு வந்து ஆக்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் தனுஷனா. இப்போ நம்ம யார் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் சேதுபதினா அவர் இத்தனை வயசுக்கு அப்புறம் அவர் ஒரு இவ்வளோ பெரிய ஆளாக வராரு அப்படின்னா அந்த பேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியம். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது, நமக்கு வந்து யார்கிட்டலாம் எந்தெந்த நன்மைகள்லாம் இருக்கோ எல்லாமே எடுத்துக்க முடியாது.
1: ஸோ இதெல்லாம் சொல்ல வரீங்கன்னா எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்கணும்,
0: தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த தப்புமே இல்லை.
1: அண்ட் வந்து ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போயிடுங்க.
2: நீங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் அக்குலேட் நிறைய வாங்கிட்டீங்க. ஓகே, அக்குலேட்னா
0: நாங்க நிறைய அவார்ட்ஸ்னா எங்க நீங்க பாத்தீங்க?
2: சரி, அவார்ட்னா நாங்க சாண்டே உங்களுக்கு அவார்ட்.
0: ஆ சூப்பர், கை தட்டு ஒரு அவார்ட். கை
2: தட்டு ஒரு அவார்ட். சோ நீங்க வந்து 2015 கான விஜய் டெலிவிஷன் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டர் வாங்கினீங்க, such a prestigious award. சோ அந்த உங்க நேம் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் எப்படி?
0: அந்த ஃபீல் வந்து நான் एक्चुअली நம்ம டிவில நம்ம நிறைய விஷயங்கள் பாக்கும்போது நம்மள கலைப்போம். ஒரு சிலர் தான் இப்ப ஸ்டேஜ்ல அழுதுட்டாங்க அப்படின்னா அழுதுட்டாப்பா அவார்டு கொடுத்துருவோம் அழுதுட்டாப்பா அப்படின்னு மாதிரி நம்மளே எத்தனையோ பேர் நானே கலாச்சிருக்கேன், லிட்டரா கலாச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஆனால் உண்மையாகவே அந்த ஸ்டேஜ் வந்து அது வேற மாதிரி ஒன்று ஃபீல் ஒன்று தரும். ஏன்னா இப்போ ஒரு படம் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா தேட்டருக்கு போய் நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு இன்ட்ராக் நமக்கு டேரெக்டாக ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும். சீரியலுக்கு வந்து நமக்கு எப்படி தரும், வீட்டில் தான் உட்காந்து பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னா பார்க்க போகிறாங்க, நல்லா வேறு சேனல் மாற்றி போகிறாங்க ரிமோட் எடுத்து. வீட்டில் வந்து எப்படி ஒரு நம்ம சீரியல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது ஒரு சீரியலாக டிவியில் பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜ் அன்றைக்கி தான் அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு முன்னாடி நம்ம போய் நிற்கிறோம். அந்த நம்ம பேர் சொல்லும்போது ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும், அந்த சவுண்டும் ஒரு கைத்தட்டல் அந்த வீட்டில் எல்லாமே ஒரு ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து வேறு மாதிரி ஒன்று ஃபீல், சீரியஸாக அது வந்து பயங்கரமான ஒரு ஃபீல் அது. ஆமாம், வேறு மாதிரி ஒன்று ஃபீல் அது. அண்ட் சொல்லும்போது அதுதான் நீங்கள் சொன்ன வந்தது தான், ஒரு சொட்டு எனக்கு ஐயோ நம்மளையும் கலாய்ச்சிடுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நான் நீட்டாக அப்படியே
1: விட்டுட்டேன்.
0: ஆமாம், அது வேற, ஏன்னா அவருக்கு வந்து எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும் விஜய் டிவி பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு அவரையும் பார்த்து வளர்ந்ததால அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அதெல்லாம் பார்த்து
1: பண்ணுறீங்க
0: பண்றது எப்படி என்ன ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு வேலையெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஆங்கரிங் வந்து நான் ஃபஸ்ட்டாக இனிஷியலாக நான் ஆரம்பித்தது வந்து எம்சி தான். நம்ம அந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் எம்சி பண்ணுவாங்க, ஒரு ஒரு காலேஜஸில் பண்ணிங்கன்னா உங்கள் காலேஜ் நிறைய கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். நான் வந்து ஈவெண்ட் பண்ணாத காலேஜ்னா எம்ஓபின்னு தான் நான்
1: நினைக்கிறேன்.
0: கேர்ள்ஸ் காலேஜ்,
1: நீங்கள் ஒரு பெரிய ஜட்ஜாகவே வருவீங்க,
0: கேர்ள்ஸ் காலேஜ் பர்மிஷன் தர மாட்டோம் ஓடி போப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து அப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ் அந்த டைம், சந்தோஷம் தான். அப்போ ஆக்சுவலி ஏதோ எக்ஸாம் டைம்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ இல்லை இந்த டைமில் வந்து பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிள்ளைங்க வந்து கவனமாக படிக்கணும் அந்த டைமில் நீங்கள் வந்து அவங்க கவனத்தை செதைச்சிருவீங்க அப்படின்லாம் சொல்லி நம்மளை தட்டி விட்டாங்க. சரி, நம்மளால் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சரிதானே, நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ எம்சி தான் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ வந்து ஆக்டிங்க்கு வந்து ஆக்டிங் வந்த கதை ஒரு தனி கதை, அதுக்கு அந்த ப்ராப்பராக அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி கற்றுக்கிட்டு இருந்த டைமில் வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் கடைசி ஒரு கோர்ஸ் ஒன்று போனேன், போயிட்டு இருந்த டைமில் வீட்டில் தான் என்ன சொன்னாங்கன்னா, உன்னை பெத்தாச்சு, சோறு போட்டாச்சு, இவ்வளோ தூரம் ஒரு வளர்த்தாச்சு, இதுக்கு மேலே நீ வீட்டில் வந்து காசு கேட்டேன்னா அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேட் வச்சுலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ கடைசியாக எனக்கு இந்த கோர்ஸுக்கு மட்டும் காசு தாங்க அப்படின் மாதிரி கேட்டு அந்த கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கிறேன். அதுக்கு மேலே வீட்லேயும் பைசா கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி பார்ட் டைம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஆஃபீஸாக கண்டிப்பாக பண்ணலாம், நம்ம சாப்பாடு கொண்டு போது கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு. சரி பார்ட் டைம் என்ன பண்ணுறோம், அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், இருக்குது மச்சான் ஈவெண்ட்ஸு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நிறையா இருக்குது, எம்சின்னு பண்ணுவாங்க, நீங்கள் வந்து டிவியில் பண்ணால் மட்டும் தான் ஆங்கரிங்க அந்த இது மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஷோஸ்லாம் ஒரு கார்ப்பரேட் ஆக்டிவிட்டி ரோட் ஷோஸு அந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நிறையா ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீ பேசிக்காக நீ சம்பாதிச்சிக்கலாம், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்போவே இந்த எம்சி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. பேரலெல்லாம் சைட் பை சைடு இந்த வாய்ப்பு தேடுறது, சான்ஸு பார்க்குறது, இது பண்ணுறதுலாம் இது ஒரு சைடில் அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ எனக்கு ஓரளவுக்கு அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா மட்டும் இருக்குது. அண்ட் இப்போ ஆக்டிங் ஆங்கரிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்டிங் ஆங்கரிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ரியலாக இருக்கலாம் நம்ம. ஆக்டிங் எனக்கு தெரிஞ்சு நான் முடிஞ்சளவுக்கு நான் ரியலாக இருக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதே மாரி ட்ராமாக்குன்னு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஒரு அங்கே ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நடக்குது அப்படின்னா நிஜ வாழ்க்கையில் நம்ம அந்த சம்பவத்துக்கு வந்து அழுவோமா நல்லா தெரியாது, ஆனால் ஆக்டிங்கில் அழுதாகணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடாக பண்ணணும். ரியல் லைஃப்பில் தான் ஒரு சிம்பிளாக ஒரு லவ் சீக்வன்ஸே எடுத்துக்கலாமே, லவ்வுக்குலாம் நிஜ வாழ்க்கையில் யாருமே அப்படிலாம் ஃபீலே பண்ண மாட்டாங்க. ரோட்டில் டான்ஸ் ஆடுறதாகட்டும் இதாகட்டும் அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரு சீரியல் படம் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஸோ ஆங்கரிங் வந்து த மோர் ரியலாக நம்ம இருக்கலாம், ரொம்பவே ஜாஸ்தியாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரியலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, முடிஞ்சளவுக்கு அதில் இயல்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. எனக்கு ஆக்டிங்னா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். இப்போது வந்து இப்போ தான் ஆங்கரிங் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ப்ராப்பராக ஒரு ஷோ இப்போ தான் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. சரி பையன் ஒழுங்காக இருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஸோ ரெண்டு இது பண்ண, ஏன்னா ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றது தான் அடிப்படையான ஒரு ஆசை. ஸோ
1: நீங்கள் ஆக்டிங் எடுத்த அந்த ட்ரைனிங்லாம் சொன்னீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? இட் வாஸ் அ பேஸ் ஃபார் யூ?
0: நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப, ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக அந்த கூத்துப்பட்டறை அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆக்டிங்க்கு ஒரு ஸ்கூல் மாதிரி சொல்லுவாங்க. அந்த கூத்துப்பட்டறை வந்து என்னால் மெயின் கூத்துப்பட்டறை என்னால் ஜாயின் பண்ண முடியல நான் அப்போ இருந்த டைமில். கூத்துப்பட்டறையிலேருந்து வெளியில் வந்து ஒரு சிலர் வந்து ஆக்டிங் ஸ்கூல்ஸ் அவங்க தனித்தனியாக ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கூத்துப்பட்டறையில் ஒரு நாலஞ்சு பேர் ட்ரெயின் ஆகிறாங்கன்னா அவங்க வெளியில் வந்துட்டு தனியாக ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தர்கிட்ட நான் போனேன். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிட்ட எனக்கு வந்து சொல்ல தெரியாது. ஏன்னா அங்கே சில ஒரு எக்ஸசைசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், பட் எனக்கு அதை சொல்ல தெரியல எப்படி வார்த்தையால் எனக்கு சொல்ல தெரியல. பட் அங்கே நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கற்றுக்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளை நாமே அனலைஸ் பண்ணலாம். நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வராது, நம்மளோட ப்ளஸ் என்ன, ரொம்ப சிம்பிள். நம்மளை வந்து ஏதோ சொல்லிவிட்டாங்க, அந்த டைலாக்லாம் மட்டுப்படுத்து நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணி முடிஞ்சளவுக்கு நம்ம எவ்வளோ இயல்பாக இருக்கோமோ அதை அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வர தான் நடிப்பு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரியலாக இருக்கணும், நம்மளை நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணால் தான் அந்த இது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிக்ஸ் எல்லாமே அங்கே கற்றுக்கிட்டு இருக்கோம். அது இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது.
1: அப்போ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறீங்க,
0: வேறு வழி இல்லை, ரெண்டு வருஷமாக போயின்னு தான் வாழ்ந்துட்டு தான் ஆகணும்.
1: ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, ஃபேன்ஸ் இன்னும் மெயினாக வந்து அண்டர்லைன்டு கோட்ஸ்லாம் போட்டுக்கிறேன்,
0: அதாவது இந்த மாதிரி நீங்களே சொல்லி சொல்லி கேர்ள் ஃபேன்ஸ் அப்படின்னு அது பண்ணிட்டீங்கன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நாளைக்கு ஒரு படம் கேட்டால் நடிச்சு இது பண்ணுறோன்னு வைங்களேன், பசங்க தான் உண்மையிலே தேட்டருக்குலாம் வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா பசங்க ஃபேன்ஸ்லாம் நமக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுவாங்க. அதனால் ஃபேன்ஸுன்னு பொதுவாக சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க
1: சார். பட் உங்களுக்கு திருநெல்வேலி சைட்லாம் வந்து சொல்ல கேர்ள் ஃபேன்ஸ்லாம் அவங்க விசில் அடிக்காத குறையா உங்களை சொல்ல
0: நானும் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கற மாதிரி எங்க ஊர்ல இருந்து கிளம்பி சென்னையில வந்து காலேஜ் எல்லாம் எடுத்து வச்சு ஃபீல் பண்ணேன் தனியாவே. அப்படி வந்து சிட்டி சென்டர் இந்த அப்போ ஈயே கட்டிட்டு கட்டல, சிட்டி சென்டர் தான் கூட்டு போனேன். மச்சான் இங்கே பெருசு அப்படின்னு ஸோ சிட்டி சென்டர் அப்படிலாம் போயிட்டு இருந்த டைமில் அப்போ தான் என் செலிபிரிட்டிஸ் எல்லாம் நான் வாழ்க்கையில் முத முதல் நேரிலே பார்க்குறேன். ஸோ அவங்க பார்க்கும்போதெல்லாம் எல்லாருமே வருவாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க, அவங்க கூட ஜாலியாக அப்படி அந்த திடீர்னு நடந்து போய்ட்டு ஒரு இடத்துல மட்டும் ஒரே சலசலப்பாக இருக்கும், பார்த்தா யாரோ ஒரு ஸ்டார் இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆசையாக இருக்கும். நமக்கு நம்ம எல்லாருக்குமே இது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு இனிஷியல் இந்த ஆரம்ப காலத்தில் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும் நம்ம ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பயே நல்லா தனியாக எழுதிருக்கிறேன்.
1: எனக்கு
0: ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் அதுக்கு மேல
1: என்ன சொல்றது
0: அதுல கேக்குறீங்களா?
1: அதுவும் சரி, இப்ப இருக்கிறதுலயே வந்து பெரிய ஆக்டர்ஸ் ராஜசேகர் சார், குயிலி மேம், அவங்க கூட தான் நடிக்கும் போது என்ன விஷயங்கள் நீங்க அவங்க கிட்ட கத்துக்கிட்டீங்க? செகண்ட் திங் வந்து அவங்களோட ஸ்கோப் அப் பண்ண முடியுது, அதே மாதிரி அவங்களோட இது நீங்க அவார்டும் வாங்கிருக்கீங்க. ஸோ
0: அந்த கணக்காலம் காலங்கள்ல ஃபுல்லாவே பசங்க ஃபுல்லாவே, அது நம்ம யங்ஸ்டர்ஸ் தான், பசங்க பொண்ணுங்க அந்த மாதிரியா இருக்கும். ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கோட வராங்கன்னா நீங்க வந்து மூணு சீன் தான் போகும், ஏன்னா மீதி டைம்லாம் இவங்களை மேய்க்கிறதுக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற அந்த மாதிரியே நாங்கள் ஒரு ஒரு வருஷம் அது ஓடிடுச்சு. ஸோ ஷூட்டிங்னா அப்போ இதுதான் போல, இது ரொம்ப ஜாலியாக இருக்கேன், இந்த மாதிரி எல்லாரும் சொல்லி பயமுறுத்துனாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்டு அடுத்து சரவண மீனாட்சிக்கு அப்போ தான் நான் போகிறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஊதாரியாக இருந்தாலும் அதேமாதிரி அங்கே போய் நான் ஜாலியாக இருந்தேன். என்ன வந்து எல்லாருமே ஒரு மாதிரியாகவே பார்த்தாங்க, அந்த பையன் ஒரு மாதிரி மரியாதை நம்ம சுற்றிட்டே இருக்கிறான், எல்லாத்தையும் போய் சிரிக்கிறான், பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சத்தமாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறாங்க, சத்தமாக பேசுறதே இப்படிலாம் பார்த்தாங்க ஐயோ அப்படின்னு மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சு சரி ஆர்டிஸ்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் சைலண்ட்டாக கரெக்டாக அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு முக்கியமாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்னோடய கோ ஆர்டிஸ்ட்னா, நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ கனாலில் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து நான் பயங்கரமாக கலைப்போம், அவங்க நடிக்க விடாமல் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்போம், அதையும் மீறி நீ எப்படி நடிக்கிறே அதான் ஓன் தர மணி நடி அப்படின்னு மாதிரிலாம் அவங்க பேர். இதை வந்து நாங்கள் போய் நான் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், பண்ண முடியுமே ஒரு ஆர்டிஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறேன் எப்படி நடந்துக்கணும் தெரில அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு டேரக்டர் கூப்பிட்டு அன்பாக தான் சொன்னாப்பில்ல, அந்த மாதிரி சொன்னார் சரி ஓகே இப்போ கொஞ்சம் குட் பாயாக இருந்துக்கணும் போல், இன்டிசிப்ளின்லாம் நீ இருக்க ஒழுங்காடுறா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கும்போது அவங்க கூட நடிக்கும் போது தான் உண்மையாகவே ஷூட்டிங்னா என்ன, நடிப்புனா என்ன, எப்படி இருக்கணுன்றதுலாம் அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும், இப்படி தான் நடந்துக்கணும், ஒரு டேக் அப்போ கரெக்டாக அந்த மூடு கரெக்டாக கேரி பண்ணணும், ஒரு ஜாலியான சீனாக நீ சிரிச்சிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒரு சோகமான சீனாக நீ அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டே இருந்தால் பண்ணி சோகம் ஆயிடுவியா, அது எவ்வளோ கஷ்டம், அந்த மூடெல்லாம் கேரி பண்ணுறது கொஞ்சம் அது பேசிக்காகவே கொஞ்சம் அந்த மூடாகவே அப்படின்னு வீட்டில் அந்த மாதிரிலாம் அம்மா நிம்மதி ஒரு வேலை செய்ய விட மாட்டேன், அக்காவளை அக்காவை அக்காவெல்லாம் பயங்கர சண்டை, அக்காவெல்லாம் சுற்றி இழுத்துலாம் மண்டையை உடச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் போயிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து எப்படி நான் சொல்கிறது, அந்த இங்கிலீஷில் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன், இந்த மிஸ்டீரியஸ் அந்த மாதிரிலாம் எதாவது சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் நிறைய வேலை பண்ணிட்டே இருப்பேன். என்ன கேள்வி கேட்டீங்க, எதுவும் சொல்ல வந்தாங்க, ஆன்ஸ்கிரீன் ஆன்ஸ்கிரீன் அது தான். ஸோ அப்படி இருக்கும்போது பெருசாக ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லை, எனக்கு அப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அப்படியே ஒரு மாதிரியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜாலியாக பேசுகிறது இது பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் ஆன்ஸ்கிரீன் ஆன்ஸ்கிரீன் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சீரியலில் சில வேலைகள்லாம் நம்ம பண்ணுவோம், அதாவது இந்த ஃப்ளட் பண்ணுறது இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும், அது வந்து ஆன்ஸ்கிரீனில் கிடையாது. சத்தியமாக அந்த வேட்டை அது வேறு, பேருக்கேற்ற வேட்டைன்னு வந்து சீரியலில் மட்டுமே, நிஜ வாழ்க்கையில்
1: ஓகே. அண்ட் வந்து கண்டிப்பாக இந்த மீடியாவில் வரணும்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படும், தேவைப்படணும்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. அதில் வந்து முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டூ பிளேசஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ
0: யாரையாச்சும்
1: ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்களோட மெயின்
0: முக்கியமான ஃப்ரெண்டு ஜெயின் ஒருத்தன், அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாமல் சுற்றி இருந்த டைமில் என் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறியாடா அப்படின்னு முத முத கேட்ட அளவு தான் நீ அப்படின்னு பார்த்து. ஸோ அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு ஒரு ஈவெண்ட் மூலமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் காலேஜில் லயலால. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி அவன் தான் கேட்டான், இப்போ வந்து அவன் கண்டுக்கு நான் ரொம்ப சுமாராக தெரிஞ்சேனா இல்லை என்ன என்ன நம்மளை வச்சு சூஸ் பண்ணால் தெரியல, ஆக்சுவலாக அப்போ கொஞ்சம் மொக்கையாகவே இருப்பேன் நான். ஸோ பார்க்கறதுலே இந்த பையன் கொஞ்சம் பெட்டராக இருக்கானே அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு நடிக்கிறியாடா அப்படின்னு மாதிரி கேட்டான். ஃபைன் ஆர்ட் அப்படின்ட்டு போயிட்டோம், எல்லாம் போயிட்டோம், நடிச்சாச்சு ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில், அதெல்லாம் என்ன இதெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க, அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன், ஏன்னா அவ்வளோ கொடூரமாக நடிச்சிருப்பேன், அவ்வளோ மொக்கையாக இருக்கும், இந்த பையனுக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் ஒன்று வேணும்ல. ஸோ மொதல் மொதல் கேமராவுக்கு என்ன அறிமுகப்படுத்தினது அவன் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவனோட அட்வைஸ் ஆகட்டும் எல்லாமே பர்சனலு ப்ரொஃபஷ்னலு எல்லாத்துக்குமே அவனோட ஒரு அட்வைஸ் இல்லாமல் நான் எந்த ஒரு ஷோவை புதுசாக தான் பண்ணுறதுனா கூட எளிய பாஜ் கரெக்டாக ஏறும்போது கூட ஆக்சுவலி அவன் வரல, அவன் வேறு ஊருக்கு ஒன்று போயிட்டான் முக்கியமான வேலை. அப்பா ஸ்டேஜ் ஏற போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ் ஏறினேன். எனக்கு அவ்வளோ சென்டிமெண்ட் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு அவன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக பேரெலாம் சொல்லிட்டு இருந்தால் அது போயிட்டே இருக்கும். அது இவன் பேரை சொல்லிட்டு அவன் பேரை சொல்லலை அப்படின்னு மற்றவங்க கோச்சிக்கிற அளவு கிடையாது. ஏன்னா என் முழுக்க முழுக்க என் கூட இருந்தது இவன். இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட சப்போர்ட்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். எல்லாருக்குமே என்னை வந்து எப்படி சொல்கிறது, வீட்டில் நம்பினதோட என் ஃப்ரெண்ட்ஸு தான் ஃபஸ்ட்டு நம்பினாங்க. என் வீட்டில் என்ன நம்புறதோட என் ஃப்ரெண்ட்ஸை தான் நம்பினாங்க. அந்த மாதிரி சரி ஓகே ஜெய்யா சரி ஓகே நம்பி இது பண்ணுறோம் அப்படின்ற. ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன ஒரு லெவலுக்கு மேலே நம்பவே இல்லை. அந்த நான் இந்த விஜய் டிவின்ற லோகோ கீழே என்ன என் ஃபேஸ் வந்ததோ அன்றைக்கி தான் பரவாயில்ல நான் சும்மா சுற்றிட்டு இருந்தால் தான் நினச்சோம் பையன் அதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்பினாங்க. ஸோ முக்கியமாக தான் ஃப்ரெண்ட்ஸு தான் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, முடிஞ்ச வரைக்கும் நான் ஜாலியா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எங்கே இருந்தாலும் எங்கே வெளியே போனாலும் முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கும், சுற்றி இருக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினப்பேன். வேறு என்ன பாசிட்டிவ், நம்மளே நம்மளை பற்றி சொன்னால் ஓவராக இருக்குங்க. வேற என்ன தெரியல, எனக்கே தெரியல, ஏதாவது ஒரு ஹிண்ட் வேறு மாதிரி தான் இருக்கு. இல்லைங்க இதுவே போதும்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும்.
1: நெகட்டிவ் நெகட்டிவ்
0: நெகட்டிவ் வந்து என்னன்னா கோபம். ஆப்வியஸாக எல்லாருக்குமே எல்லா எமோஷனும் இருக்கும். கோபம்ன்றது பேசிக்காக கொஞ்சம் ஜாஸ்தி அநியாயத்தை கண்டா பொங்குறதுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பொங்கல் வந்து இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும், கையெல்லாம் முறுக்கும், ரச்சகன் மாதிரி நரம்புலாம் ஏறும், இருந்தாலும் போய் அச்சா நம்மளை திருப்பி தம்பியே கண்ட்ரோல் அப்படின்னு மாதிரி அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுறது. ஸோ கோவம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே வரும், எனக்கும் வரும், போதும்
1: அவ்வளோதான்.
0: இப்போ என்னங்க அதுக்குள்ள வயசு அவ்வளோ காமிச்சிங்க.
1: சீரியல் வந்து உங்களுக்கு தாயமானவன்
0: அப்படின்னா இருக்குதுங்களா, அதில் வந்து யார் யாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஈவெண்ட் ஒன்று எங்கள் சேனலில் ஒரு ஷோக்கு ஒன்று அந்த மாதிரி போயிருந்தது. ஒவ்வொரு டீமாக பிரிச்சாங்க, தாய்மானவன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போது அப்படின்னு ஒரு ஷோவில் வந்து சொல்லிட்டாங்க. நானும் கிளம்பி போயிட்டேன், பார்த்தா எல்லாம் பேர் பேராக நிற்கிறாங்க. என் கூட பார்த்தா ஒரு பொண்ணு குட்டியோண்டு பொண்ணுன்னு இருக்குது. யார் மணி அப்படின்னா, நான் தானே அஞ்சாவது பொண்ணு, நான் தான் இந்த சீரியல் நடிக்கிறேன், நீ எந்த சீரியலில் இருக்கிற, சரி ரைட் வா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் நாங்கள் இன்ட்ரடியூஸே ஆகிறோம். அந்த சீன் 100 எபிசோடு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்றதே எனக்கே கொஞ்சம் லேட்டராக தான் தெரியும். பார்த்து பழகி இது பண்ணும்போது 5 பேரோட நடிச்சேன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நானே ஒரே ஒரு பொண்ணுக்கு பேராக தான் போனேன், அதுவும் செகண்ட் ஹேண்டாக தான் போனேன், அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பி வந்துட்டேன்.
1: சார் நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுறீங்க, எப்போவாது காலேஜ்லாம் கட் அடிச்சு
0: ஐயோ
1: நீங்கள்
0: எப்போவாச்சுமாண்ணா, 2 வருஷமாகவே கட் அடிச்சு தானே. நான் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வந்து என் காலேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் காலேஜில் மட்டும்தான் நான் இருப்பேன், என் காலேஜில் இருப்பேன், இந்த மாதிரி. ஸோ காலேஜ்லேயே தான் இருப்பேன். அந்த காலேஜில் வந்து நிறைய இடம்லாம் இருக்குது சூப்பராக. அப்படியே நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ட்ரீமெல்லாம் அவ்வளோ ட்ரீம் காணலாம் எங்கே வேணால் உட்காந்துட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டு. அப்போ அந்த மாதிரி போன ட்ரீம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ காலேஜ்லேயே தான் இருப்பேன், நான் கிளாஸ் ரூமில் இருக்க மாட்டேன். ஏன்னா செகண்ட் இயரில் இருக்கும்போதே எனக்கு ஓரளவுக்கு இந்த மீடியாவோட தாக்கம் வந்து வந்துருச்சு. ஸோ பேசிக்காகவே நம்ம ஊரில் திருச்சியிலேருந்து நான் வந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கரமாக சுற்றி கூட வளரலாமா, இந்த மாதிரி கூட ஒரு லைஃப் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு, சரி ஓகே இப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுலேயே முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 அரியர் உழுதும் போது தான் எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கவலையாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 அரியர் உழுதும் போது ஒரு மாதிரி இருந்தது, 2, 4 ஆச்சு, 4, 6 ஆச்சு அப்படி அப்படியே போகும்போது சரி போட்டும் போ, இந்த சைடு போவோம், அதோட நம்பிக்கலான்ட்டு அதை அப்படியே
1: விட்டுட்டேன்.
0: ஆமாம் அது அப்படியே ஏறிச்சு. அது வந்து எந்த அளவுக்கு நான் பெருமையாக அடைஞ்சேன் அப்படின்னா, போன வருஷம் காலேஜில் எங்கள் காலேஜில் ஓவேஷன்ஸ்

0: அவளுக்கு மற்ற காலேஜ்லாம் போகிறதோட நம்ம காலேஜே போகும்போது அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க. கஷ்டப்பட்டு இது பண்ணி ஸ்டேஜ்லாம் போகிறோம், பசங்கள்லாம் கத்துறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. எங்கள் மேம்கிட்ட மைக்கு கொடுத்து மேலே அனுப்பி விட்டாங்க, பாப்பா வச்சாரியில் கிளியர் பண்ணிட்டு பாப்பா அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது ஃப்ளாஷ்பேக்லாம். அந்த காலேஜ் வந்து நான் கட்டடிச்சு அது ஆக்சுவலாக என்னன்னா கட் அடிச்சுட்டு திரும்ப போனால் தானே நம்ம மாட்டுவோம், நான் தான் போகவே மாட்டேன், கட்டு மட்டும் தானே நடிப்பேன், அப்புறம் எங்கே இருந்தால் அதுக்கு மாட்டுறது, அதனால் அப்படியே சுற்றினா இருப்பேன்.
1: நீங்க திருச்சி பையன்ல, சோ திருச்சி பையன் அண்ட் திருநெல்வேலி பையன், வேர் தி பிரிட்ஜ் கனெக்ட்ஸ்?
0: தமிழே கேள்மணி.
1: எப்படி சார் பிரிட்ஜ் விட்டீங்க?
0: பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஆச்சி அவங்க எல்லாம் ஆழ்வார்குறிச்சியில தான் இருக்காங்க. ஆழ்வார்குறிச்சி அம்பாசமுத்திரம் அப்படியா? ஸோ அவங்கள நிஜமாவே இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க ஊருக்குலாம் நான் அடிக்கடி நான் போயிருக்கேன் வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஊர் பாஷைலாம் ஒன்றும் பெருசாக கஷ்டம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே பேசிடுவேன். எல்லார் மக்களையும் பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாரும் பண்ணுறேன்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஊருக்கெல்லாம் அடிக்கடி நான் போயிட்டு வரும்போது எனக்கு எல்லா பாஷையும் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு பேசிடலாம். கொஞ்சம் சில ட்ரைனிங் மட்டும் எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலி பாஷை பேசணும் அப்படின்னா திருநெல்வேலி பேசுகிறவங்க மட்டும் அப்படியே நம்ம பேசி பேசி பழகிட்டு இருந்தோம்னா அப்படியே ஓரளவுக்கு நம்ம செட் ஆகிடும். இங்கே கனடா அடிக்கும் போது ஃபுல்லாகவே சென்னை, அது சும்மா இங்கே நடக்கிற ஒரு காலேஜ் வரதுனால ஸோ சென்னை பாஷை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே வேறு சென்னை பாஷை வர பயங்கர சில அந்த லோக்கல்னஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போயிருச்சு. அப்புறம் அந்த திருநெல்வேலியெலாம் கொஞ்சம் மாற்றுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஆனால் இப்போ கூட நான் என்ன பாஷை பேசுனேன் எனக்கே தெரியல, அப்பப்போ இது ஃப்ளோவில் வருது அப்படியே பேசுகிறதா தெரியல. ஸோ அந்த மாதிரி பேசி நீங்கள் அந்த பாஷையை வச்சு தானே கேட்டீங்க?
1: யா யா, பாஷை வச்சு தான். எங்களுக்காக ஒரு சும்மா ஒரு சின்ன டைலாக் வந்து திருநெல்வேலி ஆக்சுவல் ஸ்லாங்கில் பேசி காமிக்கிறேன்.
0: இப்படிலாம் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக என்ன எனக்கு எதாவது டைலாக் சொல்லுங்கள். அப்போது
1: உங்களோட சீரியல் டைலாக்,
0: சீரியல் டைலாக்லாம் நான் நடித்ததோடு நான் மறந்துடுவேன்.
1: மீனாட்சி பிடிக்குமா மைனா பிடிக்குமா
0: எங்க டைரக்டருக்கு வந்து உனக்கு யாரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரோ அவங்களை எனக்கு பிடிக்கும். ஓகேவா? இவங்க கூட நடி தான், உங்களோட நடிப்பேன், உங்களோட காமெடி பண்ணுவோம், உங்களோட காமெடி பண்ணுவேன், இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் ஆடுவேன் வந்து என்ன சொல்றாங்களோ அது பண்றாங்க.
1: நெக்ஸ்ட் வந்து ராபிட் ஃபயர் குவெஸ்சன்ஸ். எப்போ ஹீரோ ஆக போறீங்க?
0: யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஆயிர வேண்டியதுதான்.
1: இல்ல, சிவகார்த்திகேயன் சார் ஆயாச்சு, ஸோ அடுத்தது மாகாப்பா சார் ஆயாச்சு, ஸோ when is வேட்டையன் gonna be coming on the big screen?
0: முயற்சிகள் போயிட்டு தான் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு படம், கரெக்டான ஒரு டைம், எல்லாமே நல்லபடி அமைஞ்சதுன்னா விரைவில்.
1: ஸோ யார் உங்க அதில் கனவு கண்ணி?
0: நம்ம கூட நம்பிக்கையாக எந்த பொண்ணு நடிக்க வருதோ அதை கனவு கண்ணியை நினச்சிக்க வேண்டியதுதான். கனவு கண்ணினா எனக்கு சின்ன வயசுலேருந்து கனவு கண்ணினா எப்பவுமே த்ரிஷா தான். நமக்கு நடுவில் ஏதோ ஒரு மேகசீனில் கூட இன்டர்வியூ கேட்டிருந்தப்போ அதான் சொன்னேன், எனக்கு த்ரிஷாக்கு தம்பி ஒரு படத்தை நடிச்சா கூட போதும், இந்த விரைவி படம் நான் அடைஞ்சிருவேன்.
1: ஓகே ஓகே, இந்த கேள்வி ஆன்சர் கேட்டாம நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் சொல்கிற ஒன்று கிடைக்குது, செகண்ட் வந்து
0: யாரோட
1: தலைவரோட, நெக்ஸ்ட் செகண்ட் வந்து தலையோட கிடைக்குது, தேர்ட் வந்து நீங்கள் சொல்லாமல் த்ரிஷாவோட கிடைக்குது. ஆனால் ஒன்று தான் நீங்கள் பண்ணி ஆகணும், யார் கூட போய் நடிப்பீங்க?
0: தலை கூட போயிடலாம், சூப்பர் ஸ்டார். அதான் நான் சொல்ல மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, நான் பயம் நான் தான் சொன்னேன், நான் வந்து தலைவருக்கு ஃபேனு, த்ரிஷாவுக்கு ஃபேனு, ஆனால் தலைக்கு வந்து நான் வெறியேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தலை படத்துக்கு போயிடலாம்.
1: உங்கள் ட்ரீம் ரோல்
0: ஒரு நல்ல படித்த பையனா, நல்ல ஒரு
1: பையனா,
0: ஐடி கம்பெனியில் கார்ப்பரேட்டான ஒரு ஆள், அதாவது பிரில்லியன்ட். இப்போ அந்த பையன் இப்போ வரைக்கும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நான் இப்போ என்ன நடிச்சுன்னு அப்புறம் படிக்கலையே, பொண்ணு கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள்
1: வீட்டில்.
0: அது எங்கள் அம்மாவுக்கு தெரியணுமே. அதனால நல்ல ஒரு படித்த பையனாக நடிக்கணும், இப்போதைக்கு ட்ரீம் இதுதான்.
1: ரேஷன் கடையில் உங்களுக்கு தானே சார் கியூ ஜாஸ்தியாக நிற்கும்.
0: நல்ல கவுண்டர் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கோங்க.
1: ஸோ எப்போ வந்து சிங்கிளாக இருந்து அதாவது குவாலிட்டி ஒன்று கூட சிங்கிள் அந்த பாட்டி தான் சார் இருக்குது,
0: பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஒரு பாட்டு. ஏன்னா என்ன மாதிரி சுற்றிட்டு இருக்கிற இந்த மாதிரி சும்மா இருந்த பசங்கள் எல்லாருமே அது வந்து ஒரு ஆன்தம் மாதிரி, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டாலே அது வந்து பயங்கர ஃபீல் ஆகிடும்.
1: ஆடாத காலும் மடமையா
0: பாட்டு தான் தேவம் அப்படின்ட்டு.
1: ஸோ நீங்கள் விஜயிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்கல்ல, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பிகாஸ் உங்களோட கோப் விஜயும் வந்து ஒரு நியூவா, அவங்களும் சீரியல் இருந்தாங்க, விஜய்க்குள்ள அவங்களும் நியூவா பண்றாங்க. ஸோ ஹவ் டு யூ பேர் அப் வித் ஹர்?
0: அது ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ அவளுக்கும் புதுசு எனக்கும் புதுசு அப்படின்ற போது ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கான விஷயங்கள் பிளஸ் மைனஸ் ரெண்டு பேருமே பேசிக்கலாம், ரெண்டு பேருமே சொல்லிக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் அது ஈஸியாக தான் இருக்குது. இப்போ என்ன வந்து ஒரு ஒரு சீனியர் ஆங்கர் கிட்ட விட்டுட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தடுமாற்றம் இருக்கும். இந்த கவுண்டர் சொல்லலாமா, அவங்க எதுவும் கோச்சுப்பாங்களா, எதுவும் யோசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களை கலாய்க்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்லாம் இருக்கும். அதே போல் நம்ம கூட எனக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி மேபி இருந்திருக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுனால பிரச்சனையே இல்லை. மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் எவ்வளோ வேணால் கலாய்ச்சி நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான் வேறு அப்படியா. ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறைய பேசிப்போம் ஷோ ஆரம்பிக்கிற முன்னாடி, இது நான் இப்படி பண்ணுறேன் இப்படி கேளு, நீ உனக்கு ஏதாவது விஷயம் அந்த மாதிரி சொல்லு, இந்த லிங்க் நீ எடுத்துக்கோ அந்த லிங்க் நீ எடுத்துக்கோ அப்படி மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு விஷயங்கள்லாம் இப்போ பேசி வச்சுட்டு ஓரளவுக்கு பண்ணுறதுல கரெக்டாக இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் தான் என்ன என்னன்றதே இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஒரு ரெண்டு எபிசோடு தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். போக போக தான் இந்த அளவுக்கு அதை கூட இன்னும் ஜெல்லாக வரும், செட்டாக வரும். கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கூட ஃபஸ்ட்டு பழகணும், பேசணும். ஏன்னா எப்போவுமே ரொம்ப சிம்பிளானு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து நம்ம உங்களில் ஒருத்தனை போனால் தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களில் ஒருத்தனை போகிறதுக்கு இப்போ தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு இருக்கேன், அப்படி அடிச்சு பேசி இது பண்ணிட்டு அவங்க கூட ஜாலியாக ஃபிட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்லபடியாக தான் போய் முடியும் நினைக்கிறேன்.
1: நீங்கள் பண்ண கேரக்டர்லையே உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப?
0: சரி, இந்த நாலு சீரியலில் நாலு கேரக்டரில் பண்ணதே ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா நான் ஆப்வியஸாக எனக்கு கேட்டேன் தான். ஏன்னா இந்த கேரக்டர் தான் இப்போ வந்து ஒரு யார் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பத்து பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் இது வந்து. நான் சீரியல் ஆரம்பிக்க ஆக்சுவலாக சரவணன் வச்சு டூ ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ரோலுக்கு வந்து கேட்டாங்க. கேட்டபோது நான் வந்து பிரவீன் டேரக்டர் அண்ணன் பிரவீன் அண்ணன்ட்ட நான் தான் நான் சொன்னேன். எனக்கு வந்து இப்பயும் நான் அதே தான் சொல்கிறேன், எனக்கு எந்த கேரக்டர்னாலும் அதில் பிரச்சனை இல்லை, ஹீரோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. எனக்கு வந்து நடிக்கணும், நல்லா நடிக்கணும், பயங்கரமாக நடிக்கணும். இப்போ நாலு பேரும் ஒரு ஆடிஷன் ஒரு படத்துக்கே நான் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கேன் ஒரு ரோல் இது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு என்னோடய ப்ரொஃபைலில் அதை ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட நான் தைரியமாக காமிக்கிற மாதிரி எனக்கு அது இருந்ததுன்னா எனக்கு அதுவே போதும் கேட்டது அவங்கக்கிட்ட. அதுக்கான டைம் இப்போ தான் கொடுத்தாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ இது நான் ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர் இதுவாக கூட இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரீம் கேரக்டர். பிகாஸ் மோர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரியலாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்க ட்ரை பண்ண முடியும், எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கரெக்டாக அதில் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது கூட ஒரு ட்ரீம் கேரக்டர்னு நம்ம சொல்லிக்கலாம்.
1: வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, இந்த ரோல் பண்ணியிருக்காப்ல கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க?
0: நம்ம மற்றவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாக பண்ணோமோ அதே மாதிரி தான் மற்றவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதே ஜாலியாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சீட் நம்ம தேட்டர்லாம் ஒரு படத்தை போய் உட்காந்து பார்க்குறோன்னா கையில் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் பார்க்குறதுக்குன்னு ஃபேஸ்புக்கில்லாம் ஜாலியாக போட்டுருவோம் ஸ்டேட்டஸ். எவனும் நம்மளது கேட்க மாட்டான் மொக்க இருக்க அப்படின்ட்டு. ஆனால் சீரியஸாக ஸோ அந்த மாதிரி நம்ம கருத்தை வந்து சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கோ ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா அவனுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன மாதிரி ஒன்று டேஸ்ட் இருக்குது, அவனை எப்படியா போய் இம்ப்ரெஸ் பண்ணுறது, அவனையும் சிரிக்க வைக்கணும்னு என்ன பண்ணும்
1: பாட்டு
0: வந்துருக்கோம். இந்த வேலையை ஃபர்ஸ்ட் இன்னும் ஒழுங்காக நான் பார்த்தேன் தெரியல, இதுக்கே இன்னும் நிறைய தூரம் போகணும். அதுக்கப்புறம்
1: நான்
0: இப்போ முடிச்சோட ஸ்ட்ரெயிட்டாக ரிகர்சல் தான், இன்ட்ரி முடிச்சு அங்கே ரிகர்சல் போகிறேன் அப்படியே. அதே தான் இந்த ஒரு டான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஷோ வேறு நிச்சயமாக ஆடி தான் ஆகணும். அதுலேயும் இப்போ வேறு அங்கே வேறு ஒரு சவால் வேறு விட்டு வந்துருக்கேன், பிரியா மணி மேம் இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டான்ஸ் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லி ஆடுறது நம்ம வேலை, இம்ப்ரெஸ் ஆறாக விளையாண்டது எனக்கு என்ன தெரியும், ஆடி முடிச்சா தான் தெரியும். பார்ப்போம்.
1: இனி மேல்டி என்னை பார்த்து இந்த ஒரு கேள்வி மட்டும் தயவு செஞ்சு யாரும் கேட்காதுங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வினா என்ன கேள்வி?
0: அப்படிலாம் யார் இது வரைக்கும் கேட்கவே இல்லை, எல்லா கேள்வியும் ஜாலியாக தான் இருக்கும்.
1: தயவு செஞ்சு பா இந்த கேள்வி மட்டும் திருப்பி கேட்காதுங்க. அந்த மாதிரி ஏதாச்சும்
0: சூப்பர் கேள்வி ஒன்று இருக்குது பாருங்க பாருங்க ஐயா, அது கூட நான் பதில் சொல்றேங்க. சரவணன் எங்கன்னு கேட்பானுங்க
1: ஐயோ.
0: அதுக்கு நான் படுற பாடு எங்கள் வீட்டு ஆண்டி பக்கத்துட்டு ஆண்டி அவங்களாம் எங்கள் ஓனர் ஆண்டி வேறு. சரி ஓனருன்றனால நாங்களும் கொஞ்சம் சரி ரெஸ்பெக்டெலாம் இருக்கும்னு பார்த்தா எப்போ அவ்வாறு வந்து வந்து இந்த முன்னாடி கதை கேட்குறது, சரவணா வருவானா மாட்டான்னு கேட்குறது. எனக்கு என்னென்னா ஆப்வியஸாக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன அந்த க்யூரியாசிட்டிலாம் இருக்கும். ஒரு வேடா சரவணம் ஏதாச்சும் எதுக்கு சரவணா காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நானும் சரவண பெருமாள் அப்படிலாம் சொன்னால் ஐ அது வேறு இது வேறு அப்படின்ற மாதிரி நம்மளே கலாய்க்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப நியாயமானது. வேறு சரவணன் அப்படின்னா ரொம்ப நியாயமான கேள்வி. என்ன பிரச்சனை அப்படின்னா இதே கேள்வியை தான் நானும் எங்கள் டீம்கிட்ட கேட்குறேன், அவங்களுக்கே பதில் தெரியல. போகிற வரைக்கும் அப்படியே போட்டுவேன், ஜாலியாக எடுக்கலாம் சீரியல் அப்படின்னு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன்.
1: ஆக்சுவலி நீங்கள் வந்து நடிக்கிற ஒரு ட்ரூப் வந்து சில குயிலி மேம் இருக்காங்க, ராஜசேகர் சார் இருக்காரு, சில அவங்கெல்லாம் வந்து பயங்கர சீனியர் ஆர்டிஸ்ட். கலாட்டா சொல்ல அவங்க வந்தாலே கலாட்டா தான் ஸ்க்ரீனில். ஸோ நீங்களும் வந்து ஹியூமர் தான் கரெக்டாக அவங்களோட மெயின் பிக்சர் அப்படின்னு
0: சொல்லி.
1: ஸோ அவங்களோட கலாட்டாவோட எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் ஹியூமர் பண்ணுறதும் அவங்களோட கலாட்டா
0: அது எப்படி சொல்றது? இப்போ அவங்க வந்து நம்மளோட கொஞ்சம் சீனியர் அப்படின்னால அவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் அப்போ அந்த பீரியடு அவங்க பார்த்த காமெடி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கவுண்டராக நம்ம பேசுறது பண்ணுறதா நமக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி ஒன்று இருக்கும். பட் ஆனால் இது ரெண்டுமே எந்த இடத்துல சிங்க் ஆகுதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ சீன் பேப்பர்லாம் படிக்கும்போது இப்போ எனக்கும் தாத்தாவுக்கு ஒரு சீன் வருதுன்னா தாத்தா இந்த விஷயம் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது சரி ஓகே அதை வந்து இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படி அடாப்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் நான் சொல்லும்போது அவரும் ஆப்வியஸ் அதை எடுத்து பார்ப்பல, ஆ சரி பாப்பா இப்படி பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணலாம்னு சொல்லி குயிலியமும் அதே மாதிரி தான். அவங்க இன்புட்ஸும் கொடுப்பாங்க, நம்ம இன்புட்ஸ் எதுவும் எடுத்துப்பாங்க. ஹோம்ஒர்க் வந்து நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், காமா வச்சுட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு. இதே ஒரு நல்ல ஹோம்ஒர்க் கேவலமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பண்ண ட்ரை எல்லாம் பண்ணேன், அதெல்லாம் கண்ணாடி முன்னாடி எல்லாம் பார்த்தேன். ஐயோ நம்ம செய்யிட்டு ஆடிஷன்ல பாத்துக்கலாம் ஏதாவது அப்படின்ட்டு. ரொம்ப ஏதாவது எப்படி சொல்றது, இப்போ திடீர்னு ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல மட்டும் ட்ரை பண்ண வேண்டியதான். பிகாஸ் ஒரு அட்டம்ப்டாவது நம்ம பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிள் இந்த சாமி ஆடுற சீன் ஒரு எபிசோட் வந்து வந்தது. அதாவது எனக்கு இந்த சாமி வந்து பயங்கரமாக சாமி ஆடி புரி சொல்லணும். ரியல் லைஃப்பில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேள்வி குறிதான். அது எப்படி எனக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது வேறு எனக்கு தெரில. நான் வந்து யோசித்தேன் ரொம்ப அதிக ட்ராமாவும் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் எப்படி பண்ணேன் எனக்கு தெரில. ஸோ ரொம்ப ட்ராமாவும் போயிடக்கூடாது, கரெக்டாக யோசிக்கணும். அப்போ என் ஃப்ரெண்டு ஜெயிட்டு தான் கேட்டேன். என்னப்பா ஆக்சுவலி யூடியூப்பில் தேடிக்கிறேன், ரெஃபரன்ஸ்லாம் தேடிருந்தேன். நிறைய பேர் இப்போ ராஜ் கிரண்னா ஒரு படத்தில்
1: பார்த்தீங்கன்னா
0: யூடியூப்ல பாக்குறதுல ஒரு ஹோம்ஒர்க் ஆமா. யூடியூப் ஒர்க் பண்ணிருக்கேன், காப்பி அடிக்க ட்ரை பண்ணிருக்கேன். முக்கியமா யாராவது பண்ணிருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து திருடலாமான்னு பார்த்தேன். பார்த்த போது எனக்கு என்னன்னா சாமி ஆடுற மாதிரிலாம் கிடைச்சது, பட் குறி சொல்ற மாதிரி கிடைக்கல. அந்த குறி சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவாங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஜெயிட்ட கொண்டு பண்ணி கேட்டேன்டே என்ன தேர்ந்த கிடைக்கல, அதான் ரெஃபரன்ஸ் எதாவது எடுத்து அனுப்பிடா அப்படின்னா அப்ப பையன் அவன் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னான், செம்மையாவும் சொன்னான், நீ எதுக்கு ரெஃபரன்ஸ் தேடுற? இத்தனை ஒன்றரை வருஷம் ஒரு கேரக்டராக நீ நடிச்சிட்டால் அந்த அது மாதிரி ஒரு கேரக்டராகவே நீ வாழ்ந்துட்டேன். ஸோ இந்த கேரக்டர் குறி சொன்னால் இப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் உன் மைண்டில் நீ வச்சுக்கிட்டு அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ணு. ரெஃபரன்ஸ் கிடைக்கலாம் ரொம்ப நல்ல விஷயம், அப்போ தான் உண்மையாக ஓன்ட் என்ன இருக்கோ அது வெளியில் வரும். ஸோ அதை நீ அப்படியே ட்ரை பண்ணு, கேடா அது அது அங்கே போ, கரெக்டாக அந்த சீன் மூட மட்டும் எடுத்துக்கோ, அதுக்கு என்ன பண்ணுமோ அதை அப்படியே அவுட் புட் கொடு, என்ன வருதோ அதை ஏற்றுக்கோ, நல்லதாக கேட்டதோ அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே காப்பிலாம் அடிக்க வேணாம், இந்த ஒரு எக்ஸாம் அது கொஞ்சம் உருப்படி நேர்மையாக எழுதுவோம் அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போனேன்.
1: மீடியா பார்த்து பயந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கா? மீடியா இன் தி சென்ஸ் ஆஸ் எ ஹோல், நீங்க ஆங்கரிங் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், இல்ல உங்களோட ஆரம்ப அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் ஆகட்டும், ஐயோ என்னடா ஆகும் தொலைஞ்சோண்டா அப்படினு சொல்லிட்டு நினைச்ச காலம் சிச்சுவேஷன்
0: பயந்ததுன்னா வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ முத முத ஒரு ஆடிஷன் ஒரு ஸ்டேஜ் ஏறுறோம் அப்படினா ஒரு எஃப்எம்ல கூட நான் இதல ஆர்ஜே கடை ஆடிஷன்லாம் போயிட்டு எனக்கு வந்து உதறி இருந்துச்சு. பெர்ஃபார்ம் பண்ண முடியல எனக்கு அது தெரிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப வெக்கமாகவும் ஆயிடுச்சு. ஆப்வியஸாக அதை சொல்லணும் சந்தோஷத்துக்கு அழுகிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப வீக்கான ஒரு ஆள் வேறு, இது வந்து பொசுக்கொண்டு கண்ணீர் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அழுதுட்டே ஓடி வந்துட்டேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போது இதுக்கே எப்படி இருக்குதே எடுத்து அடுத்த லெவல்லாம் போய் நம்ம இந்த மாதிரி தான் ஒரு கலாய்ச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எதுக்கு நடிக்க வரப்பெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த பயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த சரி ஓகே இது வந்து டியூஷன் போவோம் அப்படின்ட்டு தான் அப்பயும் வந்து அஞ்சு இதை அனுப்பி வச்சான், இது போ இந்த கிளாஸ் போ ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போயிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ பயம் தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த பிகினிங் வந்த டைமில் எல்லாமே இருந்தது அந்த பயம் நர்வஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒரு ஆடிஷன் ஒன்று போயிருந்தப்போ தான் அந்த டேரக்டர் வந்து டீ கடை அவர் டீ சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ நான் தெரியாமல் ஃபோன் பண்ணி அவரை மீட் பண்ணிட்டேன், சரி ஓகே இங்கே ஆடிஷன் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சேரண்ணே ஓகேண்ணே அப்படின்னு, வேமா சூசுலாம் இருக்கா அப்படின்னாரு, இல்லைண்ணே அப்படின்னா சரி ஓகே அப்போ வந்து இதுதான் உனக்கான சீக்வன்ஸ்.

0: மாதிரி ஆடுனேன், குதிச்சேன். ஒரு தாத்தா போயிட்டு இருந்தாரு, அவரை கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்தேன் அவருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வர தாத்தா இந்த அப்படின்னு கேட்டேன். அப்படி ஆள் ஓகே சொல்லிட்டா சூப்பர் அப்படின்னு அவர் வேற கூட நடிச்சாப்புல சேர்ந்து இந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா கதைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த கூச்சம், நான் சொன்ன மாதிரி இந்த வேமா கூசுலாம் காலியாக போனது அந்த இடம் தான். ஸோ அதோட சேர்ந்து அந்த பயமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வாய்ப்பு தேடுற எல்லாருக்குமே
1: அதுதான்.
0: வெளிப்படையா காமிச்சுக்க மாட்டேன், பட் ஆனா எனக்கு சில விஷயங்களா இருக்கும். அதான் சொன்ன மாதிரி ஜெயிட்ட அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாம இது பண்றேன், எனக்கு ஒரு மரியாதை இருக்கும். அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் எனக்கு இருக்கும். அவங்க நம்பினதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு லெவலுக்கு மேல நான் அதான் சொன்ன, அதுக்கப்புறம் அவங்க வந்து விட்டாங்க. சரி லோன் பண்றேன் அப்படி மாதிரி விட்டாங்க. நான் வந்து இப்போ ஒரு வீட்டுல இருந்து கிளம்புறேன், ஒரு ஆடிஷன் போறேன், இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதில் ஆடிஷன் ட்ரை பண்ண போகிறேன், ஒரு வாய்ப்புக்காக போகிறேன், ஒரு ஆஃபீஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த ஆடிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. கஷ்டப்படும் நான் சொல்லவும் மாட்டேன். காலைல நான் கிளம்புவேன், வீட்டுக்கு நைட்டு வருவேன், சாப்பாடு தான் சாப்பிடுவேன், அப்படியே பேசிட்டு இந்த மாதிரி தூங்கி அப்படியே தான் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு என்ன பண்ணுற எது பண்ணுற அப்படின்னு கூட என்னை வந்து அவங்க கேட்கல. சரி லோன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட ஒரு லெவலுக்கு விட்டாங்க. அந்த நம்பினதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு அவங்களுக்கு வேணால் ஒரு சாரி வந்து நிறைய பேருக்கு சாரி சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஹர்ட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து யாருமே அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது, அவ்வளோ கெட்டவங்களும் கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாராகட்டும் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருப்போம். அதாவது எப்படி சொல்கிறது, மற்றவங்க சிரிக்க இப்போது மூணு பேர் இருக்கீங்க, இப்போ உங்களை எல்லோரும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறா, இப்போ இவங்களை ஏதாவது கலாச்சிட்டேன் அப்படின்னா மேபி அவங்களுக்கு அது கொஞ்சம் பர்சனலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன திட்டலாம், என்ன சொன்னா தெரியுமா அப்படி இருக்கலாம், அவங்க இது சீரியஸாக கூட தெரியலாம், ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சிருக்கலாம். ஸோ மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பர்டிகுலராக ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா, தெரியாமல் பண்ணியிருந்தா அதுவும் கூட ஒரு தப்பு தான். அந்த மாதிரி யாரையாவது எங்கேயாவது ஹர்ட் பண்ணியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சு.
2: வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க என்ன சொல்றது, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்றது என்ன
0: சொல்றது? இப்போ அட்வைஸ் மாதிரிலாம் சத்தியமாக யாருமே யாருக்குமே அட்வைஸ் சொல்லும்போது எப்பவுமே அது கேட்கும்போது நல்லா இருக்கும். கேட்டுட்டு இப்போ இங்கே வந்து நான் பயங்கரமான ஒரு அட்வைஸ் எனக்கு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்டு வெறியோடு அப்படியே வெளியில் போவேன், போனால் அடுத்த நிமிஷம் ஏதாவது படம் பார்க்க போவேன், அங்கேயே மறந்துடும் எல்லாத்தையும். அந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணி வந்த விஷயங்களை சொல்லலாம், அதுலேருந்து இன்னொருத்தங்க எதாவது நல்லது வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு ரெண்டு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் பின்னாடி நின்னாங்க. ஒரு கரெக்டான ஒரு நண்பர்கள் அமைஞ்சிட்டாலே அவங்க லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோட தாட்டு. நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அது வந்து என்னோடய காலேஜ் லைஃப்பில் தான் அமைஞ்சது. ஸோ உங்கள் காலேஜ் லைஃப்பில் ரொம்ப நல்லபடியாக நீங்கள் படிங்க, ஜாலியாக படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம், அதாவது நான் சொன்ன மாதிரி நமக்கு எது வரும் எது வராது அப்படின்றது, இந்த செவஞ்சி படத்தில் கூட ஒரு பொண்ணு தான் அந்த பையனை வந்து கண்டுபிடிப்பாள், அவனுக்கு வந்து இதுதான் வரும் அப்படின்ட்டு. ஸோ பொண்ணு தான் கண்டுபிடிக்கல, நமக்கே நம்ம கண்டுபிடி என்ன வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி அழுதாலும் பரவாயில்ல, என்ன ஓட்டாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ஒரு நம்ம வேலை மேலே இருக்கிற ஒரு ஒரு பேஷன், அந்த ஒரு கனவு, அந்த ஒரு வெறித்தனம் வெளியில் அதெல்லாம் காமிச்சு போகக்கூடாது. பட் ஆனால் நமக்குள்ளே அதை அப்படியே வச்சுக்கணும். ரொம்ப பெரிய விஷயம் அதுதான், வெளியில் காமிச்சா சீன் போடுற மாதிரி ஆகிடும். ரொம்ப அந்த பையன் என்ன வேறு வேலை அதுக்குள்ளே பாரு அவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடும். ஸோ உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும் அந்த வெறி எல்லாத்தையுமே. அதுக்கு நோக்கி நம்ம வேலையை செய்யணும், ரொம்ப முக்கியம். நம்ம வேலையை மட்டும் செய்யணும், மற்றவங்க என்ன செஞ்சாலும் அது வந்து நமக்கு அது தேவையில்லை. நம்ம வேலையை நம்ம ப்ராப்பராக ஒழுங்காக செஞ்சுட்டு அது அப்படியே போயிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக.
1: ஸோ ஸோ யூ பீன் இன் த மீடியா இண்டஸ்ட்ரி ஃபார் குவைட் எ ஃபியூ இயர்ஸ். ஸோ ஒன் வேல்யூ யூ சே, நான் மீடியாவுக்கு வந்தப்புறம் தான் இது எனக்குள்ளே இம்பைப் ஆச்சு அப்படின்னா எந்த வேல்யூ? இது மீடியா வந்தப்பறம் நான் இந்த ஆஸ்பெக்டில் சேஞ்ச் ஆனேன், யாருமே என்னை சேஞ்ச் பண்ண முடியாது. மீடியா
2: Or
1: something new in me.

0: ரீதியாக நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் நான் சொன்ன மாதிரி பார்க்குற எல்லாத்தையும் ஒரு ஒரு விஷயம், இப்போ உங்கள் மூணு பேர்ட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து பேசியிருக்கேன் அப்படின்னா உங்கள் மூணு பேர்ட்டு ஒரு நாலு ரியாக்ஷனாக நான் தேடிருப்பேன். அது வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணணுன்றது அது எனக்கு தேவை. சும்மா எங்கேயாவது நான் யூஸ் பண்ணிடக்கூடாது, ஓகே ஆயிரும். அதான் கரெக்டாக ஏதாவது ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த மாதிரி பார்க்குற எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். மீடியா வந்ததுக்கப்புறம் நான் மாறி இருக்கேன்னா எனக்கு தெரியல, அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கிறேன்.
1: இல்லை, ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை டேக்கிள் பண்ண கற்றுப்போம். சில டைமில் வந்து மீடியாவில் ஜென்ரலாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவ்வளோவா கோவப்படக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
0: ஆ, ஓரளவுக்கு நான் பார்த்த ஆட்கள் மூலமாக எங்கே ஓவராக பேசணும் எங்கே கம்மியாக பேசணுன்னா கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு கூட வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு இப்போ புது செட்டுக்கு ஒன்று போகிறேன் அப்படின்னா அங்கே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். இப்போ இந்த டான்ஸ் ஷோ ஆரம்பிச்சிருக்குன்னா போனோடனே என் வேலையெல்லாம் காமிச்சிடக்கூடாது, ஐ யூ அப்படின்னா எதுவுமே பண்ணிடக்கூடாது. அப்படியே நம்ம இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஓரளவுக்கு இந்த இடம் பொருள் லெவல்லாம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்.
1: இன்கேஸ் நீங்கள் மீடியாவுக்கு வரலன்னா நீங்கள் இப்போ என்னவாக இருந்திருப்பீங்க?
0: சத்தியமாக தெரியலையே, அந்த அரியர் அப்படியே தான் இருக்கும், அதை கிளியர் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து என்னன்னா சின்ன வயசில் அதாவது இந்த பப்பி ஆம்பிஷன்லாம் இருக்கும்ல, அப்போ வந்து என்னன்னா நமக்குலாம் இருக்கவே இருக்காது, வீட்டில் ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னெல்லாம் நமக்கே தெரியவே தெரியுது, ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம என்ன ஆகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ளைட்டு பறக்கும்ல அது வந்து வேடிக்கை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது பண்ணுறோம்னா சின்ன வயசுல சவுண்டு கேட்டால் உடனே இருந்து மாடி ஓடிடும், போய் ஃப்ளைட்டு போயிட்டு அவங்க டாட்டா கட்டுறவங்களில் இங்கே டாட்டாலாம் காமிச்சிட்டு ஃப்ளைங் கீஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவேன். ஸோ அது பார்த்த டைம்லேருந்து எனக்கு வந்து பைலட் ஆகணும்னு பயங்கரமான ஒரு ஆசை. எல்லாம் ஓட்டி இந்த சுற்றி சுற்றி இந்த அப்பயும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு புதிய டிடியில் பார்க்குறோன்னா இந்தியா கொடியில் புகையெல்லாம் விட்டுட்டு போவாங்க. எனக்கு அந்த மாதிரி சாகசம்லாம் பண்ணணும்னு பயங்கர ஆசை. யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் நம்பி அப்படி நம்ம மட்டும் கொடுப்பாங்க. அதனால் அதுதான் ஒரு ஆசையாக
1: பப்பி ஆம்பிஷன் சொல்லிட்டீங்க
0: கேளுங்க.
1: பப்பி லவ், பப்பி லவ் ஸ்கூல் லவ் காலேஜ் லவ் இப்போ ப்ரெசண்டாக யார்?
0: ஐயோ நீங்கள் என்னங்க அப்படிலாம் வந்து ஆட்டோகிராஃப் டூவாக நம்ம எடுக்கிறோம் நம்ம லெவலுக்குலாம் எதுவும் இருக்காது. பப்பி லவ்னா சின்ன வயசில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபோர்த்துல பொறுக்கி பையா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் அப்போலாம் டிவி பார்த்துட்டு போது லவ்லாம் என்னன்னு தெரியாது, ஆனால் நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அப்போ வந்து ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு எங்கள் ஸ்கூலில் வந்து என்னன்னா ரொம்ப அதாவது இந்த பசங்க பொண்ணுங்க அந்த வேறுபாடெல்லாம் இருக்காது. அப்படி வந்து ரொம்ப புண்ணியப்பட்ட ஒரு ஸ்கூலு, பசங்க எல்லாருமே ஈக்குவல், ஆல் மென்னார் ஈக்குவல் அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க பொண்ணு பக்கத்து பக்கத்தில் உட்காரணுமே ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும். சிக்ஸ்த்துக்கு அப்புறம் தான் நிலமையை யோசிச்சுப்பாரு. ஸோ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தா என் பொண்ணு அந்த பொண்ணு கூடவே இருக்கும், அந்த ஐஸ்வர்யா தான் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கும். அது எனக்கு சாப்பாடு தரும், ஹோம்ஒர்க்லாம் என் நோட் புக்லாம் அவளே எடுத்துகிட்டு போயிடுவா, அதெல்லாம் எழுதிட்டு வருவா, அந்த மாதிரி நிறையா ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டே இருப்பாள். அவங்க டான்ஸ் எல்லாம் எனக்கு அப்போலாம் அவளாக சொல்லித்தருவா, ஆடுறது இந்த ரெண்டு ஸ்டெப் அதுவே தான் சொல்லித்தருவா, இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். அந்த ஒரு இந்தாடா நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானே ஏதோ ஒரு நினப்பில் அந்த பொண்ணோட டிராயிங் நோட்டில் ஐ லவ் யூன்னு ஒரு நாள் எழுதி வச்சேன். அவள் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் மிஸ்ட்டை காமிச்சிட்டேன், மிஸ் கவிராஜன் இஸ் டூயிங் லைக் திஸ் மிஸ் அப்படின்னுச்சு. ஐயோ அப்படின்னு எனக்கு அப்போ வந்து அது கரெக்டாக தப்பாக ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம சச்சாங்க நினைக்கிறேன், ஆ அடிக்கல என்ன நீ என்ன இப்படிலாம் நீ பண்ணுற இந்த வயசில் எப்படி உனக்கு இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னு நான் டோனோ மிஸ் இந்த படம் பார்த்தேன் அப்படின்னு சமாளித்து தப்பிச்சு வந்துட்டேன்.
1: போயிட்டேன்
0: ஆமா அதெல்லாம் நடந்திருக்கு. மொக்க வாங்கினா எப்படி சொல்றது, இந்த கதை வேணா சொல்லலாமா?
1: ஜாலியாக சொல்றோம்
0: இருக்கு இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா ராகா ராகவேந்திரான ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகும். அப்போ வந்து நான் என்ன படிச்சுட்டு இருந்தோம், ஏன் இது வந்து நீ படிக்கிறத தவிர இப்போ எல்லா வேலையும் பார்த்துருக்க அப்படின்லாம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லிடாதீங்க. ஸோ அவன் வந்து நாங்கள் வந்து நான் டென்த்து வரைக்கும் ஆமாம் டென்த்து வரைக்கும் நாங்கள் ஒரே ஸ்கூல், லெவன்த்து வந்து அவன் வேறு ஸ்கூல் போயிட்டான். டென்த்து வரைக்கும் அவன் வந்து நைன்த் எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணு வருஷம். சரி அது வந்து அது ஒரு பொண்ணு, அது வந்து எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னா இந்த ஸ்கூல்லேயே இந்த பொண்ணு தான்ப்பா சூப்பர் அப்படின்ற லெவலுக்கு அந்த பொண்ணு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் நைன்த்து படிக்கும்போது நைன்த்து ஸ்டாண்டர்ட் பசங்களும் அந்த பொண்ணு தான் பார்க்குவோம், டென்த்து பிள்ளைகளும் அந்த பொண்ணு தான் பார்க்குவோம், லெவன்த்து டுவெல்த்து அந்த பொண்ணு தான் தான் பார்க்கும். அந்த பொண்ணு அப்பவே இந்த ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்குவோம். இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பாலாம் பயங்கர பாதுகாப்பாக கொண்டு வந்து கூப்பிட்டு போவாங்க இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை பார்த்து பார்த்து அந்த பொண்ணு மேலே பயங்கர ஒரு லவ் அந்த பையன். நானும் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்துட்டு மட்டும் தான் நான் அப்படி லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், சேர நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி மாதிரி நானே ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ஸோ பயங்கர லவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் போயிடுச்சு. லெவன்த்தில் வந்துட்டு அந்த பொண்ணு வேறு ஸ்கூலு, இவனும் வேறு ஸ்கூலு, ஐ மீன் இவன் ஒரு ஸ்கூலு, இந்த பொண்ணு ஒரு ஸ்கூலு, நான் படிச்சுருந்த ஸ்கூலு, நான் அங்கேயே படிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் லெவன்த்தில் ஒரு நாள் கேட்டேன் அந்த பொண்ணை, பார்த்தா லெவன்த்தோட எண்டில் ரெண்டு பேரும் கம்மிட் ஆகிட்டாங்க. கம்மிட் ஆகிட்டு டுவெல்த்து அதுக்கப்புறம் முடிஞ்சுது. டுவெல்த்துலேயும் ரெண்டு பேர் லவ் பண்ணிருந்தாங்க. ஃபஸ்ட் இயர் காலேஜ் வந்துட்டோம். காலேஜுக்கு வந்து நான் ஆக்சுவலாக திருச்சியில் ஒரு ரெண்டு மூணு காலேஜ்லாம் படித்தேன், படித்தாங்கலாம் டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு நம்ம லயில் வந்து நாலாவது காலேஜ். எனக்கு வந்து ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. ஒன்றா சொன்னால் நாளைக்கு வரைக்கும் போக இன்டர்வியூ, அதான் ஃப்ரீயாக விடுங்க. ஸோ வந்து லயலால் நான் வந்துட்டேன். வந்து ஆக்சுவலாக லயலா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தால் அப்போ எனக்கு ஒரு வருஷம் சீனியர் ஆகிட்டாங்க. சீனியர் ஆனதும் நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நான் மச்சான் அப்படி இருந்தால் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன்டா என்னாச்சு அப்படின்னா, இல்லை மச்சான் செட் ஆகலை, பிரேக்கப் ஆயிடுச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஃபுல்லாகிட்டானே கண்டிப்பாக சேர்த்துருக்கீங்க. எனக்கு வந்து பேசிக்காக லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாஜகான் விஜய் மாதிரி எனக்கு உண்மையான காதல்லாம் சொல்லுங்கள், உயிரியும் கொடுப்பேன் அப்படின்னு நான் லூஸ் மாதிரி போய் நின்றுவேன். அது வந்து உண்மையான காதலாக என்னன்னு எனக்கு தெரியாது, அது தெரியாமல் நான் போயிடுவேன். அதான் எனக்கு காதல்ன்ற வார்த்தையை கேட்டாலே நான் போயிடுவேன். ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி போயிட்டேன். போனதுக்கப்புறம் சரி ஓகே நான் போகிறேன் அந்த பொண்ணை பேச சொல்லிட்டு திருச்சிக்கு போய் சரி போய் அந்த பொண்ணை மீட் பண்ணி என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு நான் கேட்டேன். என்ன நடந்தது அப்படிலாம் கேட்டேன். அந்த பொண்ணு வந்து நிறைய சூழ்ச்சியில் செட் ஆகாது வேலைக்காகுது அப்படி ரெண்டு பேரும் அவங்களே புரிஞ்சுட்டாங்க. நம்ம இதுக்கு நடுவில் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். மூணு வருஷம் காலேஜ் முடிஞ்சது. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் பயங்கர ஃபீலிங்லாம் இருந்தான். மூணு வருஷம் செம்ம ஃபீலிங்லாம் இருந்தால் எனக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்க்க நமக்கே ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். சேர்ற மச்சான் ஃப்ரீயாக விடு, வேறு ஒரு பொண்ணு அமையும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நானும் ஆறுதல் சொல்கிறேன். இல்லை மச்சான் அதான் சீபா மாதிரி வருமா அப்படின்னு டெய்லி ஆடுவான், அவன் தூங்க விடாமல் நம்மளையும் தூங்க விடாமல் பண்ணுவான். இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் அது ஏதோ என்ன ஆச்சு அப்படின்னா காலேஜ் முடிச்சிட்டோம். ஒரு வழியாக காலேஜ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் காண்டாக்டே இல்லை, ஒரு ஆறு ஏழு மாதமாக. நான் அப்போ தான் இந்த மீடியா அந்த இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் காண்டாக்டே சுத்தமாக. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், சுவிச் ஆஃப். அப்புறமா அவங்க அம்மா கேட்டேன், அவங்க அம்மா கேட்டு ஆண்டி ராகா எங்கே ஆண்டி அப்படின்னா, அவன் லண்டன் போயிட்டானேப்பா அப்படின்னா. என்னாச்சு ஆண்டி அப்படின்னா, இல்லைப்பா அவன் வந்து லண்டன் போயிட்டான், அவன் எங்கே எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி ரொம்ப மனவழியில் இருப்பான் போல் இது பண்ணதுக்கப்புறம் இந்த சீபான்ற பொண்ணு வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆனான். ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் பேசுகிறேன், இந்த மாதிரி எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டு, டூ ரிமெம்பர் மீ, இதெல்லாம் இப்போ கணக்காலம் கணக்கில் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் ஐ டோன்ட் நோ யூ அப்படின்ட்டு இருப்பான். டிவியில் நம்மளை பார்த்ததுக்கப்புறம் ஐ நோ யூ ஹவர் யூ அப்படின்னு போச்சு, நல்லா இருக்கே மாணி நல்லா இருக்கியா அப்படி மாதிரிலாம் காட்டிட்டு கேட்டுட்டு இருப்பான். ஸ்கூல் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்லாம் ரெடி பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேதர் பண்ணி பெரிய குரூப் அமைச்சு நம்ம வந்து ஒரு ஒரு கெட் டுகெதர் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒட்டு மொத்தம் எங்கள் ஸ்கூல் பேட்ச் எல்லாருமே எனக்கு வந்து மீட் பண்ணுறோம். பேசுறோம் பையன் ரொம்ப பாவமாக சுற்றிட்டு இருக்கிறான், நீ வந்து இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுமா அப்படின்னா, சி எல்லாம் செட் ஆகாது கவி சொன்னால் கேளு, நான் வந்து வேறு மாதிரி படித்த அதை வந்து படிக்க வேறு ஆரம்பிச்சிச்சு அந்த பொண்ணு பயங்கரமாக. ஸோ நடுவில் ஒரு வேலையெல்லாம் இருக்கிறா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, நீ ஏன் அதை நினச்சிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு நான் வந்து நோ அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே சொல்லிட்டு பயங்கரமாக சேர்த்து வைக்கணும் இது பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஸ்கூல் ஜூனியர் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் டெக்ஸ்ட் பண்ணுறான்னா ஹவர் யூனா அப்படின்னு கேட்டிருந்தான். ஆக்சுவலாக எங்கள் காலேஜில் வந்து நான் வாலிபால் பிளேயர், எங்கள் ஸ்கூல் டீம் கேப்டன், எஸ்பி இதெல்லாம் பெருமைக்கு சொல்கிறது நினைக்காதீங்க உண்மை ஓகேவா. ஸோ ஸ்கூல் டீம் கேப்டன் தான். ஸோ அந்த வாலிபால் டீமில் ஜூனியர் பையன் ஒருத்தர் தான். அந்த ஜூனியர் பையன் வந்துட்டு கதை ரொம்ப முக்கியம்
1: போதாங்க,
0: ஜாலியாக இருக்குமே. ஸோ அந்த பையன் வந்துட்டு ஹவர் யூனா அப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தால், நல்லா இருக்கணும் தம்பி நீ எப்படி இருக்க அப்புறம்னா, ராக நாட்டை பேசுனீங்களா அது பண்ணிக்கலாம், இல்லைடா தம்பி இங்கே தானே இருக்காரு அப்படின்னா. அந்த பையன் பார்த்தா அவனும் லண்டனில் தான் இருக்கான். அப்படியாட நான் ஃபேஸ்புக்லாம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் அவன் தேடிட்டே இருந்தேன். நம்ம ஏதாவது நேம்லாம் போட்டு பார்ப்போம்ல, அது என்ன நேமில் இருக்கோ அதை நான் காமிக்கும், என்ன பேர் வச்சுக்கலாம் தெரியல. ஸோ தேடிலாம் பார்த்தேன் கிடைக்கல, அவன் ஒரு வழியாக இது பண்ணிட்டு. அப்படியானா ஃபேஸ்புக் கூட இருக்காரு, நான் ஃபேஸ்புக்கில் இருக்கானா எனக்கு தெரியாதரா அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபைல் அவன் ப்ரொஃபைல் அனுப்பு அப்படின்னா அதோட லிங்க் எடுத்து போட்டு அனுப்புகிறான். ராகவேந்திரன் அவங்க அப்பா பேரும் சேர்த்து வச்சிருந்தான், ராகவேந்திரன் சிவசங்கர் மேரி டு ஸ்வேதா மோகன் அப்படின்னு. மேரிடா போய் பார்க்குறேன், தாயெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கட்டுறான், கையெல்லாம் சிரிச்சுட்டே பிடிச்சிருக்கான், அந்த அக்னிகுண்டத்தெல்லாம் ஜாலியாக சுற்றி வரான். நினைச்சேன் அப்பயும் கூட நான் பைத்தியம் பையனை வந்து விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி லண்டன் வரைக்கும் அனுப்பிட்டாங்க அதனாலதான் நம்ம கூட பேசப்படாம என்னைய நண்பனி பிரிச்சுட்டாங்க ஜாலியா ஒரு லைஃப் வந்து நான் லூசு இந்த லூசி அந்த லூசியை சேர்த்து வைக்கிறேன் நான் ஒரு கெட் டுகெதர்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு செலிபிரிட்டின்றதே நான் மறந்து இவ்வளோ ஒரு வேலையெல்லாம் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா அதுக்கப்புறமா தான் அவன்கிட்ட வந்து நான் அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பேடாக போயிடுச்சு நீங்கள் ஃபோன் பண்ணி கண்ணா ஃபேஸ்புக்லேயே திட்டிட்டேன் பயங்கரமாக என்னென்னா சரி இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டு ஒரு கல்யாணத்துக்கு கூட சொல்லலையே அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு என்னென்னா இல்லை மச்சான் வீட்டில் தான் பார்த்தாங்க பட் வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் லவ் பண்ணிக்கலாம் சொல்லலாம் ஒரு வார்த்தை ஏன்டா இப்படி எல்லாத்தையுமே மறைச்சான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறைச்சிட்டான் அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே ஒரு வாரம் மட்டும் வந்திருக்கான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் கூட்டு திருப்பி லண்டனுக்கே போயிட்டான் யாருக்கெல்லாம் படக்கூடாதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி யாரும் ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த பொண்ணுகிட்ட போய் அதுக்கப்புறம் சாரி சீட் பண்ண அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே நான் மூணு வருஷம் மாதிரி ரெண்டா சொல்லிட்டு நீ தான் லூஸ் அதை விட்டு அலோவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணும் கலாய்ச்சிடுச்சு சரி ஓகே போங்க நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு மாதிரி இதோட கொடூர பல்பு யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அதுதான் காதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே ஆஹா எவ்வளோ பிடிந்தமான விஷயம் அதுக்கு நம்மளால் முடிஞ்சது அது நம்ம டெடிக்கேஷன் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நானே போயிடுவேன்
1: அதான் அப்போ ஒரு படத்தில் சிவா சொல்கிறேன் நான் விளையாண்டுதான் லவ் கூட பண்ணிடலாம் லவ் பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக பண்ணுறது கூட
0: இருக்கவே கூடாது அந்த மாதிரி இருக்கலாம் அதாவது ஒருத்தவங்களுக்கும் ஒரு கதை அந்த மாதிரி
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 அண்ட் இப்போ நம்ம கவின் சாரோட இன்டர்வியூவோட முடிச்சிட்டோம்
0: தேங்க்யூ ஸோ மச்
2: ஸோ லிசனர்ஸ் சரவணன் மீனாட்சி சீரியல்லேருந்து இப்போ வேட்டேன் என்கிற கவின் உங்ககிட்ட வந்து பேசினார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஷோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜனனி கோபிகா ஸ்ரீ மற்றும் பிருந்தா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இது நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் வியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை
3: கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல, வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: ஆச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
0: விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா?
2: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது தானே சிலிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. சிலிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா. நாங்க ரெண்டு
2: பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்ட ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துடும், தூச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும்.
1: தூவும் பூபழை நெஞ்சிலே, ஓ வசமே சுவசமே வசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம்.
3: Every person we could find. Presenting to you their take on joint families and nuclear families. Which one do they prefer and why? Stay tuned while I get back after you listen to this Vox Pop. You're listening to MOPCRS 107.8 FM.
4: Hi, I'm Vijayashree and I'm from a nuclear family. Now, you know what? What I feel is nuclear families are the worst thing that can happen to a person. And when you're all alone at home and you have no siblings, both of your parents are working, you have more chance of getting into depression. You don't get enough food in this. Your mom is not going to be at home when you go back home from college asking for food. You're just going to be hungry and you have to wait till your parents are home. It's the worst thing that can happen to a person. And I consider myself disadvantaged that way. And how I wish my grandparents and all there with me, like, I feel really bad being part of a nuclear family. Thank you.
5: I'm Ganesh. I prefer only joint family. The reason why I choose that is we love all of them. I love all of them.
6: I prefer joint family because after so much of period, the kids don't know relationships and all. They will be single and they will again go for nuclear families. There won't be people to share their thoughts or whatever it is, and most often they get into virtual world. If it is joint family, then they have lot of peoples and lot of chances to share their emotion, whatsoever it may be. Say it be anger or whatever it is, that can immediately be shared with people, or if it is needed to be consoled or treated whatever way psychologically, that can happen only in a joint family. And it has become a tradition of us, and for generations together we have been used to be in a joint family. Nuclear family is like a virtual life and joint family is like a real life.
7: Nuclear family. ஏன் அப்படின்னா டீசெண்டாக இருக்கு, ஒரு 3 பேர் ஃபேமிலியில், 3 பேர் 4 பேர், ஒரு சின்ன கார், சின்ன வீடு, லைஃப் லிமிட்டடாக இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்காது. இதே ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னா நிறையா வாங்கணும் திங்ஸ், அதுக்கப்புறம் மேபி சொந்தக்காரங்க மேலே சண்டை வரலாம். நியூக்ளியர் ஃபேமிலி பெஸ்ட்.
8: ஐ ஆக்சுவலி வுட் சே தட் whether it's joint or nuclear, the whole idea of family is based on the values that we can imbibe in the entire family. So preferably a joint family, because by chance, by birth and by the way you're brought up, you just learn the values of relationship, you learn how to adjust, you learn how to live, share, give. give. Everything is there. And what is lacking today is in this world, everywhere, I would say, is that still everyone's talking about I. There's hardly a we. And that's the basic thing we can learn from a joint family, where it's always we more than an I. So I think if you give me an option, joint family would be fantastic. But practical reasons, today joint family is not possible in many places. And hence, I would say at least we should take the responsibility as the older generation to see what was the values, what were the values that were being imbibed in a joint family, and try and bring it in a nuclear family in what's most importantly called the family time, which is the key to any family, nuclear or joint.
9: आज के जमाने में तो जॉइंट फैमिली बनाने लेना मुश्किल है, क्यों? घर में डायरेक्ट दो रहेगा, एक वेस्टर्न एक ऑर्डर रहेगा, तो सब कहाँ जाएंगे? सुबह उठे सबको काम को जाना है, रेडी होना है, लेट सोते हैं टीवी देख के और लेट से उठते हैं, तो जितने आदमी कम है उतने अच्छा है, मैं सोचता हूँ, ये मेरा राय है।
8: Lot. So many people, joint families and nuclear families, they have so many good reasons too. That pretty much sums up why a person would prefer joint family and nuclear family. So what is your take on it? Connect to us and let us know. In the meantime, stay tuned. Vallai Ushoshi, I'm signing off from MOPCRS 107.8 FM. My radio, my community, my pride.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையே சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பீட்டி பீரியட் முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
3: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும்

0: நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்டேன்?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான் வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இருமுனாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இருமணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
1: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
2: அப்படின்றத சொல்லிக் கொடுங்க.
1: நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா,

0: வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: போகலாமா? எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போவேன்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்ட் வாட்டர். நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தி ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும்.

0: எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி.
1: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. ஹலோ லிசனர்ஸ், நீங்கள் என் கூட கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8, அண்ட் நான் உங்கள் பிருந்தா. இன்றைக்கி நம்ம ஒரு லைவ் ஷோ கேட்க போகிறோம். அண்ட் இப்போ மார்கழி சீசன்கிறதுனால மார்கழி உற்சவம் சென்னையில் ரொம்ப பிரபலமானது. அண்ட் இப்போ என் கூட இருக்கிறவங்க ஒரு ஃபேமஸான சிங்கர். இவங்க என் சீனியர் மட்டுங்கிறதுக்காக நான் இவங்களை கூட்டிகிட்டு வரல. ரியலாகவே இவங்க ஒரு ஃபேமஸான சிங்கர். அண்ட் ஷீ இஸ் அபூர்வா ரவீந்திரன் ஃப்ரம் MOP காலேஜ். அவங்க ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க படிப்பு பாட்டு ரெண்டுத்தையுமே ஒரு மியூசிக் ஜேர்னியாக அவங்க சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்து அவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹாய் அபூர்வா, எப்படி இருக்கீங்க?
2: ஹாய் பிருந்தா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்?
1: யா, ஐ எம் வெரி வெரி வெரி குட். அண்ட் ஸோ வில் ஹாவ் அவர் இன்டர்வியூ நவ். அண்ட் நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட மியூசிக் ஜேர்னியாக 8 வயசுலேருந்து நிறைய சபாஸில் நிறைய ஈவன் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கீங்க நீங்கள். ஆமாம். ஸோ எப்படி அது பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்?
2: எனக்கு பேலன்ஸ்ன்னு வந்தது அகாடமிக்ஸில் தான், அதுவும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ், ஒரு 10th 11th சீனியர் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது தான் வந்தது. பட் எனக்கு ஆல்வேஸ் மியூசிக் ஹஸ் பீன் மை ப்ரையாரிட்டி. ஸோ ஐ மேக் ஷுர் தட் என்ன நடந்தாலும், என்ன எக்ஸாம் எப்படி இருந்தாலுமே, டெய்லி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அதுக்காக டெடிக்கேட் பண்ணி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் கம்பல்சரி சொல்ல மாட்டேன், ஏன்னா இட்ஸ் மை பேஷன். ஸோ அதனால் நான் டெய்லியே ப்ராக்டிஸ் பண்ணி டுவர்ட்ஸ் அன் எய்ம் மாதிரி, அண்ட் நிறையா காம்படிஷன்ஸ்லாமும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு எய்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி விருதி பண்ண வித்தை தான் பாட்டு. அண்ட் இட்ஸ் மோர் லைக் ஜஸ்ட் அ பேஷன் மாதிரி, ஹாபின்னு நான் சொல்ல மாட்டேன்.
1: ஓகே. ஸோ இப்போ மார்கழி உற்சவங்கிறதுனால நீங்களும் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. ஸோ சென்னையில் மார்கழி உற்சவம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு?
2: சென்னை மார்கழி உற்சவங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அன் ஈவெண்ட், இட்ஸ் அ குளோபல் ஃபெஸ்டிவல் மாதிரி. அதுக்கு ஒரு ரொம்ப ப்ரைம் பிளேஸ் இருக்குது நம்ம ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஒரு குளோபலாக பார்த்தோம்னாலே அப்படி இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் அக்லேம் இருக்குது அதுக்கு. அண்ட் நீங்கள் ஒரு கச்சேரிக்கு போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைவர்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் வந்து பீப்புள் வாண்ட் டு என்ஜாய் த சீசன். சீசன் இஸ் மோர் லைக் இட்ஸ் அன் எமோஷன் என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சரி போனோம் கச்சேரி பாடினோம் வந்தோங்கிறது இல்லை. You get to meet a lot of people, nariya pere therinjikalam, nariya namma therinjikalam, like yaarla enna mari paadranga, pudhu artist illa top la irukra artist, nariya and the season la keka kadaikudhu nariya namakku. And also one extra added thing is ella sabali or canteen irukum nichayama. So if you are a food freak, adhu ungalku or added happiness avladha.
1: So Apurva, neenga or young talent, you are just
2: நிச்சயமாக இட்ஸ் வெரி வெரி வெரி யூஸ்ஃபுல். அதுவும் சமீபத்தில் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நிச்சயமாக இட்ஸ் பூமிங்னு சொல்லணும். ஒரு பீரியடில் கர்நாடிக் மியூசிக் வந்து கொஞ்சம் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாமல் இருந்ததுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் இப்போது வந்து இருக்கிற டேலண்ட் வந்து நிறையா இருக்காங்க. அண்ட் ஸோ அந்த ஆர்டிஸ்ட் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், நாட் ஜஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒரு டிவி ஷோஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா சேனல்லையும் ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ, இப்போ மியூசிக் டான்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் மோர் எக்ஸ்போஷர் டு யங் ஆர்டிஸ்ட்னு சொல்லணும். அதில் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேருக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அமைஞ்சிருக்கு. ஸோ
1: ஸோ இப்போது மார்கழி உற்சவங்கிற போது மியூசிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்ட்ஸ் லைக் டான்ஸ், தியேட்டர், ட்ராமா, பஜனை, இதுக்கும் இல்லாமல் முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ இந்த ஆர்ட் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
2: நிறையாவே இருக்குது. இன்ஃபேக்ட் எவ்ரி ஆர்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ன கேட்டால், பாட்டு இல்லாமல் டான்ஸ் இல்லை. அந்த மாதிரி இப்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா, யூஸ்வலாக ஒரு மியூசிக் சீசன்னா ஒரு டிசம்பர், டான்ஸ் யூஸ்வலாக ஒரு ஜான்வரிலேருந்து ஒரு லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் மொத்தமாக பார்த்தோன்னா இட்ஸ் லைக் அ பேக்கேஜ், எல்லாமே ஒரு சில சபாஸில் ஈவினிங்ஸ் வந்து 2 ஸ்லாட் இருக்கும், ஒரு ஸ்லாட் வோக்கலிஸ்ட், இன்னொரு ஸ்லாட் வந்து டான்ஸுன்னு இருக்கும். ஸோ எனிவே டான்ஸஸ் நீட் மியூசிஷியன்ஸ், மியூசிஷியன்ஸ் ஆல்சோ நீட் டான்ஸஸ். as I said, goes hand in hand.
1: And நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய டிவி ஷோஸ்லாம் கூட கர்நாடிக் மியூசிக் ஈவன் லைட் மியூசிக் தென் டான்ஸ் ஆர்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்க டெடிகேட் பண்றாங்க. ஸோ நீங்களும் வந்து நிறைய டிவி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க லைக் தனிஷ்கா ஸ்வர்ண சங்கீதம் அண்ட் ஆல். ஸோ அது அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல் லைக் ஆன் ஸ்டேஜ்ல கர்நாடிக் பாடும்போதும் அண்ட் டிவியில பாடும்போதும் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீல்?
2: டிவியில் பாடுறதும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ் கொடுக்கறதும் டெஃபினெட்லி வேறு வேறு தான். இப்போ ஆன் ஸ்டேஜில் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, யூ ஹாவ் லைவ் ஆடியன்ஸஸ் அண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளை இப்போ உடனே கேட்க போகிறாங்க. ஸோ ஒரு கான்ஷியஸ் ஃபீலிங் இருக்கும். டிவியில் அதுக்கும் மேலே இருக்கும், ஏன்னா யூ டோன்ட் நோ வேர் எந்த கார்னரில் யார் உங்களை பார்க்க போகிறாங்கன்னு. ஸோ இட்ஸ் ஆல் த மோர் யூ கெட் மோர் கான்ஷியஸ் அண்ட் யூ வில் நாட் பி ஏபிள் டு சீ த வியூவர்ஸ் இல்லையா. ஸோ ஒரு கான்சர்ட்டில் பாடும்போது நமக்கு தெரியும் இந்த நமக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு ரொம்ப ரசிக்கிறாருன்னா வில் பி மோட்டிவேட்டட், சரி இந்த இந்த இந்த பாட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடலாமே. ஒரு ஸ்பெஷல் சங்கதி போடும்போது யாராவது ரசித்தாங்கன்னா அந்த சங்கதி திருப்பி ரிப்பீட் பண்ணலாமேங்கிறதெல்லாம் தோணும். பட் ஒரு டிவியில் பாடும்போது அப்படி இருக்காது, ஏன்னா வெதர் இட் கோஸ் லைவ் ஆர் இட்ஸ் ரெக்கார்டட் என்னவாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் பட் யூ ஷுட் புட் இன் த சேம் எஃபர்ட். தெர்ஸ் நோ பாட்டுன்னு வந்துட்டால் டெடிக்கேட்டடாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஆடியன்ஸில் 10 பேர் இருந்தாலும் ஒன்று தான், 100 பேர் இருந்தாலும் ஒன்று தான், இன்னும் நம்ம பாடுறது வந்து நமக்காக அண்ட் சுவாமிக்காக அப்படிங்கிற ஒரு இதில் மனோபாவத்தோடு தான் நம்ம பாடி இருக்கோம்.
1: ஸோ சேயிங் அபவுட் த ஆடியன்ஸ், நீங்கள் பாடும்போது அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஒரு ஒரு சவாலையும் இல்லை ஒரு ஒரு கச்சேரியும் நீங்கள் பண்ணும்போது?
2: ரியாக்ஷன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மியூசிக் பிடிக்கும். இப்போது சில ஆர்டிஸ்ட்க்கு ரொம்பவே பிரிகா அந்த மாதிரி பிரிகா சென்ட்ரிக்காக பண்ண பிடிக்கும். சில ஆடியன்ஸஸ்க்கு வந்து பிளெயினாக ஸ்மூத்தாக அப்படியே லாங்குவேஜாக பாடினா பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்காக நம்ம ஸ்டைலை மாற்றிக்கணும்னு இல்லை, வி ஹவ் டு கேட்டர் டு எவ்ரிபடி. இப்போது ஒரு கச்சேரினா ஒரு லிஸ்ட்னு ஒன்று போடுறோம், ஒரு 2 hours கச்சேரி, ஒரு வர்ணவிலேருந்து ஆரம்பித்து ஒரு கீர்த்தனை அந்த மாதிரி பாடி பாடி அட் அ ஸ்டேஜ் கடைசியில் ஒரு தில்லானா வச்சு முடிக்கிறோம். அதில் நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாம் கவர் பண்ண பார்க்கணும். ஸோ அதனால இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கோ வித் தி ஆடியன்ஸ். நம்ம பாடும்போது அவங்களுக்கு ரொம்ப டல் ஆகிடுதுன்னா அப்போ நமக்கும் ஒரு மோட்டிவேஷனே இருக்காது, நம்மளும் எப்படி பாடிட்டு இருக்கோம் அவங்களும் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா தட்ஸ் நாட் ஹவ் இட் ஷுட் பி. ஸோ எல்லாம் கான்ஷியஸாக மைண்டில் வச்சுட்டு, அதுவும் சென்னையில் பாடுறது வேற வேற ஒரு ஊரில் பாடுறது வேற. சென்னை ஆடியன்ஸ் இல்லை சவுத் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக்கில் ஈடுபாடு ஜாஸ்தி, இதுவே நார்த்துக்கு போனால் சவுத் இண்டியன்ஸ் இருப்பாங்க அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்சோ நார்த் இண்டியன்ஸ் பீப்புள் ஹூ ஆர் லிஸ்னிங் டு கர்நாடிக் மியூசிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஃபேமஸ் சாங்ஸ் இப்போ எம் எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மா பாடினதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு நிறையா காம்போசிஷன். ஸோ அந்த மாதிரி ஃபேமஸாக எடுத்து பாடலாம், இல்லை இன்னும் அவங்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய திங்ஸாக பாடினா இட்வில் பி பெட்டர்.
1: ஸோ சேயிங் அபவுட் ஆடியன்ஸ், நீங்கள் யூஎஸில் கூட கான்சர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ சென்னை ஆடியன்ஸ் ஐ மீன் இந்தியன் ஆடியன்ஸ் அண்ட் ஃபாரின் ஆடியன்ஸ் அவங்க எப்படி டிஃபர் ஆகுறாங்க?
2: ஃபாரின் ஆடியன்ஸ் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மோர் டேஸ்ட்ஃபுல், டேஸ்ட்ஃபுல் இந்த சென்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு நிச்சயமாக லிரிக்ஸ் புரியாது இல்லையா. யூ டேக் ஃபாரின் ஆடியன்ஸ், நமக்கு இந்தியன் ஆடியன்ஸ்க்கு லிரிக்ஸ் ஒரு மாதிரி நம்ம தெலுங்கு தெரியல ஆனாலும் ஒரு மாதிரி வில் பி ஏபிள் டு ரிலேட் டு த எமோஷன். ஒரு தியாகராஜ கீர்த்தனை பாடணும்னா அந்த மாதிரி. இப்போது அதே ஒரு ஃபாரின் ஆடியன்ஸ்க்கு பாடுறோன்னா இட் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட், ஏன்னா அவங்களுக்கு பாஷை புரியாது. ஸோ ஒரு மெலடி வச்சு தான் தேல் பி ஏபிள் டு கோ. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லிஸ்ட் வில் பி மோர் பாப்புலர் அந்த மாதிரி ஃபாரின் சர்க்கியூட்டில். பட் ஆஸ் அ வோக்கலிஸ்ட் இன்னும் கொஞ்சம் மெலடி சென்ட்ரிக்காக பாடலாம், இல்லை ஒரு லயம் சென்ட்ரிக்காக பாடலாம், தாளம் பீட் சென்ட்ரிக்காக பாடணுன்னா தேல் பி ஏபிள் டு ரிலேட் பெட்டர்.
1: ஸோ நீங்கள் மார்கழி உற்சவத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண மார்கழி உற்சவம் ஃபர்ஸ்ட் கச்சேரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
2: சீசன் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஃபார் எவ்ரி ஆர்டிஸ்ட், என்ன ஸ்டேஜில் இருந்தாலுமே இட்ஸ் வெரி ஸ்பெஷல். எவ்ரி ஆர்டிஸ்ட் வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட்

0: தட் டிசம்பர்னு சொல்லணும். பட் என்னோட ஃபர்ஸ்ட் மார்கழி வாஸ் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா இட்ஸ் அ பிக் ஃபெஸ்டிவல், யூனோ வேர்ல்டு வைட் இதை எல்லோரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அவங்களோட வி ஷுட் லிவ் அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நிறையா திங்ஸ் ஓடிட்டுருக்கும் மனசில். அண்ட் ஸ்டேஜ் ஃபியருங்கிறது நிச்சயமாக எல்லா வாட்டியுமே இருக்கும். பட் லக்கிலி ஃபார் மீ, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா அந்த ஸ்டேஜ் ஃபியர் விட்டு வரணுங்கிறதுக்காக ரொம்ப காம்படிஷன்ஸ் நிறையா அனுப்பிச்சிருக்காங்க, சின்ன சின்ன சின்ன காம்படிஷன்ஸ். ஸோ அதனால் போய் போய் கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியரை அந்த மாதிரி தான் ஐ ஹேட் டு கம் அவுட் ஆஃப் இட். பட் அந்த ஸ்டேஜ் உட்காந்துருக்கும் போது அந்த ஸ்க்ரீன் திறக்கும் போது அப்படி பட படன்னு இருக்கும், என்னடா எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நம்ம பாடுறது எப்படி அவங்களுக்கு ரிசீவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஓடும். பட் ஒன்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டோன்னா அது நம்மளே மறந்து அது ஒரு ஒரு ஃபீலிங் அது அது மாதிரி ஆகிடும் அது.
1: ஸோ சேங்க போட் உங்களோட நர்வஸ்னஸ் சொல்லும் போது நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா கான்சர்ட்ஸில்?
0: நிச்சயமாக பண்ணியிருக்கேன். நான் வந்து சம்டைம் ஒரு லைன் பாடிட்டு இருக்கும் போது அடுத்த லைன் என்னென்னு டக்குன்னு மறந்து போயிடும், அந்த ஒரு லைனையே ஒரு நாலஞ்சு வாட்டி பாடி அந்த மாதிரிலாம் எனக்கு டென்ஷன் ஆகிருக்கு ஸ்டேஜில். தப்புன்னா அந்த மாதிரி தப்பாயிருக்கு. ஒரு சம்டைம்ஸ் நம்ம அக்கம்பனிஸ்டோட நல்ல ரேப்பும் மெயின்டைன் பண்ணணும் ஸ்டேஜில். சம்டைம்ஸ் அது இல்லைனாலும் கொஞ்சம் நமக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்கும், என்னடா இது கான்சர்ட் ஒன்றும் தூக்கலாக ஆகலையே அப்படிங்கிற மாதிரி தோணி போயிடும். ஸோ அதெல்லாம் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரு கான்சர்ட்டில்.
1: உங்கள் மியூசிக் ஜேர்னிலேயே உங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க?
0: லக்கிலி எனக்கு ஐ ஹேட் அ ப்ரிவிலேஜ் ஆஃப் மீட்டிங் அ லாட் ஆஃப் கிரேட் ஆர்டிஸ்ட். தனுஷ்வர்ண சங்கீதம் செட்லேயே நித்யஸ்ரீ மகாதேவன் மேம், சுதா ஆண்டி, பாம்பஜிஸ்ரீ, உன்னிகிருஷ்ணன் சார், ரஞ்சினி காயத்ரி, அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ண கிடச்சிது. நாட் ஜஸ்ட் மீட் தெம், அவங்களாம் தேவர் பார்ட் ஆஃப் த பேனல் அண்ட் இந்த மாதிரி பாடலாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் நிறையா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. பட் ஒன் ஸ்பெஷல் திங், லாஸ்ட் இயர் வந்து மகாபாரதம் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆப்பராக்காக நான் யூஎஸ் டூர் போயிருந்தேன். அங்கே எனக்கு கிடச்ச ஒரு வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தட் ஐ காட் அ சிங் ஃபார் பண்டிட் பிர்ஜு மகாராஜ் அவரோட கதக் பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் அவருக்கு பாடினேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ எவர் கெட் இட். ஏன்னா வி நோ வாட் அ லெஜண்ட் ஹி இஸ். அதில் என்ன ஆச்சுன்னா, ஒன் ஆஃப் த ரிஹர்சல்ஸ் நான் பாடிட்டு இருந்தேன், அவர் ஆடலை, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி ஆடினாங்க. அவர் வந்து கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணார். அவர் ஆடாத சமயம் என் பக்கத்தில் உட்காந்து ஹார்மோனியம் வச்சுட்டு நான் பாடுறதுக்கு வாசிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அது வந்து ஒரு நர்வஸ்னஸ் ஒரு பக்கம், எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், ஹாப்பினஸ் ஒரு பக்கம், எல்லாம் கலந்த ஒரு ஃபீலிங். இவ்வளோ பெரிய ஒரு ஆள் நம்ம கூட உட்காந்துருக்காரு, அவரோட அவர் நமக்கு வாசிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஐ திங்க் அதெல்லாம் வெரி ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஃபார் மீ.
1: ஓகே, ஸோ நீங்கள் நிறைய நிறைய நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வாங்கும் போதும் அந்த அவார்டு உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுச்சு? ஈச் அண்ட் எவ்ரி அவார்ட் அண்ட் எவ்ரி ரெக்கக்னிஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: யூஷுவலாக சக்ஸஸை வந்து தலைக்கு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது ஸ்டாக்னேட் ஆகிடுங்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ட்ரூ டு அன் எக்ஸ்டென்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் யாராவது அப்ரிஷியேட் பண்ணும்போது இஃப் டு அந்த செகண்ட்க்கு வி ஷுட் ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் அண்ட் யூனோ ஒர்க் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவிங். சக்ஸஸ் இஸ் டெஃபினெட்லி ஜேர்னி, இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன். ஸோ அப்படி நம்ம ஒரு டெஸ்டினேஷனாக பார்த்தோம்னா வீல் ஸ்டாக்னேட் டெஃபினெட்லி. ஓகே, ஒரு நாலு பேர் நல்லா சொல்லிட்டாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு வந்துடக்கூடாது. இட்ஸ் அ ஜேர்னி. நமக்கு சக்ஸஸ்னால் என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் மை ஸ்டாண்டர்ட்ஸ், நான் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கேன் அதுக்கு வந்துட்டேன்னா ஐ ஷுட் இன்க்ரீஸ் மை பெஞ்ச் மார்க், சரி அடுத்த லெவல் போகணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் பீன் ஃபார் மீ. அவார்ட்ஸ் எல்லாம் வரும்போதும் அதே மாதிரி தான், அதே ஸ்பிரிட்டில் தான் நான் எடுத்துப்பேன். ஃபெயிலியருங்கும் போதும் அதே ஸ்பிரிட்டில் தான் எடுத்துக்கணும். இஷுன் அங்கே ஐயோ உடஞ்சு போயிடக்கூடாது, சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம பெட்டராக பண்ணணும், எங்கே நம்ம தப்பு பண்ணோம், எந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்லபடியாக அதை அந்த ஃபெயிலியரும் நம்ம சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது அதுக்கு டுவர்ட்ஸ் தட் வி ஷுட் எய்ம் அண்ட் ஒர்க்.
1: ஸோ நீங்களும் யங் டேலண்ட் அண்ட் இப்போ நிறைய நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்துட்டு ஆர்ட் ஃபீல்டில் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சபாஸ்லாம் அவங்களுக்கு மார்கழி உற்சவத்தப்போ பிளேஸ் தராங்களா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்களா அவங்களெல்லாம், அண்ட் அவங்களுக்கு இந்த இந்த மார்கழி உற்சவம் எவ்வளோ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது?
0: நிச்சயமாக இருக்குது. யூஸ்வலாக ஸ்லாட் பேஸ்டு இருக்கும் நிறையா சபாவில். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும், பீட்டி கேட்டர் கான்சர்ட் லைக் ஒரு 4 o'clock ஆரம்பித்து ஃபோர் ஓ கிளாக் ஒரு ஸ்லாட், செவன் ஓ கிளாக் ஒரு ஸ்லாட், அந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மத்தியானம் எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அண்ட் நிறையா சபாஸ் இப்போ வந்திருக்கு, சமீபத்தில் நிறையா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நிறையா என்ஆர்ஐ ஃபெஸ்டிவல்ஸ் கூட நடக்கிறது. இஃப் யூ நோட்டிஸ் வேரியஸ் யூனோ ஆர்டிஸ்ட் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் நிறையா அப்ராட்லேருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. பிகாஸ் இட்ஸ் வெரி ரேர் டு அங்கே அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில். சென்னையில் இருக்கிற அந்த நிச்சயமாக கிடைக்காது. ஒரு டிசம்பர் சீசன் அங்கே போய் ரீக்ரியேட் பண்ண முடியுங்கிறத சொல்ல முடியாது. பட் அப்படியுமே கிளீவ்லண்ட் தியாகராஜா ஃபெஸ்டிவல்னு நிறையா நடக்கிறது இப்போ இட்ஸ் கெயின் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தேர் அஸ் வெல், தேங்க்ஸ் டு அ லாட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லிஸ் லைக் மயோன் குரு, சித்ரவீனா, ஷேன் ரவிகிரன் சார். இந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ணி அங்கே போய் கர்நாடிக் மியூசிக் ஃப்ளரிஷ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் பண்ணி அந்த மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட் வந்து தி கம்மிங் அப்.
1: ஸோ நீங்கள் வந்து இப்போது ஃபாரின்னு பேசும்போது இங்கே உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாரினில் வந்து அவங்களுக்கு நம்ம பாஷை புரியாது, நம்மளோட அந்த பேசிக் கர்நாடிக் மியூசிக்லாம் புரியாது. ஸோ அவங்க அதை வந்து எவ்வளோ மும்முரமாக அதை கற்றுக்குறாங்க அண்ட் ஹவ் ஆர் தே பர்ஃபார்மிங் வித் த கர்நாடிக் ஆர் த சவுத் இந்தியன் ஆர்ட்
0: புரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்தியன்ஸ்க்கு டெஃபினெட்லி அங்கே இன்னுமே கொஞ்சம் மெட்டிகுலஸ், ஏன்னா அங்கே ஒரு இது இருக்கும், சரி இவங்க நம்ம பசங்க தமிழ் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு இது இருக்கும், தமிழ் பேசி வளர்க்கணும், நம்ம வீட்டில் மதர் டங் இஸ் தமிழ் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், அதில் எதுவே இல்லை. என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறையா பேர் தேர் தே புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஒரு பாட்டு வரல அப்படின்னா அதுக்கு உட்காந்து கொஞ்சம் ஆக்சென்ட் ஏதாவது வந்துருச்சுன்னா அந்த பாட்டில் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நம்ம ஆஸ் டீச்சர்ஸ் நம்ம நிறையா உட்காந்து சொல்லி கொடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டால் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த டெடிக்கேஷன் வரும். ஸோ
1: இப்போது ஃபாரின் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது புரியாது, லைக் லாங்குவேஜ் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் அவங்களோட அவங்க பாட்டு கற்றுக்கும் போது பார்த்தாச்சுன்னா அவங்களோட உச்சரிப்பு வந்து ஈவன் தமிழ் பேசுகிறவங்க கூட அவ்வளோ கிளியராக உச்சரிப்பாங்களா என்னன்னு தெரியாது, அவங்க அவ்வளோ நல்லா உச்சரிக்கிறாங்கல்ல.
0: அது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி ஹார்ட் ஒர்க், ஏன்னா நமக்கு அது ஒரு ப்ரீ செட்டாக நமக்கு மைண்டில் இருந்துடும், நமக்கு இந்த பாஷை தெரியாது ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அந்த இன்டென்ஷன் வந்துடுறதுனாலே ஆப்வியஸ்லி நம்ம அதை நல்லா வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்போம். டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது அவங்களுக்கும் நம்ம இதுக்கும். பட் இட்ஸ் ஒன்லி அபவுட் தி தட் யூனோ பாஷை தெரியலன்னா எல்லாருக்குமே, இப்போ எனக்கே ஒரு கன்னடா அப்படின்னா கன்னடா எனக்கு பேச தெரியாது, பட் கன்னடா பாட்டு இப்போ புரந்தரதாச சாங்ஸ் எல்லாம் எடுத்தனா எல்லாம் கன்னடா அந்த பேஸ் தான். ஸோ அப்போது நம்ம வந்து நல்லா அந்த வார்த்தை மீனிங்கோடு கற்றுக்கிட்டா இன்னுமே இட் பி ஹெல்ப்ஃபுல். ஒரு தமிழ் பாடுற ஒரு இதில் நான் கன்னடாவை பார்க்க முடியாது, ஏன்னா எனக்கு தமிழ் நல்லா தெரியும் கன்னடா தெரியாதுங்கிற ஒரு இன்டென் ஒரு ப்ரீ செட்டில் எனக்கு மைண்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக உட்காந்து சரி உச்சரிப்பெல்லாம் பார்த்து அது ஒரு நாலு வாட்டி எழுதி பார்த்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது உண்டு. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே எந்த ஆர்டிஸ்ட்க்குமே பாஷை தெரியலனா இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃபார் தெம், வோக்கலிஸ் எஸ்பெஷலி.
1: ஸோ இப்போது சென்னையில் வந்து ரொம்ப ஃப்ளட் அண்ட் ரொம்ப பயங்கர டிசாஸ்டர் ஆச்சு. ஸோ இதனால இந்த மார்கழி உற்சவம் எவ்வளோக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு?
0: ரொம்ப ஆயிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வீக் வந்து ஆடி போயிடுச்சு சென்னையே, அப்போ யோசிக்கவே முடியல. அதுக்கு மீறி ஒரு மார்கழி சீன்லாம் யாருமே யோசிச்சே பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் செட்டில். இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் தள்ளி போயிடுது அவங்க ஸ்கெட்யூல். ஸோ கொஞ்சம் ஜான்வரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இந்த வாட்டி. அண்ட் சில ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப இதுவாக வந்து எங்களுக்கு வர ரெமியூனரேஷனாக நாங்கள் ஃப்ளட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோங்கிற மாதிரி நிறையா பேர் அந்த இதெல்லாம் முடிவெல்லாம் எடுத்து பீன் வெரி நைஸ் ஆஃப் தெம். ஸோ மார்கழி சீசன் ஒன்றும் அதோட இதெல்லாம் கம்மி ஆகலை. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் இப்போது நார்மல், சென்னையே நார்மல் ஆனதுக்கப்புறம் இவன் திஸ் இஸ் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங்.
1: ஸோ இப்போ சென்னையெல்லாம் மார்கழி உற்சவம், பட் வருஷத்தில் ஒரு நாளைக்கு அந்த தியாகராஜரோட சமாதியில் வந்து நீங்கள் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அது எவ்வளோக்கு எவ்வளோ கிராண்டாக இருந்தாலும் அதுக்கும் சென்னையோட மார்கழி உற்சவத்துக்கும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க?
0: அந்த கம்பேரிசன் நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்ல முடியாது, ஏன்னா தியாகராஜரோட பகுள பஞ்சமி அன்னைக்கு பண்ணுவா, அது வந்து திருவையாறில் நடக்கும் அவரோட பர்த்டே. ஸோ திருவையாறில் வந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அண்ட் ரிலேயும் பண்ணுவாங்க டிவியில். ஸோ ஐ திங்க் யூ மஸ்ட் ஹவ் சீன் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கேதர் பண்ணி பஞ்சரத்னம் பாடி அது ஒரு இன்ஃபேக்ட் அது ஒன் டேஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஒன் வீக் நடக்கும். பட் வகுல பஞ்சமி அன்னைக்கு பஞ்சரத்னம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுண்டு. டெய்லி சீரீஸ் ஆஃப் கான்சர்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸாக நிறையா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பாடுவாங்க. அப்புறம் ஈவினிங் சீனியர் ஸ்லாட்ஸ்க்கு ஒரு ஹாஃப் ஹாஃப் அனராக எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி தி ஆல் கம் டுகெதர் ஃபார் த பஞ்சரத்னம். அந்த மாதிரி தான் சொல்லும். வை ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மார்கழி சீசன்னா, மார்கழி சீசனில் சோலோ ஸ்லாட்ஸ் வந்து உண்டு அண்ட் இட்ஸ் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன் டெஃபினெட்லி. திருவையாறில் தே வாண்ட் டு அகாமடேட் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஸோ அகாமடேட் பண்ணுறதுக்காக டியூரேஷன் ரொம்ப இருக்காது. ஸோ அண்ட் இட்ஸ் ஸ்பெஷலைஸ் ஃபார் தியாகராஜா. இதெல்லாம் நீங்கள் மார்கழி சீசன் எடுத்தீங்கன்னா எல்லா கம்போசர்ஸும் நம்ம கவர் பண்ணலாம், எல்லாரையும் பார்க்கலாம், அந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் இட்ஸ் அசார்ட்டடுன்னு சொல்லலாம்.
1: ஸோ இப்போது நீங்கள் வந்து இப்போ நார்த் இந்தியாவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ள ஆடியன்ஸ் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் நடுவில் ஹிந்துஸ்தானியெல்லாம் கலக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஹிந்துஸ்தானி அண்ட் ஈவன் லைட் மியூசிக் கூட நீங்கள் வந்து சில டைம் பாடுவீங்க, நாட் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர் பட் பட் எனிவே நீங்கள் லைட் மியூசிக்கும் பாடுவீங்க. ஸோ ஹவு இட் டிஃபர்ஸ்
0: ஆஸ் அ கர்நாடிக் பெர்ஃபார்மர்? நீங்கள் நார்த் இந்தியன் போனீங்கன்னா ஹிந்துஸ்தானிங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆல் டுகெதர். தோ த வே ஆஃப் சிங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ராகம் சிலதெல்லாம் சேமாக இருக்குது. கௌரி மனோகரி நம்ம சொன்னால் அவங்க பட்டுதீப் அப்படின்னு பேர் மாறும். அண்ட் ஆல்சோ த நியூஆன்சஸ் வில் சேஞ்ச். நம்மளோட ஸ்டைல் வேறு, அவங்களோட ஸ்டைல் வேறு, பட் இட்ஸ் ஆல் ஆல் டுகெதர் இட்ஸ் ஆல் மியூசிக். ஸோ நார்த் இந்தியா போனால் நம்ம ஆஸ் ஒரு ஹிந்துஸ்தானின்னு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். பட் ஒரு அபங் பஜன் எல்லாம் நிச்சயமாக இன்க்ளூட் பண்ணுறது இல் தேல் பி ஏபிள் டு ரிலேட் பெட்டர், அவ்வளோதான். அண்ட் லைட் மியூசிக் கூட நான் ப்ளேபேக் பாடலனாலும் ஒரு கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி நிறையா பாடுறதுண்டு. ஸோ அது ஹவு டஸ் இட் டிஃபர்? நம்ம ஐ திங்க் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டா அதில் இருக்கிற ஒரு பேஸும் இன்ட்ரிகசிஸும் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அ லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஃப்ளரிஷ் இன் ப்ளேபேக்னு சொல்லணும். இதுக்கு ஒரு இதில் ஒரு க்ரிப் இருந்துட்டாலே நமக்கு இட் வில் ஷோ அப் இந்த மியூசிக். ஏன்னா கர்நாடிக் மியூசிக் எல்லாருமே கேட்டிருக்கோம், அது எவ்வளோ இன்ட்ரிகேட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு லைட் மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் இருக்கிற ட்ரைனிங் அதில் நிச்சயமாக இம்பேக்ட் ஆகும். நம்ம ஒரு டஃப் சாங் எடுத்துக்கிட்டாலும் இப்போது இருக்கிற நிறையா மியூசிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளேபேக் மியூசிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடிக் ட்ரைனிங் நிச்சயமாக இருந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறது, பட் அல்டிமேட்லி எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் தி சேம் கேட்டகரி.
1: ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்ப டைவர்ஸ்டாக வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கீங்க. அப்போ உள்ள ஒரு மியூசிக் லைக் ஈவன் பிஎஸ் நாராயணசுவாமி அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் கோராக வந்துட்டு பாடுவாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு அவ்வளோ ஹார்ட் கோராக இல்லைனாலும் அந்த பேசிக்ஸை வந்து இன்னும் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. அந்த மியூசிக்கும் இந்த மியூசிக்கும் எப்படி அது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஆயிருக்கு?
0: ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இப்போது ட்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு ஜுகல் பந்தி, ஒரு ஃபியூஷன் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வந்திருக்கு. அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. ஒரு எம்எஸ் அம்மா காலமோ, எம்எல்வி அம்மா இல்லை ஒரு ஜிஎன் சார் இந்த மாதிரி எடுத்துனோன்னா இட் இஸ் ஆல் பியூர். இப்போவும் நான் டைல்யூட்டட்னு சொல்ல வரல, பட் இப்போது ட்ரெண்ட்ஸ் ஹவ் கம். இப்போது நமக்கு புது புது இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போது யூ ஸ்ரீனிவாஸ் சார் மேண்ட்லின் எடுத்துக்கிட்டார். மேண்ட்லினில் இவ்வளோ கொண்டு வர முடியுங்கிறது அவரை பார்த்து தான் நமக்கு தெரியும். இல்லை ஒரு கத்ரி கோபால்நாத் சார் எடுத்துனீங்கன்னா ஒரு சாக்ஸோஃபோன், இட் ஆல் வெரி ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் யூ ஓன்ட் இவன் இமேஜின் தட் தே கேன் பி அ பார்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்து எத்தனை அவங்க இன்னோவேட் பண்ணி அந்த மாதிரி நிறையா இன்னோவேஷன்ஸ் அண்ட் டெஃபினெட்லி ஆல்சோ அபவுட் த டெக்னாலஜி, ஒரு எலக்ட்ரிக் வயலின், ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால நமக்கு விர் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் மோர்னு சொல்லலாம். அந்த காலத்தில் ஒரு பத்ததி, அதே பத்ததி தான் நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ணுறோம். அரியக்குடி ராமானுஜயங்கார் வச்ச ஒரு ஃபார்மேட், ஒரு வர்ணம் ஆரம்பித்து ஒரு பிள்ளையார் கீர்த்தனை, ஒரு சப் மெயின், அப்புறம் ரக்தி, அப்புறம் ஒரு மெயின் சாங், அதுக்கப்புறம் டுவர்ஸ் என் துக்கடான்னு சொல்லுவோம், லைட் ராகம்ஸில் ஒரு தேஷ் பெஹாக்ல பாடிட்டு ஜாவலி பாடிட்டு தில்லானா அந்த மாதிரி முடிக்கிறது உண்டு. இப்போ இந்த பத்ததி ஹஸ் நாட் சேஞ்ச், த ஃபார்மேட் இஸ் த சேம். பட் ஹவு ஈச் ஆர்டிஸ்ட் அப்ரோச்சுங்கிறது தான் அவளோட இண்டிவிஜுவாலிட்டி.
1: ஸோ நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வயலின் பிளேயரும் கூட அண்ட் உங்கள் சிஸ்டரும் பெரிய சிங்கர் அண்ட் ஷீஸ் சித்ரவேணா பிளேயரில், உங்களோட வயலின் அண்ட் அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்ல உங்களோட கர்நாடிக் மியூசிக்கில்?
0: நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டா வோக்கலுக்கு இட் பி சப்போர்ட்டிவ், ஒரு வோக்கல் கற்றுக்கிட்டா இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு இட் பி சப்போர்ட்டிவ், ரெண்டுமே ஒரு மாதிரி தே காம்ப்ளிமெண்ட்ரி. ஒரு எந்த கச்சேரினாலும் ஒரு வயலினிஸ்ட் நிச்சயமாக இருக்கணும். ஸோ இப்போ வயலினிஸ்ட்க்கு அதனாலேயே டிமாண்ட் ஜாஸ்தி.

0: பிகாஸ் ஒரு வோக்கலிஸ்ட்டு கிடச்சிருந்து கூட ஈஸி, வயலனிஸ்ட் தான் கிடைக்க மாட்டாங்க. அண்ட் ஸோ வயலனில் நான் அக்கம்பனி பண்ணுறது உண்டு. ஸோ ஆஸ் அன் அக்கம்பனிஸ்ட் நம்ம வி ஹவ் டு ப்ளே அ டிஃப்ரெண்ட் ரோல். ஆஸ் அ மெயின் ஆர்டிஸ்ட் வி ஹவ் டு ப்ளே அ டிஃப்ரெண்ட் ரோல். மெயின் ஆர்டிஸ்ட்டும் போது எனக்கு ஃப்ரீடம் ஜாஸ்தி. நான் யோசிச்சது நான் பாடலாம், ஆனால் நான் ஒரு அக்கம்பனிஸ்டாக உட்காரும்போது ஐ ஹவ் டு கர்ப் மை ஃப்ரீடம். அவங்க பாடுற மாதிரி தான் நான் வாசிக்கணும். ஸோ அதே லைன்ஸில் அவங்க மாதிரி தான் நானும் யோசிக்கணும். அப்போது நான் என்னோட ஸ்டைலில் நான் வேறு ஏதாவது வாசேன்னா இட் ஓன்ட் லுக் குட். ஒரு கச்சேரி ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்காது. ஸோ அவங்கள மாதிரியே நம்மளும் யோசிச்சு அவங்க ஸ்டைலில் நம்ம வாசிக்கணும். அதுதான் வந்து எல்லாருக்குமே ஒரு கச்சேரி கேட்கும் போது தட் ஆல்சோ சூட் தி ஆடியன்ஸஸ்.
1: ஸோ நீங்கள் ஒரு வயலினிஸ்ட் அண்ட் அ கர்நாடிக் சிங்கர், ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்டடீஸ் இஸ் ஸ்டில் ஆன். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும்?
0: பேலன்ஸ் எப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான். நம்ம வேறு எதுவும் என்னால் சொல்ல தெரியல. இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணால் எல்லாமே பண்ணலாம், என்ன நினச்சாலுமே பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நான் கர்நாடிக் மியூசிக் இப்போ ஒரு 3 வயசில் சும்மா விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சது. என்னோட அக்கா பாடுவா, அஸ் யூ சைட் ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு லேர்ன், எல்டர் சைல்ட். ஸோ எனக்கு 3 வயசு இருக்கும்போது, அவளுக்கு 5 வயசு. ஸோ அவளும் 3 வயசு இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவள் பாடும்போது நான் கேட்டு தான் எனக்கு சீரியஸாக சொல்லி கொடுக்கணுங்கிற பிளான்ஸ் அப்போது இல்லை. என் பேரண்ட்ஸ்க்கும் சரி, என்னோடய பாட்டி தான் என்னோடய முதல் குரு, சாந்தி ஜெயராமன். ஸோ ஷீ என் அக்காவுக்கு ரொம்ப, ஷி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். என் அக்கா உட்காத்தி வச்சு பாட வச்சு ரொம்ப மெட்டிகுலஸாக சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் நான் வந்து கேட்டு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அது விளையாட்டுத்தனமான ஆசை தான். வந்து அந்த வயசில் எனக்கு கர்நாடிக் மியூசிக்னா என்ன ஒன்றுமே தெரியாது. பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து, ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லிசனிங் அ லாட் ஆஃப் இட். என் வீட்டில் எப்போவுமே பாட்டு ஓடிட்டே இருக்கும். என் பாட்டி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும் எனக்கு பாட்டு. அப்படி ஒரு நாள் நான் திடீர்னு பாட ஆரம்பிச்சேன். நன் ஆஃப் தெம் நியூ, எனக்கே தெரியாது என்னால் பாட முடியும்னு. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நான் பாடி, ஓ அப்போ தான் வந்து சரி இவளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி அப்புறம் வந்து எடுத்து அப்புறம் தான் நான் ஃபார்மலாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் கர்நாடிக் மியூசிக் ஸ்டார்டட். ஸோ அந்த வயசுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆச்சு. பில்ட் பண்ணி கேட்டு நிறையா பாடி அந்த மாதிரி. ஸோ இப்போ இதுக்கு பார்ட் ஆஃப் மீ. ஸோ இப்போது எனக்கு அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் ஐ டோன்ட் திங்க் ஐல் பி ஏபிள் டு. ஏன்னா திஸ் இஸ் மை இன்ட்ரெஸ்ட், இதில் தான் நான் வரணும்னு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு இப்போது ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கேன். ஸோ அதனால் தட்ஸ் ஒன்லி டு டூ வித் இன்ட்ரெஸ்ட்.
1: ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மீரன் கான்செர்ட் வந்து நீங்கள் 8 வயசில் கொடுத்தீங்க. அப்போ எப்படி நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக அப்படியே ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அப்படியே பண்ணிட்டீங்களா, இல்லை யூ ஆர் வெரி சீரியஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு?
0: சரியாக ஞாபகம் இல்லை, பட் நான் ஐ வாஸ் வெரி யங் டெஃபினெட்லி. அண்ட் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருப்பேன். ஒரு 8 வயசில் இருக்கும்போது ஐ கேன் எக்ஸ்பெக்ட் எப்படி இருந்திருப்பேன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கள் பேரண்ட்ஸும் நிறையா சொல்லுவாங்க, இது மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனம் நிறையா உண்டு. ஸோ உட்காரவே மாட்டேன், ப்ராக்டிஸ்லாம் பண்ணணுன்னா இப்படியே எங்கேயாவது விளையாடலாமா அப்படி இப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் உட்காந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு என்னை அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வச்சது வந்து என்னோடய பாட்டி என் பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். அதனால ஒரு கச்சேரி இப்போ சின்ன வயசுலலாம் எப்படி நமக்கு ஒரு நீ இதை பண்ணு நான் உனக்கு இதை வாங்கித்தரேன் அந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளை நிறையா பண்ண வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஐ திங்க் திஸ் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஸோ நீ பாடு நான் உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நிறையா ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஈவன் மை ஃபர்ஸ்ட் கான்சர்ட் ஹேப்பன். இந்த மாதிரி ஒரு கச்சேரிங்கிற டெடிக்கேஷன் எனக்கு அப்போது இல்லை. ஏன்னா அந்த வயசில் எனக்கு கச்சேரினா என்ன, இன்னும் 4 பேர் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனம் இருந்தது. இப்போ வயசு ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சீரியஸ்னஸ் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு இன்சென்டிவ் வச்சு தான் என்னை பாட வச்சாங்க. அதனால ஒரு மாதிரி அப்படி தான் போச்சு விளையாட்டுத்தனமாக.
1: ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த மாதிரி உங்களோட சிஸ்டர் வந்து உங்களை ரொம்ப அக்கம்பனி பண்ணாங்க, உங்களுக்கு அவங்க தான் கிளாஸ் எடுத்தாங்க, உட்காந்து வச்சு பாடி வேப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அண்ட் நீங்களும் அவங்களும் வந்து சேர்ந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து டிவிலையும் சரி ஈவன் ஆடியோ லைக் சீரீஸ் ஆர் எஃப்எம்ல கூட நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் எப்படி அது ஒர்க் அவுட் ஆச்சு?
0: ஃபஸ்ட்டு நாங்கள் சோலோ தான் பாடினோம். எனக்கு முன்னாடி ஷி ஸ்டார்டட் ஏர்லி, அவளுக்கு 9 வயசு இருக்கும்போது எனக்கு 7 வயசு. ஸோ அவள் கச்சேரிக்கு உட்காந்துப்பேன், கொஞ்ச நாள் அவள் சோலோஸ் தான் பாடினா, அப்பப்போ நானும் பாடுவேன், கூட இல்லை தனியாக பாடுவேன். அப்புறம் தான் அவள் காம்படிஷன்ஸ் போக ஆரம்பித்தா. ஸோ ஷீ வாஸ் மோர் இன் டு இட். எனக்கும் முன்னாடி நிறையா காம்படிஷன்ஸ் சோலோவாக போய் அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் காம்படிஷன்ஸ் போகணும்னு ஆசைப்பட்டு என்னை சேர்த்து அந்த மாதிரி தான் போச்சு. அப்புறம் சேர்ந்து பாட ஆரம்பித்ததுங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான், எனக்கு ஒரு வென் அவர்ஸ் 11 or 12, ஒரு 3-4 இயர்ஸ் நான் தனியாக அவள் தனியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சேர்ந்து பாடலாங்கிற ஒரு கமிட்மெண்ட் வந்தது. ஸோ தனியாக பாடுறது இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சேர்ந்து பாடுறது. ஏன்னா நமக்கு அகேன் சேர்ந்து பாடும்போது ஒரு சிங்க்ரனைசேஷன் வேணும், என்ன பாடுறோங்கிறது நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும் முன்கூட்டியே. அதுக்காக உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நிஜமாகவே உட்காந்து இந்த பாட்டு எடுத்தோன்னா இது இந்த சங்கதி ஃபஸ்ட் பாடலாம், இதை செகண்ட் பாடலாம், இதை 2 வாட்டி பாடலாம், இதை 3 வாட்டி பாடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம், இந்த இடத்துல நான் நிற்கிறேன், இந்த இடத்துல நீ ஒரு ஆளாக பண்ண பாடணும், அந்த மாதிரியெல்லாம் டிசைட் பண்ணி நிச்சயமாக டிசைட் பண்ணால் தான் பாட முடியும் ரெண்டு பேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ திங்ஸ் ஸ்டார்டட் வாக்கிங் அவுட் டிஃப்ரெண்ட்லி. நான் தனியாக பாடும்போது எனக்கு வேணுங்கிறது நான் பாடிப்பேன், இந்த இடத்துல நான் பாடுறேன்னா இந்த இடத்துல நான் என்ன வேணாலும் பாடிப்பேன் அந்த மாதிரி. பட் அவள் இருக்கும்போது நம்ம சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணி ப்ரீ பிளான்டாக தான் போகணும். ஸோ ஐ திங்க் பட் இட் இஸ் ஆல்வேஸ் பீன் லவ்லி டு ஹேவ் ஹர் ஆன் ஸ்டேஜ். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். எனக்கு ஒரு வீக்னஸ்னால் அவள் அதை தூக்கி அதை அவள் ஸ்ட்ரென்த்தாக அவள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாள், அவளுக்கு ஒரு வீக்னஸ்னால் நான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் இதுவாக. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் பீன். ஸோ எங்கள் எங்களோட ஆன் ஸ்டேஜ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கெமிஸ்ட்ரி ரொம்பவே இட்ஸ் பீன் இட்ஸ் கிளிக் ஸோ வெல். எனக்கே இப்போ அவள் இல்லாதபோது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு திடீர்னு சொல்லுவேன்னா ஐயோ என்னடா இவ்வளோ வருஷம் சேர்ந்து பாடிட்டோமே எனக்கு டக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவளுக்கும் அதே தான், அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால இப்போ எனக்கு ஐம் ஃபீலிங் வெரி நைஸ் அபவுட் இட். சேர்ந்து பாடுறேன்.
1: நீங்கள் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ உங்களோட ரெண்டு பேருக்கும் நடுவில் நல்லா என்ன யுத்தமே நடக்குமா, இல்லை யூ போத் என் விட்டு கொடுத்து போவீங்களா?
0: வி ட்ரை டு டூ ஆர் பெஸ்ட் இண்டிவிஜுவலி. நாங்கள் இண்டிவிஜுவல் காம்படிஷன்ஸும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், சேர்ந்து பார்ட்டிசிபேட் பீப்புள் ஒரே பார்ட்டிசிபேட் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நான் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஒரு இது இருக்காது, வின் பண்ணணுங்கிற வெறி இருக்கும், ஆனால் அவளை விட நல்லா பாடணுங்கிறதும் இருக்கும். ஆனால் ஒரு ஐயோ அவள் வின் பண்ணிட்டாளே அப்படிங்கிற ஒரு இது இருக்காது நமக்கு, ஏன்னா ஷீ இஸ் அல்டிமேட்லி மை சிஸ்டர். ஸோ அவள் வின் பண்ணால் எனக்கு சந்தோஷம், நான் வின் பண்ணால் அவளுக்கு சந்தோஷம். ஸோ பட் வி ட்ரை டு டூ பெட்டர் தென் ஈச் ஆஃப் அஸ். ஸோ அந்த ஒரு போட்டி நிச்சயமாக அட் எனி பாயிண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து பெட்டராக பண்ணுவோங்கிற என்னோடய அபிப்பிராயம். ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் யூ வில் ஃபீல் மோட்டிவேட்டட் டு டூ பெட்டர். இப்போது நம்மளோட ஆன் பாராக வேறு ஒருத்தங்க பாடுறாங்கன்னா தான் நமக்கு வந்து அவங்கள விட பெட்டராக பாடணும், நம்ம இன்னும் விருத்தி பண்ணியிருக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ஸ் நமக்கு வரும்.
1: ஸோ ஸோ நீங்கள் நிறைய கச்சேரி பண்ணியிருக்கீங்க, நிறைய கான்சர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரோல் மாடல் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்னா யார்?
0: என்னோட குரு ரவிகிரண் சார் மை ரோல் மாடல். நான் அவரை பார்த்து ஐ வாட்ச் இம் வெரி க்ளோஸ்லி. என்ன அவர் லிஸ்ட்டு போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் ஒரு டெடிக்கேஷன், எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஒரு லிஸ்ட்டுன்னு எடுத்தோன்னா நிறைய எல்லாம் கவர் ஆகணும், மும்மூர்த்திகள் கவர் ஆகணும், ஒரு அட் சேம் டைம் ஒரு தமிழ் கம்போசர் கவர் ஆகணும், பாபநாசம் சிவன் அந்த மாதிரி ஒரு கம்போசர் கவர் ஆகணும், அண்ட் ராகம் கான்ட்ராஸ்ட் பார்க்கணும், ஒரே மாதிரி ராகம் பாடக்கூடாது, ஒரு பிரதி மத்தியமம் ஒரு சுத்த மத்தியமம் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்து வி ஹவ் டு வர்க் அரவுண்ட் இட். ஆஸ் இட் ஓல்ட் என்னோடய குரு ஒன்று, அண்ட் நான் நிறையா கேட்பேன் அந்த காலத்து எஸ்டேயர் ஆர்டிஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிஎன் சார் ரொம்ப பிடிக்கும், நான் ஜிஎன்பி சார் ரொம்ப கேட்பேன், அண்ட் லால்குடி மாமாவோட வயலின் நிறையா கேட்பேன். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் அபிஷேக் ரகுராமன் வந்து கேட்பேன், தென் ரஞ்சினி காயத்ரி மேம் அவார்டு கேட்பேன். ஸோ இந்த மாதிரி கான்சர்ட் அட்டன் பண்ணுறதுலாம் ஒரு ஒருத்தட்டேருந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிறது.
1: ஸோ இப்போ உங்களோட ஈக்குவலி யங் டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட கான்சர்ட்லாம் லைக் இஃப் யூ சே அபிஷேக் ரகுராம், அவரும் வந்துட்டு ஒரு யங் டேலண்ட் தான், லைக் அவரும் ஒரு டீனேஜர் தான் வந்துட்டு என்டர் ஆனார் இந்த ஃபீல்டில். ஸோ அவரோட கச்சேரிலாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு, யூ அப்ரிஷியேட் ஈச் அதர்?
0: யா ஆக்சுவலி அபிஷேக் ரகுராமன் தான் இஸ் வேறு கேலிபர். அவர் வயசில் சின்ன சின்னவர் தான், பட் வேறு வெரி ஹை கேலிபர். அவர் வந்தது டீனேஜ் தான். ஆமாம், கரெக்ட். என்னோடய வயசில் இருக்கிற, என்னோடய ஸ்டேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் கேட்கும் போது நிறையா பேர் இருக்காங்க. ஆமாம், டெஃபினெட்லி. ஸோ அவங்களெல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஓ நம்மளோடய வந்தவங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு இதாகிடும், இவ்வளோ காம்படிஷன் இருக்கே, இப்படி ஒரு காம்படிஷன், த மிஸ் ஆஃப் சோ மெனி பீப்புள், நம்ம எப்படி ஹவ் வி கோன் மேக் அ மார்க்ங்கிற ஒரு இதுவும் நமக்கு தோணி போயிடும். அந்த பயமும் நமக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு உள்ள ஒரு இம்பேக்ட் ஆகும்போது தான் வில் பி மோர் டிட்டர்மின்டு டு ஒர்க் ஹார்ட் அண்ட் ஃப்ளரிஷ்.
1: ஸோ நீங்கள் நிறைய பாட்டு பாடியிருக்கீங்க, யுவர் ஃபேவரட் சாங் லிஸ்ட் எல்லாம் சொல்லுங்கள் அண்ட் அ ஃபியூ சாங்ஸ் ஃபார் அஸ் ப்ளீஸ்.
0: டெஃபினெட்லி, நான் வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய ராகம்ஸ் பிடிக்கும், எமோட்டிவாக இருக்கிற ராகம்ஸ் நிறையா பிடிக்கும். சம்திங் லைக் இன்னும் ஒரு வாகதீஸ்வரி, ஒரு சந்திரஜோதி, ஒரு இல்லை ஒரு சம்திங் வெரி சஹானா, அந்த மாதிரிலாம் கூட நிறையா பிடிக்கும். நீலாமரி இல்லை சம்திங் வெரி ஸ்ட்ராங் லைக் ஒரு தோடி, தோடியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வாஸ்ட் ராகம். இன்ஃபேக்ட் என் ராஜரத்னம் பிள்ளை சார் எல்லாம் நிறையாவே பாடியிருக்க வாசிச்சு அது ரொம்ப நமக்கு நம்மளே நிறையா கேட்டிருக்கோம். ஸோ
1: ஒரு ஃபியூ சாங்ஸ் பாடுங்களேன்.
0: So I think we have with us lovely artists here.

0: Wow, it was so lovely, Apurva. And in the song, vandittu Hamsanandi Ragam, and composer vandittu
1: Paparasam Shivan.
0: Oh, wow, it was so lovely. And the fusion was backing you so nice. And ungalku inda Carnatic illaina music la oru break kadachidungiradhu enga irundhu
1: break na na vandu சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தது தான். அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்ததுங்கிறது இட்ஸ் ஒன்லி வித் டிவி ஷோஸ். ஏன்னா டிவி இஸ் ஒன் வெரி பிரபலமான ஒரு பிளாட்ஃபார்ம். அது டிவியில் வந்துட்டாலே நமக்கு ஒரு ரெகக்னிஷன் தானாக வந்துடும். ஸோ அதனால் டிவியில் வந்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்தது. இந்த ஃபீல்டில்
0: ஸோ உங்களுக்கு ஒரு பூஸ்ட், உங்களுக்கு ஒரு எனர்ஜி எல்லாமே கொடுத்தது வந்துட்டு ஒரு கர்நாடிக் மியூசிக், ஒரு இசை தான். ஸோ இது வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனாக நீங்கள் தொடர்றதுக்கு ஆசைப்படுறீங்கல்ல?
1: ஆமாம், நிச்சயமாக. இப்போவே எனக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்துட்டுருக்கேன். மீ அலாங் வித் மை சிஸ்டர் போத் ஆஃப் அஸ். இப்போ ஒரு சில இடத்துல இப்போ கேரளா, டெல்லி இந்த மாதிரி நிறையா இந்தியா டூர் அண்ட் ஆல்சோ யூஎஸில் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஷர் வந்துட்டுருக்கறதுனால ஐ திங்க்
0: ஈவன் உங்களுக்கு நிறைய மீடியா சப்போர்ட் இருக்குது, லைக் கவர்மெண்ட் ஈவன் வந்துட்டு உங்களை சப்போர்ட் பண்ணுது, ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கு உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக்,
1: கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா,
0: டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட உங்களுக்கு ப்ரைஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்கல்ல?
1: ஆமாம், இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிசிஆர்டி ஸ்காலர்ஷிப். அது எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 2006 நான் அப்ளை பண்ணியிருந்தேன். தே கால் யூ ஃபார் ரெகுலர் ரிவ்யூஸ். ஸோ போய் டெஸ்ட் மாதிரி எடுப்பாங்க, ஒரு பேனலிஸ்ட் இருப்பாங்க, க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி கடந்த ஒரு 6-7 இயர்ஸாக எனக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாஸ் அ காம்படிஷன், டைம்ஸ் தியாகராஜா அப்படின்னு ஒரு காம்படிஷன் பண்ணாங்க. அதில் நானும் என் சிஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வி ஹேட் கம். திஸ் வாஸ் வென் ஐ திங்க் 2-3 இயர்ஸ் பேக் இருக்கும். ஐ ரிமெம்பர் அப்போ ஃபெப்ரவரியில் நடந்தது, மார்ச் வாஸ் மை 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம். ஸோ அந்த டைமில் வந்தது, அது 2013. ஆமாம், 2013 நடந்தது இந்த காம்படிஷன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்திருந்தேன். தவிர ஹிந்துவோட ஒரு நவாவர்ணம் ஃபெஸ்டிவல் பண்ணியிருந்தேன், அதுலேயும் நானும் என் சிஸ்டரும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் 3 இயர்ஸ் பேக். ஸோ ஆமாம், நிச்சயமாக மீடியா சப்போர்ட் இஸ் தேர்.
0: அண்ட் ஈவன் உங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட், எம்எஸ் அவார்ட் கிடச்சிருக்குல்ல? அண்ட் ஹவ் யூ ஃபெல்ட் அந்த அவார்ட் அப்படியே வாங்கும்போது?
1: எனி அவார்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது என்ன ஆர்கனைசேஷனாக இருந்தாலும், இப்போது போன வருஷம் எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் யூத் மியூசிக் அகாடமிலேருந்து ஸ்பிரிட் ஆஃப் யூத் பெஸ்ட் வோக்கலிஸ்ட் ஃபீமேல் வோக்கலிஸ்ட் அவார்டு எனக்கும் என் சிஸ்டருக்கும் வந்தது. அந்த போன வருஷம் அந்த சீரீஸில் பண்ணதில் வி காட் தி அவார்ட். ஸோ அந்த மேடையில் வந்து இப்போ மியூசிக் அகாடமியில் ஒரு சதஸில் வச்சு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. அந்த சதஸில் தெர் பி மெனி மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்டேஜ், ஆஃப் ஸ்டேஜ். ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இருக்கும், நம்ம வி ஹவ் வன் திஸ் அப்படின்ற மாதிரி. அட் த சேம் டைம் திஸ் பிரிங்ஸ் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு எண்ணமும் கூட.

0: வந்து டான்ஸ் ஆபராவுக்கு பாடியிருக்கேன், அதில் தான் நான் சொன்னேன் பண்டிட் பிரிஜு மகாராஜோட கதக்கு பாடினேன், சி வி சந்திரசேகர் சார் பரதநாட்டியம்க்கு பாடினேன். அண்ட் ஐ ஹேவ் அ குட் ஃபார்ச்சுன் டு ஆல்சோ சிங் ஃபார் வைஜயந்தி மாலா அம்மா அட் அ ஃபியூ பிளேசஸ். ஸோ ஒரு டான்ஸுக்கு பாடுறது நிச்சயமாக கஷ்டம், ஏன்னா ஒரு பாட்டு இருக்கும் அண்ட் நிறைய ரெப்படேஷன்ஸ் இருக்கும், டான்ஸுக்கு நிறைய ரெப்படேஷன்ஸ் இருக்கணும், ஏன்னா ஒரு ஒரே ஒரு நிறையா தே வில் பிரிங் அ லாட் ஆஃப் அபிநயம் ஒரே ஒரு லைனில். ஒரு வர்ணம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வர்ணமே 15-20 மினிட்ஸ் போகும் ஒரு டான்ஸ் ரிசைட்டலில். ஒரு ஒரு லைனும் நம்ம ஒரு 15-20 டைம்ஸ் பாடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், பிகாஸ் தட்ஸ் ஹவ் டான்ஸ் கிட் ஒர்க்ஸ். ஆனால் கர்நாடிக் கான்சர்ட்டில் அப்படி கிடையாது, நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் நம்ம ஃபாலோ பண்ணி போயின்ட்டுருக்கோம். சிமிலர்லி ஈவன் டான்ஸ் ஹேஸ் த சேம் ஃபார்மேட், ஒரு மார்க்கம் இருக்குது. ஸோ ஒரு வர்ணம் இருக்கும், ஒரு பதம் இருக்கும், பட் த டியூரேஷன் ஆஃப் ஈச் songs and the number of songs that you perform in a dance recital is definitely less.
1: So ninga ipo vandu nariya songs padringa, I think you are making me and the other listeners addicted to your song, so I just want to hear another song from you please.
0: Nichema, I think I'll present a composition in Jaunpuri, composition of Gopalakrishna Bharathi. In fact adu vandu ellarkume therinjirukku nichema eppo varuvaanga kriti. So again with my co-artists, I'd like to present that.

0: Lovely, Apurva. And in the songs பாடும்போது லைக் ஆஸ் யூ சே அந்த லாங்குவேஜ் புரியலைன்னா நீங்கள் அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பாடணும் அப்படின்னீங்கல்ல, ஸோ அது எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்?
1: இப்போது நம்ம வந்து ஒரு கம்போசரோட பாட்டு பாடுறோன்னா அந்த கம்போசர் அந்த பாட்டு பாடும்போது என்ன மைண்ட் செட்டில் இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். ஒரு தியாகராஜர் கண்ணு கொண்டி நீன் பாடினர். தியாகராஜரை வந்து சாரி ராமரை வந்து அவரோட பிரதர் வந்து ரொம்ப ராமபக்தியாக போயிடக்கூடாதுங்கிறதுனால ராமரோட அவர் வர்ஷிப் பண்ணுற அந்த ராமரோட சிலையை வந்து ஒழிச்சு வச்சுட்டார். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ராமர் வந்து வரும்போது அந்த ராமரை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் கண்ணு கொண்டி நீ பாடினார். ஸோ அந்த ஃபீல் நம்ம வந்து உணரணும். நம்மளே அந்த சுவாமியை நம்ம பார்க்குற மாதிரி நம்ம நிஜமாகவே உணர்ந்தாதான் அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். டெஃபினெட்லி இம்பாக்ட் சாங். யூனோ ஒரு பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங், ஒரு சென்ஸ் ஆஃப் எமோஷன் நமக்குள்ளே இருக்கணும். ஸோ நமக்குள்ளே அதை ஃபீல் பண்ணாதான் பாடும்போது ஆடியன்ஸும் அதுக்கு ரிலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறையா பேர் ஆடியன்ஸ்லேயே சப்போஸ் யாருக்கா தமிழ் தெரியலைன்னா நம்ம அதை எமோட்டிவாக பாடினோன்னா நிச்சயமாக அவங்களுக்கும் ரசிக்க தோணும். தோ தே டோன்ட் நோ த லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரிலாம் இட் கேன் பிரிங் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ்.
0: ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அவங்க பிட்வீன் த கச்சேரி வந்து அவங்க கேட்குறாங்க இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு யூ இமீடியட்லி சேஞ்ச் யுவர் டோட்டல் லிஸ்ட்?
1: அட் டிபெண்ட். சில சாங்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு 45 minutes பாடியாச்சு, அதுக்கப்புறம் யாரும் வந்து கேட்குறாங்கன்னா நான் ஆல்ரெடி கச்சேரியில் ஒரு மோகனம் பாடிட்டேன், அந்த சமயத்தில் மோகனம் திருப்பி கேட்டாங்கன்னா வீல் நாட் பி ஏபிள் டு டூ தட் அகேன். ஒரு ஓவரால் லிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ், ஒரு கான்சர்ட் பர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம யோசிக்கணும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஆடியன்ஸ் கேட்குறாங்கங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பாட முடியாது. ஸோ அட் த சேம் டைம் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு அகாமடேட் டெஃபினெட்லி நாங்கள் பண்ணுறது உண்டு. அண்ட் ஹஸ் வி ஆர் டூ ஆஃப் அஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது திடீர்னு ஒருத்தங்க வந்து ஒரு பாட்டு கேட்குறாங்கன்னா அது ரெண்டு பேருக்குமே ஞாபகம் இருக்கணும், ரெண்டு பேருமே அதை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் எப்பயோ. ஸோ அதனால் அதை இப்போ எடுத்து பாடுறதுக்கு வி ஷுட் பி ரெடி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் யோசிக்கணும் நிறையா டுவேட்டாக பாடும்போது இட்ஸ் ஆல் தி மோர். ஸோ ஒரு அந்த மாதிரி இல்லை ஒருத்தர் லீட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு தெரியாத சாங் இல்லை மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு சாங் பாடும்போது ஒரு லீட் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து கொஞ்சம் கத்தி பாடி இல்லை கொஞ்சம் ஒரு சங்கதி வந்து மாற்றி பாடி சம் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேன் பி டன். ஸோ ஆன்சர் யுவர் க்வெஸ்சன் ஐ திங்க்
0: இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹேவ் அன் இன்டர்வியூ வித் யூ அபூர்வா. தேங்க்யூ. அண்ட் ஈவன் உங்களோட சாங்ஸ்க்கு வந்து நம்மளோட அக்கம்பனிஸ்ட் சாம் கிட்டாரிஸ்ட் அண்ட் அபிலாஷ் ட்ரம்ஸ் பிளேயர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் தார்னி கீபோர்ட் வாஸ் வெரி வெரி நைஸ். ஸோ வெரி வெரி தேங்க்யூ. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் மியூசிக் ஜேர்னி. அண்ட் இன்னும் நிறைய சீரீஸ் பண்ணி நிறைய ஃபாரின் டூர் போய் நிறைய கச்சேரிஸ் பண்ணி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட கான்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி வெரி வெரி வெரி தேங்க்யூ. ஸோ லிசனர்ஸ், நம்ம ஒரு சூப்பர் இன்டர்வியூ அபூர்வா கிட்டேருந்து கேட்டுட்டோம். அண்ட் இப்போ வந்து ஐ எம் சைனிங் ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் ஷோ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. ஸோ ஸ்டே டியூன் வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
2: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிகா, நான் நீ பெருசானோனே என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திட்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

யூஆர் ஆல் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை, மாளிகை இல்லை, ராகம் மாயா மாணவர்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.

0: 97.8. ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய கதை நேரம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நாங்க வந்திருக்கோம். அதை கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க போல. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். அக்கா.
1: என்னடி
0: என்னக்கா டெய்லியும் புதுசா கேக்குற? இந்த நேரத்துக்கு நான் உங்ககிட்ட கதை தானே கேப்பேன்.
1: தெரியும் தெரியும், அதனால நானும் உன்ன ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ராஜா கதை சொல்லவா?
0: ஐ சூப்பர் கா, சொல்லு சொல்லு.
1: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஊர் மக்களுக்கெல்லாம் எதனாச்சும் ஒரு பரிசு தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தாராம். அதே மாதிரி இந்த ஆண்டு அவரோட பிறந்த நாள் வந்துதான். இந்த பிறந்த நாள் அன்னைக்கு பரிசு மட்டும் இல்லாம ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பாடமும் சொல்லி தரணும்னு சொல்லி முடிவு பண்ணாராம். உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அறிக்கை விடுறாராம். அதாவது, நம்ம ஊர் கிணறுல இருந்து உங்களால முடிஞ்ச எதனாச்சும் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க. என்னோட அரண்மனை மேல மலை மேல இருக்கிற அரண்மனைக்கு அந்த தண்ணிய கொண்டு வரணும் நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாராம். ஊர் மக்கள் எல்லாம் குழம்பி போயிட்டாங்களாம். என்னடா இது, போயும் போயும் பாத்திரத்துல தண்ணிய கொண்டு வர சொல்றாரு, ராஜாவுக்கு தண்ணிக்கா பஞ்சம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மனசை குழப்பிக்கிட்டு ஊர்ல இருக்க கிணத்துல தண்ணி எடுக்க எல்லாருமே வராங்களாம். சிலர் வந்து ராஜா மேல இருக்கிற பாசத்துல பெரிய பெரிய பாத்திரத்துல பெரிய அண்டாலெல்லாம் தண்ணி கொண்டு வராங்களாம். சிலர் இவருக்கு எதுக்கு நாம தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஸ்பூன்ல சின்ன கிண்ணத்துலலாம் தண்ணி கொண்டு வராங்களாம். மலை மேல தண்ணிய கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரவங்களும் இருந்தாங்க, சுலபமா சின்ன சின்ன கிண்ணத்துல தண்ணியை கொண்டு வரவங்களும் இருந்தாங்களாம். உடனே ராஜா ஊர் மக்கள் வந்த உடனே அவங்க எல்லாரும் கொண்டு வந்திருக்க பாத்திரத்துல இருக்க தண்ணிய அவரு வீட்டுல அவர் அரண்மனைக்குள்ள இருக்கிற கிணத்துக்குள்ள அந்த தண்ணியெல்லாம் ஊத்திட்டு அவர்கிட்ட இருக்கிற தங்க காசை அந்த பாத்திரத்துலயும் அந்த கிண்ணத்துலயும் நிரப்பி வச்சிருந்தாங்களாம். இதனால உனக்கு என்ன புரியுது
0: அக்கா? அப்ப சின்ன ஸ்பூன் எடுத்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம்
1: ஒரே ஒரு தங்க காசுதான் கிடைச்சிருக்கும்.
0: ஐயோ பாவம்ல.
1: ஆமா, ஆனா பெரிய பெரிய பாத்திரம் கொண்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தங்க காசு கிடைச்சிருக்கும். ஆமாண்டா, இதனால உனக்கு என்ன புரியுது?
0: நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணுமோ?
1: ஆமா, எந்த வேலை பண்ணாலும் கொஞ்ச நேரம் உடம்பு வணங்கி கஷ்டப்பட்டு பண்ணாதான் அதுக்கேத்த மாதிரி பெரிய பலனா கிடைக்கும். நீ கஷ்டமே படாம உனக்கு நிறைய பலன் கிடைக்கணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. சரியா?
0: ஓகேக்கா. என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க போல. இதே மாதிரி நல்ல சூப்பரான ஒரு கதையோட நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from RJ Arni Shantini and Priya. We are from 3rd BSc Computer Science. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8.
1: You're listening to MOPCRS 107.8 and with us number kita yaar irukanga or special guest irukanga Miss Queenie ma'am. Hello ma'am, how do you feel today being at MOP?
2: MOP e vandu na marakka mudiyadhu ennoda en ponnu inga dhaan padicha avloda vaalkaiyila vandu college Mumbai la plus 2 mudichi junior college first vanda adukapra inga 3 years inga BBA panna so idu avloda vaalkai payanatha aarambichu vacha college marakka mudiyadhu.
1: ஸோ பிபிஏ பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க?
2: அவங்க அட்வொகேட்டு ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ்.
1: ஸோ ஒரு இந்த காலேஜ் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் கொடுத்ததா நீங்கள் நம்ம
2: கேர்ள்ஸுக்கு ஆப்டான காலேஜ் இது. சென்னையில் பல காலேஜஸ் இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ் எம்ஓபி. நான் நடிக்கிறப்போ இங்கேருந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, இந்த காலேஜுக்கு இது படிக்கிறதுக்காக வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. எம்ஓபின்னோடனே ரொம்ப அன்பு பாசம் எல்லாம் பொய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா என் பொண்ணு இந்த காலேஜ் வந்ததுனாலன்னு சொல்ல வரல, பட் ஆனாலும் இந்த காலேஜுக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை, ரொம்ப அழகான கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் ஆமாம், அழகு, அறிவு, திறமை, இது மூணு கலந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம்.
1: இப்போ ஒரு மூணு விஷயம் டக்கு டக்கு நீங்கள் சொல்லணும் எம்ஓபி பற்றி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லணும். ஒரு மூணு விஷயம்
2: சொன்னேன்.
1: ஸோ இப்போ சென்னை வந்து நிறைய ஃப்ளட்ஸ் அந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ மீட்டி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய யூத்லாம் ஹேவ் இன்வால்வ் தெம் செல்ஸ் இன் இட், நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ?
2: அது நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் வந்து வீட்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு காலேஜ் போயிட்டாலே வந்து வீட்டில் வேலை செய்ய கொஞ்சம் யோசிப்பாங்க, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்பாங்க. அது வரைக்கும் அவங்க ஒரு யூத் யங்குன்றது ஃபீலிங் இருக்காது. ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏய் அது போய் வாங்கிவா, அது போய் வேண்டாம், இதை வாங்கி வாடா, இதை வாங்கி வாடின்னா உடனே ஓடுவாங்க. காலேஜுக்கு போனப்போ தான் அந்த ஹெப் ஸ்டைல் எல்லாம் வந்துடும். ஆமாம் ஆமாம், எனக்கு டைம் இல்லைம்மா, அம்மாப்பா பைக் கொடுப்பேன், அது அப்படி போயிடுவாங்க. ஆனால் இப்போ நான் வந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, நியூஸ்லேயும் சரி நேர்லேயும் நான் கண்கூடாக பார்த்தது வந்து ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இறங்கி அந்த வரிஞ்சி கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது வந்து கல்யாணம் கிடையாது, சோகமான ஒரு நிகழ்வு அது. அது வந்து எல்லாருமே உலக மக்கள் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நிகழ்வு இது. இயற்கையோட நம்ம தாண்டவம் சொல்லலாம், கோர தாண்டவம். தெய்வத்துக்கிட்ட நாம் எதுவுமே பண்ண முடியாது, அவர் அவர் கணக்கே வேறு. ஸோ எதிர்பார்க்காம ஒரு நடந்த விஷயம் இது வெள்ள. ஸோ அதனால் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு, என்னையும் சேர்த்து. எனக்கும் வந்து வெள்ளத்தில் வந்து பெரிய அழிவுகள் நிறைய ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து டிவியில் பார்க்குறவங்களும் சரி இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கெல்லாம் வந்து கண்ணீர் விட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய இந்த தமிழ்நாட்டை நாங்கள் காப்பாற்றுவோம் இறங்கி பண்ணது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம்.
1: ஸோ அந்த ஃப்ளட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் ஃபார் உமன் சில்ட்ரன், இல்லை எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக நீங்கள் சொல்கிற வேண்டிய விஷயம்
2: அது என்னென்னா, இப்போ இந்த வெள்ளம் வந்தாதானோ இல்லை ஒரு புயல் அடித்தாதான் வந்து நாம் மற்றவங்களுக்கு கை கொடுத்து உதவணுங்கிறது கிடையாது. எல்லா நேரத்துலையுமே, இரவு இல்லை பகல் இல்லை, ஒரு நெய்பராக இருக்கலாம், இல்லை நம்ம தூரத்து சொந்தமாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க நம்ம என்றைக்கோ பார்த்தவங்களா இருக்கலாம், யார் என்றைக்கு ஹெல்ப்னு கேட்குறாங்களோ போய் முன்ன நிற்கணும். இது இதோட இந்த பணியை முடியக்கூடாது. தொடர்ந்து ரோட்டில் போகிறப்போ ரோடை கிராஸ் பண்ண ஒரு முதிய தாய் மூதாட்டியோ யாரோ, சின்ன பொண்ணாக கூட இருக்கலாம், குழந்தையாக கூட இருக்கலாம், ஆனால் அதே நின்று அழுதுட்டுருக்கோம், என்ன நம்ம போய் விசாரித்து அதுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்யணும். ஒரு வயசானவங்க பசியால் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓரத்தில் ஒதுங்கி படுத்துக்கடல தட்டி எழுப்பியும் இப்படி இருக்கீங்க, யார் நீங்கள் விசாரிக்கணும். நம்மளால் முடியலனாலும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்க வசதி படைத்தவங்களாக இருந்தால் நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லலாம். இந்த நேயம், மனித நேயம், இது வந்து நம்ம உலகம் இருக்கிற வரைக்கும் உதவக்கூடிய அந்த மனித நேயம் நிலைச்சிருக்கணுங்க தான் என்னுடைய வேண்டுகோள். இது மாறவே கூடாது. உதவி உதவிங்கிறது கேட்கவே கூடாது, நாமளே போய் உதவி பண்ணாதான் அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும், ஒரு மனித நேயம் இருக்குமே தவிர ஒருத்தவங்க கேட்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. உதவிங்கிறது முன் வந்து நாமளே போய் வாலண்டியராக பண்ணுறது தான் ஒரு நல்ல உதவியாக அது கடவுளாலையும் ஆசிர்வதிக்கப்படும்.
1: ஸோ எம்ஓபிக்குதேன் திருப்பி வரும்போது உங்கள் பொண்ணு எங்கள் பிபிஏ படித்தா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வந்திருக்கீங்க எம்ஓபி கிட்ட. மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இல்லை?
2: அதே கலர்ஃபுல் கேர்ள்ஸ், அது காலேஜ் கேர்ள்ஸ். நான் காலேஜ் படிக்கலை, டென்த்தோட என்னோட படிப்பு முடிச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு நான் எந்த குழந்தைங்களை பார்த்தாலும் ஆணும் சரி பெண்ணும் சரி நான் சொல்கிறது என்னென்னா, பெற்றவங்கக்கிட்ட தயவு பண்ணி பொருள் செல்வமோ இந்த வாகனம் பணம் அது இது நகை நட்டு இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அம்மா நீங்கள் எங்களுக்கு சரஸ்வதியை தெரியும், நாங்கள் லக்ஷ்மியை தானாக தெரியும். இதை தான் நான் என் பொண்ணு பையனுக்கும் சொன்னேன், சரஸ்வதியை என்னால் கொடுக்க முடியும், படிப்புக்கு எவ்வளோ வேணால் நம்ம செலவு பண்ணலாம். அதான் ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன பண்ணுவாங்க, வங்கிகளில் போய் கடனை வாங்கி படிக்க வைப்பாங்க. ஏன்னா பிள்ளை வருங்காலத்தில் பெரிய போஸ்ட் வந்துட்டாலோ வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சாலும் அதை அவனால் முடிஞ்சாலும் திருப்பி செலுத்த முடியும். பெற்றவங்க எப்போவுமே பிள்ளைங்க கிட்ட கடனை அடை எனக்கு இது பண்ணி அது பண்ணி கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்க வளர்ந்தப்புறம் அதை தானாக உணரணும். அந்த உணரக்கூடிய நேரம் வந்துடுச்சு, வெள்ளத்தில் எல்லாரும் கண்கூடாக பார்த்தாச்சு. அதனால் உணர்ந்து ஒவ்வொரு நேரத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்தையும் பயனுதலாக பயனாக மாற்றிக்கணும், உதவி பண்ணணும். பெற்றவங்கள கேட்க விடாதீங்க, அலைய விடாதீங்க, நீங்களாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்கிறது தான் நாம் திருப்பி செலுத்தக்கூடிய நல்ல ஒரு மரியாதை பெற்றவங்களுக்கு. இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து வேண்டி நல்லா படிங்க, நிறைய படிங்க, கை நிறைய சம்பாதிங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிங்க, கொண்டு வந்து இந்திய நாட்டில் வந்து அதுக்கு வந்து உண்டான வழி ஏற்படுத்தி இன்னும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு உதவியாகும். 10 பேருக்கு வேலை கொடுங்க, நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிடக்கூடாது. அந்த பணத்தை கொண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்திய நாட்டை, தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ்நாட்டை முன்னிலைக்கு, பேரண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டான்ஸர், எக்ஸ்ட்ராடினரியான ஆர்டிஸ்ட். Can we see உங்கள் பொண்ணை திருப்பி ஃபிலிம் ஷட்டர்?
2: இல்லை, அவளுக்கு நிறைய வாய்ப்புகள் கேட்டாங்க, பட் அவளோட ட்ரீம் எல்லாம் வந்து என்னென்னா, படிக்கணும், என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்யணும். எங்கேயே வெல்ஃபேர் மினிஸ்டராக இருந்தேன் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ், இந்த காலேஜில். ஸோ அப்போவே நிறைய புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த லைப்ரரி, பெரிய லைப்ரரி இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே ஹிந்தியில். அங்கெல்லாம் இவளோட கான்ட்ரிபியூஷன், அதுக்கு இவளுக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க இந்த காலேஜில். ஸோ அவளோட மைண்டு மூடு, நான் எப்போவுமே என் குழந்தைகளை வந்து இது பண்ண அது பண்ணி சொல்ல மாட்டேன், சும்மா பாலிஷ்டாக அப்பப்போ அப்படி இப்படி ஒரு க்ளூ கொடுத்துக்கிட்டே போவேன். அதை அப்படியே முகம் சுழிச்சாங்கன்னா அப்படியே வாங்கிட்டேன். நமக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட் தலையிட கூடாது. பல பேர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன், ஐடியாஸ் கொடுத்து அதை கொண்டு வந்து உங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பேன். குழந்தைங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க, அதில் நம்ம வந்து திங்கோம். நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் இது மட்டும் இன்னொரு ரிக்வஸ்ட்டு, தன்னுடைய கனவை தான் காணணும், தன் குழந்தைகள் மூலமாக திணிக்கக்கூடாது. அவங்க கனவே வேறு, ஆனால் நம்ம அதுக்குன்னு விட்டுறக்கூடாது. கண்மூடித்தனமாக குழந்தைங்க போகிற பாதையை நம்ம பார்த்துக்கணும், முன்னாடியும் பாதைகளை கிளியர் பண்ணிக்கிட்டே போகணும், பின்னாடியும் ஏதோ ஆபத்து வராமல் இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற ரிக்வஸ்ட்.
1: ஸோ நீங்கள் ஒரு ப்ரௌட் பேரண்ட் எம்ஓபி?
2: எஸ், அஃப்கோர்ஸ். எனக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் ஏர்பர்சராக இருக்கான், அவன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணான் மும்பையில். அழகாக ஆண்மகன், அழகாக வேலைக்கு போயிட்டுருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், ஹாப்பியாக இருக்கான். பேரண்ட்ஸ்க்கு என்ன மரியாதையோ அது பண்ணியிருக்கான். மை டாட்டர் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்.
1: பர்ஃபெக்ட் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கு, ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ நீங்கள் சேர்த்து கொண்டிருப்பது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8.
2: ஒரு நிமிஷம், நான் ஒரு நன்றி சொல்லிடுறேன். எம்ஓபியில் என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த ஹானரை கொடுத்த யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும். இதோட பிரின்சி, இதில் வேலை பார்க்குற ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடிஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன், விரும்புகிறேன். இங்கே இருக்கிற அத்தனை இவர் இன்ஜினியர்ஸாக இருக்கார், நீங்கள் இன்டர்வியூ எடுத்த யோ குட் நேம் சஞ்சனா அண்ட் யோ நேம் ஸ்ரீலக்ஷ்மி, எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள். இனிமேல் எதுவும் ஆபத்து இல்லாமல் தமிழ்நாடு சுபிட்சமாக சுகாதாரமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்.

0: ஒரு மெசேஜ் நான் வந்து சென்னை வாசிகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ வெள்ளத்தில் நீங்கள் உதவிக்கரம் நீட்டினீங்க, அது தொடர்ந்து நிலைத்திருக்கணும். உதவிங்கிறது கேட்டு கொடுக்கக்கூடியது கிடையாது, தானாக வரணும். ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் கை கொடுத்து தூக்கணும். பசிங்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து நம்ம அவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கணும். சொத்து சுகம் இது எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு தானம் பண்ண பாருங்கள். இதுதான் என்னுடைய சோஷியல் மெசேஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். ஸோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்லை மேடம், இதுக்கு மேலே என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நான் ஒரு புதுசாக பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லராக இருந்த என்ன இவ்வளோ பெரிய பொட்டிக் ஆரம்பித்து நீங்கள் ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்கள் ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம்

0: பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்.பி. சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்.பி. சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
1: இப்போது குமாரி நேகா ராஜகோபாலன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அதற்கு பக்கவாத்தியமாக சாய் ரட்சித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், முதலாவதாக சித்தி விநாயகம் என்கிற முத்துசாமி தீட்சிதர் அருளிய கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ரூபகம்.

0: அவர்கள் என்று. உங்களை காப்பாற்றின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS
1: 107.8. லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீடுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பீ பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ் அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பீ பெட்டர் டிரைவர்ஸ் பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

அடுத்து மலையமார்தம் ராகத்தில் அமைந்துள்ள அனுமானே சாமிக்கின்ற என்கிற பாடல் அருணாச்சல கவிராயர் இயற்றியது. தாளம் ரூபகம்.

0: உங்ககிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லைன்னு சொல்லி குப்பையாட்டம் என்ன தூக்கி வெளியே எறிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
1: நம்ம பெற்றவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திட்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

எடுத்து பாடப்போவது குருவாயூரப்பன் அப்பன் என்கிற அம்புஜம் கிருஷ்ணா பாடல், ராகம் ரீதி கவுளை, தாளம் ஆதி.

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Scene on cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கியிருக்கலாம்ல, இப்போ செலவு அதிகமாகுது.
1: சீன் டூ, இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்கள் ஸ்கூலில் டெல்லி டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போகிறாங்க. நானும் போகணும் ஆசைப்பட்றேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே துவச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் த்ரீ, இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4,000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் ஃபைவ்,
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம். நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரும் ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்ச துப்புனீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போகிறவங்களா இருக்கலாம், எல்லாரிலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் தொடக்கிறது எவ்வளோ பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி காரை அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமாக பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியாக திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியும். காற்றுல எச்சி ஊமி அதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகாக பிரித்து கமல் சார் பாடியிருப்பார். அது மாதிரி நம்ம எல்லோரும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். ப்ளீஸ், நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ளே எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்லை. ஸோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனாக வச்சுக்கிட்டா தான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனாக வச்சுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷாக சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும். ஆனால் இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: ஜெகஜனி என்கிற சுவாதி திருநாள் ராகம் வாசிஸ்பதி தாளம் ஆதி.

0: அவர்கள் என்று உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க.
1: Brought to you by MOPCRS 107.8.
2: சென்ன பட்டணம் எல்லாம் கட்டணம், கைய நீட்டினா காசு மழை கொட்டணும். என்னங்க திடீர்னு இந்த பாட்டை பாடுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு இடத்துல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தே மறந்துடுறோம். பணம் சம்பாதிக்கணுங்கிறது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் டைம கொஞ்சம் மேனேஜ் பண்ணாததால வீட்டுல இருந்து வந்து லேட்டா கிளம்புறோம், போற வழியில எவ்வளவோ பேர்கிட்ட சண்டை போடுறோம், இப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு சொல்றோம், டிராபிக்ல போய் மோதுறோம், இவ்வளவு பிரச்சனை வருது. கவர்மெண்ட் இவ்வளவு அழகா ஃபிளைஓவர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சோ நீங்க எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி அண்ட் வீட்டுல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி லீஷரா சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே டிராவல் பண்ணி கரெக்டா உங்க வேலை ஆன் டைம் பண்ணீங்கன்னா எல்லாமே கரெக்டா நடக்கும், யாருக்குமே எந்த டென்ஷனுமே கிடையாது. சோ டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
3: சாட்டர்டே நைட்னா கிளப்பிங் தானே, அத 11:30 மூடுனா போரிங் தானே, ஹவுஸ் பார்ட்டி கூட இப்போ இல்லவே இல்லப்பா, பக்கத்து வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப தொல்லப்பா.
2: ஹாய் வணக்கம், நான் தான் உங்க பிரியதர்ஷினி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8. இன்னும் உங்களுக்காக சூப்பர் சூப்பர் நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு, ஸ்டே டியூன்ட்.
4: ராகம் பரஸ், ராம்நாதபுரம் சீனிவாசன்.

ஐனவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுர

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.